0: அதற்கு பிறகு கர்த்தரோடு பவுல் நடக்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, தாயின் கற்பத்தில் உருவாக முன்னே அவர் என்னை கண்டார். இன்னும் கர்த்தரோடு நடக்கிறாரு. இப்ப சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் என்னை கண்டார். இன்னும் கர்த்தரோடு அதிகமா அவரோடு நடந்து பயணிக்கிறாரு. இப்ப பவுல் சொல்றாரு, என்னதுமா சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்னாடி மாத்திரமல்ல, ஆதியும் அந்தமும் இல்லாத, முதலும் முடியும் இல்லாத கிறிஸ்துவுக்குள் என்னை கண்டார். பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் தமஸ்கு வீதி ஆரம்பிச்சவர், இரண்டாவது தாயின் கற்பத்துக்கு போனார், மூணாவது உலக தோற்றத்துக்கு முன்னாடி போனார், நான்காவது கிறிஸ்துவுக்குள்ளே என்னை கண்டார். பாத்தீங்களா, வளர்ச்சி அவருடைய ஆவிக்குரிய பார்வை எவ்வளவு தூரமாய் பார்க்க வைத்தது. வளர வளர வளரதான், தேவனோடு இருக்கிற உறவுல நெருங்க நெருங்க நெருங்கதான் நீங்கள் இன்னும் அதிகமாய் அவருடைய மகிழ்ச்சியை அனுபவிப்பீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஒரு ரெண்டு நிமிடங்கள் அதிகமாகி விட்டது, சாரி, மன்னித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் அப்படி இறைந்து ஜெபிக்கலாம். மகிமை மகத்துவம் நிறைந்த கர்த்தாவே, உம்மை நான் துதிக்கிறேன். ஆண்டவரே சப்பா, இந்த ஆண்டவரே ஜூம்ல இணைந்திருக்கிற ஒவ்வொரு வேறையும் தகப்பனை நீங்க உம்முடைய மகிழ்ச்சியினால் நிரப்புங்க, உங்க சந்தோஷம் நிரப்பட்டும். ஒருவேளை அவர்கள் இருதயங்கள் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு ஏதோ ஒரு காரியத்துல அவர்கள் ஆண்டவர் வேதனையோடு இருந்தால், இன்றைக்கு உம்முடைய ரட்சணிய சந்தோஷம் உடைய ஆண்டவர் உம்முடைய மகிழ்ச்சி ஜப வீட்டிலே கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன்னு சொன்னீரு. உம்முடைய அளவில்லாத அந்த சந்தோஷம் ஆண்டவர் அவள் இருதயத்தை நிரப்பட்டும் சுவாமி. எல்லா விதமான ஆண்டவரே சபா மனிதர்கள் பேச்சுக்கும் வேதனையுள்ள பாதைகளுக்கும் இந்த ஆண்டவரே அந்த மகிழ்ச்சி அவர்களை அப்படிப்பட்ட துக்கத்தை அகற்றி போடட்டும். ஆண்டவரே அன்னால் துக்கமுகமா இருக்கவில்லை, காரணம் சமாதானம் வந்துவிட்டது. தேவ சமாதானம் வந்தது போல இவர்கள் இருதயத்தை இந்த தேவ சமாதானம் நிரப்பட்டும். இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இவர்கள் காத்துக்கொள்ள கர்த்தரோடு இருக்கிற உறவு உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் அவர்கள் வளர்ந்து பெருகட்டும். சுவாமி எல்லாரையும் ஆசீர்வதிங்க, எல்லார் மேலேயும் உடைய பூரண கிருபை தங்கியிருக்கட்டும். இயேசு இரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ. ஆமே ஆமே, நன்றி.
1: ஆமே ஆமே. தேங்க்யூ பாஸ்டர், மிகவும் அழகாக தேவனுடைய வார்த்தையை இந்த இடத்துல பகிர்ந்து கொண்டீங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே தேவனுடைய பெலன் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை குறித்து நீங்க அழகாக சொன்னீங்க. மனிதர்கள் எங்களை சந்தோஷப்படுத்தலாம், சமாதானத்தை சொல்லலாம், விளைப்பாறுதல் ஏதோ ஒரு காரியத்தில் தரலாம், ஆனா அதுல நிரந்தரம் இல்லை. தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் நிரந்தரம், அது மட்டும்தான் எங்களுக்கு மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் விளைப்பாறுதலையும் தரும். அந்த இழைப்பாறுதலை நாங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமெண்டா, தேவனுடைய உறவில நாங்கள் வளர வேண்டும் என்று மிகவும் அழகாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. தேவனுடைய உறவில நாங்கள் வளரும் போது, மகிழ்ச்சியா இருக்கும் போது தேவன் எங்களை ஞானத்தில் அன்றப்புவார். மூடர்களாக நாங்கள் இருக்க முடியாதுன்னு சொல்லி மிகவும் அழகாக எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்க பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். அடுத்ததாக இந்த இடத்துல தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வருகிறார் பாஸ்டர் ராஜமணி அவர்கள்.
2: சிஸ்டர் மோகனாவாஸ், ராஜமணி அவர்கள் சமூகம் அனுக்கவில்லை, நான் ஒரு செய்தியை போடுகிறேன்.
1: ஓகே பாஸ்டர்.
3: நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்க போகிறவர்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற வேத பகுதி என்னவென்றால் விசுவாசமும் செயலும். பாருங்க, விசுவாசம் தேவனுக்கு பிரியம் என்று பார்த்தோம். விசுவாசிக்கிற மனுஷன் மேலே கர்த்தர் பிரியப்படுகிறார். அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி அவன் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் செய்கிறவரா இருக்கிறார். பாருங்க, இந்த விசுவாசம் விசுவாசம் விசுவாசம் சொல்லிக்கிட்டே இருந்தா மாத்திரம் போதாது, அந்த விசுவாசத்தை செயலிலே காட்ட வேண்டும். ஃபெய்த் கம் பை ஆக்ஷன். பாருங்க, ஃபெய்த் விசுவாசம் பாருங்க, செயல்படாம அப்படியே வாயின் வார்த்தையாகவே ஏதோ வாயளவிலே நின்றுவிடக் கூடாது. இந்த விசுவாசமானது வாழ்க்கையின் செயல் செய்கையாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, விசுவாசமும் செயலும், அல்லது இப்படி சொல்லலாம் விசுவாசத்தின் பரீட்சை. பாருங்க, இன்றைக்கு பள்ளிக்கு செல்கிற பிள்ளைகள் ஒரு வகுப்பிலிருந்து மற்றொரு வகுப்பிற்கு கடந்து செல்ல அவர்களுக்கு ஒரு பரீட்சை வைக்கப்படுகிறது. அவர்கள் படித்த பாடங்களை பாருங்க நன்றாக படித்திருக்கிறார்களா, அல்லது அதிலே பாருங்கள் எப்படி அவர்கள் அடுத்த கட்ட அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு அடுத்த கேட்டகரிக்கு எப்படி போகிறார்கள் என்று பாருங்க. அவர்களுக்கு ஒரு தேர்வு பரீட்சை வைக்கப்படுகிறது. அந்த பரீட்சையை வெற்றி பெற்ற இந்த மாணவர்கள் பாருங்க அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுகிறார்கள். அப்போ இந்த விசுவாசத்தின் பரீட்சையானது பாருங்க நம்மை அடுத்த லெவலுக்கு அடுத்தடுத்த முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்வதற்கு ஏற்ற ஒரு காரியமாயிருக்கிறது. விசுவாசம் பாருங்க செயல்படுகிறதா இருக்கிறது. பாருங்க, குழந்தையர் புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கோம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறதே. அருமையானவர்களே, நம்முடைய விசுவாசம் பாருங்க உயிருள்ள விசுவாசம் என்பதை தேவனுக்கு காண்பிக்க வேண்டும். தேவனுக்கு எப்படி காண்பிப்பது பாருங்க, அதற்கு ஆதாரமாக முதலாவதாக எபிரேயரின் புஸ்தகம் 11:6 தொடர்ந்து நாம் வாசிப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இங்க ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க, தேவனிடத்துல சேருகிறவன், தேவன் பேர்ல விசுவாசம் வைக்கிற மனுஷன், அவர்கிட்ட சேர்றது மாத்திரமல்ல அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு பலன், ரிவார்ட் பாருங்க, நன்மை, அவன் விரும்புகிற காரியத்தை நிச்சயமாக அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் பாருங்க. இதத்தான் வந்து 1 எபிரேயர் புஸ்தகம் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த விசுவாசம் பாருங்க நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா பகுதிகளிலும் செயல்படக்கூடிய ஒன்றாக இருந்தால் மாத்திரமே நாம் பாருங்க கர்த்தர் விரும்புகிற வெற்றிகரமான வாழ்க்கைக்கு, முன்னேற்றத்திற்கு பாருங்க, ஜெயிக்கிறதற்கு ஏதுவாக நாம் சென்று கொண்டிருக்க முடியும், செல்ல முடியும் பாருங்க. யாக்கோபு இவ்வாறாக சொல்லுகிறார் இந்த விசுவாசத்தை குறித்து, யாக்கோபுவின் புஸ்தகம் 1:2-3 யாக்கோபு 1:2-3 என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை நீங்கள் மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பாருங்க என்னங்க விசுவாசம், விசுவாசம் சொல்லிட்டு இங்க ஒரு சோதனை வருது, அந்த சோதனைய ரொம்ப சந்தோஷமாக எண்ணுங்கள். சோதனையில் அகப்படும் போது எப்படி சந்தோஷமாக எண்ணுவது, வாழ்க்கையில கஷ்டமும் கண்ணீரும் வரும்போது அதை எப்படி சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வது. அருமையானவர்கள், இங்க யாக்கோபு சொல்லுகிறார் உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சையை வைக்கிறார் பாருங்க ஆண்டவர். ஆனா இன்றைக்கு இருக்கிற உலகத்தார் சொல்வது போல கர்த்தர் நம்மை சோதிக்கிறார், வியாதியை போட்டு சோதிக்கிறார், கடனை போட்டு சோதிக்கிறார், பிள்ளையை எடுத்து சோதிக்கிறார். இல்லங்க, நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் டெஸ்ட் பண்ணுகிறார். எந்த அளவுக்கு கர்த்தர் பேரிலே நாம் விசுவாசத்தை பதித்திருக்கிறோம் பாருங்க, எல்லாவற்றிற்கும் ஒரு அளவு இருக்கிறது. இந்த விசுவாசத்தை குறித்து புதிய ஏற்பாட்டிலே போடப்பட்டிருக்கிறது, கடுகு விதை அளவு விசுவாசம், குறைச்சலுள்ள விசுவாசம், மாபெரும் விசுவாசம் பாருங்க, இஸ்ரவேலருக்குள்ளம் காணாத விசுவாசம் பாருங்க, புறஜாதியாகிய கானானிய பெண்ணுடைய விசுவாசம் பெரியது என்று தேவனே சொன்னார் பாருங்க. அருமையானவர்களே, இப்ப விசுவாசத்திற்கு ஒரு அளவு இருக்கிறது. அப்படி என்றால் விசுவாசத்தை கர்த்தர் பாருங்க கணக்கிட்டு கொண்டே வருகிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் விசுவாசத்தை கர்த்தர் தான் துவக்கி வைக்கிறார். அப்படியே துவங்கின இடத்துல எப்படி ஒரு குழந்தை வந்து பள்ளிக்கூடத்துல போய் அட்மிஷன் போட்டு எல்கேஜில சேருகிறதோ அப்படியே இருந்து விட்டால் பாருங்க அந்த பிள்ளைக்கு என்ன பலன், எல்கேஜிலேயே ஆயுசு முழுக்க இருக்க முடியுமா? இல்லை, வளர்ந்து கொண்டே வருகிறது. அப்போ விசுவாசம் வளர்கிறதா இருக்கிறது. விசுவாசம் வளர்கிறது மாத்திரமல்ல, ஒரு சோதனை பாருங்க, ஒரு டெம்டேஷன் வரும்போது அதிலிருந்து எப்படி நாம் கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தை நம்பி அந்த சோதனையை ஜெயித்து அந்த பரீட்சையை பாருங்க எழுதி அதை ஜெயித்து மேற்கொண்டு வெற்றி பெற்று அடுத்த கட்டத்திற்கு முன்னேறக்கூடிய ஆற்றலையும் பலனையும் பாருங்க கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். அதனாலதான் இங்க போடப்பட்டிருக்கிறது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது. விசுவாசத்தை கர்த்தர் சோதிக்கிறார் பாருங்க. இதற்கு பாருங்க ஆதாரமாக மாற்குவின் புஸ்தகம் 5:25 முதல் ஒரு சம்பவம் எல்லோரும் அறிந்ததே. மாற்குவின் புஸ்தகம் 5:25-30 வரை எல்லோருக்கும் தெரிந்தது பாருங்க. ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ இங்க போடப்பட்டிருக்கிறது. 12 ஒரு ஸ்திரீ, 1 வருஷம் 1 மாசம் 1 வாரம் 10 நாள் இல்லைங்க, அந்த அம்மாக்கு எவ்வளவு பெரிய விசுவாசத்தின் பரீட்சை பாருங்க. இந்த அம்மா வந்து முழுமையா பாருங்க, ரட்சிக்கப்பட்ட அம்மா இல்ல, கிறிஸ்துவ உள்ளத்துல வச்ச அம்மா இல்ல, ஆனா அந்த அம்மாக்கு விசுவாசம், நம்பிக்கை, ஆணித்தரமான நம்பிக்கை எப்படி இருந்திருக்கு பாருங்க. 12 அந்த அம்மா இந்த டிப்ரெஷனுக்குள்ள போயிருப்பாங்க பாருங்க. அது மாத்திரம் இல்ல, எல்லா ஆஸ்திகள், அவருடைய ஆஸ்தி சொத்து பத்து எல்லாம் விற்று விற்று விற்று ஆஸ்பத்திரிக்கு செலவழிக்கிறாங்க. இந்த ஸ்பெஷலிஸ்டை விட்டுட்டு அடுத்த ஸ்பெஷலிஸ்ட சொல்ற பாருங்க, அவர்களுக்கு ஆலோசனை சொல்கிற எல்லா டாக்டர்களையும் அணுகி இருப்பாங்க, வீட்டுல இருந்திருக்க மாட்டாங்க, செயல்பட்டு கொண்டே இருந்தார்கள். எப்படியாவது இந்த வியாதியை பாருங்க விரட்ட வேண்டும், செத்து விட கூடாது, இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்று இந்த அம்மா பாருங்க எல்லா காரியத்தையும் செய்தது மாத்திரமல்ல, அங்க போடப்பட்டிருக்கும் 26 அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவை எல்லாம் செலவழித்தும் சற்றாயிரம் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு பாருங்க எல்லாமே நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. உடல் பலவீனமா ஆகுறது மாத்திரமல்ல கையிருப்பு எல்லாம் குறைஞ்சு போகுது, பேங்க் பேலன்ஸ் எல்லாம் பாருங்க ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போய்கிட்டு இருக்கு, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கூட இல்ல, எல்லா சொத்தும் வீணானதான் மிச்சம். ஆனா பாருங்க உடலிலே அந்த நோயின் பாருங்க ஒரு சின்ன சிம்டம்ஸ் கூட மறைய மாட்டேது. அப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற ஒரு நிர்கதியான சூழ்நிலை, மரணத்திற்கு நேரே அந்த அம்மா போய் கொண்டிருக்கிறாங்க. 12 பெரும்பாடுள்ள ஸ்திரீ பாருங்க, அந்த அம்மா பாத்திரனால ஒரு சாக் பீஸ் மாதிரிதான் இருந்திருப்பாங்க. உதரத்தின் ஊரல் பாருங்க அந்த அம்மாவை வாட்டி வதைத்தது மாத்திரமல்ல, அந்த ஊர் மத்தியிலே அவர்கள் பாருங்க ஜனக்கூட்டத்துக்குள்ள வர முடியாது, ஒரு பெரிய நிந்தனை அவமானம், பாளையத்திற்கு புறம்பான ஒரு வாழ்க்கை, ஒரு துக்ககரமான நிலை பாருங்க. அவருக்கான உதவி செய்யறதுக்கோ யாருமே கிடையாது, ஒரு நிற்கதியற்ற நிலைமை, தனித்து விடப்பட்ட நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமையிலே இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால் இந்த இயேசு மரித்தவனை உயிரோடு எழுப்புறாராம் பாருங்க, குருடனுக்கு பார்வையிட செய்கிறாராம். அருமையானவர்களே, கேள்விப்பட்டு இன்றைக்கு நாம் வேதாகமத்தை கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவானவர் எழுதி கொடுத்த வேதாகமத்தை மடியில வைத்துக் கொண்டு இந்த அவரை விசுவாசிப்பது எவ்வளவு எளிதான காரியம். ஆனா அந்த அம்மா பாருங்க கேள்விப்படுகிறாள், காதளவுல இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அந்த அம்மா சொல்றா, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. சரி, இந்த அம்மா வந்து கேள்விப்பட்டாங்க. இந்த அம்மாவுடைய நிலைமை பாருங்க, பாளையத்துக்கு புறம்பாதான் கிடக்கணும், தீட்டு தீட்டுன்னு கத்திட்டு ஜனக்கூட்டத்துக்குள்ள வர முடியாது, அப்பேற்பட்ட ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்குள்ள அவர்களுடைய சமுதாயம் பாருங்க, அப்படிப்பட்ட விதிமுறைகளுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த அம்மா ஒரு காரியத்தை எப்படி இந்த விசுவாசத்தை செயல்படுத்துறாங்க, விசுவாசிக்கிறாங்க, ஆணித்தரமா விசுவாசிக்கிறாங்க, 100% நம்புறாங்க. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா நான் சொஸ்தம் ஆயிருவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த அம்மா அப்படியே சொல்லிக்கிட்டே அவங்க வீட்டிலே இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த அம்மா அண்ணன் ஒரு மாசமா அல்லது 1 கழிச்சு மறித்து போயிருப்பாங்க. விசுவாசமானது செயல்படுகிறதா இருக்கிறது, எழும்புகிறாள் பாருங்க. அருமையானவர்களே, எல்லா அவமானம் நிந்தை மாத்திரமல்ல, ஜனக்கூட்டத்திற்குள்ளே சென்றால் இந்த யூத ஜனங்கள், யூத பாருங்க ரபிமார்கள் எல்லாரும் அங்க இருப்பாங்க, எல்லாம் பாருங்க ஆண்கள், ஆண்களுக்கு மத்தியில பெண்கள் வர, அதுவும் இப்ப ஏற்பட்ட நிலைமையில் புறம்பாக நிக்கிற பெண் பாருங்க வந்தா கல்லறிந்து கொன்றே போட்டு விடுவார்கள். ஒரு சவாலான நிலை, தொட்ட சுகம் கிடைக்கும், ஆனா கூட்டத்துக்குள்ள போனா மாட்டிக்கிட்டோம்னா சாவு நிச்சயம் பாருங்க. வாழ்க்கையின் துயரமான சூழ்நிலை, அங்கலாய்க்க கூடிய, எப்படி விவரிப்பதென்றே கூற முடியாத அளவிற்கு அந்த அம்மா பாருங்க மன பாரத்தினாலே அழுத்தப்பட்டவளாய், ஒண்ணு செய்வேன், அவர் வஸ்திரத்தை எப்படி ஆகிலும் தொட்டே ஆவேன் பாருங்க. இந்த அம்மா எழும்புனாங்க, கிளம்புனாங்க, விசுவாசத்தை செயல்படுத்தினாங்க. இங்கே போடப்பட்டிருக்க 30 உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள்ளே அறிந்து அந்த அம்மா ஜனக்கூட்டத்துக்குள்ள எப்படி போய் தொட்டாங்களோ தெரியல, ஆனா வீட்டுல இருந்தா கண்டிப்பா சுகம் அடைஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா விசுவாசம் செயல்படணும், காலை எடுத்து வைக்கணும் முன்னாடி. வாயிலே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், நாங்க விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம், எப்படி விசுவாசிப்பது, விசுவாசத்தை தேவனுக்கு எப்படி காண்பிப்பது பாருங்க. ஜனக்கூட்டத்துக்குள்ள அவ்வளவு ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை நெருக்கி கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த அம்மா எப்படிதான் வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார்கள் என்று பாருங்க கற்பனை செய்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அந்த அம்மா வந்து தொட்ட மாத்திரத்திலேயே அவ்வளவு திரள் கூட்ட ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை நெருக்கி கொண்டிருந்த மத்தியிலும் தொட்டால் உடனே வல்லமை புறப்பட்டது. விசுவாசம் இப்படிதாங்க ஆண்டவருடைய வல்லமையை கவர்ந்து இழுக்கிறதா இருக்கிறது. எப்படி காந்தம் ஒரு இரும்பு துண்டை பாருங்க அப்படியே ஒட்டி கொண்டு கவர்ந்து இழுக்கிறதோ, அதே போல நம்முடைய விசுவாசம் நம்முடைய தேவனுடைய வல்லமையை கவர்ந்து இழுக்குகிற ஒரு சக்தியா இருக்கிறது. அப்படிப்பட்ட விசுவாசத்தை, அவருடைய விசுவாசத்தை நாம் உடையவர்களா இருக்கிறோம். நாம இப்ப என்ன பண்ணணும், விசுவாசத்தை செயல்படுத்த வேண்டும். வசனங்களை வாசிப்பது நல்லது, அவற்றின்படி நடப்பது நல்லது, கீழ்படிவது நல்லது. அது மாத்திரமல்ல, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறதே. எப்படி விசுவாசத்துக்கு உயிரூட்ட முடியும், விசுவாசத்தை எப்படி கர்த்தருக்கு காண்பிக்க முடியும்? 12 பெரும்பாடுள்ள ஸ்திரீ எழுந்தால் புறப்பட்டால் எல்லா அவமானத்திற்கும் நிந்தைக்கும் பாருங்க ஜனக்கூட்டத்துக்குள்ள போய் செத்தாலும் சாவேன், ஆனால் அதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன். தொட்டால் தொட்ட மாத்திரத்திலே அவருடைய விசுவாசத்தின் பாருங்க, அந்த பரீட்சையில அந்த அம்மா ஜெயிச்சது மாத்திரம் இல்ல, தொட்ட உடனே அவருடைய வல்லமை புறப்பட்டு சென்று 12 வருஷமா பாருங்க உதரப்போக்கு ஓடிக்கொண்டிருந்தது ஒரு சன பொழுதுல டக்குன்னு நிப்பாட்டி விட்டது. சுகத்தை பெற்று விட்டார்கள். அருமையானவர்கள், இந்த சுகம் எப்படி கிடைத்திருக்கும் பாருங்க. நம்ம அப்படியே வீட்டுல இருந்திருந்தா ஒண்ணுமே கிடைச்சிருக்காது, பேசிக்கிட்டே இருந்தா ஒண்ணும் கிடைச்சிருக்காது, வருத்தப்பட்டுகிட்டே இருந்தா ஒண்ணும் கிடைச்சிருக்காது, மன பாரத்தினாலே அழுத்தப்பட்டு கொண்டே அதையே கற்பனை செய்து கொண்டிருந்தால் ஒண்ணுமே வாய்த்திருக்காது. எழுந்து புறப்பட்டார்கள்.

என்னுடைய வாழ்க்கையில நல்ல காலம் பிறந்துருமா? கருமையானவர்களே, அதற்கேற்ற செயல் விசுவாசத்தை காண்பிப்பது எப்படி, செயல்படுவது எப்படி? கடன் வாங்காமல் பாருங்க, கர்த்தர் சொல்வாரு, நீ கடன் வாங்காத, கடன் கொடுக்கிறவன உன்னை மாத்த போறேன்னா கடன் வாங்குறத முதலாவது நிறுத்தணும். பிறகுதான் கடன் கொடுக்கிற சூழ்நிலைக்கு கர்த்தர் நம்ம உயர்த்துவார். பாருங்க, விசுவாசத்தின் பரீட்சையானது பாருங்க, மிகுந்த சந்தோஷத்தை இந்த அம்மா பாருங்க, எழும்பி போய் தொடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அம்மா மனசு ஹார்ட் இருதையெல்லாம் டப்பு டப்பு டப்புன்னு பயத்துல திகில்ல அடிச்சுட்டு இருந்திருக்கும் பாருங்க. ஆனா தொட்ட மாத்திரத்துல இனம் புரியாத சுகம் வந்தது மாத்திரம் இல்ல, மாபெரும் சந்தோஷம். இயேசுவை தொட்டு விட்டார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு கூட விசுவாசத்திலே நாம் எழும்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது. இன்னும் ஒரு வேத பகுதியோட கூட பார்ப்போம். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17 வசனங்கள் 1-15 வரை. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17 வசனங்கள் 1-15 வசனம் வரை. இங்கே எல்லாரும் அறிந்த ஒரு பெரிய சம்பவம் பாருங்க, எலியா என்கிற தீர்க்கதரிசி பாருங்க, அவர் இருந்த அந்த ஊர்ல பாருங்க, 3 வருஷமும் 6 மாசமும் மழையும் பெயல பனியும் பெயல என்று இங்க போடப்பட்டிருக்கிறது. முதலாவது வசனத்துல இங்க போடப்பட்டிருக்கும். கிலேயாத்தின் குடிகளாகிய திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார். பாருங்க, அங்க சொல்லிட்டாரு, ஆகாபே, நம்ம ஊர்ல மழை மட்டும் இல்ல பனி கூட பெய்யாது. பாருங்க, அப்ப ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது, பஞ்சம் பாருங்க தாண்டவம் ஆடிட்டு இருக்கும், எங்க பார்த்தாலும் பஞ்சம் பட்டினி. மழை இருந்தா பனி இருந்தாதான் பாருங்க விவசாயம் செய்ய முடியும், பாருங்க பிழைக்க முடியும், சாப்பாட்டுக்கே வழி அதுதான். அருமையானவர்களே, ஊற்று, விவசாயத்திற்கு ஊற்று, தண்ணீரே இல்லை என்றால் எப்படி தேசம் செழிப்பாக இருக்கும் பாருங்க. தேசத்துல பஞ்சம் சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஆனா பின்பு கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. பாருங்க, அங்க சொல்லிட்டு எலியா தீர்க்கதரிசி கிளம்பிட்டார். அங்க கர்த்தர் சொல்றாரு, இந்த ஊருக்குள்ள பஞ்சம் இருக்கு, இந்த ஊர் முழுசா தண்ணி இல்ல, மழை இல்ல, பனி இல்ல, எல்லா ஜனங்களும் பசியிலையும் பட்டினிலையும் வாடிட்டு இருக்காங்க. ஆனா கர்த்தருடைய ஊழியக்காரராகிய எலியாவுக்கு பாருங்க இங்க ஒரு காரியத்தை செய்ய சொல்றாரு. இவ்விடம் விட்டு கீழ் திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரி தாற்றண்டிலே ஒழித்து கொண்டிரு. அருமையானவர்களே, எல்லா இடத்துலயும் பஞ்சம் இருக்கு, எல்லா இடத்துலயும் பட்டினி இருக்கு. ஆனா நீ என்னுடைய தாச, நீ என்னுடைய பிள்ளை, பாருங்க, நீ என்னுடைய தீர்க்கதரிசி. அருமையானவர்களே, கர்த்தருடைய ஜனங்களை ஒருபோதும் கர்த்தர் பாருங்க அப்படியே வந்து அவல நிலையிலே விட்டு விழுகிறவர் அல்ல. சூழ்நிலை பாதகமாக இருக்கும் போதும் கர்த்தர் பாருங்க, கர்த்தருடைய கர்த்தரை விசுவாசிக்கிற ஜனங்களை பாருங்க கர்த்தர் போஷிக்கிறவரா இருக்கிறார். இந்த சாப்பாட்டு பிரச்சனை பெரிய சவாலாக இருக்கிறது பாருங்க. சாப்பிடவில்லை என்றால் உயிர் வாழ முடியாது பாருங்க. இங்கே எலியாவை போஷிக்கும்படிக்கே கர்த்தர் பாருங்க எலியாவுக்கு ஒரு விசுவாசத்தை டெஸ்ட் பண்றார். எலியா என்ன செய்யறாரு? எலியா வந்து இங்க வந்து கர்மேல் பர்வதத்துல பாருங்க 450 பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்பதாக கர்த்தரே தேவன் என்று அங்க பாருங்க அறியும்படி செய்தார். வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி பாருங்க அங்க வந்து கர்த்தர் மாத்திரம்தான் தேவன் என்று நிரூபித்து பெரிய காரியத்தை அங்க செய்து விட்டார் பாருங்க. ஆனா விசுவாசத்தின் பரீட்சை கர்த்தர் பாருங்க இந்த எலியாவுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். அவர் சொல்றாரு, நீ இந்த இடத்த விட்டுட்டு கீழ் திசை யோர்தானுக்கு நேரம் இருக்கிற கேரி தின்கிற ஆற்றண்டையிலே போய் ஒழித்து கொண்டிரு, அங்க போய் தங்கி இருப்பா. அங்க சொல்றாரு 5-4 நீ அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். கடமையானவர்களே, சற்று யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கிறது பாருங்க, காகங்களுக்கு கட்டளையிடுவேன். கடமையானவர்களே, இன்றைக்கு நாம் வாழ்கிற காலகட்டங்களிலே ஆன்லைன்ல ஆர்டர், ஜொமாட்டோ, ஸ்விக்கி, பாருங்க உங்கள் ஊர்களில் இருக்கிற ஆன்லைன், அப்படிப்பட்ட காலத்துல சொன்னா கூட ஏதோ ஆண்டவர் சொல்றாரு, ஏதோ ஒரு ஆர்டரை போட்டு ஒரு ஹோட்டல்ல இருந்து நமக்கு சாப்பாடை வர வச்சு கொடுத்துருவார். தேசம் முழுவதும் பஞ்சத்திலே கிடக்கிறது, ஒரு விளைச்சல் இல்லை பாருங்க, விவசாயம் கிடையாது, விளைச்சல் இல்லை, அறுவடை இல்லை, பஞ்சம் பட்டினி, தண்ணி கூட கிடையாது, மழையும் இல்லை பனியும் இல்லை, குடிக்கிறதற்கு தண்ணி ஒரு சொட்டு கூட அந்த ஊர்ல கிடைக்காத நிலைமை.

0: ஆங்காங்கே கிடைக்கிற தண்ணீரை வைத்து மக்கள் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ போய் யோர்தானுக்கு அருகே இருக்கிற ஆற்றண்டலை நீ இரு, ஆற்றின் தண்ணீரை குடித்துக்கொள், உன்னை போஷிக்கும்படி காகங்களுக்கு கட்டளை இடுவேன். அருமையானவர்களே, காக்காவை பாருங்க எப்படி நம்புறது. எலியா யோசித்திருப்பாரு, காக்கா எப்படி நமக்கு சாப்பாடு கொண்டு வரும், காக்காவை எப்படி நம்ம நம்புறது. காக்கா அநேகர்கிட்ட இருந்து பிடுங்கி சாப்பிடுவதானா பாத்திருக்கோம், அவரும் மனுஷர் தானே பாருங்க. எலியாவும் அநேக யோசனைகள், சிந்தனைகள், அநேக எண்ணங்கள் எலியாவின் மனதிலே தோன்றி இருக்கலாம். பாருங்க, எப்படி சாப்பாடு வரும் என்று நாம் யோசிப்பதை விட்டுவிட்டு கர்த்தர் சொன்னார், அவர் சொல்ற வார்த்தையை நான் நம்புகிறேன், வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். அவர் பாருங்க காகத்தை வச்சும் போஷிப்பாரு, வேற எதை வச்சும் சாப்பாடு அனுப்புவாரு. அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையின் பேரிலே நாம் எப்படி விசுவாசத்தை பதிக்கிறோம், அந்த வார்த்தையின்படி நாம் செயல்படுகிறோமா என்பதை மட்டும்தான் கர்த்தர் பார்க்கிறவராயிருக்கிறார். அருமையானவர்களே, வார்த்தையின்படியே எலியா பாருங்க கிளம்பி போயிட்டார். சொன்னார், இவ்விடம் விட்டு, இந்த இடத்துலயே நீ நிக்காதப்பா, இவ்விடம் விட்டு கேரியத்துக்கு போ சொன்னாரு. எலியா கிளம்பி போனார். காகங்களுக்கு கட்டளையிடுவேன் சொன்னாரு. ஆண்டவர்கிட்ட பாருங்க கிராஸ் கொஸ்டின் கேட்கல, ஆண்டவரே இந்த காக்கா எங்க ஊர் காக்கா எப்படின்னு தெரியுமா பாருங்க. இன்னைக்கு நம்ம சொல்றோம், வசனங்களை படிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஒரு சின்ன வியாதி வந்த மாத்திரத்திலே, ஒரு வாழ்க்கையில சூழ்நிலையிலே ஒரு சின்ன பிரச்சனை வந்த மாத்திரத்திலே, ஆண்டவரே அது இப்படி வந்துருச்சு, உங்களுக்கு தெரியாம போயிருச்சு, இந்த மாத்தால் மரியாதமா நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. ஆண்டவருக்கே நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. நீர் இங்க இருந்தால் என் தம்பி செத்துருக்கவே மாட்டானே, அப்படிதான் இன்னைக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன் ஆண்டவருக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறோமா, அவர் சொல்கிற வார்த்தையின்படி நாம் செயல்படுகிறோமா. கேரி தாண்ட இன்னைக்கு போன் சொன்ன மாத்திரத்திலே எலியா அங்கே புறப்பட்டு போனார். காகங்களுக்கு கட்டளையிடுவேன் சொன்னாரு. அவர் பாருங்க எதுவுமே கேட்கலங்க, உடனே செஞ்சாரு, அங்க போய் தங்கி இருந்தாரு. அங்க போடப்பட்டிருக்காங்க காகங்கள் அவருக்கு, விடிய காலத்துல அப்பமும் இறைச்சி, சாயங்காலத்துல அப்பமும் இறைச்சி. பாருங்க, ஏ ஊர் முழுவதும், தேசம் முழுவதும் பஞ்சம் பட்டினி, இவருக்கு நல்ல சாப்பாடு, நல்ல பூரிப்பான அரண்மனையில இருந்து சாப்பாடு. பாருங்க எப்படிப்பட்ட சாப்பாடு, எங்க இருந்து காக்கா கொண்டு வந்தது, எந்த அரண்மனையில போய் இருந்து எடுத்துட்டு வந்தது, எதுவுமே தெரியாது. ஆனா காகங்கள் கொண்டு வந்து காலையும் சாயங்காலமும் இரண்டு வேளையும் பாருங்க, அப்பமும் இறைச்சியும். ஒருவேளை கஞ்சி கிடைச்சா போதுமேன்னு எலியா நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனா அங்க பெரிய பாருங்க ஃபீஸ்ட் மாதிரி அப்பம் கிடைக்குது, நல்ல மட்டன் சாப்ஸ் சுக்கா எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குது காக்கா. அருமையானவர்களே, காகத்தின் பேரிலே பாருங்க எலியா விசுவாசத்தை பதிக்கவில்லை. காகங்களை கட்டளையிடுவேன் என்று சொன்னார், உன்னை போஷிப்பேன் என்று சொன்ன கர்த்தரை நம்பி அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாருன்னா எலியாவுக்கு பாருங்க ஒண்ணுமே கிடைச்சிருக்காது, காக்காவும் வந்திருக்காது. இன்னைக்கு அது போலதான் பாருங்க, கர்த்தர் நமக்கும் பாருங்க சொல்லுவார் அநேக விஷயங்களிலே, வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலைகளிலே கர்த்தர் நம்மோடு பேசுவார், அவருடைய வார்த்தையை நமக்கு சொல்லுவார். நீ வலப்புறம் திரும்புவதும் இடப்புறம் திரும்பும்போதும் வழி இதுவே என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லுகிற சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். இந்த வேலையும் கூட ஒரே ஒரு சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த கர்த்தர் பாருங்க என்னுடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சை வந்தது. பாருங்க 17 ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கும் என்னுடைய கணவருக்கும் பாருங்க 2007 ஆண்டிலே June 9 பாருங்க ஒரு நிச்சயதார்த்த மாதிரி வச்சுட்டு மேரேஜ் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு வருஷமாக பாருங்க விசுவாசிட்டே இருக்கோம். நான் இந்த ஒரு வசனத்தை நான் தொடர்ந்து கர்த்தரை சொல்லிட்டே இருக்கேன். அந்த யோவான்ல வந்து எழுதப்பட்டிருக்கோம் பாருங்க, கானாவூர் கல்யாணத்துல அற்புதம் எல்லாம் செய்து முடிச்சிருவாரு, அங்க கடைசியில போடப்பட்டிருக்கோம், இவ்விதமாய் கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி வசனம் எழுதப்பட்டிருக்கும். இந்த வார்த்தையை 100,000 முறை சொல்லிட்டே இருக்கோம், இவ்விதமாய் கர்த்தருடைய வார்த்தை கானாவூர் கல்யாணத்துல வெளிப்படுத்தினது போல நீங்க எங்க கல்யாணத்துல வெளிப்படுத்துவீங்க ஆண்டவரேன்னு விசுவாசிட்டே இருக்கும். பாருங்க அநேகர் வந்து எங்களுக்கு ஆலோசனை எல்லாம் சொல்றாங்க, ஒரு டிஃபனோட எல்லாம் கல்யாணத்தை நீங்க முடிச்சிடலாம்ல, ஏன் இப்படி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, கிட்டத்தட்ட 1 வருடம் ஆகிவிட்டது. கரெக்டா பாருங்க 2008 மே மாசம் வந்து ஏப்ரல் மாதம் என்று நினைக்கிறேன், அப்போ பைபிள் ஸ்டடிக்காக பைபிள் ஸ்டடியா வசனத்தை எல்லாம் கேட்டுட்டு அங்க ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ வந்து எழுப்பி போய் இன்னைக்கு நீ மண்டபத்தை புக் பண்ண சொல்லு, திருமண மண்டபத்தை புக் பண்ண சொல்லுன்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் கண்ணை முடிச்சு பாக்குறேன், சர்ச்சில் உட்காந்துருக்கோம். அன்றைக்கு நிலைமைக்கு பாருங்க வண்டிக்கு 2-வீலருக்கு பெட்ரோல் போடுறது கூட கையில காசு இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு போய் மண்டபத்தை, திருமண மண்டபத்தை புக் பண்ணன்னு சொல்றாரு. நான் அப்ப ஆண்டவரை சொல்றேன், ஆண்டவரே வெளியே நிக்கிறேன், எங்க அப்பா வண்டிக்கு பெட்ரோல் போடக்கூட காசு இல்லைன்னு சொல்றாரு. ஆனா நீங்க சொல்றீங்க, ஆனா எப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியல. அங்க வீட்டை சர்ச்ல இருந்து வீட்டுக்கு போறது அளவுக்குதான் டூ வீலர்ல வண்டிக்கு பெட்ரோல் அவ்வளவு இருக்குமா என்னன்னு கூட தெரியாது அப்படிப்பட்ட நிலைமையில. ஆனா நான் விசுவாசிட்டே இருக்கேன், இவ்விதமாய் கர்த்தருடைய மகிமை என்னுடைய திருமணத்துல வெளிப்படும் என்று. ஆனா சர்ச்சை விட்டுட்டு வெளியில, அந்த வெளியில வந்து வர்றோம், அந்த வண்டி நிக்கிற பைக் ஸ்டாண்ட் இதுக்கெல்லாம் வர்றோம். கர்த்தர் பாருங்க, ஒருத்தர் அன்புறாரு, அவரை நான் முன்ன பின்ன இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்ல சபையில. அவர் வந்து தேடிக்கிட்டே வர்றாரு. இங்க எஸ்தர்னு ஒரு பொண்ணு இருக்கு, கர்த்தர் வந்து எனக்கு அந்த பொண்ணை காட்டியிருக்காருன்னு சொல்லி அவரே என்னைய பார்த்ததில்ல, நானும் அவரை பார்த்ததில்ல. விசாரிச்சுட்டே வந்து கடைசியில என்கிட்ட வந்தாரு. அவர் சொன்னாரு, உன்னுடைய கல்யாணத்தை நான் எடுத்து நடத்தும்படி கர்த்தர் என்னைய ஒரு மாசமா ஏவிட்டே இருக்காருமா, நான் உன்னைய தேடிட்டே இருக்கேன், நீதான் அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லி உடனே அவருடைய கார்ல ஏற்றிட்டு போய் அன்னைக்கே கர்த்தர் சொன்ன மாதிரியே மண்டபத்தை அவர் காசை போட்டு புக் பண்ணி ரசீதை வாங்கிட்டு கல்யாண தேதியை பிக்ஸ் பண்ணிட்டு பாஸ்டருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்தந்த தேதி இருக்குங்கயா, எந்த தேதியில நம்ம திருமணத்தை வச்சுக்கலான்னு ஒரு டேட்டையும் பிக்ஸ் பண்ணி முடிந்து விட்டது. எனக்கு நினைச்சு பார்க்கும் போது ஏதோ கனவுலகத்துல இருக்கிற மாதிரியே இருந்தது. ரம்மையானவர்களே, கர்த்தர் சொன்னாரு, இன்னைக்கு நீ எழுந்து போ, இன்னைக்கு மண்டபத்தை நீ புக் பண்ணுவ. ஆனா கையில ஒரு ரூபா கூட இல்ல. ஆனா நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவரே நீங்க சொன்னா நீங்க செய்து முடிப்பீங்க, நீங்க செஞ்சு முடிப்பீங்க. பாருங்க, ஒரு மாசத்துல என்னுடைய தாய் தகப்பன் பாருங்க எல்லாரும் வந்து எதுவும் ஏதோ பெரிய அப்படியே பணத்தை பெட்டியில சேர்த்து வச்சு அப்படியே எடுத்து எதுவுமே நடக்கல. ஆனா நான் சின்ன பிள்ளைல இருந்து ஒரு வசனத்தை விசுவாசிப்பேன், எப்படி ரெபேக்காலுக்கு எலேசர் வந்து பொண்ணு பொருள் எல்லாம் கொடுத்து அந்த அம்மாவை கூட்டிட்டு போய் திருமணம் பண்ணி வச்சாரோ அதே போல எனக்காக ஒருத்தரை அனுப்புவார். எலியாவுக்காக காலத்தை அனுப்பின தேவன் எனக்காக ஒரு மனுஷனை ஏற்படுத்தி அவருக்கு ஒரு பாரத்தை கொடுத்து கல்யாணத்தை நடத்தும்படி அவரை ஏவி பாருங்க. இது விசுவாசத்தின் பரீட்சை. நான் வந்து கர்த்தரை விசுவாசம், எல்லாரும் சொன்னது போல, ஆமா டீ டிஃபனோட நடத்தி முடிச்சு ஒரு சின்ன ஒரு கெட்டு வித மாதிரி அப்படியே முடிச்சுட்டு சிம்பிளா முடிச்சுட்டு அப்படியே போயிடலாம். ஆனா நான் விசுவாசேன், எல்லாருக்கும் நடத்துகிற தேவன் என்னுடைய திருமணத்தையும் சிறப்பாக நடத்துவார் என்று கர்த்தர் பேரிலே வைத்திருந்த விசுவாசம் பாருங்க, அந்த வார்த்தையை கனப்பண்ணும்படி கர்த்தர் அன்றைக்கு செயல்பட்டார். ஒரு மனுஷன் அனுப்புனாரு, அவர் சொன்னாரு, உன் திருமணத்தை முடிக்கிற வரைக்கும் நான் தூங்க மாட்டேமானு பாருங்க. எல்லா திருமணம் முடிகிற வரைக்கும் லட்சம் லட்சம் ரூபாய்களை செலவு பண்ணி இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்டான திருமண மண்டபம் இருக்கிறதுல சிறப்பான மாலை. ஒரு காரியத்தை கூட பாருங்க, இப்படி எல்லாம் வந்து ஆராய்ந்து பார்த்து எடுத்து நாமெல்லாம் நினைச்சிருந்தா கூட அப்படி இந்த திருமணத்துல பாருங்க, ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாம, ஒரு சின்ன தவறுதல் கூட இல்லாம, இப்படி இருந்தா இப்படி இருக்குமே ஒரு சஜஷன் கூட இல்லாம எல்லா காரியத்தையும் சிறப்பாக தேவன் முன்னின்று நடத்தி வைத்தார். முன்னாடி திரும்பி பார்க்கும் போது கண்ணீர் தான் வந்தது பாருங்க. அருமையானவர்களே, விசுவாசத்தை தேவன் இன்றைக்கும் கனம் பண்ணுகிறவரா இருக்கிறார். நாங்க அன்னைக்கு விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் செயல்படாம இருந்திருந்தோம்னா இன்னைக்கு வரைக்கும் விசுவாசிட்டே இருந்திருக்க வேண்டிதான். அருமையானவர்களே, எலியாவுக்காக காலத்தை அனுப்பின தேவன் எலியாவிற்காக பாருங்க எல்லா சாப்பாடை ரெடி பண்ணி அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்த தேவன். ஆபிரகாம் பாருங்க, எல்லாம் அந்த ஆபிரகாம் கிட்ட சொல்லுவாரு, உன்னுடைய ஏக சுதன் நேச குமார்ன நீ கொண்டு போய் மோரியா தேசத்தின் மலைகளை ஒன்றின் தகன மலையாக பலியிடுன்னு சொல்லுவாரு. ஆனா ஆபிரகாம் ஆக்ஷன்ல இறங்குவாரு, அதிகாலையில எழுந்து சேனம் கட்டி ஆக்ஷன் காமிச்சாரு. அதுல போடப்பட்டிருக்கோம் கடைசியா கர்த்தர் சொல்லுவாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் இப்பொழுது நான் உன்னை பாருங்க நீ விசுவாசிக்கிறேன்னு அறிந்திருக்கிறேன். விசுவாசத்தை காண்பிக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. பெருமாடுள்ள ஸ்திரீ எப்படி விசுவாசத்தை செயல்படுத்தினார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கும் கூட இப்பேற்பட்ட காலகட்டங்களிலே பாருங்க, ஒரு கஷ்டமான மனபாரமான அங்கலாய்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையின் சூழல் பாருங்க மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் விசுவாசத்திலே எழும்ப வேண்டியது, பயிற்றுவிக்க வேண்டியது, பாருங்க ஆண்டவரை நம்பி காலை எழுப்பி வைக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. ஆசரிப்பு பாருங்க, ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தானின் மேலே ஆசாரியர்கள் பாருங்க நின்று கொண்டே இருக்கிறார். கால் எடுத்து வையில யோர்தான் பிரிந்தது நடந்தார்கள். அருமையான உங்களுடைய காரியங்களை உங்களுடைய காலத்துல
1: தெரியாம போயிட்டது.
0: எந்த சவால்கள் நீங்கள் எழும்ப வேண்டியது அவசியமா இருக்கு. பேர்ல வைத்திருக்கிற விஷயத்தினால எடுத்து கால எடுத்து வைக்க
1: வேண்டிய
0: பேசுவார். கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்ல வேணும். எனக்காக
1: என்னுடைய
0: திருமணத்தை கொண்டு வந்து சேர்த்த தேவன் இன்றைக்கும் மாறாத தேவனாய் இருக்கிறார். இவ்விதமாய் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்ற வார்த்தையை என் திருமணத்துல கர்த்தர் அப்படியே வெளிப்படுத்தினார். 18 ஆண்டுகள் ஆகிவிட்டது, ஆனால் இன்றைக்கும் ஜனங்கள் சொல்லுகிறார்கள் எஸ்தருடைய கல்யாணத்தை நடந்த மாதிரி எந்த கல்யாணத்துல இன்னும் சாப்பாடு அவ்வளோ அபரிமிதமா இல்ல, கல்யாணத்துல மகிமை இறங்கினதை நாங்கள் கண்டோம் என்றார்கள். இப்படிப்பட்ட தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் செயல்பட விரும்புகிறார், அற்புதத்தை செய்ய விரும்புகிறார், உங்களை கை தூக்க விரும்புகிறார், உங்களை கரை சேர்க்க விரும்புகிறார். தண்ணீரிலே கண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்களா? என்னை கை கொடுத்து தூக்கிவிட ஒரு நபர் கூட இல்லை என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட நன்மையை, இப்பேற்பட்ட அதிசயத்தை, அற்புதத்தை ஆண் அனுப்பி செய்வாருங்க. அருமையானவர்களே, எப்படி செய்வார்னு தெரியாது, நாம அந்த ஆராய்ச்சியில இறங்க வேண்டியதில்ல. நான் விசுவாசிச்சது மாத்திரம்தான் உண்மை, ஆனா ஆண்டவர் யார் அனுப்புவாரு, எந்த நபர் அனுப்புவாரு, எங்க இருந்தோ வரும் எதுவுமே தெரியாது, ஆனா கர்த்தர் செய்வார். அருமையானவர்களே, அசைக்க முடியாத நம்பிக்கை கர்த்தர் பேரிலே 100%. பாருங்க, முழுமையாக விசுவாசிக்கிற நபரனுடைய விசுவாசத்தை கனம் பண்ணுகிற தேவன், அப்பா நீங்கள் விசுவாசிக்கிறபடியே உங்களுக்கு செய்கிற தேவனா இருக்கிறார். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட இயேசுக்கு சுவை யாராகிலும் உங்களுடைய உள்ளத்தில ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால் இந்த வேலை இரட்சிப்பின் தருணமாயிருக்கிறது. இந்த இயேசுக்கு சுவை உங்களுடைய உள்ளத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவை நேரன் ஆண்டவரின் உள்ளத்திற்குள் வாங்கப்பா என்று அழைப்பு கொடுத்தால் போதும், உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை தலைகீழாக மாற்றுகிற தேவன், தண்ணீரை திராட்சரசமாக்கின தேவன். அருமையானவர்களே, 5:10 ரெண்டு மீனையும் கொண்டு 20,000 பேரை போஷித்த எல்சடாய் தேவன், உதரத்தின் ஊரலை ஒரு சன பொழுதிலே நிப்பாட்டின யகோவா ராப்பா. உங்களுக்கும் பாருங்க, இப்பேற்பட்ட சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் ஞானத்தையும் பாருங்க ஆச்சரியம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். உங்களுடைய உள்ளத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுங்கள், அழைப்பு கொடுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வந்து சொந்தமாக மாறும். நான் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் தேவனே, கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி. விசுவாசம் கர்த்தாவே, அருமையானவரே கர்த்தாவே, விசுவாசத்தின் பரீட்சை மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வருகிறது போல விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தையும் விசுவாசத்தை நீர் கனம் பண்ணுகிற தேவன் கர்த்தாவே. விசுவாசத்தின் படியே ஆகக்கடவது என்று சொல்லிறே இந்த பெருமாடுள்ள ஸ்திரீயின் விசுவாசத்தை கனம் பண்ணி கர்த்தாவே, அவருடைய உதரத்தின் ஊரலை நின்று போக பண்ணின அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் வியாதியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற, மன பாரத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற, டிப்ரெஷனாலே அழுத்தப்பட்டு கொண்டிருக்கிற எல்லாருடைய கர்த்தாவே வேதனைகளையும் நீக்குகிற யகோவா ராப்பாவாக நீர் கடந்து செல்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய ஜீவன் கடந்து செல்வதாக ஜீவாதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவை வானொலியிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பேரிலே உயர்த்துகிறமையா. எல்லா மரண சக்திகளுக்கு விரோதமாக ஜீவாதிபதி உயர்ந்திருப்பாராக கர்த்தாவே. எல்லாவித பலவீனத்திலிருந்து மக்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக, கண்ணீர் துடைக்கப்படுவதாக, கஷ்டங்கள் பாரங்கள் நீக்கப்படுவதாக, விடுதலை உண்டாவதாக, துன்பங்கள் எல்லாம் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறுவதாக ஆண்டவரே கர்த்தாவே. சமாதான பிரபு வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. தேவைகள் எல்லாம் சந்தித்து நிறைவாக்குகிற எல்ஷடாய் தேவனை உயர்த்துகிறோம். ஒவ்வொருத்தருடைய மன விருப்பத்தின்படி அருள் செய்கிற தேவன், வானொலியோடு இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோமையா. ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே நீர் பலப்படுத்துகிறீர், சுகப்படுத்துகிறீர், நீடிய ஆயுசால் திருப்தி பண்ணுகிறீர். உம்முடைய சித்தம் ஒன்றே வானொலியிலே செய்யப்படுவதாக, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் ஒன்றே கர்த்தாவே இந்த வானொலி மூலமாக நிலைவரப்படுவதாக ஆண்டவரே இயேசு ஆண்டவரை உயர்த்துகிறோம். இயேசு ஆண்டவர் எல்லா குடும்பங்களின் பேர்ல உயர்ந்திருப்பதற்காக நன்றி. எல்லா பிரச்சனைகளும் ஒன்றுமில்லாமல் தரைமட்டம் தாழ்த்தப்பட்டு போனதுக்காக நன்றி அப்பா. ஜெய வேந்தருடைய கரத்துல எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஒருவரை ஆளுகை செய்கிறீர், அதற்காக உங்களுக்கு நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
2: ஆமீன் ஆமீன். நல்ல ஒரு செய்தியை நாங்கள் கேட்டோம். விசுவாசத்தை குறித்து சிஸ்டர் அழகாக வெளிப்படுத்தினார், அதை நாங்கள் கேட்டோம். அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. அடுத்ததாக பாஸ்டர் ராஜமணி அவர்கள் இந்த இடத்துல தேவ செய்தியை எங்களுக்கு முன்பாக கொடுப்பார். கிரைஸ்த் தி லார்ட் பாஸ்டர்
3: ராமசாமி அலைங்க. பாஸ்டர் ராமசாமி.
2: கிரைஸ்த் தி லார்ட் பாஸ்டர் ராமசாமி. தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்லுங்க பாஸ்டர்.
4: ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதில் இணைந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும், சங்கம் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும், நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் இந்த இடத்துல நாம் வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நேரடியாக நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கடந்து செல்வோம். பாடலை ஒரு சரணத்தை மாத்திரம் பாடி தேவனுடைய வார்த்தையை கடந்து செல்வோம்.

0: சோத்திரம் ஏசையா. நம் வார்த்தைக்கு ஆதாரமாக வேதாகமத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம். அதிலே நாங்கள் சில வார்த்தைகளை தியானிக்கப் போகிறோம். அதில் நாங்கள் பார்க்கும்போது முதலாம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நாங்கள் பார்க்கிறோம். இப்படி யூதய தேசத்தில் ராஜாவாகிய ஏரோய நாட்களிலே அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகள் ஒருத்தி. அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இந்த இடத்தை நாங்கள் வாசிக்கும் போது இருவரை குறித்து வேதாகமம் அழகாக சொல்லுகிறது. எலிசபெத்தை குறித்து, சகரியா குறித்து, இந்த இடத்துல கணவன் மனைவியை குறித்து நான் சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை நான் பார்க்கும்போது, இவர்கள் தேவன் கொடுத்த கட்டளைகள் எல்லாவற்றையும் ஒழுங்கிரமமாக எல்லாவற்றையும் செய்து வந்தவர்கள். இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இந்த இடத்துல முதலாக பார்க்கிறோம் அந்த தம்பதியினர் எப்படி இருக்கிறாங்கன்னா, கர்த்தருக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாய் இருந்து நீதி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப தேவனுக்கென்று பணி செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அது சின்ன தலைப்பு நான் கொடுத்திருக்கிறேன், அப்படி இருக்க. அப்படி இருக்க என்று நாங்கள் வாசிக்கும் போது அதுக்கு முன்பதாக நாங்கள் பார்க்கிறோம் என்னடா அப்படி என்றால், அதுக்கு முன்பதாக ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அப்படி இருக்க என்று சொன்ன பார்க்கும்போது இந்த 7வது வசனம் சொல்லுகிறது, எலிசபெத் மலடியா இருந்தபடினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாத இருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கும்போது அவர்கள் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியையும் வாழ்ந்தவர்கள், எல்லாவற்றையும் கடைபிடிக்கிறவர்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய குறை ஒன்று இருக்கிறது. என்ன அப்படின்னா, பிள்ளை இல்லை, குழந்தை இல்லை என்பது அது ஒரு அவமானத்துக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்னைக்கு திருமணமாகி 1 வருடம் கழிந்து விட்டால், 2 வருடம் கழிந்து விட்டால் அவர்களுக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லும் போதே உலகத்தை நம்ம பார்க்கும்போது சாதாரணமாக ஒரு அவமானத்துக்குரிய, எல்லாரும் கேலி செய்யக்கூடிய ஒரு நிலைமையில தள்ளப்பட்டு விடுவார்கள். ஏன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் இவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதுதான் அப்படி இருக்க, அவர்கள் மலடியா இருந்த பிள்ளை இல்லாத இருக்கிற அந்த சூழ்நிலையில அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இப்போ அவர்கள் இருவரும் தேவனிடத்தில் எல்லாவற்றையும் கடைபிடிக்கிறவர்களாக இருந்தார்கள், எல்லாவற்றையும் செய்கிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் அப்படி இருந்த பொழுதும் அவர்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஒரு வேண்டுதல், பெரிய ஒரு ஏக்கம், பெரிய ஒரு கேள்வி அவர்களுக்குள்ள இருக்கிறது. என்ன கேள்வி? நாம் இவ்வளவு எல்லாவற்றையும் கற்பனைகளை எல்லாம் கடைபிடிக்கிறோம், எல்லாவற்றையும் சரியா செய்கிறோம், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட குறை இருக்கிறது? ஏன் எனக்கு இப்படி இந்த காரியத்திலே ஒரு முடிவு இல்லை? ஏன் எனக்கு பதில் இல்லை? நான் நினைக்கிறேன் அவர்கள் தேவனிடத்தில் விசாரித்து இருப்பார்கள், ஜெபித்திருப்பார்கள். ஆனால் அதை ஒரு குறையாக அவர்கள் எடுத்துக்கொள்ளாமல், தேவனுடைய பணியை நாங்கள் எப்படியாவது செய்ய வேண்டும், தேவனுக்காக அந்த ஆசாரிய ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே அவர்கள் முழு மனதாக இருந்தார்கள். அப்படி இருக்கிற அந்த நேரத்தில் தான் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் கட்டுறதுக்கு சீட்டை பெற்றான் என்று சொல்ல பார்க்கிறோம். அந்த காலத்தில் பழைய படம் பார்க்கும்போது நாங்கள் பார்க்கிறோம், யாத்திராக 30:7-8 வசனங்களை நான் பார்க்கும்போது, அந்த நாட்களிலே ஆரோன் தூபம் காட்டுகிறது வழமையாக, எல்லாரும் அந்த ஆசாரிய வகுப்பை ஆசாரிய ஊழியம் செய்தவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் தூபம் காட்ட வேண்டும் தேவ சமூகத்திலே. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த சகரியாவும் சகரியாவிற்கு சீட்டு விழுந்தது. அப்போ வருடத்தில் ஒரு தடவை தான் அவர்கள் அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்ய முடியும், அந்த மகாபரிசுத்தலத்துக்குள்ள போக முடியும். அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த சகரியாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. இப்ப சகரியா என்ன செய்கிறார், அந்த சீட்டை பெற்றவுடன் தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிறார் என்று சொன்ன பார்க்கிறோம். 9வது வசனம் சொல்கிறது, ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்கு பிரவேசித்து தூபம் காட்டுவதற்கு சீட்டை பெற்றான் என்று சொல்ல வாசிக்கிறோம். இப்ப தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு அவர் உள்ளே கடந்து சென்று விட்டார். ஜனங்கள் எல்லாம் வெளியில இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன ஜெபிக்கிறார்கள், ஒருவேளை அவர்கள் எல்லாரும் தங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கொடுத்திருப்பார்கள். அவர்கள் ஆசாரியர் போய் அவர்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும், ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை பெற்று கொண்டு வந்து வெளியில கொடுக்க வேண்டும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் போதுதான் திடீரென்று ஒரு மாற்றம் நடக்கிறது. பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுகிறது, தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இப்ப ஜனங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டு எனக்கு என்ன பதில் வரப்போகிறது, என்னுடைய வேண்டுதல் கேட்கப்படுமா என்று சொல்லி பலதரப்பட்ட ஜனங்கள் கூடியிருந்து பல காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். 11வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் பலிபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானார். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற இந்த சகரியாவுக்கு அவருக்கு வந்து அனுபவம் இருக்கு. ஆசாரிய ஊழியம் செய்வதென்றால் இப்படி செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், தூபம் காட்ட வேண்டும், அதில் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் முறைப்படி செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் அவர் கற்றிருந்தார். ஆனால் இந்த சமயத்தில் பாருங்கள், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அவன் ஒருவன் தூப இடத்தில் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமான அந்த சமயத்திலே பாருங்கள், சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். இப்போ தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிற அந்த சகரியாவுக்கு ஏன் பயம் வர வேண்டும், ஏன் பயம் வர வேண்டும், ஏன் கலக்கம் வர வேண்டும்? ஏன்னா தேவதூதன் அவர்களுடைய ஜெபங்களை கேட்பதற்கு பதிலை கொண்டு வருவதற்கு அவர் வந்திருக்கிறார். அப்ப இவர் ஏன் கலங்கி நிற்க வேண்டும், கலங்க வேண்டிய தேவையில்லை. அடுத்த வசனம் சொல்லுகிறது, தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இதுதான் நாங்கள் பார்க்கிறோம், சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இப்போ இவர்கள் செய்து வருகிற ஊழியம் என்னன்னு சொன்னால், ஜனங்களுக்காக தேவனுக்காக அந்த ஊழியத்தை செய்து வருகிற அந்த காலத்தில் தான் தேவதன் சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்றைக்கு நாங்கள் அநேகர் பல வேண்டுதல்களை ஆண்டவர் சமூகத்தில் வைத்திருக்கிறோம், பல காரியங்களை ஆண்டவர் சமூகத்தில் நாம் வைத்திருக்கிறோம், வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பல நாட்களாக எங்களுக்கு அந்த விண்ணப்பத்துக்கு பதிலை காணவில்லை, ஏன் வரவில்லை? எங்களுக்கு ஒரு கேள்வி வருகிறது, நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன், ஆண்டவருடைய பணியை தானே செய்கிறேன், விடாமல் சபைக்கு போகிறேன், நான் எல்லாவற்றையும் திறமையாக செய்கிறேன், ஆண்டவருடைய காரியத்தின் முதலிடத்தை கொடுக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட குறை இருக்கிறது, என் வேண்டுதலுக்கு பதிலை காணவில்லை என்று சொல்லி நாங்கள் சில நேரங்கள் நினைப்பது உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவர்களும் உண்டு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஒருவேளை பல வருடங்களாக சில காரியத்துக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறான், பல வருடங்களாக இது எப்படி நடக்கும், இது ஆகுமோ, இது கூடுமோ என்று சொல்லி கேள்வியோடு நாம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எங்களை பார்த்து இந்த மாலை வேளையில் என்ன சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இது காரணம் என்ன அப்படின்னா, தேவனுடைய அழைப்பை, தேவனுடைய ஆசாரிய ஊழியத்தை அவர்கள் சோர்ந்து போகாமல் அதை செய்தார்கள். இப்போ தேவனுக்காக ஒரு காரியத்தை செய்யும்போது நாம் முறுமுறுப்போடும், எனக்கே இவ்வளவு தேவைகள் இருக்கிறது, எனக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, நான் எப்படி அதை செய்ய முடியும் என்ற நிலைமையில் அவர்கள் செய்யலை. அவர்கள் முழு மனதோடு கர்த்தருடைய சகல கற்பனையின்படியும் வாழ்ந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு குறை இருக்கிறது, பெரிய குறை அது, பெரிய ஒரு வேண்டுதல். ஆனால் அந்த குறையையும் அவர்கள் கணக்கெடுக்காமல் அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, தேவனுடைய நிறைவை பெறுவதற்கு, தேவனுடைய காரியத்தை பெறுவதற்கு, மக்களுடைய வேண்டுதலுக்கு பதிலை பெறுவதற்கு ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் தேவன் என்ன செய்தார் தெரியுமா? யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணார். வேதம் சொல்கிறது அப்பொழுது அவனுடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது. அதே போல தான் தேவன் என்ன செய்கிறான்னா, நாம் இருக்கிற சூழ்நிலையை நாம் பார்க்கறதில்லை, இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நாம் கர்த்தருக்கு சேவை செய்வதில்லை. நாம் சூழ்நிலையை தாண்டி கர்த்தர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார் அதை நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு மனதோடு நாம் அதை செய்வோமானால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்போது சகரியாவுக்கு ஒரு கலக்கம், பயம் வந்தது. அப்பொழுதுதான் ஒரு சம்பவம் நடக்கிறது. அவர் சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொல்லும்போது அவனுக்கு பல கேள்விகள் இருந்திருக்கும். என்ன வேண்டுதல், என்ன வேண்டுதலாக இருக்கும் அப்படின்னு ஒரு யோசனை வந்திருக்கும். அப்பொழுதுதான் தேவதன் சொல்லுகிறார், உனக்கு ஒரு குமாரனை பெறுவா, அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அவர்கள் ஜெபித்து ஜெபித்து ஜெபித்து ஜெபித்து அந்த ஜெபத்தையே மறந்திருக்கலாம். பல ஆண்டுகளாக ஜெபித்து இது நடக்குமோ இது நடக்காதோ என்று சொல்லி அந்த ஜெப குறிப்பையே மறந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரிடத்தில் வைக்கிற ஜெப விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் ஞாபகம் வச்சிருக்கிறார், துருத்தியிலே சேர்த்து வைத்திருக்கிறார், கண்ணீரெல்லாம் துருத்தியிலே சேர்த்து வைக்கிறார் என்று சொல்லி நாங்கள் வேதத்தை வாசிக்கிறோம். எனவே அப்போ ஆண்டவர் அதை ஞாபகம் வைத்து அவர் சொல்லுகிறார், உன் வேண்டுதல் இப்பொழுது கேட்கப்பட்டது, அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி சொன்ன அடுத்த வசனம் சொல்லுகிறது, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இதே சம்பவம் தான் நாங்கள் அதே அதிகாரத்தில் 30வது வசனம் சொல்லுகிறது, தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இது மரியாளுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, அதே தேவதூதன் சொல்லுகிறார், நீ பயப்படாதே என்று சொல்லி சொல்லுகிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் சில நேரங்கள் நமக்கு பயம் வந்து கொண்டிருக்கும். இது எப்படி நடக்கும், இது நடக்குமோ, என்னுடைய வாழ்க்கையில் நடக்காவிட்டால் அது அவமானம் ஆயிடுமோ, இது அவமானம் ஆகி போயிடுமே, என்ன நடக்கும் என்று சொல்லி ஒரு ஒரு கேள்வியோடு நாம் இருக்கலாம். ஆனால் தேவனிடத்தில் விசுவாசத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் நாம் இருக்கும்போது, ஆண்டவருடைய பணியை நாம் செய்யும்போது, ஆண்டவருக்காக செயல்படும் போது, ஆண்டவரை தேடும் போது அவர் என்ன செய்கிறார், அவர் நமக்குரிய காரியங்களை அவர் ஆயத்தம் பண்ணி தருகிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்போ இது சந்தோஷம், உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த சகரியாவுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம், ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கலாம். ஏன் அப்படின்னா, நான் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன், எல்லாருக்காகவும் வேண்டுதல் செய்கிறேன், எல்லாருக்காகவும் நான் எல்லாம் செய்கிறேன், ஆனா எனக்கு இப்படிப்பட்ட தேவை இருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறை இருக்கிறதே என்று சொல்லி ஒரு ஒரு ஏக்கம், ஒரு ஒரு துக்கம் அவருக்குள்ள இருந்திருக்கிறார். அதான் தேவதூதர் சொல்கிறார், உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு சம்பவம் நடக்கிறது பாருங்க, அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சரசம் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றிருக்கும் போதே பரிசுத்த ஆவியின் நிரப்பப்பட்டிருப்பான், அவன் இஸ்ரவேல் சந்ததியார் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சகரியா சொல்லுகிறார், 18வது வசனம், அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன், நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாரே என்றார். இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டார், இதை நான் உனக்கு செய்வேன், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி எல்லாம் ஆண்டவர் வந்து சொல்லிட்டார், வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். ஆனா அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு ஒரு ஒரு அவிசுவாசம் வருகிறது, அவன் இருதயத்தில் ஒரு அவிசுவாசம் வருகிறது. இது எப்படி ஆகும், ஏன் தெரியுமா, பல வருடங்களாக அது நிறைவேறவில்லை, பல வருடங்களாக கேட்டும் அது நிறைவேறவில்லை, இப்போ வயது சென்றாயிற்று, இது வந்து சாத்தியமில்லாத ஒரு காலத்துக்குள்ள நாங்கள் இருக்கிறோம், ஆனால் இது எப்படி நடக்கும் என்று சொல்லி ஒரு கேள்வியோடு இருக்கிறார். அதைத்தான் கேட்கிறார், என் மனைவியும் வயது சென்றவளாக இருக்கிறாள் என்றார். தேவதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்திலே நிற்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன் என்று சொல்கிறார். அப்ப பாருங்க, அவனுக்குள்ள என்னதான் ஒரு தேவனுடைய ஊழியத்தை செய்தாலும், என்னதான் கட்டளைகளை கை கொண்டாலும், நீதி உள்ளவனாக இருந்தாலும், ஒரு அவிசுவாசம் அவருக்குள்ள வந்துட்டு. நாம் நினைக்கிறோம் நம்ம கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறோம், கர்த்தருக்காக அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் நினைக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் நம்மை அறியாமல் சோர்ந்து போயிடுறோம். நம்மை அறியாமலே அவிசுவாசம் நமக்கு வருகிறது. இது எப்படி ஆகும், இந்த சூழ்நிலையில் நான் அகப்பட்டிருக்கிறேனே, இதை விடுதலையாக்க கூடுமா, இது ஆகுமா, இது எப்படி ஆகும். பாருங்கள், லாசரு மரித்து 4 நாள் ஆயிற்று. அப்போ அந்த இடத்துல இயேசு வருவதற்கு தாமதமானதுனால அவரை கொண்டு அடக்கம் பண்ணி விட்டார்கள். ஆனால் இயேசு சொன்னார், இயேசு அதை பற்றி ஒன்றுமே அவர் கவலைப்படையில், ஒன்றும் யோசிக்கலை. சொந்த சகோதரனாக சகோதரனாக எண்ணப்பட்டிருந்தாலும் ஒரு சகோதரனாக தான் அவர் பார்த்தார். அப்போ பாருங்கள், அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இயேசு வந்தார். அவனை என்ன செஞ்சார், நீ பயப்படாதே, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போது மரியா சொல்லுகிறார், மாத்தா சொல்லுகிறார், இது எப்படி ஆகும் என்று கேட்கும்போது தான் நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. அப்போ இந்த சகரியாவை பார்க்கும்போது அவனுக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை, என் சோர்ந்து போயிட்டார். இது கண்டிப்பாக எங்களுடைய வாழ்க்கையில் நடக்க சாத்தியம் இல்லை, எந்த பக்கத்திலும் பார்த்தாலும் சாத்தியம் இல்லை, அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு அவிசுவாசம் வந்ததுனால தேவதன் சொல்லுகிறார் தொடர்ந்து, இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப்போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகளை சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாக இருப்பாய் என்றார். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படுகிறது. என்ன அப்படின்னா, தேவன் சொன்ன தேவதர் சொன்ன வார்த்தையை அவர் என்ன செய்யலை, விசுவாசிக்கலை. விசுவாசியாதனால அவர் சொல்றாரு, அது நடக்கும் சம்பவிக்கும் காலம் வரைக்கும் நீ என்ன செய்ய மாட்ட, வாய் பேச மாட்ட அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். நீ விசுவாசியாதபடினால இவைகளை சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாக இருப்பாய் என்றார். ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். இப்போ வளமை போல அந்த காரியம் நடக்கவில்லை, வளமைக்கு மாறாக ஒரு சம்பவம் நடந்ததுனால ஜனங்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறார்கள். சகரியாவை காணவில்லை, என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியவில்லை என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அப்படியே நாங்கள் 38வது வசனம், சாரி 59வது வசனம் சொல்லுகிறது, 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிட போனார்கள். இப்போ முதல் வசனம் சொல்கிறது பாருங்க, கர்த்தர் அவனிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவருடைய அயலகத்தாருக்கு பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவருடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். இப்போ தேவதன் சொன்னார் தானே, இவருடைய பிறப்பு நிமித்தம் ஜனங்கள் சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லி. அப்போ அதே சம்பவம் இங்கே நடக்கிறது. எந்த ஜனங்கள் தூஷித்தார்களோ, எந்த ஜனங்கள் அவமானப்படுத்தினார்களோ, எந்த ஜனங்கள் ஏளனமாய் பேசினார்களோ, இப்போ அந்த ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து இப்பொழுது சந்தோஷப்படுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், ஒரு சில காரியம் அவமானங்கள் எதுவும் வரும்போது இப்போ ஜனங்கள் எல்லாம் ஏளனமாய் பேசுவார்கள், ஏளனமாய் சொல்லுவார்கள். ஆனால் ஒரு சம்பவம் நடக்கும்போது அது ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்கும்போது இப்போ ஜனங்கள் எல்லாரும் என்னத்தை பேசினார்களோ அதை அப்படியே மாற்றி என்ன செய்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்படுகிறார்கள். சந்தோஷப்படுகிற அந்த நாட்களில் பாருங்கள், இப்போ பேர் வைக்கிறதுக்கு பிரச்சனை. இப்போ வளமையை நாங்கள் பார்க்கும்போது ஒரு குழந்தை ஒரு குடும்பத்தில் பிறந்து விட்டால் அவர்களுக்கு பேர் வைக்கிறதுக்கு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும், மாமா தான் பேர் வைக்கணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும். அப்புறம் சொல்லுவாங்க, இல்லை இல்லை தகப்பன் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு பிரச்சனை வரும். இப்படி நிறைய காரியங்களை நாங்கள் பார்க்க முடியும். அப்போ இந்த பேர் பிரச்சனை ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் வாசிக்கும் போது, அப்பொழுது அதன் தாய், அப்படி அல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றார். இப்ப பாருங்க, இப்ப இந்த பேர் யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா, சகரியாவுக்கு அங்கு தூபம் காட்டுகிற வேலையில சொல்லப்பட்ட இந்த வார்த்தை. ஆனா எலிசபெத்துக்கு தெரிய வந்திருக்கிறது பாருங்க, அதுக்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றார். இப்ப ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, அதற்கு அவர்கள், உன் உறவின் முறையார் இந்த பேருள்ள ஒருவனும் இல்லையே என்று சொல்லி அதற்கு தகப்பனை நோக்கி, அதற்கு என்ன பெயரிட வேண்டும் மனதா இருக்கிறீர், என்ன பெயரிட மனதா இருக்கிறீர் என்று சைகையினாலே கேட்டார்கள். இப்ப பாருங்க, அந்த பேர் வந்து வைக்கிறதுக்கு உறவின் முறையில் யார்கிட்டயாவது பேர் இருந்தா வைக்கணும், அப்படி இல்லைன்னா சகரியா என்று சொல்லி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பல பலர் பல கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் எலிசபெத் சொல்லுகிறார், இல்ல யோவானன் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இடத்துல பார்க்கும்போது தகப்பன் இடத்துல வந்து கேட்கிறாங்க, ஏன்னா தகப்பன் வாய் பேச முடியாது, அவர் அவிசுவாசம் இருந்தபடினால அவரால் பேச முடியாது. அப்போ அவர் என்ன செய்கிறார், எழுத்து பலகையை கேட்டு வாங்கி அவன் பெயர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஏன் ஆச்சரியப்பட்டார்கள், இப்போ எலிசபெத்திட்ட கேட்கும்போதும் அவர் சொன்னார் அவர் பெயர் யோவான் என்று வைக்க வேண்டும் என்று சொல்லி, ஆனால் இவரிடத்தில் கேட்கும்போது அவர் எழுதுகிறார் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டது, அவனுடைய நாவு கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்திரம் பண்ணினான், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரித்து பேசினான் என்று சொன்ன வாசிக்கிறோம். அப்போ இதில் பாருங்க, இது ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சொன்னா, கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற நபர் தேவனிடத்தில் அவர்கள் ஜெபித்திருப்பார்கள் இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக ஜெபித்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், தேவதன் சொல்லும்போது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஜெபித்திருப்பார்கள். எனவே அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார், ஆனால் அந்த ஜெபத்தை அவர்களால் நம்ப முடியாமல் போனது. இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்? 37வது வசனம் நாங்கள் வாசிக்கிறோம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, தேவனாலே எல்லாம் ஆகும், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எனவே பாருங்க, அப்போ அந்த அந்த நம்பிக்கை இழந்தவர்களாய், அந்த நம்பிக்கை அவிசுவாசம் அவிசுவாசத்தோடு அவர்கள் என்ன செய்றாங்க, அந்த காரியத்தை நம்புறாங்க. அதாவது நம்ப இல்லை, அவிசுவாசம் அவருக்குள்ள வந்து விட்டதுனால ஆண்டவர் சின்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறார். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நமக்கும் சில பனிஷ்மெண்ட் வரம் ஆண்டவர் கொடுத்துருக்க முடியும். சிலவர் யோசிப்பாங்க, அப்படியெல்லாம் ஆண்டவர் செய்வாரா? ஏன்னா சில நேரங்களில் ஆண்டவர் சொல்றதை நான் நம்பலை அப்படின்னு சொன்னால் சில நேரங்கள் அப்படியே நடக்கும். அப்போ விசுவாசம் என்ன செய்யும், பேசும், அவிசுவாசம் பேசாது. விசுவாசம் உள்ளவன் தேவனுடைய அறிக்கையிட்டு அவன் பேசுவான், இது நடக்கும், இதை கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார், கண்டிப்பாக ஆண்டவர் சொன்னதை செய்வார், ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், இந்த வருஷத்தில் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இப்போ வருடம் பிறக்கும் போது எல்லாரும் ஓடி ஓடி போய் வாக்குத்தத்தை அட்டைகளை எடுப்பார்கள். ஏன் எடுக்கிறார்கள், ஆண்டவர் என்னோடு என்ன பேசுகிறார், ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்று சொல்லி அந்த அந்த வாக்குத்தத்தை அட்டைகளை எடுத்து அதை வைத்து ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார்கள். ஆனால் அப்படியே ஜெபித்து கொண்டிருப்பார்கள். பல நாட்கள் அடுத்த வருடம் வரதுக்கு முன்னாடி எல்லாம் மறந்துடுவாங்க, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரா இல்லையா, அது எங்கே இருக்கிறது, அது எங்கே இருக்குது தெரியாமல் நம்ம என்ன செஞ்சிடுவோம், விட்டுடுவோம். ஆனால் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாத தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட எத்தனை காரியத்துக்கான ஜெபித்திருக்கலாம், சில சில காரியங்கள் உடனே கிடைச்சிருக்கும், சில காரியங்கள் தாமதமாக இருக்கும். ஆனால் தேவ சமூகத்தில் இந்த சகரியாவுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு அவிசுவாசம் வந்தது போல நமக்கும் அந்த அவிசுவாசம் வந்திருக்கலாம். அதனால் சில காரியம் என்ன செஞ்சிருக்கும், தாமதமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், இன்றைக்கு உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது, விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நீங்கள் நாலு நாள் ஆயிட்டே நாருமே என்று சொல்லி சொன்ன அவர்கள் என்னன்னா அவிசுவாசத்தான் சொல்லுகிறார்கள். இது எப்படி ஆகும், இது நடக்க சாத்தியம் இல்லை. மரியா சொல்லுகிறார், இது எப்படி ஆகும், இது நடப்பதற்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வேதம் சொல்லுகிறது மனுஷர்களால் தேவ கூடாது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் உண்டோ என்று தான் வாசிக்கிறோம். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். அப்படியானால் நம்முடைய வேண்டுதலை தேவன் கேட்டிருக்கிறார். சில வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஒரு நபர் நீங்க யோசிச்சிருக்கிறார், நான் கர்த்தருக்காக இவ்வளவு செய்கிறேன், கர்த்தருக்காக இப்படியெல்லாம் ஓடுகிறேன், உழைக்கிறேன், எல்லாவற்றையும் சரியா இருக்கிறேன், எல்லாம் தசமமாக காணிக்கெல்லாம் கொடுக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில இது எப்படி நிறைவேறவில்லை, இது எப்படி ஆகும், இந்த வருஷம் முடியுமா, பல வருடங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறேனே, ஆனால் எப்படி அது நிறைவேறப் போகிறதுன்னு சொல்லி கேள்வியோடு இருக்கலாம். நீங்க விசுவாசிங்க, கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் கேட்கப்படும். ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி சகரியா எலிசபெத்தினுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நிச்சயமாகவே அந்த பிரச்சனை எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். விசுவாசிங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது உங்களால் ஜெபம் பண்ணி நான் முடிக்கிறேன். ஆண்டவர் சமூகத்திலே அன்பின் தகப்பனே, இந்த அருமையான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் கூட உங்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சங்கமம் செபிக்கிறோம், இதை ஆசீர்வதிப்பீராக. இதில் இணைந்திருக்கிறதான கேட்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, அதற்கான பிரதிபலனை கொடுங்க. இன்னும் சங்கமம் ஊழியமானது இன்னுமாக பல தேசங்களிலே பல இடங்களிலே இது இன்னும் பெருகத்தக்கதாக, இன்னும் ஆத்துமா அறுவடைகள் செய்யத்தக்கதாக, இந்த ஊழியமானது இன்னும் விரிவாக்கத்தக்கதாக கர்த்தர் ஆண்டவர் எல்லைகளை விரிவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இது ஒருங்கிணைத்து செய்கிறதான அந்த ஒவ்வொருவரும் பொறுப்படுங்க, அது கூட இருந்து உதவி செய்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கர்த்தர்தாமே இந்த ஊழியமானது தொடர்ந்து நடக்க எந்த தடையும் வராதபடிக்கு தொடர்ந்து நடக்கத்தக்கதாக அந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் என்று செபிக்கிறோம். என்னென்ன வேண்டுதலோடு தேவைகளோடு இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த வேண்டுதல்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் கர்த்தர் பதிலை கொடுக்கணும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
1: மிகவும் அழகாக தேவனுடைய வார்த்தையை இந்த இடத்துல பகிர்ந்து கொண்டீங்க. சகரியா ஒரு மூத்த தீர்க்கதரிசியாக இருந்த வேளையிலும் அவருக்கு விசுவாசம், சில காரியங்களை விசுவாசிக்க முடியாம இருந்தது. ஆனா சிறுபெண்ணாகிய மரியாள் தேவனுடைய தூதன் அந்த வார்த்தையை சொன்ன வேளையில கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நான் தேவனுடைய அடிமை என்று சொன்னார். அது மிகவும் அழகாக நீங்க விளங்கப்படுத்தினீங்க. ஏன்னா நாங்க தேவனுக்கு முன்பாக ஒரு விண்ணப்பம் வைக்கிற வேளையில அந்த விண்ணப்பத்தை அவர் மறந்து போகிறது இல்லை, ஏற்ற காலத்தில் அவர் ஏற்ற காரியம் செய்கிறார் என்று நாங்க அறிஞ்சிருக்கிறோம். தேங்க்யூ பாஸ்டர், அழகாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டீங்க, நன்றி. அடுத்ததாக யார் வருகிறார்?
2: நன்றி சிஸ்டர் மேகலாவாஸ். இன்றைய நாளிலே இந்த வார்த்தைகளின் வெளிச்சத்தை மிக ஆசீர்வாதமாக துரிதமாக நடத்தியிருந்தீர்கள். மிக மிக ஆசீர்வாதமாக இருந்தது. அது மட்டுமில்லை, இன்றைய நாளிலே தானம் துதித்து தானந்து கொடுத்த பிள்ளைகள், வார்த்தை கொடுத்த பிள்ளைகளும் அருமையான அநேக பொக்கிஷங்களை கற்றுக்கொண்டோம். இந்த ஊழியர்காரனுடைய வார்த்தைகளை கேட்டு இந்த வார்த்தையின் மூலம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு வார்த்தையில் வேறொன்று கனி கொடுக்கும் பிள்ளைகளாக இந்த வார்த்தையில் எங்களை மாற்றிவிட்டேன். அப்படியாக வார்த்தையை கேட்டோம். மிகலாவாஸ் நன்றாக நடத்தீங்கள், ஆவியானோடு கூட இருந்தீர்கள். நீங்கள் இதை ஒரு மணியிலேருந்து நித்திர உள்ளேன்னு சொன்னீர்கள், அதான் அப்படியாக நீங்கள் வாஞ்சியோடு தாகத்தோடு வந்திருக்கீர்கள். இப்போ முடிவு சேவத்தேருங்கம்மா.
1: இரக்கமுள்ள தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் இந்த மாலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே, உமக்கு மறைவான காரியம் ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிக்கும்படியாக இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை நீ தந்திருக்கிறீர். சங்கமம் டி வானொலி கூடாக ஆண்டவரே அநேக ஊழியக்காரர்களை இந்த இடத்துல கொண்டு வந்து உம்முடைய வார்த்தையை நீ தெளிவாய் ஆண்டவரை வெளிப்படுத்தினபடினாலே உனக்கு நன்றி. இந்த சங்கமம் வானொலியில கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரும் பெரிதான ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பார்கள் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதே போல ஜபங்கள், பாடல்கள், துதிகள் என்று சொல்லி ஒவ்வொரு காரியமாக ஆண்டவரை தேவ பிள்ளைகள் இந்த இடத்துல வைத்தார்கள். ஒவ்வொன்றும் ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவர் மத்தியிலும் பெரிதான ஆசீர்வாதத்தை இந்த வேளையில கொண்டு வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருந்த உள்ளங்கள் ஆண்டவர் எந்தெந்த வியாதிகளோடு, வேதனைகளோடு, கவலைகளோடு, யோசனைகளோடு இனி நடக்குமா என்று வேதனையோடு இருந்தவர்களுக்கு மத்தியில ஒரு பெருகான ஒரு விடை அவர்களுக்கு இந்த நாளில் நீ கொடுத்து விட்டபடினாலே தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நீ சொன்னீரே, நானே உனக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தை அனுகூலமான துணையும் என்று ஆண்டவரை துணையாய் நின்று இந்த சங்கமம் வானொலி மூலமாக வார்த்தையின் வெளிச்சத்தை நீர் கொடுத்து ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதித்தபடினாலே நன்றி. இதற்காக பாடுபட்ட ஆண்டவரின் ஊழியக்காரர்களுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த வேளையில மகேந்திரன் ஐயாவுக்காக நன்றி செலுத்துகிறேன். பிரதர் லெஸ்லிக்காகவும் சிஸ்டர் ரீட்டாவுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். அதே போல அந்த உதவியாக இருக்கிற பிரதர் பாந்துஜோனுக்காக கூட நன்றி செலுத்துகிறேன். நீர் அற்புதம் செய்யும், நீர் அதிசயம் செய்யும். உங்களுடைய பிள்ளைகள் இன்னும் எழுந்து ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தை கட்ட அவர்களை பலப்படுத்துகிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்தி இந்த காலை வேளையில, இந்த மாலை வேளையில கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரும் எந்த உலகத்தின் எந்த பகுதியிலிருந்து இந்த வானொலியின் சத்தத்தை, வார்த்தையின் வெளிச்சத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில நீர் உம்முடைய அன்பையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவரே நீர் வர்ஷிக்க போகிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல அருமை தகப்பனே, ஆமென்.
3: சங்கமம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி

மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இது வந்து ஒரு ஆராதனை பாடல் சிடி. நாங்கள் வெளியிடுவதற்கு காரணம், நீங்களும் எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக மட்டும்தான். ஸோ எங்களோடு சேர்ந்து நீங்கள் நம்முடைய ஆண்டவரை துதியுங்கள், போற்றுங்கள், புகழுங்கள், வாழ்த்துங்கள், ஆராதியுங்கள். ஆண்டவரை ஆராதிக்கும் போது அவர் நம் மத்தியிலே வருவார். அவர் பிரசன்னம் நம் மத்தியிலே வரும். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தேவன், ராஜாதி ராஜா, தேவாதி தேவன் நம் மத்தியிலே வருவார். அவர் வரும்போது நம் மத்தியிலே என்ன நடக்கும்? அற்புதங்கள் நடக்கும், மிகப்பெரிய சுகம் கிடைக்கும், சமாதானம் நம் மத்தியிலே வரும், விடுதலை கிடைக்கும், சாத்தான் நம்மை விட்டு ஓடிப்போவான். ஆகவே ஆண்டவரை துதியுங்கள், அவரை புகழ்ந்து பாடுங்கள், எங்களோடு இணைந்து நீங்களும் பாடுங்கள். ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்கு விடுதலையை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், அற்புதங்களை செய்வார். வாருங்கள், நம் தேவனை நாம் ஆராதிப்போம்.

அபிஷேகம் பண்ணுகிறவன். சத்துருக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை உயர்த்துகிறவன். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்கள் தலைகளை உயர்த்துவார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையா? நேசித்த எல்லாரும் வெறுத்து விட்டார்களா? கவலைப்படாதே, என் இயேசு உன்னை நேசிக்கிறார், என் இயேசு உன்னை அழைக்கிறார்.

பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொன்ன தேவன், நீ மறந்தாலும் அவர் உன்னை மறப்பதில்லை.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

இருக்கிறது. அதை அனுபவியுங்கள். அது எங்கும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ரிசீவர், ரிசீவர்.

அதி சீக்கிரத்தில் வரப்போகிற என் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி இந்த பூமிக்கு வந்து பாடுபட்டு மரித்து பரலோகம் சென்ற என் அருள்நாதர் இயேசு மீண்டு வரப்போகிறார். அவருடைய வருகைக்கான எல்லா அடையாளங்களும் அதிகமாகவே நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. ஆம், ஆயத்தமாவோம், பிறரை ஆயத்தப்படுத்துவோம். உங்கள் இதயம் குடி வெறியினாலும் களி ஆட்டத்தாலும் உலக கவலையினாலும் மந்தமடையாதபடி மனம் திரும்பி பாவம் மன்னிப்பாகி ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படி இயேசு உங்களை அழைக்கிறார். அவர் வருகையின் போது அவர் முன் நிற்க தகுதி அடையும்படிக்கு ஆல்வேஸ் வாட்ச் அண்ட் ப்ரே, எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்றும் எச்சரிக்கிறார். எப்படி ஜெபிப்பது என்றும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதன்படி இப்பொழுது ஜெபிப்போம். அப்பா, பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகம் எங்கும் உமது நாமம் பரவுவதாக இந்த சப்தம் கேட்கிற ஒவ்வொருவர் இதயத்திலும் அப்பன் குடிகொண்டு ஆளுகை செய்யும். உமது பாவ மன்னிப்பால் உண்டாகிற சந்தோஷத்தால் என் ஜனங்கள் நிரப்பப்படுவார்களாக. சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து விடுதலை பெற்று வெற்றி வாழ்க்கை வாழ்வார்களாக. ஆட்சியும் வல்லமை மாட்சியும் என்றென்றும் உமக்கே சொந்தம். ஆமென், ஆமென், ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

என்றும் மாறாதவர். அவர் ஜீவனுள்ளவர், அவர் ஆராதனைக்குரியவர். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரை துதிப்பதற்காக அழைக்கப்பட்ட நாம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். சில நிமிடங்கள் ஆண்டவரை ஆராதிக்கலாமா, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தலாமா? அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. சேர்ந்து பாடுவோம். உயிரோடு எழுந்தவரே, உமக்கு ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம் என்ற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை

பிரியமானவர்களே, யாத்ராகமம் 34:10 ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். எந்த ஜனத்தினிடத்திலும் செய்யப்படாத காரியத்தை நான் உன் ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன் என்று கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினான் அல்லவா? என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு நல்ல வார்த்தை, நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் பயங்கரமான காரியங்களை, இதுவரைக்கும் உங்கள் வாழ்விலே நினைத்துராத காரியங்களை, அறிந்துராத காரியங்களை இயேசு செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே என்னோடு சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துங்கள். இது கர்த்தர் செயல் என்று பாடப்போகிறீர்கள்.

காரியங்களை உங்கள் வாழ்விலே ஆண்டவர் செய்ய போகிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் இந்த காலவெளியில் விசுவாசிக்கிறீர்கள்? நான் ஆராதிக்கிற தேவன் என் வாழ்விலே பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். நிச்சயமாக நீங்கள் அறிக்கை பண்ணி பாருங்கள், ஆண்டவர் செய்ய முடியும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. பிரியமானவர்களே, எப்பொழுதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இயேசுவை நோக்கி பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய தேவன் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்வதற்கு உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா! நான் உம்மை பார்க்கணும், உம் அழகை நான் ரசிக்கணும், உமோடு நான்

ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் உமக்கே தருகிறேன் ஆண்டவரே, என்னையே நான் தருகிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போடு சொல்லுவேன்.

0: திருமுகத்தை நோக்கி பார்த்து வாழ்வின் நன்மைகளை அனுபவிங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா.
1: ஒவ்வொரு நாளும் நாம் காலையில் எழுந்து ஆண்டவரை துதிக்கும் போது ஒன்றை மறந்து போகக்கூடாது. இரவெல்லாம் நம்முடைய தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். வேடனுடைய கண்ணிக்கு கர்த்தர் நம்மை தப்புவித்திருக்கிறார். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நிரூபித்திருக்கிறார். எத்தனையோ பேர் இரவு நித்திரைக்கு போனவர்கள் காலையில் எழும்ப முடியவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளவு அன்பாயிருக்கிறார், எவ்வளவு அக்கறையாயிருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் பலவிதமான நன்மைகளை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்ததை நினைத்து ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே கர்த்தருக்கு நன்றி சொல்ல மறந்து போகாதிருங்க. நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி தேவனை துதித்து உங்கள் கடமைகளை, உங்கள் வேலைகளை செய்யுங்கள். அதையே தேவன் எதிர்பார்க்கிறார். என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த பாடலை பாடலாம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.

பலவித நன்மைகளை ஆண்டவர் எனக்கு செய்து என்னை பலவனாய் மாற்றினார். என் ஆண்டவர் எனக்கு பல உதவிகளை செய்தார். எப்பொழுதெல்லாம் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேனோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிறார் என்று பாடுகிறாரே. என்னோடு சேர்ந்து நீங்கள்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஹாலலூயா. எத்தனை பேர் ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கீங்க? எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறவங்கலாம் கரங்களை நன்காக தட்டி ஆவியானவரை நாம் வரவேற்போம். வந்தவர்கள் யாரும் வந்த வண்ணமாய் செல்லாதபடிக்கு புதிய ஆசிர்வாதங்களோடு கூட போக போறீங்க. ஆமென், ஹாலலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கலங்காதபடிக்கு எல்லாவற்றையும் ஜெபத்தினால் நாம் ஏறெடுக்க போகிறோம். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? You know, the word of God, it says, be anxious for nothing, but in everything by prayer, supplication, with thanksgiving, let your requests be made known to God. இந்த வேளையிலும் உனக்கு என்னெல்லாம் தேவை இருக்கிறதோ ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் அப்படி ஆகி சொல்லுங்க. இந்த பாடலை பாடும் பொழுதே இந்த எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரிடத்தில் நாம் கூறுவோம். வேதத்திலே அப்படியாய் போட்டிருக்கு, உங்களுக்கு என்ன தேவை வாய்களை திறந்து கேட்டும் கேளுங்க, கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான். காலைவெளியில் உள்ளத்தில் ஆழ்த்திருந்து நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் நோக்கி கேட்கிறேன் ஆண்டவரே, பதில் கொடுங்க எனக்கு. அத்தர்களே,

ஆண்டவரே, கேட்கிறவர்கள் யாவரும் பெற்றுக் கொள்வார்கள். கரங்களை தட்டி என்ன காரியத்தை நினைச்சு நீங்க இந்த பாட்டை பாடுனீங்களோ, கர்த்தரதை எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்துக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். You are more precious than the sparrows. Amen. Hallelujah. We read it in the word of God, Elia. Amen. You are more precious than the birds of the air. You are made in his own image. He loves you so much. My God loves you with an unconditional love. Amen. Hallelujah. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை அதிகளவாய் நேசித்திருக்கிறார். Amen. You are special.

0: You are not forgotten by God. Hallelujah. You are precious in His sight. Amen.
1: ஒருவேளை எத்தனையோ பேர் இதுதான் கடைசி ஞாயிற்றுக்கிழமையா இருக்குமோன்னு யோசிச்சிருக்கலாம். வாழ்க்கையே முடிஞ்சு போதுன்னு யோசிச்சிருக்கலாம். இல்லங்க, you are very precious to him. Amen. He has you for a reason in this world. The ulagathil unnai vaithirupadu oru periya nokkathai kartar vaithirukkar, karangalai thatti. Oh, he is going to fulfill great and mighty things in the coming days. Today is your day. Avarude kiruba mathra irundhal podume. Andha kiruba ethana per vaangikka poringa indrikku kaalaiyila sollunga aandavare.

காரியங்களிலும் கர்த்தர் உங்களை வெற்றியை சிறக்க செய்வார், வெற்றியை குவிக்க செய்வார், வெற்றியை எடுக்க செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த வார்த்தை எனக்குன்னு சொல்றீங்க? அந்த வார்த்தை உங்களுக்கு நம்புகிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நான் சுகமாயிருப்பேன். எஸ், நீடித்த நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் சுகமாயிருப்பேன். Oh, I will be happy in the presence of God. எத்தனை பேர் சொல்றீங்க? விசுவாசமாய் அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் சுகத்தை கொடுக்க வல்லவர், சந்தோஷத்தை கொடுக்க வல்லவர், வெற்றியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார்.

எத்தனை பேர் விசுவாசமா பாடுனீங்க, அப்படியாய் அப்படியே இருக்கும், பாடினபடியே நீ சுகமாயிருப்பாய். ஹாலலூயா. கஷ்டங்கள் கவலைகள் அதெல்லாம் சாதாரணம் தான், வாழ்க்கைனா அதெல்லாம் இருக்கும். ஆனால் தேவன் உன்னோடு கூட இருப்பார் என்றான். அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருப்பான்றான். ஓ, ஹி கேன் மேக் யூ கிராஸ் ஓவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். He is the way, the truth and the life.

படைப்பார். அவர் நடக்க சாத்தியமில்லாத காரியங்களை செய்கிற தேவன், அசாத்தியங்களை செய்கிற தேவன் என் இயேசு மாத்திரமே. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த நாளில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாருன்னு? எத்தனை பேர் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க இந்த நாளில்? இப்பொழுதே அவர் வல்லமையான காரியங்களை செய்ய வல்லவர். எத்தனையோ பாடல்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் பாடினோமே, அது வீணாக போகவே இல்லை. தேவனாகிய கர்த்தருக்கு எல்லாம் எட்டி இருக்கிறது. அவர் நம் மத்தியில் நின்று கொண்டு இருக்கிறார். இந்த நாளில் செய்யுங்க ஆண்டவரே, இறங்கி வந்து செஞ்சிடுங்க ஆண்டவரே. எனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நீங்க செய்யுங்க அப்பா, நான் விசுவாசமாய் பாடுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்து உனக்கு தேவையான காரியங்களை, whatever is your particular need, he is there to fulfill, he is there to make it happen. Fear not. ஒருவேளை நீ பார்த்துக்கொண்டு இருக்கலாம், இதுதான் என்னோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நினைச்சிருக்கிறியா? இல்லை இல்லை, கர்த்தரது எல்லாவற்றையும் இன்றைக்கு இப்பொழுது அற்புதத்தை செய்ய வல்லவர். நீ விசுவாசமாய் அவருடைய பாதத்தில் காத்துக்கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லாம்

0: glorify in the coming week. வருகிறவர நீங்க எல்லாரும் சாட்சி சொல்ல போறீங்க. Hallelujah. Believe it and receive it in Jesus name. கரங்களை நன்றாக தட்டி, we praise you Lord. We thank you.
1: அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். 24 மணி நேர ஜப உதவிக்கு திரையில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜப விண்ணப்பங்களை hgcathedral@gmail.com என்ற முகவரிக்கு அனுப்பலாம், அல்லது திரையில் காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். அன்பான நேயர்களே, சமூக வலைதளங்கள் மூலமாகவும் HGCயை தொடர்பு கொள்ளலாம். Facebook, Instagram, YouTube போன்ற சமூக வலைதளங்களில் HGCயின் நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: சுகமளிக்கும் சுவிசேஷ பேராலயம், N9 காந்தி ரோடு, நெடுங்குன்றம், சென்னை 600127. தவறாமல் வாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்வில் பெற்றுக் கொள்ளுங்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அன்பான சங்கமம் வானொலி நேயர்களே, வர இருக்கும் நத்தார் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி உங்களை மனமாற வாழ்த்தி நிற்கின்றது சங்கமம் வானொலி.

பிறகு இருக்கும் புத்தாண்டில் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிறைந்த வாழ்க்கை வாழ தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று மனமாற வாழ்த்தி நத்தார் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி நிற்கும் வானொலி சங்கமம்.

அது மட்டுமல்ல, இந்த வானொலியானது தேவனின் அளவில்லாத கிருபையால் தை முதலாம் நாளில் தனது மூன்றாவது அகவையில் காலடி எடுத்து வைக்க இருக்கிறது என்பதையும் நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.

என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் கிருபைநாதர் இயேசு.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா, ஆவியானவரை ஸ்தோத்தரிப்போமா, நல்லவரை ஸ்தோத்தரிப்போமா, நமக்கு வாழ்வு தந்தவரை ஸ்தோத்தரிப்போமா. ஆவியானவரே உமக்கு

ஆதியா எந்தமாய் அல்பாவாயுமேகாவாய் நாதியா என் வாழ்வில் வந்தவரே மக்கு நன்றி அருகினில் வந்தேனே நான் என்னை ஆசீர்வதித்திடும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நம்பிக்கையும் அங்கே விடுதலை உண்டு. அவருடைய பிரசன்னத்தை இப்போது வாஞ்சித்து நாம் வரவேற்போமா. அவியானவரே,

வேதத்தில் பிள்ளைகளுக்கு சொன்னார். இதுவே அந்த நேரம். கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை ஒரு புதிய விதத்தில் இப்பொழுதே உங்கள் பேரில் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த அபிஷேகத்தின் நிறைவை அனுபவி

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அருமையான தேவ பிள்ளையே, இனி நீ தீங்கை காண்பதில்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் அது வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நிச்சயமாகவே உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் சத்துரு எழும்பி வருவான், ஆனால் அவன் ஏழு வழியாய் ஓடி போவான். என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அதை செய்து தம்முடைய வல்லமை விளங்க

பிரைஸ் தி லார்ட். அபிஷேகம் இல்லாமல் எதையுமே ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்மால் செய்ய முடியாது. ஆகவே ஆவியானவரை அழைப்போம். அவருடைய அபிஷேகம் வேண்டும். அவர் நம் மத்தியில் வர வேண்டும், நமக்குள் இறங்க வேண்டும், நம்மை அபிஷேகம் செய்ய வேண்டும், நம்மை அபிஷேகிக்க வேண்டும். விசேஷமாக ஊழியம் செய்ய அவருடைய அபிஷேகம் வேண்டும். வேண்டுதல் செய்ய அவருடைய அபிஷேகம் வேண்டும். அது மாத்திரமல்ல, எல்லா காரியத்திலும் அவரின் அபிஷேகம் இருந்தால் நன்றாக இருக்கும். இப்பொழுது நாம் அவரை அழைப்போமா? அவர் நம் மத்தியில் வரட்டும், நம்மை அபிஷேகிக்கட்டும். பெற்றுக்கொள்ளுங்கள், அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அவர் அபிஷேகம் வேண்டும், தினமும் வேண்டும், எப்பொழுதும் வேண்டும். ஹல்லேலூயா. அழைப்போம் அவரை.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: பாதி பாரவரே, உம்மில் ஆட்பரித்து உம்மில் மகிழ்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடுகிறோம். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 என்படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நீ கடல் கடந்து சென்றாலும் நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகள் உன்னை மூழ்கடிக்க மாட்டான். தீ நடுவே நீ நடந்து சென்றாலும் எரிந்து போக மாட்டாய். நெருப்பும் உன்மேல் தணலற்று நிற்கும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: ஒன்று சாமுவேல் 31 அதிகாரம். பெலிஸ்தர் இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாபையும் மல்கி சூகாவையும் வெட்டி போட்டார்கள். சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில் வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில் வீரரால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோட கூட செத்து போனான். அப்படியே அன்றைய தினம் சவுலும் அவன் 3 குமாரரும் அவன் ஆயுததாரியும் அவனுடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்து போனார்கள். இஸ்ரவேலர் முறிந்தோடினார்கள் என்றும் சவுலும் அவன் குமாரரும் செத்து போனார்கள் என்றும் பள்ளத்தாக்குக்கு இப்பாலும் யோர்தானுக்கு இப்பாலும் இருந்த இஸ்ரவேலர் கண்டபோது அவர்கள் பட்டணங்களை விட்டு ஓடி போனார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் வந்து அவைகளிலே குடியிருந்தார்கள். வெட்டுண்டவர்களை உரிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாள் வந்தபோது அவர்கள் சவுலும் அவன் 3 குமாரரும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்கிறதைக் கண்டு அவன் தலையை வெட்டி அவன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களின் கோவில்களிலும் ஜனங்களுக்குள்ளும் செய்தியை பிரசித்தப்படுத்தும்படி அவைகளை பெலிஸ்தர் தேசத்திலே சுற்றிலும் அனுப்பி அவன் ஆயுதங்களை அஸ்தரோத் தேவனுடைய கோவிலிலே வைத்து அவன் உடலை பெத்சானின் அலங்கத்திலே தூக்கி போட்டார்கள். பெலிஸ்தர் சவுலுக்கு செய்ததை கிலேயாத் தேசத்து யாபேஸ் பட்டணத்தார் கேட்டபோது அவர்களிலே பலசாலிகள் எல்லாரும் எழுந்து ரா முழுவதும் நடந்து போய் பெத்சானின் அலங்கத்தில் இருந்த சவுலின் உடலையும் அவன் குமாரரின் உடல்களையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவைகளை அங்கே தகனம் பண்ணி அவர்களுடைய எலும்புகளை எடுத்து யாபேசில் இருக்கிற தோப்பிலே அடக்கம் பண்ணி 7 நாள். எரேமியா 6 அதிகாரம். பெனியமின் புத்திரரே, நீங்கள் எருசலேமின் நடுவிலிருந்து ஏகமாய் கூடியோடி தெக்கோவாவில் எக்காலமுதி பெத்கரேமின் மேல் அடையாளமாக தீவெளிச்சம் காட்டுங்கள். ஒரு தீங்கும் மகா சங்காரமும் வடக்கே இருந்து தோன்றுகிறதாயிருக்கிறது. செல்வமாய் வளர்ந்த ரூபவதியான சியோன் குமாரத்தியை பாழாக்குவேன். மெய்ப்பர் தங்கள் மந்தைகளோட அவளிடத்துக்கு வருவார்கள். அவர்கள் அவளுக்கு விரோதமாய் சுற்றிலும் கூடாரம் போட்டு அவன் அவன் தன் தன் ஸ்தலத்திலே மெய்த்து அவளுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள் என்றும், மத்தியானத்தில் தானே நாம் போய் ஏறும்படிக்கு எழுந்திருங்கள், ஐயோ பொழுது சாய்ந்து அந்தி நிழல்கள் நீண்டு போகிறதே, எழுந்திருங்கள், நாம் ராக்காலத்தில் ஆகிலும் போயேறி அவளுடைய அரமனைகளை அழிப்போம் என்றும் சொல்லுவார்கள். சேனைகளுடைய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மரங்களை வெட்டி எருசலேமுக்கு விரோதமாய் கொத்தளம் போடுங்கள். அதுவே விசாரிக்கப்பட வேண்டிய நகரம். அதன் உட்புறமெல்லாம் கொடுமை. ஊற்றானது தன் தண்ணீரை சுரக்க பண்ணுமா போல அது தன் தீங்கை சுரக்க பண்ணுகிறது. அதிலே கொடுமையும் அழிம்பும் கேட்கப்படுகிறது. துக்கமும் காயங்களும் நித்தமும் எனக்கு முன்பாக காணப்படுகிறது. எருசலேமே, என் ஆத்துமா உன்னை விட்டு பிரியாதபடிக்கும், நான் உன்னை பாழும் குடியற்ற தேசமும் ஆக்காதபடிக்கும் புத்தி கேள். திராட்சை குலைகளை அறுக்கிறவனைப் போல உன் கையை திரும்ப கூடைகளின் மேல் போடென்று சொல்லி, அவர்கள் இஸ்ரவேலில் மீதியாயிருந்த கனியை திராட்சை செடியின் கனியைப் போல் நன்றாய் பொறுக்கிக் கொண்டு போவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் கேட்கும்படி நான் யாரோட பேசி எச்சரிப்பேன்? அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாயிருக்கிறது, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பமில்லை. ஆகையால் நான் கர்த்தருடைய உக்கிரத்தால் நிறைந்திருக்கிறேன், அதை அடக்கி இழைத்து போனேன். வீதிகளில் உள்ள பிள்ளைகளின் மேலும் வாலிபருடைய கூட்டத்தின் மேலும் ஏகமாய் அதை ஊற்றிவிடுவேன். புருஷரும் ஸ்திரீகளும் கிழவரும் பூரண வயதுள்ளவர்களும் கூட பிடிக்கப்படுவார்கள். அவர்களுடைய வீடுகளும் அவர்களுடைய காணி பூமிகளும் அவர்களுடைய மனைவிகளோட ஏகமாய் அந்நியர் வசமாகும். என் கையை இந்த தேசத்தின் குடிகளுக்கு விரோதமாக நீட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர். இதுவும் அல்லாமல் தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யர். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். அவர்கள் அருவறுப்பானதை செய்ததின் நிமித்தம் வெட்கப்படுகிறார்களோ? பரிச்சேதம் வெட்கப்படார்கள், நாணவும் அறியார்கள். ஆதலால் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள். நான் அவர்களை விசாரிக்கும் காலத்தில் இடருந்து போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ, நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். நான் உங்கள் மேல் காவலாளரையும் வைத்து எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்றும் சொன்னேன். அவர்களோ, நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆகையால் ஜாதிகளே கேளுங்கள், சபையே அவர்களுக்குள் நடக்கிறதை அறிந்து கொள். பூமியே கேள், இந்த ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் இருந்து என் நியாயப்பிரமாணத்துக்கு செவிகொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வரப்பண்ணுவேன். சேபாவிலிருந்து வருகிற தூப வர்க்கமும் தூர தேசத்தினுடைய சுகந்த பட்டையும் எனக்கு எண்ணத்துக்கு, உங்கள் சர்வாங்க தகனங்கள் எனக்கு விருப்பமல்ல, உங்கள் பலிகள் எனக்கு இன்பமாயிராது. ஆகையால் இதோ நான் இந்த ஜனத்துக்கு இடர்களை வைப்பேன். அவைகள் மேல் பிதாக்களும் பிள்ளைகளும் குடியானவரும் அவருக்கு அடுத்தவனும் ஏகமாய் இடருண்டு அழிவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ வட தேசத்திலிருந்து ஒரு ஜனம் வந்து பூமியின் கடை எல்லைகளிலிருந்து ஒரு பெரிய ஜாதியும் எழும்பும். அவர்கள் வில்லும் வேலும் பிடித்து வருவார்கள். அவர்கள் கொடிய இரக்கம் அறியாதவர்கள். அவர்கள் சத்தம் சமுத்திர இறைச்சலுக்கு சமமாயிருக்கும். சியோன் குமாரத்தியே, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்த சந்தராய் குதிரைகளின் மேலேறி அணி அணியாக வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வருகிற செய்தியை கேட்டோம், நம்முடைய கைகள் தளர்ந்தது. இடுக்கனும் கற்பவதிக்கு உண்டாகும் வேதனைக்குப்பான வேதனையும் நம்மை பிடித்தது. வயல் வெளியிலே புறப்படாதிருங்கள், வழியிலும் நடவாதிருங்கள், சுற்றிலும் சத்துருவின் பட்டயமும் பயங்கரமும் உண்டு. என் ஜனமாகிய குமாரத்தியே, நீ இரட்டை கட்டிக்கொண்டு சாம்பலிலே புரண்டு ஒரே புத்திரனுக்காக துக்கிக்கிறது போல மனம் கசந்து புலம்பு. பாழாக்குகிறவன் சடுதியாய் நம்மேல் வருவான். நீ என் ஜனத்தின் வழியை அறிந்து கொள்ளவும் சோதித்து பார்க்கவும் நான் உன்னை அவர்களுக்குள்ளே துருகமாகவும் அரணாகவும் வைத்தேன். அவர்கள் எல்லாரும் முரட்டாட்டமான அகங்காரிகளும் தூற்றித் திரிகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் வெண்கலமும் இரும்புமானவர்கள். அவர்கள் எல்லாரும் கெட்டவர்கள். துருத்தி வெந்தது, ஈயம் நெருப்பினால் அழிந்தது. உடமிடுகிறவனுடைய பிரயாசம் விருதாவாய் போயிற்று. பொல்லாப்புகள் அற்றுப்போகவில்லை. அவர்கள் தள்ளுபடியான வெள்ளி என.
1: மத்தேயு 17 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனி திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை. அவர்கள் மலையில் இருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேத பாரகர் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லை, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது, அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போய்த்து என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றவிதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் மூன்றாம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள். அவர்கள் கப்பர் நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டுக்குள் வந்தபோது அவன் பேசுகிறதுக்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சிமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது, பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும்

0: அமீன் அமீன். இன்று 15ஆம் தேதி 7ஆம் மாதம், 15ஆம் தேதி ஆடி மாதம், 15ஆம் தேதி ஜூலை மாதம், 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:59. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒருவரையும் அதே வேளையிலே இணைந்து சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே இந்த நாளையும் ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமது பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். உபாகமம் 28:9 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே அந்த வசனத்துக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு சாமுவேல் 29:30, எரேமியா 5 பழைய ஏற்பாட்டிலிருந்தும், புதிய ஏற்பாட்டிலிருந்தும், மத்தேயு 16ஆம் அதிகாரம் வெற்றி நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் காலை நேர அபிஷேக ஆராதனையுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் வழி நடத்துவார்கள். அவரையும் வரவேற்று கொண்டு அதே வேளையில் அதிகாலையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்ட் கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். இந்த வேளையிலும் தொகுத்து வழங்குகிற பாஸ்டர் நகோமி லோகன் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவரையும் வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் லார்ட் அம்மா.
1: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட்.
0: ஆமீன். இணைந்திருக்கிறவங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமீன்
1: ஆமீன். ஹல்லேலூயா. தகப்பனே, ஆண்டவராகிய தேவனே, எங்களை அழைத்தவரே அப்பா, பேர் சொல்லி ஆண்டவரே தேவனே, உங்களுடைய கண்களிலே தயவு கிடைக்க வைத்தவரே அப்பா, கிருபையும் இரக்கமும் உள்ளவரே, காலதோறும் உடைய இரக்கங்கள் புதியவைகளா இருக்கிறபடினால் புதிய கிருபையிலே எங்களை வழி நடத்துகிறவரே உமக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம். இரக்கத்தின் பிதாவே, உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. அப்பா, நீர் எங்களுக்கு நல்லவரும் போதுமானவரும், எங்களை ஆண்டவரே தேவனே தூக்கி சுமக்கிறவருமா இருக்கிறபடினால் உம்முடைய கிருபை உள்ள கரத்திலே ஐயா ராஜா, எங்களை நாங்கள் முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே தகப்பனே ராஜா, ஆண்டவரே இந்த நாளை தொடங்க வைக்கிற கிருபைக்காக சூத்திரம். நேற்றைய நாள் முழுவதும் ஆண்டவரே வெப்பம் அதிகமாயிருந்தாலும் தேவரீர் எங்களோடு கூட இருந்த எங்களை வழிநடத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹலெலூயா. கண்டு கொண்டார், என்னை கண்டு கொண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார், கண்ணுக்குள்ளே என்னை

இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம், இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். கட்டவிழ்த்தார் என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். கட்டவிழ்த்தார் என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். ஹல்லேலூயா. அன்புள்ள தகப்பனே, நீர் ஆண்டவரே சிலுவையில் ஆண்டவரே சத்துருவை வென்று ஆண்டவராகிய தகப்பனே எங்களுக்கு வாழ்வு கொடுக்க வந்த தெய்வமே ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் நமக்கு ஆண்டவரே கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்ன தேவன் ராஜா இயேசுவே, நீர் எங்களுக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அத்தனை சாபங்களுக்கும் எங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டீர் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே வார்த்தையாகிய விதியை விதைக்கிறோம் தகப்பனே. சாபங்கள் முறிக்கப்பட்டது, சத்துடைய வல்லமைகள் முறிக்கப்பட்டது, பாதாளத்தின் வல்லமைகள் எங்களை மேற்கொள்வதில்லை என்று அறிக்கையிடுகிறேன் தகப்பனே. அற்புதமான ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஐயா, அற்புதமான தேவனே உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஐயா. சர்ப்பங்களை திகழ்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொல்ற தேவனே ராஜா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தினுடைய எங்களுடைய நல்ல கர்த்தாவே சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், அன்பு கூறுகிறோம், ஐ லவ் யூ என்று சொல்லுகிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுயர் தன்மை தந்தவரே மக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பான்னு சொல்லி ஆண்டவரே உண்மை நாங்கள் கூப்பிடுகிறோம், உண்மை நாங்கள் அழைக்கிறோம் தகப்பனே. மக்கு சோத்திரம் ஐயா ராஜா. மீட்டு கொண்டார் என்னை மீட்டு கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டு கொண்டார். மீட்டு கொண்டார் ஐயா மீட்டு கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டு கொண்டார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்தும் மாவி தந்தார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்தும் உறுதிப்படுத்தும் ஆவி தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். ஆண்டவராகிய தேவனே, அப்ப அநேக காரியங்களிலே ஆண்டவரே தகப்பனே நாங்கள் அலசடிப்படுகிறோம் தகப்பனே. அப்பா ஆனாலும் எங்கள் ஆவியானவரே எங்களை வழி நடத்துகிற தேவன் எஸ்ஐயா, நீங்க சொன்னீங்கள ஐயா, உங்களை திக்கற்றவர்களாய் நான் விடேன், ஒரு தேற்றவாளன் உங்களுக்கு நான் தருகிறேன்னு சொன்ன தேவனே ராஜா. ஆண்டவர் ஆகிய ஆவியானவரே எங்களை அனுதினமும் எங்களை வழி நடத்துகிற மேகஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே ஐயா, தொடர்ந்தும் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்க உண்மை ஆண்டவரே நேசிக்க ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஐயா எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவராகிய தேவனே வருத்தப்பட்டு பாதம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழப்பார்த்த தருவேன்னு சொன்ன தேவனே. அப்பா தகப்பனே ராஜா, இஸ்ரவேல் ஜனங்கள் அவிசுவாசத்தினால் தகப்பனே ஆண்டவரே தேவன் கொடுத்த தேவன் வாக்களித்த ஆண்டவரே அந்த வாக்குத்தமான தேசத்தை விசுவாசத்தினால் சுதந்திரிக்காமல் போனார்களப்பா. எசப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா ஆண்டவரே, நீர் எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் ஆண்டையில் எங்களை கொண்டு போய் விடுகிற தெய்வம் அப்பா. நீரே எங்களுக்கு ஆதாரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. என் தகப்பன் ஆகிய தேவனே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே கலங்காதே, நான் உன் தேவனன் சொல்ற தேவனே. அப்பா பிதாவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே சமுத்திரத்தின் அலைகளின் மும்முரத்தை ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா
ஆண்டவரே அமர்த்துகிற எங்களுடைய நல்ல தேவனே, அப்பா பிதாவே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா. திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லம் உள்ளவர் அப்பா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை விதைக்கிறோம் ஐயா, விதைக்கிறோம் எங்கள் குடும்பத்திலே எங்கள் சந்ததிகளிலே. ஆண்டவரே தேவனே தகப்பனே எங்கள் எதிர்காலங்களிலே ஐயா ராஜா உம்முடைய வார்த்தைகளை விதைக்கிறோம் அப்பா ராஜா. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிற அவளுடைய சமாதானம் பெரியதா இருக்கிறது அப்பா. ஆண்டவரே தேவனே மரியாளை போல உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்க ஆண்டவரே உம்முடைய பாதத்தை பிடித்து கொள்ள எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் உடைய சமத்திலே பிரதியா இருப்பதாக. எங்கள் உள்ள உணர்வுகள் எங்கள் நாடி நரம்புகள் நாளங்கள் எல்லாம் ஆண்டவரே இயேசுவே என்று கூப்பிடுகிறது தகப்பனே, இயேசுவே என்று கூப்பிடுகிறது அப்பா. இயேசு எங்களுக்கு ஆதாரம் ஆண்டவரே தேவனே. நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உறவுகளுக்காக நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக ஆண்டவரே, அன்பான நண்பர்களுக்காக ஆண்டவரே தேவனே, டாக்டர்ஸ்களுக்காக, நர்சஸ்களுக்காக ஆண்டவரே, ஹெல்த் கேர் சிஸ்டங்களுக்காக ஆண்டவரே தேவனே, கவர்மெண்ட்களுக்காக எல்லா ஆண்டவரே நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆனாலும் கூட என்னப்பா அதிலே நாங்கள் தங்கி தரிக்காதபடி, அவற்றிலே நான் ஆண்டவரே டிபெண்ட் பண்ணி இருக்காதபடி ஐயா உடைய பாதத்தை மட்டும் பிடித்து கொள்ள கிருபதாரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும் ஆண்டவரே சூழ்நிலைகள் மத்தியில் அலைகளை அடக்கிற தேவன், காற்றை அடக்கின தேவன் எங்கள் மத்தியிலும் வந்து ஆண்டவரே இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி அலைகளையும் காற்றையும் அடக்கிற தேவன் ஐயா ராஜா. என் தகப்பனையும் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா, ஆராதிக்கிறோம் அப்பா. எங்கள் இருதயத்தை ஊற்றுகிறோம் அன்னால போல, இருதயத்தை ஊற்று எங்களுக்கு கிருபதாரம் அப்பா. நம்முடைய சமூகத்திலே மனுஷர்களிடம் ஆண்டவரே இருதயத்தை கொட்டாதபடி ஆண்டவரே, என் தகப்பனி உம்முடைய பாதத்திலே ஆண்டவரே எங்களை இருதயத்தை ஊற்று எங்களுக்கு கிருபதாரம். ஹாலேலூயா ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா. ஜெபம் தந்தார் இயேசு, ஜெயம் தந்தார் சத்துருவின் மேல், ஜெயம் தந்தார். ஜெபம் தந்தார் இயேசு, ஜெயம் தந்தார் சத்துருவின் மேல், ஜெயம் தந்தார்.

ஜீவன் யேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம் கண்டு கொண்டார், என்னை கண்டு கொண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார்.

காத்து கொண்டார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. அப்பா பிதாவே, முக சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா ராஜா. என் தகப்பனே, ஆண்டவரே தகப்பனே, மே துதிக்கிறோம் ஐயா ராஜா. நல்லவரே மே சோத்திரிக்கிறோம், நல்லவரே மே சோத்திரிக்கிறோம், நல்லவரே மே சோத்திரிக்கிறோம், அற்புதமானவரே மே சோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ராஜா. நீர் எங்களுடைய சங்கீதமானவர், நீர் எங்களுடைய பிலனானவர் அப்பா ராஜா. தேவனே முக்க சூத்திரம், ஆண்டவரே முக்க சூத்திரம். உம்முடைய வார்த்தைகளை எதிர்ப்பவர் ஒருவரும் இல்லையப்பா. உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டையா, உம்முடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு அப்பா ராஜா. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் விதைக்கிறோம் தகப்பனே முக்க சூத்திரம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் விதைக்கிறோம் ஐயா. பாதாளத்தின் வல்லமைகள் உம்முடைய பிள்ளைகளை மேற்கொள்வது இல்லையப்பா, சபைகளை மேற்கொள்வது இல்லையப்பா ஐயா. நாங்கள் வலதுபுறத்துல இடதுபுறத்துல இடம் கொண்டு பெருக்கமடைகிறோம் ஐயா ராஜா. வீரங்களை ஆசீர்வைத்து எங்களை எல்லைகளை பெரிதாக்கி தீங்குங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு, தீங்குக்கு ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே தேவனே எங்களை விலக்கி மீட்டுக் கொள்ளும்படி செவிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்தை இந்த நேரத்துல வையும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் சொஸ்தமாகிறார்கள் ஐயா. ஆண்டவரே தேவனே முக சூத்திரம். பொருளாதார காரியங்களில் ஐயா உம்முடைய பிள்ளைகள் மேல் கரத்தை வையும், பேங்க் அக்கவுண்டுகளிலே கரத்தை வையும், வருமானங்களிலே கரத்தை வையும் ஐயா ராஜா. தகப்பனே ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆபிரகாம் ஒருவனாயிருக்கிறவனை அழைத்து ஆசீர்வைத்தவனை பிறக பண்ணினீரே தகப்பனே, தகப்பனே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. இல்லாதவர்களை இருக்கிற போல் அழைக்கின்ற தேவன் ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஐயா பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் உண்டாக்கப்படுகிறது, பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படுகிறது. உம்முடைய காலங்கள் ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே கருணையப்பா ராஜா. பிள்ளைகளை பெரியவர்களாக மாற்றும் ஆண்டவரே அப்பா. பராக்கிரமம் கையில் இருக்கிற கொள்ளைப்பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? ஆண்டவரே, பராக்கிரமன் கையில் இருக்கிற கொள்ளைப்பொருள் பறிக்கப்படும், நீதியாய் சிறைப்பட்டு போனவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவனோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் அப்பாவுமே. ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். அற்புதமானவரே ஆராதிக்கிறோம், அதிசயமானவரே ஆராதிக்கிறோம், மகாதேவனேமை ஆராதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, விண்ணப்பங்களை கேட்கிறவரே, விண்ணப்பங்களை கேட்கிறவரே, விடுதலை தருகிறவரே, வெற்றி மேல் வெற்றி அளிக்கிறவரே, அற்புதமானவரே, ஆலோசனை கர்த்தரே, மகாதேவனே, ஆண்டவரே, மகாபிரபுவே அப்பாவுமே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே அப்பா தேவனே, எல்லா தேவர்களும் கல்லும் மண்ணும் விக்கிரகங்கள் தானே. எங்கள் ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர், சர்வ சிருஷ்டிகளுக்கும் ஆண்டவர். ஹல்லேலூயாமே ஆராதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஞானத்தை பார்த்தால் அவர்தான் பெருத்தவர் அப்பா. ஆலோசனையை பார்த்தால் அவர்தான் ஆலோசனையில் பெரியவர் அப்பா ராஜா. ஆண்டவரே, நீதி செய்கிறவர், நியாயத்தை செய்கிறவர் அப்பா, அற்புதமானவர் அப்பா. உம்மிடத்தை கொண்டு வருகிற வழக்குகள் எல்லாவற்றையும் நீதி நியாயமாய் தீர்க்கிறவர் அப்பா. என் அப்பாவே, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா, ஆராதிக்கிறோம் ஐயா. சத்ருவானவனுக்கு எங்களிடத்தில் ஒன்றும் இல்லையப்பா. நிறங்களுக்கு வாழ்வு கொடுக்கவும் நாங்கள் பரிபூர்ணம் அடையும் அந்த கத்தரப்பா. என் தகப்பனே, என் ஆண்டவரே, என் தேவனே, என் ஏசையா, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ராஜா. ஓர அபகார ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். நல்லவரே துதிக்கிறோம், வல்லவரே துதிக்கிறோம், கிருபையாளரே துதிக்கிறோம், இரக்கத்தின் தேவனே துதிக்கிறோம், எங்களை வாழ வைத்தவரே துதிக்கிறோம், எங்கள் கண்ணீரை துடைத்தவரே துதிக்கிறோம், இருளின் ராஜ்யத்தின் எங்களை விடுதலையாக்கினவரே துதிக்கிறோம், மகாதேவனே துதிக்கிறோம், ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. வல்லமை உள்ளவரே துதிக்கிறோம், வாழ்வு கொடுக்கிறவரே துதிக்கிறோம், அன்புள்ள தேவனே துதிக்கிறோம். ஹல்லேலூயாமே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா, அப்பா துதிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம், அதை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர்,
காட்டும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரீர். காக்க வல்லவர், காத்தம்மை மீட்க வல்லவர், துதி கனம் மகிமையுமக்கே. ஏராளமானவர், தாராளமானவர், நீரே என்னெல் செடாய் போதுமானவர், சர்வ வல்ல தேவரீர், போதும் போதும் எனக்கு. ஹாலேலூயா ஆண்டவரே, மக்கு சோத்ரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா ஆண்டவரே, துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன் ஐயா ராஜா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையுமே சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையுமே சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கு ஜெபிப்பதற்கு அதிகமாக தருபவரே, நினைப்பதற்கு ஜெபிப்பதற்கு அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. அன்றாடம் வேண்டிய ஆகாரம் தாருமே, தீமை என்னை அணுகாமல் காக்கும் தேவனே. அன்றாடம் வேண்டிய ஆகாரம் தாருமே, தீமை என்னை அணுகாமல் காக்கும் தேவனே. ஹாலேலூயா அப்பாமை துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே, உலகத்தின் காரியங்கள் ஐயா ராஜா, ஆண்டவரே உலகத்திலே நடக்கின்ற காரியங்கள் அப்பா ராஜா, ஆண்டவரே அன்றாடம் நடக்கின்ற காரியங்கள், போர்கள் ஆண்டவரே தேவனே, யுத்தங்கள் அப்பா ஆண்டவரே, விலைவாசி ஏற்றங்கள் அப்பா, பில்லுகள் ஆண்டவரே, கடன்கள் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கின்ற தடைகள் ஆண்டவரே, வியாதிகள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆண்டவரே தேவனே சிலுவையிலே கொன்று தீர்த்த தேவன் அப்பா ராஜா. ஆண்டவரே தகப்பனையும் நாங்கள் ஆராதிக்கிறோம். பரமண்டலங்கள் இருக்கிறவங்களுடைய நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் உங்கள் மத்தியில வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களை செய்யப்படுவது போல எங்கள் வாழ்க்கையில செய்யப்படுவதாக. ஐயா எங்களுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படி எங்களை நடத்தும் ஆண்டவரே. அப்பா பிதாவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா நீங்க நல்ல அப்பா தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிற தேவன் அப்பா ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. அன்றாடம் வேண்டிய ஆகாரம் தாருமே, தீமை என்னை அணுகாமல் காக்கும் தேவனே. நினைப்பதற்கு ஜெபிப்பதற்கு அதிகமாக தருபவரே. நாங்கள் வேண்டிக் கொள்றதுக்கு நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்யற உம்முடைய வல்லமையின்படி எங்களுக்கு செய்ய வல்லவராகிய உமக்கு ஆண்டவரே சபைகளிலே ஆண்டவரே கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்கள் எதுவாயிருந்தாலும் ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய உள்ளங்களுக்கு உதவி செய்து அவர்களை எடுத்து நிறுத்துகிறவர் அப்பா ஆண்டவராகிய தேவனே. அப்பா உமே உறுதியாய் பெற்றி கொண்டிருக்கிற மனதுடையவர்களை நீ பூர்ண சமாதானத்துடன் காந்து கொள்ளுகிற தேவன் ஐயா ராஜா. உமே உறுதியாய் பெற்றி கொள்ளுகிறோம் ஐயா ஆண்டவரே. அலைகளும் திரைகளும் உங்களுக்கு என்ன செய்யும் ஐயா? என் தேவனே நீரங்களோடு கூட இருக்கிறீர் ஐயா, தேவநீரங்களோடு கூட இருக்கிறவர், தேவநீர் நீதி செய்கிற தேவன் அப்பா, தேவநீர் நியாயத்தை செய்கிற தேவன், தேவரீர் அலைகளின் மும்முரத்தை அடங்குறவர், காற்றையும் கடலையும் அடங்கினவர் அப்பா ராஜா. ஆண்டவர் ஆகிய தேவனையும் ஆராதிக்கிறோம் ஐயா. எங்கள் அவிசுவாசங்கள் சந்தேகங்கள் ஆண்டவரே தேவனே, பயங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே முறியடிக்கப்படுகிறதப்பா. எங்கள் அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர்கள், எங்கள் அப்பா எங்களோடு கூட இருக்கிறீர்கள், எங்கள் அப்பா எங்களோடு கூட இருக்கிறீர்கள், எங்கள் அப்பா எங்களோடு கூட இருக்கிறீர்கள். ஹாலேலூயா ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஐயா. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் சத்தம் வெளியின்
மரங்கள் எல்லாம் கைகொட்டும், முச்செடிக்கு பதிலாக தேவதார விருட்சம் முளைக்கும், காஞ்சோரிக்கு பதிலாக மிருதி செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ஹாலேலூயா, ஓ ஹாலேலூயா, உம்மை ஆராதிக்கிறோம். அதிசயமானவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அன்புள்ள தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா. ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அதுபோல என்னையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அதுபோல நம்மையும் ஆசீர்வதியும். நினைப்பதற்கும் ஜபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, நினைப்பதற்கும் ஜபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே.

நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்துடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்துடுவாரே. ஹாலேலூயா. ஆண்டவரே மொக்க சூத்திரம் ஐயா, ராஜா என் தகப்பனே, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறோம் ஐயா, நன்மைகள் செய்ய அறிந்திருக்கிறோம் தகப்பனே. ஐயா நீர் நல்லவரப்பா, நீங்கள் உங்கள் அப்பா தகப்பனே. ஆண்டவரே மொக்க சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. எங்களுடைய மீறுதல்களின் நிமித்தம் இயேசு காயப்பட்டீர், எங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டீர், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின் உண்மையில வந்ததையா. உம்முடைய தழும்புகளால் எங்கள் பிள்ளைகள் குணமானார்கள், உம்முடைய தழும்புகளால் எங்கள் திருச்சபை குணமானதப்பா ராஜா. சுற்று வட்டார பகுதிகளெல்லாம் உடைய தழும்புகளால் குணமானதப்பா. ஆட்டுக்குண்டியான உடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்ருவை ஜெயித்தார்களப்பா. ஆண்டவரே உடைய ரத்தத்தை எடுத்து எல்லா இடங்களையும் தெளிக்கிறோம் ஐயா. ஸ்காப்ரோ முழுவதும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம், சுற்று வட்டார பகுதிகளிலே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம், திருச்சபை வாசல்களிலே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம், திருச்சபை கதிரகளிலே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம், கழிவிடத்திலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் எங்கள் குடும்பங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே இன்று கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே சங்கம ஊழியத்திலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. தகப்பனே மக்கு சோத்ரம் ஐயா, ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறேன் ஐயா, ஹாலேலூயா. அம்மாவும் நீரே, எங்க அப்பாவும் நீரே. அம்மாவும் நீரே, எங்க அப்பாவும் நீரே. பேர் சொல்லி அழைத்தீரே, என்னை அள்ளி அழைத்தீரே. பேர் சொல்லி அழைத்தீரே, என்னை அழைத்தீரே. இந்த உலகில் உம்மை தவிர எனக்கு எவரும் இல்லையே. இந்த உடலில் உயிர் ஒட்டி இருப்பதும் அது கிருபையே. அம்மாவும் நீரே, எங்க அப்பாவும் நீரே. அப்பாவும் நீரே, எங்க அம்மாவும் நீரே. பேர் சொல்லி அழைத்தீரே, என்னை அள்ளி அணைத்தீரே. பேர் சொல்லி அழைத்தீரே, என்னை அள்ளி அணைத்தீரே. தாய்முகத்தை பார்த்திருக்கேன், தந்தை முகம் பார்த்ததில்லை. சொந்தம் என்றும் பந்தம் என்றும் சொல்லிக்கொள்ள வரும் இல்லை. தாய்முகத்தை பார்த்திருக்கேன், தந்தை முகம் பார்த்ததில்லை. சொந்தம் என்றும் பந்தம் என்றும் சொல்லி

என் அம்மாவும் நீரே, தீங்கு வரும் நாளினிலே செட்டகளின் மறைவினிலே பத்திரமாய் பாதுகாக்கும் பாசமுள்ள ஆண்டவரே. தீங்கு வரும் நாளினிலே செட்டகளின் மறைவினிலே பத்திரமாய் பாதுகாக்கும் பாசமுள்ள ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளை

0: அம்மாவும் நீரே, எங்க அம்மாவும் நீரே, பேர் சொல்லி அழைத்தீரே, என்னை அள்ளி அணைத்தீரே, பேர் சொல்லி அழைத்தீரே, என்னை அள்ளி அணைத்தீரே. இந்த உலகில் உம்மை தவிர எனக்கு எவரும் இல்லையே, இந்த உடலில் உயிர் ஒட்டி இருப்பதும் அது கிருபையே. இல்லை என்று சொல்லி அழுதால் இயேசு அதை சகிப்பதில்லை, பிள்ளைகள் நாம் அழுதால் அப்பா மனம் பொறுப்பதில்லை. இல்லை என்று சொல்லி அழுதால் இயேசு அதை சகிப்பதில்லை, பிள்ளைகள் நாம் அழுதால் அப்பா மனம் பொறுப்பதில்லை. நீர் மட்டுமில்லை என்றால் நான் உயிர் வாழ்வதும் இல்லை. அப்பாவும் நீரே, எங்க அம்மாவும் நீரே, பேர் சொல்லி அழைத்தீரே, என்னை அள்ளி அணைத்தீரே, பேர் சொல்லி அழைத்தீரே, என்னை அள்ளி அணைத்தீரே. இந்த உலகில் உம்மை தவிர எனக்கு வரும் இல்லையே, இந்த உடலில் உயிர் ஒட்டி இருப்பதும் அது கிருபையே. ஹல்லேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா, மீண்டும் ஆண்டவரே தேவனே, நீர் சொன்ன வாக்கு தத்தங்களை எடுத்து இந்த வீழிலே விதைக்கிறோம் ஆண்டவரே. விதைக்கிறவனுக்கு விதியையும், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளித்து, விதியை அளித்து அதை பெருக பண்ணின தேவனே மக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா விதாவே, இந்த வீழையில் நம்முடைய கரத்திலங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ஆண்டவரே. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் மாடுகளின் பெருக்கமும், உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீர் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் சத்துரு எதிராய் புறப்பட்டு வருவான், ஏழு வழியாய் அவன் உனக்கு முன்பாக ஓடி போவார். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீ உன் தேவனாய் கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளை நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவன்களின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையெட்டை செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிசாலியாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளை கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம். உம்மிட்டு நேரமும் ஆண்டவரே உம்முடைய கரமங்களோடு கூட இருந்து ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே எங்களை வைத்திருந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்தும் ஆண்டவரே இந்த நாளிலே நடக்கின்ற ஒவ்வொரு ப்ரோக்ராம்களிலும், ஆண்டவர் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் உடைய கரம் கூட இருந்து உடைய பிள்ளைகளை ஆத்தி தேற்றி தூக்கி எடுத்து வழி நடத்தும்படி செவிக்கிறோம் இயேசு நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் வாக்கு தத்தங்களோடு, பாடல்களோடு, துதிகளோடு, ஜபங்களோடு ஆராதனை வழி நடத்தி உங்களையும் கத்தர்தாமே காண்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாளை கத்தர்தாமே ஒவ்வொருவருக்கும் அதே வேளையிலே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஆசீர்வாதமாக தருவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவித்து கொண்டு நாளை காலை வேளையிலே இதே வேளையிலே இன்னமொரு அபிஷேக ஆராதனை நேரத்திலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்,
0: ஆமேன், பிளஸ் யூ, பிளஸ் யூ,
1: ஆமேன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்து கர்த்தருடைய அபிஷேக ஆராதனை வழி நடத்தினார். ஆசீர்வாதமாக இருந்திருக்கும், உங்களுக்கு எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். எனக்கு

0: ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை எல்லோரையும்
1: ஒப்புவிக்கிறோம்.
0: நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையில் ஜெப வேளை
1: கூட
0: கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளைக்காக கடந்து செல்லும் முன்னதாக இன்றைய நாளுக்கான வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். ஆமேன். வார்த்தைகளை கவனிப்போம். அவர் எங்களை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார், நிலைப்படுத்தி கொண்டிருக்கிறார், அந்த வகையிலே நிலைப்படுத்தி இருக்கிறார். அவனுடையால் நன்றி செலுத்துவோம். உபாகமம் 28:9 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உபயோகிப்போம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த ஆயத்தமாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அந்த வகையிலே இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு 1 சாமுவேல் 29:30, எரேமியா 5 அதிகாரம் பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து, மத்தேயு 16 அதிகாரம். இவற்றை நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். நாளைய நாளுக்கானவற்றையும் பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு தேவனுடன் 1 நிமிடம் ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, நற்சிந்தனை, வாக்கு தத்தம் இவற்றையெல்லாம் கூட நாங்கள் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே உங்களுக்கு கூடாக வழி நடத்துவாராக, அவங்களையும் ஆசீர்வதிப்பாராக, அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இன்று 15 தேதி 7 மாதம், 15 தேதி ஜூலை மாதம், 15 தேதி ஆடி மாதம், 2026 புதன்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:33 நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். அந்த வேளையை கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. தேவ ஊழியர் சகோதரி ஜனட் அவர்கள் இந்த வேளையிலும் எல்லாவற்றையும் வழி நடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இணைந்திருக்கிற ஊழியர்களை முதல்ல வரவேற்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் இணைந்திருந்தாரால் அவர் அடுத்த வாரத்திலிருந்து இணைவார். இந்த வேளையிலும் காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்டன் தாசனம் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே சகோதரி சிசிலியாமா லண்டன் யுகேலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் இரவு வேளையிலே பெங்களூர் இந்தியாவிலிருந்தும், சகோதரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்தும் இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கிறவங்களிலேயும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதே வேளையிலே வானொலி கூடாக சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com கூடாக இணைந்திருக்கிற உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் ஜெப வேளைக்காக கடந்து செல்கிறோம். இலங்கை, இந்திய உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக, இஸ்ரேல் தேசத்துக்காக விசேடமாக ஜெபிக்க இருக்கிறார்கள். அந்த வகையிலே மீதியான ஜெபங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வழங்க நாங்கள் சகோதரி ஜெனட் அவர்களை வரவேற்போம். பிரிசலோடம்மா. ஆமேன். இந்த வேளையில் உங்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். இணைய போகிற ஊழியர்களையும் இணைத்து வழி நடத்துங்கள். இணைந்திருக்கிறவர்கள் நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு 2வது ஜெபத்துக்காக ஆயத்தமாகுங்கள். அந்த வகையிலே ஊழியர் சகோதரி ஜெனட் அவர்கள் உங்களுக்கு 2வது ஜெபங்களையும் தருவார். அந்த வகையில் இணைந்திருங்கள். ஜெபம் முடிந்தவுடன் போகாமல் இணைந்திருந்து நிறைவு வரையும் இணைந்திருங்கள். இந்த வேளையிலும் சகோதரி ஜெனட்டும் ஒப்படைப்போம். வழி நடத்துங்கம்மா. காட் பிளஸ் யூ.
2: சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியனா குடும்பத்தையும் சந்ததியையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியமும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் 1 கொரிந்தியர் 12:12 உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தனான் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தனான் என்றும், நான் கேபாவை சேர்ந்தனான் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தனான் என்று சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன் என்று சொல்லி அங்கு வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இன்றைய நாளுக்கு நாளிலே அங்கு இயேசுவானவர் தான் எங்களுக்காக சிறுவையிலே அடிக்கப்பட்டார். அவருக்கு பதிலாக எந்த மனுஷனும் அங்கு அடிக்கப்படவில்லை. ஆனால் நாங்கள் இந்திய நாட்களிலே நாங்க பார்க்கும் போது மனிதர்களை அங்க பின்பற்றுறவர்கள் அதிகமாய் இருக்கிறார்கள். அந்த மனிதர்கள் இயேசுவை நம்பினால் எவ்வளவு மேன்மையாய் இருக்கும் என்று சொல்லி நாங்க பாக்குறோம் பாருங்கள். அப்பலோவை பற்றி பார்ப்போமா இருந்தால், அலெக்சாண்டரா நகரிலே அவர் பிறந்த ஒரு யூதனாய் இருக்கிறார். இவர் கல்வியிலும் பேச்சிலும் அங்கு வல்லவராயும் ஒரு சபை ஊழியக்காரனாயும் இருந்திருக்கிறார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம் பாருங்கள். பாவம் கேவாவும் பேதுருவும் ரெண்டு மூன்று தான், ரெண்டு பேருக்கும் ஒரே அர்த்தம் பாறை. இந்த ரெண்டு பேருக்குரிய காரியமும் ஒன்றே தான் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஆகவே இயேசுவானவர் தான் எங்களுக்காக மரித்து உயிர்த்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன். நாங்கள் அவரை பின்பற்ற வேண்டும். நாங்கள் மற்ற மனிதர்களை அங்கு மதிக்க வேண்டும். ஆனால் பின்பற்றது எங்கள் இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான். அவருடைய வார்த்தைகள், வேதத்தில் எழுதி இருக்கிற வார்த்தைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் சபை என்றால் தேவனுடைய சரீரம், சரீரத்தை பிரிக்க முடியுமா? இல்லைத்தானே. அங்கங்களும் ஒவ்வொன்றாக பிரிக்க முடியுமா? இல்லை. அப்படித்தான் சபையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் அங்கு நாங்கள் இருக்க வேண்டியவர்கள். ஏனென்றால் சபையிலே ஒருவனை தாழ்வாய் பார்த்து, ஒருவனை உயர்வாய் பார்த்து, நான் பாவுலை சேர்ந்தனா, நான் பேதுருவை சேர்ந்தனான் என்று அந்த பாகுபாடு இருக்கிறபடியால் இன்றைக்கு அதை ஆண்டவர் விரும்பவில்லை. ஏனென்றால் தன்னை ஆண்டவர் தன்னை சாரும்படி, தன்னுடைய வார்த்தையை சாரும்படி என்னை நோக்கி பாருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். தன்னை நோக்கி பார்க்கும்படி சொல்லுவார். ஏனென்றால் நாம் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் கடைசியில இயேசு நாமத்தில் தான் நாங்க பயன்படுத்துகிறோம். அந்த இயேசு நாமந்தான் எங்களை உயர்த்தும். ஆகவே எல்லாரும் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இயேசு நாமத்தை பயன்படுத்தி கொண்டு, ஆனால் ஒற்றுமையிலே நாங்கள் விட்டு விடுகிறோம். ஒற்றுமைப்படுவதிலே நாங்கள் விட்டு விடுகிறோம். அந்த சபையார், இந்த சபையார், அந்த சபை இந்த சபைக்கு வரக்கூடாது, இந்த சபை அந்த சபைக்கு போகக்கூடாது, அப்படி எல்லா விதத்திலும் கட்டுப்பாடுகள் வைக்கும் போது கட்டுப்பாடுகளை மீறக்கூடிய ஒரு சாத்திய கூறுகள் இன்றைக்கு இருக்கிறபடியால் அங்கு தன்னை பெரியவனாக நினைக்கிற மனப்பான்மை, அங்கு மனிதர்களை அங்கு ஏந்தி இறக்கிற மனப்பான்மை, இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கு வருகிறதை பாருங்கள். அங்கு சத்துரு தன்னுடைய காரியத்தை அவன் பிரிவுபடுத்தல. ஆனால் எங்கள் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஒற்றுமைப்பட்டு, ஒருமனப்பட்டு நாங்கள் தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் லூக்கா 9:46 அங்கு பின்பு தங்களில் எவன் பெரியவன் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்கு உண்டாயிற்று என்று சொல்லி நாங்க பாக்குறோம் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த சீசர்களுடைய யோசனையை அறிந்திருந்தார். அறிந்தபடியினால் அவர் சொல்லுகிறார், இந்த சிறு பிள்ளைய போல வராவிட்டால், அல்லது சிறு பிள்ளைய போல என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி, என்ன மட்டுமல்ல என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது பாருங்கள். எல்லா சில சில இடங்களிலே தங்களை நீதிமான் என்று சொல்லி அவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்கள் யாவரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள். அந்த அற்ற இடத்துல இருந்துதான் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்து எங்களை மீட்டு கொண்டார். அந்த கீழ்ப்படிவு எங்களுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும், எந்த கிறிஸ்தவனுக்கும் இருக்க வேண்டும். அதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. எங்கள் ஆதாம் ஏவாளை துரத்தி விட்ட அந்த இடத்தில் இருந்து அந்த துரத்தப்பட்ட இடத்துக்கு திரும்பமாய் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள எங்களை கொண்டு போறதுக்கு எங்கள் இயேசப்பா எங்களுக்காக கீழ்ப்படிந்திருக்கிறார். ஆகவே நாங்கள் கீழ்ப்படுகிறதுக்கோ தாழ்மைப்படுறதுக்கோ எந்த காரியமும் எங்களுக்கு தடையாய் இருக்க கூடாது என்று சொல்லி அங்கு வாருங்கள். யோவான் 17:10 அங்கு இயேசு கிறிஸ்துவானவர் அதை வேண்டிக் கொள்ளுகிறேனோ வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினவரை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மிலே இருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி இயேசுவானவருடைய அந்த ஜெபங்களை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அங்கு நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். என்று சொல்லி ஒருமைப்பாட்டிலே அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படி என்னை நீர் அனுப்பினதையும், நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படி நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி எங்கள் இயேசு ராஜா இந்த பூமியில இருக்கும் போது அவர் ஜெபித்த ஜெபங்களை நீங்கள் கண்ணோக்கி பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றா இயேசுவான் யோவான் 17 அதிகாரத்திலே அங்கு வேண்டுதல்களை செய்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், அதிலே அதிகாரம் கொடுத்தபடியா மகிமைப்படுத்தும் என்று சொல்லி எழுதி இருக்குது. கிரிய செய்து முடித்தேன் என்று சொல்லுகிறார். அங்கு பிதாவே உம்மை வெளிப்படுத்தினேன், எனக்கு நீ தந்தவைகளுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவர் பிதா எங்கள் இயேசு கிறிஸ்துவே அப்படி செய்யும் போது நாங்கள் எவ்வளவாய் நாங்கள் செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம். இரண்டாவது அங்கு விண்ணப்பம் செய்கிறார், காத்து கொள்ளும் தீமையிலிருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். விசுவாசிகளுக்காக, விசுவாசத்துக்காக அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். மூன்றாவது காரியம், ஒருமைப்பாட்டிலே தேறினவர்களாய் இருக்கும்படியும் உலகம் அறியும்படியும் அன்பாயிருக்கும்படியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் அன்றைக்கே வேண்டிக் கொண்டிருக்கிறார். அவர் இன்றைக்கும் வரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் என்றென்றும் எங்களை கைவிடாமல் செய்து கொள், அவர் தன்னுடைய கடமையை, தன்னுடைய கட்டுப்பாடு தான் சொன்னதை செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் எப்படி இருக்கிறோம் இந்திய நாட்களில், அதுதான் அங்கு முக்கியமா இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தாமே கூட இருந்து எல்லாரையும் வழி நடத்துவாராக. இந்திய நாட்களிலே இந்த சபைகளிலே மக்களுக்குள்ளே இருக்கிற இந்த பிரிவினால் அந்த சபையைச் சேர்ந்தனான், நான் இந்த சபையைச் சேர்ந்தனான் என்று சொல்லி நிற்கிற அந்த காரியங்கள் எல்லாம் அற்று போக வேண்டும். நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஒரே குடும்பம், ஒரே சரீரம், ஒரே ஆவி என்றதை அவர்கள் உணர்ந்து கொள்ள, பாஸ்டர் அவர்கள் நீங்கள் இதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தன்னுடைய வல்லமையை இவர்கள் மேல வைத்து தன்னுடைய ஞானத்தை இவர்களுக்கு கொடுத்து தேவன் நடத்த வேணும். சபை ஒருமைப்பட வேணும், ஒற்றுமைப்பட வேண்டும். ஏனென்றால் அதிகாலையிலே ஆண்டவர் சபையை குறித்து என்னோடு பேசும்போது அவருடைய அங்கு கவலையான காரியத்தை எனக்கு சொல்லி இருந்த அதன் நிமித்தம் நான் இந்த காரியத்தை எடுத்தேன். ஆகவே நாங்கள் அந்த சபை, இந்த சபை, அந்த சபை என்ற இல்லாமல் தேவனுடைய சபையிலே நாங்கள் அங்கமாயிருக்கிறோம். நான் ஒரு கையாய் இருக்கிறேன் அல்லது கண்ணாய் இருக்கிறேன் என்று நாங்கள் நினைத்து கொண்டு இந்த ஜபத்தை நாங்கள் ஏறெடுப்போம்.
3: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் ஒருவரே மெய்யான தேவன், ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். ஆண்டவரே, உம்முடைய சபைகள், மணவாட்டி சபைகள் உமக்கு பிரியமாக உம்முடைய வருகையின் பொழுது எடுத்து கொள்ளப்படத்தக்கதாக அந்த சபைகளில் இருக்கிற பிரிவுகளை, பிரிவினைகளை அகற்றும்படியாக ஜெபிக்கிறேன். நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை சபைகளும் இயேசுடைய குடும்பமாக நாங்கள் இருக்கிறோம். அண்ணா, தம்பி, தங்கச்சியாக நாங்கள் இயேசுக்குள்ளே இருக்கிறோம். ஆண்டவரே, அதை நாங்கள் மறந்து விடாதபடி நாங்கள் ஒவ்வொரு சபைகளிலேயும் நீர்தான் அந்த இடத்துல தலைவராக இருக்கிறீர். நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயவங்களாக, கைகளாக, கால்களாக, கண்ணாக, எந்த அவயவம் இன்னொரு அவயவத்தை வேண்டாம் என்று தள்ளிவிடாதபடி ஒவ்வொரு அவயவம் இயேசுவுக்கு தேவை. ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு எல்லா நாடுகளிலும் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் நாங்கள் இயேசுவில இணைந்திருக்கிறோம். தலையாக இருக்கிறார், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இயேசு தேவ இந்த உலகத்துல இருக்கும் பொழுது மரண பரியந்தம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். இப்படியாக நாங்களும் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, ஒவ்வொரு அவயவங்களும் தேவனுக்கு பிரியமாக, இயேசுடைய வார்த்தைகளுக்கு பிரியமாக இயேசு எப்படி ஜெபித்தாரோ, நீங்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிரிவினைகள் இல்லாமல், நான் பெரியவன், நீ பெரியவன் என்று இந்த காலங்களில பல சபைகள் காணப்படுகிறது. ஆனாலும் நீர் அவர்களை மன்னித்து அவர்கள் செய்கிற தவறுகளை, பணத்துக்காக, பொருளுக்காக, சில அற்ப காரியங்களுக்காக செய்கிற அந்த காரியங்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாட்களில இறுதி காலத்துல நாங்கள் எல்லோரும் உம்முடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு நாங்கள் மனுஷரை நீர் நினைக்கிறீர். நீர் எங்களை உருவாக்கின தேவன், நாங்கள் எம்மாத்திரம். நீர் எங்களுக்கு சுவாசத்தை தந்த தேவன், நீர் எங்களோடு வருகிற தேவன், எங்களை பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்கிற தேவனாக இருக்கிறீர். அன்று ஆதாம் ஏவாள் அந்த நித்திய வாழ்வை பிசாசின் மூலமாக இழந்து போனதை பார்க்கிறோம். அந்த நித்தியமாக வாழ வேண்டிய அந்த சரீரத்தை அந்த ஈதியின் தோட்டத்துல அவர்கள் பிசாசை நம்பினதன் நிமித்தம் தேவனைக்கு எதிராக கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாததன் நிமித்தம் அந்த சரீரத்தை, அந்த நித்தியமாக வாழுகிற சரீரத்தை இழந்து விட்டார்கள். அந்த சரீரத்தை இயேசு தன்னுடைய மரணத்துக்கூடாக, தன்னுடைய சிலுவையில் பட்ட ஒவ்வொரு பாடுகளுக்கூடாகவும் எங்களை மீண்டுமாக அவர் எங்களை வந்து மனவாட்டி சபையாக ஒவ்வொரு சபைகளையும் எடுத்துக் கொள்ளுகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிய சரீரத்தை தந்து ஆண்டவரே, நீர் வரும் பொழுது ஒவ்வொரு சபைகளில் உள்ள ஒவ்வொரு அவயவங்களும் உமக்கு பிரியமாக, ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாக உமக்கு பிரியமாக இருக்க நாங்கள் நாங்களே உயர்த்தி கொள்ளாதபடி பாஸ்டர்மார், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் ஒவ்வொருவரும் தான் பெரியவர்கள் என்று உயர்த்தி கொள்ளாதபடி நீர் எப்படி மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக, தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராக வாழ்ந்தீரோ, அதே போல நாங்களும் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வசனத்தின்படி வாழ்ந்து அந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. நீர் தருகிற வாழ்வு நித்தியமாக வாழ்வு, நித்தியமாக உம்மோடு வாழுகிற வாழ்வு, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த வாழ்வை ஒரு மக்களும் இழந்து போகாதபடி இந்த காலம் கடைசி காலம் என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள, இந்த காலத்துல பலர் எப்பொழுது வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே என்று கேட்கிறார்கள். நம்முடைய வருகை நெருங்கி விட்டது என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் உண்மையோடு உத்தமத்தோடு பரிசுத்தத்தோடு இந்த ஒவ்வொரு தேசங்களில் உள்ள ஒவ்வொரு சபைகளும் உமக்கு பிரியமாக வாழ்ந்த அந்த சபை பிரிவுகளாகிய டாக்டரனை அகற்றிவிட்டு நீர் எங்களுக்காக அந்த சிலுவையில மறுத்தீர். எங்களுடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையில காயப்பட்டீர். எங்கள் மனித குலத்தின் அக்கிரமங்களுக்காக நீர் சிலுவையில நொறுக்கப்பட்டீர். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை நீர் அந்த சிலுவையில் ஏற்றிக் கொண்டீர். உம்முடைய தள்ளும்புகளால நாங்கள் சுகமாகிறோம். உம்முடைய ராஜ்யத்தில ஒவ்வொருவரையும் இழுத்து கொள்வீராக, ஒரு பெரிய மாற்றத்தை செய்வீராக, ஐந்து கண்டங்களிலேயும் ஒரு எழுப்புதல் வர கிருபை செய்வீராக, எல்லா தேசங்களும் இயேசுவை நோக்கி ஒரு எழுப்புதலை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி. ஒவ்வொரு தேசங்களிலேயும் இந்த மனித அதிகாரங்கள், துரைத்தனங்கள், அதிகாரத்தின் ஆவிகள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்துல ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு விசுவாசிகளும் அந்த ஆவிகளை கட்டி ஜபிக்கிறோம். ஆண்டவரே, ரட்சணியம் என்னும் தலைச்சிராயையும், நீதி என்னும் மாட்கவசத்தையும், சத்தியம் என்னும் அறக்கட்சியையும், சமாதானம் என்னும் பாதரட்சியையும், ஆவியின் பட்டயத்தையும், விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்தவர்களாக, போர் சேவகனாக நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த இறுதி கால பிசாசோடு எதிர்த்திருக்கிற யுத்தத்தில நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. அன்று அந்த சாத்தான் ஆதாம் ஏவாளை வஞ்சித்தது போல இந்த கடைசி காலத்துல இந்த உமக்கூலியம் செய்கிற ஒவ்வொருவரையும் வஞ்சிக்காதபடி இயேசு எப்படி நீ ஜெயங்கொண்ட வாழ்வு வாழ்ந்தீரோ, அதே போல நாங்களும் இந்த இறுதி கால ஆவிகளோடு பொல்லாத ஆவிகளின் போராட்டத்துல ஜெயித்து உம்முடைய ராஜ்யத்துக்கு வந்து சேர கிருபை செய்வீராக. தாவீது சொல்லும் பொழுது, நான் ஆடு மேய்ப்பவனாக இருந்த என்னை அரசனாக மாத்தினீர். நானும் மாத்திரம் ஆண்டவனே, ஒவ்வொருவரும் அப்படி நினைக்கத்தக்க உணர்வை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரோடும் இடைப்படும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நித்திய வெளிச்சம் சங்கம ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிற அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு சபைகளுக்கும் ஒவ்வொரு சபைகளும் இயேசுவின் குடும்பத்துல ஒன்றாயிருக்க ஒருமைப்பாட்டின் ஆவியை நீர் அன்றைக்கு ஜபித்த ஜபம் எங்களுடைய இந்த கடைசி காலத்துல ஒவ்வொரு சபைகளிலேயும் உம்முடைய ஜபம் ஜெயமாக மாறுவதாக இந்த இந்த இணைப்புல ஜனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அந்த மகளுக்கு நீ கொடுக்கிற அந்த உண்மை தத்துவத்திற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களை தாழ்த்தி மனம் திரும்பி ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் இயேசுவின் குடும்பமாக ஜோவான் 3:30 இயேசு உயரவும் நாங்கள் சிறுகவும் தரைமட்டும் நாங்கள் எங்களை தாழ்த்தி போகிறோம். ஆண்டவரே, நீர் மரண வரியங்கள் தாழ்ந்து நடந்தீர். அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் மனம் திரும்பி ஒவ்வொரு தவறுகளை நீர் மன்னிக்கிற தேவன், நாங்கள் திரும்பமாக அப்படியான மீட்டிமைகள் கொள்ளாதபடி எல்லா சபைகளில் ஊழியர்கள் விசுவாசிகள் எல்லோரும் உம்மை நோக்கி பார்த்து நாசியில சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கலும் தேவன் மேல் பற்றுதலாயிருப்பது நல்லம். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடும் கூட ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளை அவர்கள் தியானித்து அவர்கள் ஊழியத்துல ஒருமை பாட்டின் ஆவியை கொடுப்பீராக. இந்த இணைப்பில் இருந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகளிலேயும் நீர் அந்த யோவான் 17 ஜபித்த ஜபத்திற்கு நாங்கள் பாத்திரராக நடக்க எங்களை தாழ்த்தி மாத்திரம் என்று வாழத்தக்க ஒரு வாழ்வை கொடுப்பீராக. துதி கன மகிமை ஒன்றானமைத்தவனாய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
2: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரன். பாஸ்டர் கர்த்தர்களோடு கூட இருந்து ஊழியங்களோடு கூட இருந்து சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்,
3: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
2: ஆமீன், ஆமீன். நாங்கள் சிசிலியாமாவை வரவேற்று கொண்டு பிரைஸ் லார்ட். சிசிலியாமா, பிரைஸ் லார்ட். நீங்கள் எங்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். இன்றைய நாட்களிலே அங்கு பயங்களும் பிரீதிகளுமாய் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் என்ற அந்த பிரீதியில இருக்கிறார்கள், ஒரு பக்கம் அங்கு டெங்கு காய்ச்சலினால் மரணத்தை தழுவி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நெருக்கடி நிலைமைகளை கர்த்தர் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இறக்கத்தின் ஐஸ்வர்யம் இல்லை இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, இலங்கை தேசம் உம்மது தேசம் அப்பா. அப்பா தகப்பனே, அப்பா இந்த இலங்கையை ஆசீர்வதியின் தகப்பனே அப்பா. உமது தழும்புகளாலும் திட்டத்தாலும் அவர்களை மூடி மறைத்துக் கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதியின் தகப்பனே அப்பா. அங்க நடக்கிற டூலியங்களை நீர் காண்கிறதுவனாய் இருக்கிறீர் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே அப்பா பிதாவே. இந்த பிரச்சனைகள் எந்த இடைஞ்சல் வந்தாலும் பா, ராஜாக்கள் மந்திரிமார்களை உம்மது கரத்தில் உமது செட்டுக்குள் மறைத்து வைத்து காப்பாற்றும் தகப்பனே. அவருக்கு எந்த ஒரு கெடுதியும் இல்லாமல் அவரை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, எந்த கெடுதியும் வராம காத்து கொள்ளும் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த டெங்கு காய்ச்சலால் இவ்வளவு பேர் இறந்து போறார்கள் தகப்பனே. இவ்வளவு பேர் ஹாஸ்பிட்டல் வழியே இருக்கிறார்கள் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த நோய்களில் இருந்த எல்லா மக்களையும் பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே அப்பா. உமது சிறுகளாலும் உமது இரத்தத்தாலும் அவர்களை மூடி மறைத்துக் கொள்ளும் தகப்பனே. அவர்கள் சுகமடைய செய்தும் தகப்பனே அப்பா. அவர்கள் சுகமடைகிறதுக்காக
5: உமக்கு நன்றி கூறுகிறேன் தகப்பனி. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனி. ஆவியானவரே, இந்த நோயினால் வருந்திரவர்களை நீரே கூட இருந்து அவர்களை குணப்படுத்த வல்லவராயிருக்கிறீர் தகப்பனி. ஆவியானவரே அவர்களை சுகப்படுத்தும் தகப்பனி. அப்பா, அங்கே இருக்கிற தாதிமார்களை ஆசீர்வதியும் தகப்பனி. அவர்கள் அப்பா மனமிறங்கி அவர்கள் மேல் பராமரிக்கிறதுக்கு அவர்களுக்கு உதவி செய்யுமாறு இணைந்து கேட்கிறோம் தகப்பனே. அப்பா, அவர்களோட சீராமல் அவர்களை பாதுகாக்க செய்தலன் தகப்பனே. அந்தந்த நிமிஷம் அவர்களுக்கு ஏற்ற மருந்துகளை கொடுத்து அவர்களை குணப்படுத்துறதுக்காக அப்பா உமைக்கு ஜெபிக்கிறோம் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த வாகன ஓட்டிகளை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அங்க நடக்கிற அப்பா ஆபத்துகளிலிருந்து ஜனத்தை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே, இத்தனையோ ஒரு அநியாயமாக இருக்கிறார்கள் தகப்பனே, அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அன்பான தகப்பனே, உண்மைய உண்மையில்லாமல் யாரும் அணுக முடியாது தகப்பனே. அப்பா பரிசுத்த பிதாவே, உம்மை நோக்கி கூப்பிடுறோம் தகப்பனே. அப்பா பிதாவே என்று நோக்குறோம் தகப்பனே. அப்பா, எங்கள் ஜெபத்தை கேட்டு உதவி செய்கிறவரே, இலங்கை தேசத்தில் உம்மது கரம் இருப்பதாக, உமது ரத்தம் தெளிக்கப்படுவதாக அப்பா தகப்பனே, உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. எங்கள் சத்தத்தை கேட்டு அப்பா அங்கு ஒரு அமைதியை உண்டாக்கும் தகப்பனே. எங்கள் அலுவலரை கேட்டு அங்கே ஒரு அமைதியை உண்டாக்கும் தகப்பனே. ஆவியானவரே, உம்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. இலங்கை தேசத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அங்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம உமது கரம் அங்கு கூட இருப்பதாக அன்பான தகப்பனே. லிசி அண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா வருமது மகன் அப்பா, அவர் மூலம் நாங்கள் ஜெபிக்கிறதுக்காக கூடான கூடி நன்றி அப்பா. அவரை பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே அப்பா, பிதாவேகனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர் இரு மகள் மகனையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அன்பான தகப்பனே, அவர்களுக்கு என்னென்ன தோல்வி அவற்றை பெற்றுக் கொடுக்கறதுக்காக நான் உண்மைக்கிறேன், கெஞ்சி கேட்கிறேன் தகப்பனே. அப்பா தகப்பனே, வினோ சிஸ்டர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. உன் மகளின் அப்பா கல்யாணம் நிறைவேறி நல்ல முறையிலே அவ சந்தோஷம் அடையக்கூடிய மாதிரி நடக்க வழி செய்யும் தகப்பனே. அப்பா எல்லோரும் கூடி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவக்கு எந்த ஒரு தங்கு தாமதமும் இல்லாமல் குறைவும் இல்லாமல் நல்ல முறையிலே நடக்கணும் என்று நாங்கள் ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
6: ஆமேன். ஜெபங்களை கேட்டது எனக்கு ஸ்தோத்திரம், நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் தி லார்ட். ஐரீன், நீங்கள் இந்திய நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகள், தங்களுக்கு தங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி தேவனை மகிமைப்படுத்துற ஒரு காலங்களையும் நேரங்களையும் அவர்கள் உண்டாக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் அவர் தேவனுக்கு பயப்படுற பயம் கீழ்ப்படிவோடு கூட இந்த ஊழியங்களை செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
7: ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பாவம் கூட அனுக்குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே, உமக்கு நன்றி ராஜாவே. இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா இந்த நேரத்திலும் தேவன் எங்களை தேடி வந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசம் எங்கிலும் இருக்கிறதான எல்லா விசுவாச பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உண்மை அறிந்த பிள்ளைகள் கத்தாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கண்டு எழும்பி நிற்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியங்களிலே கர்த்தாவே அசட்டி பண்ணுகிறதான கர்த்தாவே, அந்த எண்ணம் சிந்தனைகளை எல்லாம் பிள்ளைகள் இடத்துல இருந்து எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த ஊழியம் செய்ய முடியாத படிக்கும், தேட முடியாத படிக்கும், வார்த்தைகளை வாசிக்க முடியாத படிக்கு கர்த்தாவே கொண்டு வருகிறதான எல்லா தடைகளையும் தேவன் எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகள் உம்முடைய கர்த்தாவே வார்த்தைகளை தியானிக்கத்தக்கதாய் கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்திரம் தேடத்தக்கதாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும்
8: தேவன் உற்சாகப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அநேக விசுவாச பிள்ளைகள் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏனோ தானோ என்று இருக்கிறாங்க தகப்பனே அப்பா, உண்மை அசட்டி பண்ணாத படிக்கு கத்தாவே, உடைய வார்த்தைகளை அசட்டி பண்ணாத படிக்கு கத்தாவே, உடைய வார்த்தையின்படி நடக்க தேவன் நீங்க அவர்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய இருதயத்திலும் தேவன் நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா அநேக சுயசரம் மிஷனரிகளை தேவன் தேசங்களிலே எழுப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசங்களிலே ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன். இந்த கடைசி நாட்களிலே கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உண்மை அறியாத ஜனங்கள் உண்மை அறிந்து கொள்ள கத்தாவே, உடைய ரட்சிப்பை ருசி பார்க்க தேவன் கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தாவே. இந்த நாட்களிலே கத்தாவே அப்பா அன்பு தனிந்து போய் கொண்டிருக்கிறது கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய தேவ அன்பை வெளிப்படுத்தத்தக்கதான கிருபையை ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளிடத்திலும் தேவன் நீங்க ஏற்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவே அப்பா அவங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர்களுடைய அழைப்பை உணர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அநேக விசுவாச பிள்ளைகளுக்கு தங்களுக்கு என்ன அழைப்பு இருக்கிறது என்றே தெரியாத படிக்க இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அதெல்லாம் உணர்த்தப்பட்டு கத்தாவே உங்களுடைய ஊழியத்திலே ஓடத்தக்கதாய் கத்தாவே ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் தேவன் பல தைரியப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா குடும்ப ஜபங்களிலே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அந்த குடும்ப ஜபத்திலே ஒவ்வொரு குடும்பங்களும் கணவன் மனைவி பிள்ளைகள் உற்றார் உறவினர்களுண்டு கர்த்தாவே. அப்பா குடும்ப ஜபத்தை ஏறெடுக்க தேவன் கருவை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் பிள்ளைகளையும் முதுகரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா அந்த நாட்களிலே கர்த்தாவே யாருமே பின்மாற்றத்திலே போய்விடாத படிக்கு கர்த்தாவே அப்பா உண்மை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் திருச்சபைகளிலே வருகிறதான அப்பா எல்லா பிரிவினையின் ஆவிகள் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை பொறுமை இல்லாத தனம் கோபத்தின் ஆவிகள் கர்த்தாவே எல்லாவற்றையும் நீக்கி போடும்படியா ஜெபிக்கிற சபைகளை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. அப்பா அந்த பிள்ளைகள் அநேக பிள்ளைகள் பிரச்சனையின் மத்தியிலே ஊழியம் செய்ய முடியாத படிக்கு கர்த்தாவே அநேக பின்மாட்டத்திலே போய் கொண்டிருக்கிறாங்க ராஜாவே. அவங்க எல்லாரையும் மீண்டும் தேவன் அழைத்து வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துங்க தகப்பனே, உம்முடைய வார்த்தையினாலே பேசுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா ஒவ்வொருவரையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் அசட்டி பண்ணாத படிக்கு ஏனோ தானோ என்று இருக்காத படிக்கு கர்த்தாவே உண்மை உத்துவமாய் கர்த்தாவே ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் கர்த்தாவே உம்முடைய ஊழியத்தை செய்யத்தக்கதாய் தேவன் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா பின்மாற்றத்திலே போயிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவை மீண்டும் உடைய சமூகத்துக்கு வர தேவன் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. எங்களுடைய சங்கமம் வானொலி இணைப்பை கூட மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இதுல ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிங்க அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதுல இருக்கிற பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா உண்மை உத்தமமாய் ஊழியம் செய்ய தேவன் உதவி செய்யுங்க. அநேக பிள்ளைகள் இந்த வானொலியும் ஊடாக கர்த்தாவை ரட்சிப்பை காண தேவன் உதவி செய்யுங்க. அவங்களுடைய தாளந்துகளை பயன்படுத்திக் கொள்ள தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. பாதில ஊழியம் செய்யற பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் கர்த்தாவை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திங்க, எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இன்னும் அநேக தேசங்களுக்கு இந்த இணைப்பானது கடந்து செல்ல தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இணைப்புல வந்து கலந்து கொள்ள முடியாத படிக்க இருக்கிற எல்லா தடைகளையும் தேவன் எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன். இந்த இணைப்புல அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டு ஜெபிக்க தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மட்டுமா என்னை நடத்தின எபினேசரே கூட அணுக்கொடி ஸ்தோத்திரங்கள். இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவன் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா என்னை தாழ்த்தி உண்மை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
2: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றியாயிரையும் கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் உங்கள் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
8: ஆமேன் ஆமேன். அப்படியே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.
2: ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர் சிஸ்டர்
9: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்
2: நீங்கள் எங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில வந்தபோது பிதாவை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்களை அவர் சீஷர்களுக்காக வேண்டி கொண்டார். அப்படியே நாங்களும் இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் அங்கு ஆவியிலே ஏவப்பட்டு அவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும், எந்தெந்த காரியங்களை நிறைவேற்ற வேணுமோ இந்த கடைசி நாட்களிலே அவர்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு கிருபையை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்திய நாட்களிலே இந்த நாடுகள்ல கூட ஆலயத்திலேயோ தேவாலயத்திலே ஒரு மணித்தியாலம் இருக்க முடியாதவர்கள் இந்த விக்கிர ஆதனைக்குள்ளே போய் சூன் சூனன்று சொல்லி அங்கு மூன்று நாலு மணித்தியாலம் அதுக்குள்ளே இருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதற்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
9: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் கர்த்தாவே. உடைய பரிசுத்த நாமத்தை ஆண்டவரை உச்சரிக்கிறதான எங்களுக்கு ஆண்டவரை நீர் துணையாயிருந்து வழி நடத்தி இம்மட்டமாய் காத்த தேவன், இனியும் எங்கள் ஓடு கூட இருந்து வழி நடத்தி வீராக ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஜெப வேலைக்காக உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம் கர்த்தாவே. நல்லவரும் வல்லவருமாயிருந்து மாறாத தெய்வமாயிருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்பாவுடைய ஆண்டவரே சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரை கைவிடாமல் காத்தாண்டவரை வழி நடத்துகிற தயவு அது மிக பெரிதாயிருந்த ஆண்டவரே இருக்கிறபடியால் ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இதோ நீர் இந்த உலகத்திற்கு வருகிறதான சூழ்நிலையிலே ஆண்டவரே, அந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் இந்த உலகத்தில் பிறந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் எந்த ஒரு காரியத்திற்காக நீர் ஆண்டவரே இந்த உலகத்திலே நீர் வெளிப்பட்டீரோ அந்த காரியங்களை நிறைவேறத்தக்கதாகவும் ஆண்டவருக்கு தாவின் சித்தத்தை செய்யும்படியாகவும் ஆண்டவரே அப்பா அந்த உலகத்திற்கு வந்த தேவ ஆவுக்கு ஆவியானவர் ஆண்டவருக்கு ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய அக்கிரமங்களையும் எங்களுடைய நிந்தைகளையும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே சிலுவையிலே சுமர்ந்து அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா அந்த அதற்கு விளைய கிரயமா இல்லாதபடிக்கு நீரே அதற்கு விளைய கிரயமாய் ஆண்டவரே உம்முடைய தியாகமான உயிரை தந்து அப்பா உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே எங்களை எல்லாம் நீர் மீட்கொண்ட தெய்வன் என்பதை நாங்கள் உணர கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி பிக்கிறோம்ப்பா. அப்பா உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரே அளவில்லாமல் ஆசீர்வதித்து வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. அதே வேளையில் ஆண்டவரே இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே என் தேவன் எனக்காக ஆண்டவரே யாவும் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார் என்பதை அறிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு திட மனதை தந்து ஆசீர்வதித்து அப்பா அவர்களுக்கு இருக்கிறதான ஆண்டவரே அப்பா எல்லா பிரிவின ஆவிகளை எல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரே ஒரு மனதின் ஆவியை தந்து அப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் ஒற்றுமையாய் கூடி ஆண்டவரே உம்முடையே நோக்கி பார்த்து உம்முடைய பரிசுத்த நாமத்தையே உச்சரித்து அப்பா உம்முடைய சமூகத்திலே நின்று ஆண்டவரே அவர்கள் எல்லோரும் ஆண்டவரே உமக்கு ஆராதனை செய்கிறவர்களாக மாற்றி ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா இதோ இந்த நாட்களிலே ஆண்டவரே வேண்டாத கர்மங்களிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ஆண்டவரே விக்கிரகங்களுக்கு பின்னாக ஓய்ந்து ஆண்டவரே ஓடி ஆண்டவரே அப்படியாய் தொழுது கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகி கர்த்தர் அவர்கள் எல்லாம் மனம் திரும்பட்டும் பாபா. உண்மையும் உத்தமும் நேர்மையும் ஆண்டவரே எங்களுக்காகவே இருக்கிறார் என்றதை அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து என் தேவன் பெரியவர் அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை நாங்கள் கேட்கிற மாதத்திலே ஆண்டவரே அவர் தர சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை எண்ணி கர்த்தர் அவர்களை வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வெளிப்படுத்தி நல்ல ஞானத்தை தாங்க, நல்ல விவேகத்தை தாங்க, அறிவாற்றலை தாங்க. அப்படியா இந்த உலகத்தின் எதற்பின்னாலும் ஓடினாலும் அவர்களுக்கு ஜெயம் கிடையாது, அவர் வாழ்க்கையில் தோல்வியே இருக்கும். என் தேவனுடைய கரத்தை பிடிக்கிற மாத்திரத்திலே அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பது அந்த வேதம் வேதத்துடைய வார்த்தைகள் இம்மட்டுமும் ஆண்டு அவர் நடத்துகிற தயவு இவையெல்லாம் வெளிப்படுத்துகிறது. அப்படியாய் ஆண்டவரே அப்பா அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் மாறி ஆண்டவரே கேடான வழிகளுக்கு தன்னை ஒப்புவிக்காதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்மை விட்டு விலகி நரகத்திலே நரகத்திலே போய் சேருவாதபடிக்கு தேவனாகி கர்த்தர் இந்த பிள்ளைகளை நீரே ஆண்டவரே உருவாக்கினி, நீரே அழைத்தவர், நீரே ஆண்டவரே கர்ப்பத்திலே தெரிந்து கொண்ட தேவன், தாயின் கருவிலே அறிந்த தேவன், அவர்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். அப்படியாய் இந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் மாறணும். உம்முடைய ஆண்டவரே சித்தத்தை ஆண்டவரே அவர்கள் அறிந்து தன் வாழ்க்கையிலே இவர்கள் செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆண்டவரே நீங்க தயவு பாராட்டுங்கப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே வேண்டாத ஆண்டவரே இந்த விக்கிரங்களுக்கும் ஆண்டவரே தன்னை ஒப்புவிக்கிறவர்களா இருக்கிறார்கள். அது காது இருந்தாலும் கேட்காது ஆண்டவரே, கண் இருந்தாலும் பார்க்காது, வாய் இருந்தாலும் பேசாது. அப்படியாக ஆண்டவரே ஒரு கல்லை மண்ணை ஆண்டவரே மணங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதிலிருந்து விடுபட்டு எங்க தேவனாகி தேவன் கர்த்தராகிய கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவனை தொழுது கொள்ள கர்த்தர் உதவி செய்ய முடியாச்சுபிக்கிறோம். கர்த்தராமே இன்றும் என்னோடு கூட எங்களோடு கூட பேசுகிற, எங்களோடு கூட உறவாடுகிற, எங்கள் எண்ணங்களை அறிந்து எங்களுக்கு உதவி செய்கிற கண்மலையா இருக்கிற தேவனை இவர்கள் எல்லாம் பற்றி கொண்டு ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம். அப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே, அப்பா இவர்கள் எல்லாம் ஆண்டவரே தேவனை மறந்து ஆண்டவரே எப்படி கடந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்து தேவனுடைய வழிகளை விட்டு விலகி வேண்டாத கர்மங்களை தலை வைத்து தன்னுடைய வாழ்க்கையிலே தோல்விகளையும் அவமானங்களையும் நிந்தனைகளையும் வேதனைகளையும் சுமந்து மறுபடியும் தேவனை நோக்கி பார்த்து அவர்கள் தேவனை பற்றி கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியா இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே மனம் மாறட்டும். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களாக ஆண்டவரே மாறட்டும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தேவன் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை உணர்வை தந்து வழிநடத்த முடியாச்சுபிக்கிறோம். அவரால் ஒருவரால் மட்டுமே உமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர முடியும், நித்திய வாழ்வை தர முடியும் என்பதை எண்ணி இந்த பிள்ளைகள் எல்லாம் வர கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியே என் தேவன் செய்து வழிநடத்த போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேளையில் கொடுக்க தாவை ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம். தேவ ஆவியானவர் அவர்களை வழி நடத்திட்டோம். கர்த்தர்தாமே இந்த அருமையான உடையத்தை ஆண்டவரை ஒழுங்குபடுத்தி ஆண்டவர் ஒழுங்கு கிரமமாய் செய்து கொண்டு வருகிறதான அப்பா சங்கமும் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிற லிஸ்லி சகோதரின் சமூகத்தில் கொண்டு வருவோம். மகனை ஆசீர்வதிங்க, துணையாயிருங்க, வழி நடத்துங்க, எண்ணங்கள் ஏக்கங்கள் இருக்கிற காரியங்களை அறிந்து உதவி செய்யுங்க. அவரோடு கூட அவர் மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் பேர் பெயராக தனித்தனியாக ஆசீர்வதித்து இவர்கள் வாழ்கிற இடத்திலே இவர்களை உயர்த்துங்க. தேவன் அப்படியே செய்ய போவதற்காயும் கூடான கோடி ஸ்தோத்தம். நர்மையான ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நடக்கிறதான அந்த ஜெப வேலைகளை தொகுத்து ஒழுங்கிறதான ஜானட் மகளையும் அவருடைய கணவனை அவருடைய மகளையும் மகனையும் தேவன் அபரிதமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் உம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறவங்க ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
2: அமேன் அமேன். உங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கத்தர் கைவிட்டு செய்யற காரியங்கள் ஒவ்வொன்றையும் வாய்க்க பண்ணி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்க அமெரி கொண்டு
10: பிரைஸ்லார்ட் சிஸ்டர்
2: தீமைகள் அதிகமா இருக்கிறது, அதாவது இயற்கை அழிவுகள், வியாதிகள், பஞ்சங்கள், யுத்தங்கள், இப்படியாய் தேவனுக்கு கீழ்படியாததினால் நடக்கிற காரியங்கள் இப்படிப்பட்டவிலே இருந்து இந்த தீமையில இருந்து ஆண்டவர் எல்லாரையும் காக்க வேணும். அது நேரம் அவர்களும் மனம் திரும்பி தேவனை அண்டி கொள்ள வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
10: ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. உமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இம்மட்டுமாய் பாதுகாத்த எபினேசரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட நாங்கள் ஒரு மனதோடு கூடி வெவ்வேறு இடங்களில் இருந்த போதிலும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய் உமது பாதத்திலே அமர்ந்து நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் தேவரீர் நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கும்படியா எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உமது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறடிக்கிறோம்ப்பா. நீர் ஒருபோதும் மாறாதவர், மறவாதவராய் இருக்கிறீர், உறங்காதவராய் இருக்கிறீர். தகப்பனே, கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனாயிருக்கிற அப்படின்னு நாளை உமை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம்ப்பா. இப்போது கூட கொடுக்கப்பட்டதான இந்த ஜப குறிப்புக்காய் உமது பாதப்படியிலே வருகிறோம் ஆண்டவராகிய தேவன். இது கடைசி நாட்களாய் இருக்கிறபடினாலே தீமைகள் அதிகரித்து கொண்டு இருக்கிறது கர்த்தாவே. குடும்பங்களிலும் சபைகளிலும் சமுதாயத்திலும் எங்கு பார்த்தாலும் தீமை செய்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். தங்கள் மன விருப்பத்தின் போல வாழ்கிறதா இருக்கிறார்கள். இதனாலே அவர்களுக்கு ஏற்படுகிறதான அழிவுகளில் அவர்கள் நினையாமல் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிற காரியத்தை தேவன் நீர் அறிந்திருக்கிறீர். அவர்கள் எல்லோரும் மனம் திரும்பும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே இயற்கையின் சீற்றங்களினால் ஆண்டவரே அநேக கர்த்தாவிடங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது தேவனப்பா. ஆத்துமாக்களும் இடங்களும் அழிந்து கொண்டு இருக்கிறபடினாலே அப்பா மழையின் நிமித்தமும் பூகமம் போன்ற இயற்கை சீற்றங்கள் ஆண்டவரே சுனாமி இது போன்ற மழை அதிகரித்து வெள்ளம் ஏற்பட்டு எல்லா இடங்களும் அழிந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் நீர் ஒரு விசை கூட இந்த பூமியின் மீது இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா மக்களும் உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. ஒரு ஒருத்தர் ஆண்டவரே மனம் திரும்பி அப்பா அவர்கள் வாழ்ந்திருக்க கர்த்தர் தாமே உதவி செய்யுங்க. இதன் மூலமா வியாதிகள் அதிகரித்து கொள்ளை நோய்கள் மருந்து கண்டுபிடிக்காத நிலையில அநேக வியாதிஸ்தர்கள் ஆண்டவரே அவர்கள் வேதனையில் இருக்கிறார்கள் கர்த்தாவே. அந்த இது ஏற்கனவே சிலுவையிலே எல்லா வியாதிகளையும் சுமந்து தீர்த்தீர் என்பதை அவர்களும் அறிந்து விசுவாசித்து அறிக்கை செய்து அவர்கள் கர்த்தாவே ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே முதல் சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் உண்டு. அதன் கீழே அவர்கள் எல்லோரும் வந்து உம்மை ஏற்றுக்கொண்டு நீரே உண்மையான தேவன் என்று எல்லாரும் அறிந்து கொண்டு உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. மனம் திரும்புகிற பட்சத்திலே கர்த்தர் நீர் அவர்களுக்கு வாழ்வை அளிக்கிற தேவனாயிருக்கிறீரப்பா. மனம் திரும்பி அவர்கள் எல்லோரும் ரட்சிப்பு நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு சோத்திரம். அப்படியாக தேவன் தாமே எல்லா தீமைகள் அழிவுகள் இயற்கை சீற்றங்கள் அது போன்ற காரியங்கள் வியாதிகள் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படியாத நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே எல்லா மக்களும் சந்தோஷத்தோடு வாழ்ந்திருக்க கர்த்தராகிய தேவரீர் நீர் உதவி செய்யும்படியாய் உமது உதவியின் கரத்தை நோக்கி பார்க்கிறோம் தேவரீர். இவர்களுக்கு எல்லோருக்கும் எங்களுக்கும் மனம் இறங்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியாக தேவன் செய்து ஆசிர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். ஒரு விசை கூட ஆண்டவரே சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தேவன் தாமே. இந்த ஊடகத்தை தேவன் நீங்க ஆசிர்வதித்து அளவில்லாமல் அப்பா இந்த ஊடகத்தின் மூலியமா அநேகர் அப்பா இந்த பரலோகத்திற்கு நேரே வழி நடத்த முடியா ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் இணைந்து பணி புரிகிறதான எல்லோரையுமா ஆசிர்வதிங்க. இதனை நடத்துகிறதான தெய்வதாசர் லெஸ்லி ஐயாவுடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், அப்பா சொந்த பந்தங்கள் எல்லோரையுமா பேர குழந்தைங்களே ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதிங்க தகப்பனே. இணைந்து பணி புரிகிற எல்லோரையுமாய் கூட அப்பா நீர் ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் தெய்வன் தாமே ஆசிர்வதித்து இன்னும் ஊழிய பாதையில் எடுத்து அவர்களை ஆசிர்வதிக்கும்படியா ஜபிக்கிறோம்ப்பா. எந்த ஒரு வாதையும் கூடாரத்தை அணுகாதபடிக்கு பிள்ளைகளுக்கப்பா பாதுகாப்பு கொடுத்து நீர் வழி நடத்துங்க. அதே போல ஜபித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் தாமே உடைய சட்டைகளின் நிழலையே மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. நீ ஜபிக்க காத்து கொண்டிருக்கிற எல்லோரையுமாய் ஆண்டவராகிய தேவன் ஆசிர்வதிக்க முடியா ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உங்களுக்கு ஒருத்தருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன். கேட்டதற்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளையோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன். ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். நாங்கள் டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இன்றைய நாட்களிலே எல்லாருக்குள்ளும் ஒரு ஒருமைப்பம் ஒருமனப்பாடு ஒருமனப்பாட்டிலே தீறினவர்களாயிருக்கும்படியும் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் உலக ஜனங்கள் அறியும்படிக்கு அவர்கள் அன்பாயிருக்கும்படி கத்ததாமே அவர்களுக்கு ஒரு கிருபை அருள வேணும். கிருபை இல்லாவிட்டா நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. வானம் எப்படி உயர்ந்திருக்கோ அப்படியே திரளான கிருபை எங்களுக்கு இருக்குது. அதை அவர்கள் பயன்படுத்த கத்தர் உதவி செய்ய வேணும் அப்படி சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடக்கும்.
11: எங்கே இருவரோமோ வரோ தேவனே அப்பா, ஒருமனப்பட்டு கூடியிருந்தால் அங்கே அவள் மத்தியிலே நான் இருக்கேன் என்று வாக்கெடுத்தேன். தேவன் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு நன்மையும் இன்பமானது. அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கற்றவன் சொன்ன தேவனே அப்பா பிதாவே, உம்முடைய அன்பின் ஆவிய ஊற்றுங்கப்பா பிதா. கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போகும் என்று சொன்னீங்க தேவனே. உம்முடைய கல்வாரி அன்பை உம்முடைய பரிசுத்த அன்பை தேவனே ஒவ்வொரு இருதயங்களிலே ஊற்றுங்கப்பா. ஆவியானவரே உம்முடைய கனியினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா என் தேவனே. மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவிய ஊற்றுவேன் என்று வாக்களித்தேன் தேவனே. ஒவ்வொரு மக்கள் மீது உம்முடைய ஆவிய ஊற்றி உம்முடைய கனியினாலே இவ்வளவு நிரப்புங்கப்பா பிதா. தேவனே இவளது இந்த கிரிய செய்கிற பொருளாத ஆவிகள் அப்பா, இவளுக்கு எதிராக கிரிய செய்கிற வானமன்ற பொருளாத ஆவிகள் என் மூல மனித சேர்ந்து போவதாக. தேவனே மனதில் இந்த கிரிய செய்கிற மாம்ச கிரிகள் தேவனே பிசாசின் கிரிகள் உலக கிரிகள் எல்லாம் இந்த மக்களை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. இந்த தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. உம்முடைய கல்வாரி பரிசுத்த இரத்தத்தாலே இவடைய பாப சாப அக்கிரமங்களை கழுவுங்கப்பா என் தேவனே. இவருடைய சீர்கேடுகள் கொடுமைகளை மன்னிங்க என் தேவனே பிதாவே, மன்னிங்கப்பா பிதாவே. ஒரு புதிய இருதயத்தை சிருஷ்டிங்கப்பா இந்த மக்களுக்கு, ஒரு புதிய ஆவிய குடங்களப்பா என் தேவனே. எங்களுடைய பலத்தினால் அல்லப்பா, பராக்கிரமத்தினால் அல்ல என் தேவனே, உம்முடைய ஆவியினாலே ஆகமன் சொன்ன தேவனே அப்பா. உம்முடைய ஆவிய ஊற்றி தேவனே பிதாவே, தேவனே உம்முடைய அன்பின் ஆவிய ஊற்றி இந்த மக்களை தேவனே முற்றச்சிங்கப்பா இயேசு ராஜா. எல்லா பிரிவினை ஆவிகள் வஞ்சிக்கிற ஆவிகள் தேவனே, பொய்யின் ஆவிகள் தந்திரத்தின் ஆவிகள் எல்லாம் மாய்மால ஆவிகள் எல்லாம் தேவனே இந்த மக்களை விட்டு வெளியேறுவதாக. சுத்த இதயத்தை சிருஷ்டிங்கப்பா என் தேவனே. தேவனே பரிசுத்தம் இல்லாமல் தேவனே தரிசிக்க முடியான்னு சொன்னவரு அப்பா. பரிசுத்தப்படுத்துங்களப்பா இந்த மக்களை, உம்முடைய வார்த்தை அனுப்பி பரிசுத்தப்படுத்துங்களே ஒரு மக்களையுமே சுராஜா. சொன்னீங்களப்பா பூமி எங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கண்டப்பா பிதா. உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அப்பா சத்திய வார்த்தை தேவனே ஒன்றே விடுதலை செய்ய முடியும் அப்பா இயேசு ராஜா. அந்த வார்த்தை வறுமையாக திரும்பாதன் தேவனே, கிருபை செய்யுங்கப்பா. இந்த பூமி உள்ள அனைத்து மக்களுக்கும் தேவனே உம்முடைய சத்திய வார்த்தை அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்க. வரப்போற காரியங்களை வெளிப்படுத்துங்களப்பா இந்த மக்களுக்கு பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே. சோஸ்திரமாய் விசேஷமாய் ஒரு கிறிஸ்தவல் மக்கள் மேல் விழுந்த கடமை இயேசு ராஜாவே. திறப்பின் வாசலிலே நின்று தேவனே இந்த மக்களுக்காக ஜபிக்க, இந்த தேசங்களுக்காக ஜபிக்க தேவனே கிருபை செய்யுங்கப்பா. ஜபத்தை கேட்கிறவரே நன்றி அப்பா. ஓ விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க சொன்னவரே அப்பா பிதாவே கிருபை செய்யுங்கப்பா. ஜப ஆவியினாலே என்றப்புங்கப்பா பிதாவே. ஜபத்தை கேட்கிறவரே நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகள் மூலம் தேவனே உம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மூலம் அப்பா இந்த மிகுந்த உபத்திரம் இந்த மக்களை நீங்கள் பாதுகாத்து வருவதற்காய் நன்றி இயேசு ராஜா. நன்றி என் தேவனே சோஸ்திரம் அப்பா. ஆவியானவரே கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க ஆவியானவரே. சபைகளிலே ஒரு மனத்தின் ஆவி, ஐக்கியத்தின் ஆவி, அன்பின் ஆவிய கொடுங்கப்பா பிதாவே. ஓ பரிசுத்த இரத்தம் அப்பா, நீங்கள் சிந்தி கட்டின சபைகள் அனைத்துக்கும் அப்பா ஒரு மனத்தின் ஆவிய கொடுங்க, ஐக்கியத்தின் ஆவி, அன்பின் ஆவிய கொடுங்கப்பா. நீங்களே சபைக்கு தலையாக இருக்கிறீங்களப்பா. தேவனே இந்த அங்கங்களா இருக்கிற சபைகளையும் புறப்படுங்களப்பா பிதாவே. தேவனே உமக்கு சாட்சியாய் மக்களுக்கு சாட்சியாய் வாழ தேவனே, ஆத்ம ஆதாயம் செய்ய தேவனே, ஒவ்வொரு கிறிஸ்தவளையும் பொறுப்படுங்களப்பா என் தேவனே. ஓ நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. உடைய கிருபையின் ஆவிய ஊற்றுங்கப்பா என் தேவனே. பலவீனத்திலே பலம் கொடுங்களப்பா இயேசு ராஜாவே ஒரு மக்களுக்கும் என் தேவனே. நீங்களப்பா உடைய அன்பு ஆணி பாய்ந்த கரத்தினாலே இவளை தாங்கி வழிநடத்துங்கள் ஐயா இயேசு ராஜா. கட்டுண்ட மக்களை கட்ட அழுத்துங்க, சிறைப்பட்டவளை விடுதலை செய்யுங்க. நொறுங்குண்ட இதயத்தோடு இருப்பொழுது காயங்கட்டுங்களப்பா என் தேவனே. சோர்ந்து போயிருக்கிற ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், பயத்தின் ஆவிகள் தேவனே மக்களை விட்டு வெளியேறுவதாக.
12: தேவனே உம்மை உம்முடைய உம்முடைய உம்மை உம்முடைய ராஜ்யத்தை உம்முடைய நீதியை தேவனே தேட தேவனே கிருப செய்யுங்க அப்பா, கிருப செய்யுங்க ஆவியானவர். ஓ நன்றி அப்பா, பூமி எங்கும் அப்பா உம்முடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட கிருப செய்யும், தேசங்கள் அனைத்து உம்முடைய வார்த்தையிலே கட்டுப்பட கிருப செய்யுங்க அப்பா பிதா, குடும்பங்கள் அனைத்து உம்முடைய வார்த்தையிலே கட்டுப்பட கிருப செய்யுங்க அப்பா. இந்த உம்முடைய ஆவிய ஊற்றி தேவனே இந்த மக்களை மூட்டுக் கொள்ளுங்க, ரசித்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே, நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்களப்பா இந்த பூமி எங்கும். ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சோசம் ஐயா, நோய்கள் வியாதியோடு இருக்கிற மக்கள் உம்முடைய வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்களே ராஜாவே, உடைய தூய தலைமுறையாலேயே தொட்டு சுகம் கொடுங்களப்பா, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கப்பா இந்த நன்றி ராஜாவே, நன்றி. கடைசி நாட்களிலே தேவனே பிதாவே இந்த மக்கள் அனைவரும் அப்பா தேவனே உம்மை நோக்கி ஓடி வர நீங்கள் செய்ய போற கிருபைக்காய் நன்றி. முழங்கால் யாவும் கத்தரால இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ளாய் முடங்குவதாக, நாமங்கள் யாவும் இயேசு கிறிஸ்துவை கத்தென்று அறிக்கை செய்வார்களாக என் தேவனே. நன்றி ராஜாவே, வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒளிந்து போகாது என் தேவனே அப்பா. அப்படியாக தேவனே இந்த கடைசி நாட்களிலே இந்த மக்களை நீங்கள் மீட்டுக் கொள்ள போவதுக்காய், நீங்கள் ரட்சித்துக் கொள்ள போவதுக்காய், நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுப்பதற்காய் நன்றி. யுத்தம் நடக்கிற தேசங்களுக்கு நீங்கள் விட்டு போற சமாதானத்தை கொடுங்கள் அப்பா பிதாவே, அழிவில் நின்று தேவனே ஒரு தேசங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவனே சோசம் அப்பா, உமது கரத்திலே தேவனே இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் அப்பா. ஓ நன்றி ராஜாவே, நன்றி. அதே போல் தேவனே லெஸ்லி புரோரை புறப்படும் அப்பா, செய்யும் ஊழியங்களை

0: புறப்படும் ரெண்டு பிள்ளைகளையும் புறப்படும் அப்பா பிதா. பரிசுத்த இரத்தத்தால் மூடிக்கொள்ளுங்க, அக்னிமாலாய் சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதா. செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியும், இந்த பிள்ளைகள் சிற வேலைகளை ஆசீர்வதியும், ஊழியத்தை ஆசீர்வதியும் அப்பா பிதா. இந்த பிள்ளைகளுக்கு அவனை ஏற்ற துணையை கொடுத்து இந்த பிள்ளையோட எதிர்காலத்தை புறப்படுங்க, ஆசீர்வதியுங்க. அதே போல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா அவனுடைய பரிசுத்திருத்தங்களை மூடிக்கொள்ளுங்க. தேவனே, யார் யார் தேவனே இதுல இணைந்து கொள்ளாம இருக்கிறாளோ ஒவ்வொருவரையும் நீங்கள் பொறுப்படுங்கள் அப்பா. தேவனே, பரிசுத்திருத்தாலே மூடிக்கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதியுங்க. ஓ, நோய்கள் வியாதிகளை சுகப்படுத்துங்க, கண்ணீரை துடையுங்க இயேசு ராஜாவின் தேவன். நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதா. தேவனே, எல்லா வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் ஜாவே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன், ஆமீன். ஹலோ,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம்
0: ஹலோ
2: ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே இன்றைய நாளிலும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க துதிக்க கிருப செய்தீரப்பா. எங்கள் தேசத்திலே ஆண்டவரே டெங்கு காய்ச்சலிலும் ஆண்டவரே இந்த ஆண்டவரே ஆப்பிரிக்கா தேசத்திலே கோவாவிலும் கத்தாவே தவிக்கிறார்களே, கத்தாவே மரணத்தை சந்திக்கிறார்களப்பா, பாதாள வழிக்கு செல்லுகிறார்களப்பா. ஒவ்வொருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. என் தேவனே, இயற்கை அழிவுகள் ஆண்டவரே அப்பா, என் தேவனே கத்தாவே, அந்த மழையினால் செய்தப்படுகிறது கத்தாவே, சில இடங்கள்ல வெயினால் செய்தப்படுகிறது கத்தாவே, எந்த தகப்பனே இயற்கை அழிவுகள் அதிகமாய் எழும்புகிறது கத்தாவே, ஆண்டவரே பூமி அதிர்ச்சிகள் உண்டாகிறது கத்தாவே. இந்த கடைசி நாட்கள்லே அப்பா, இந்த ஜனங்களை நீர் ஒரு விசை கண்ணோக்கி பாருமையா, அவருடைய பாவதோச அக்கிரமங்களை ஒரு கணம் மன்னிங்க ஆண்டவரே, ஒரு விசை மன்னிங்கப்பா. கழுவுங்க, சுத்தியறிங்க எங்கள் இலங்கை தேசமையா ஆண்டவரே. சிறுவர்களப்பா, வாலிப ஜோதிகளப்பா, இளங்குடும்பங்கள், முதியோர்கள் இந்த வியாதியினால் ஆண்டவரே சாகிறார்களே கத்தாவே. இந்த அவனே நீர் மனதுருகி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். மனுஷனால் இது முடியாதது தான் ஆண்டவரே, உம்மாலே எல்லாம் ஆகும். நீ சொல்ல ஆகும், நீ கடலட நீக்கும் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும் ஐயா, அந்த இன்ஃபெக்ஷன்கள் எல்லாம், அந்த நுழம்புகள் எல்லாம் கட்டிக்காதபடி ஒரு வார்த்தை போதும் தகப்பனே. நீங்கள் இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசத்துக்காக, மக்களுக்காக, ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இஷ்டவேலை காண்கிற தேவன் நீர் ஒருவர் கத்தாவே, அந்த மக்களை காண்கிற தேவன் நீர் ஒருவர் கத்தாவே. அது உம்முடைய ஜனம் ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே கத்தாவே, தேசம் ஆண்டவரே அப்பா. நீர் அவர்களை மணந்து ருப்பி ரட்சிப்பை காண செய்வீராக ஆண்டவரே. இந்த புறஜாதிகளின் ரட்சிப்பு முடியும் மட்டும் கத்தாவே. ஆண்டவரே, இஷ்டவேல் தேசத்திலே ஒரு வங்கை ஆண்டவரே கத்தாவே வைத்து வைத்திருப்பீரப்பா. அவர்களுடைய ஆண்டவரே ரட்சிப்பு முடியும் போது உம்முடைய வருகை வருமே கத்தாவே. உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. யுத்த நாடுகள் ஆண்டவரே, உக்ரைனுக்காய், ரஷ்யாவுக்காய் ஆண்டவரே கத்தாவே, ஆண்டவரே தகப்பனே ஈரானுக்காய் ஆண்டவரே, இப்படியாய் எத்தனை நாடுகள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கத்தாவே ரத்தம் சிந்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்பா ஆண்டவரே. மனதில் சிந்தைகள்ல ஏற்பட்ட ஒரு பிரிவுகளுக்காக இப்படியாய் நடந்து கொண்டு இருக்கிறதே கத்தாவே. நீ கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்று வந்து உம்முடைய சமூகத்திலே ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகள், வீடுகள், குடும்பங்கள் ஆசீர்வதிங்க, ஆரோக்கிய பலன் சுகம் குடுங்க ராஜா. ஆண்டவரே தகப்பனே, வர முடியாம இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவரவர்கள் இடத்திலே ஆண்டவரே ஆசீர்வதித்து கத்தாவே, அவர்களை நடத்தி செல்லும் ஐயா. வினோவுக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மகளுடைய திருமண காரியங்களுக்காய், பிள்ளையோட தேவைகள், வாஞ்சகள், மனுஷ தேவைகள், உதவிகள் எல்லாம் சந்திக்கப்பட உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகள் வியாதியிலிருந்து விடுதலை அடைய உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ற நாளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, துதிகன மகிமை எல்லாம் உமக்குரியதப்பா. நாங்கள் உமக்கே செலுத்தி நீக்கிறோம் ஐயா. நீரே எங்கள் தேவனாய் இருந்து வழி நடத்தும். சகல துதிகன மகிமை உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்த உங்கள் எல்லோரையும் காண்கிறார் ஆசீர்வாதம்.

0: இருக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே
1: பேசியண்ணா
0: கேட்க இல்லையா? யாரோ என்னுடைய மைக்கை ஆஃப் பண்ணி விட்டார்கள். ஆமென். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே இணைந்து ஜபித்து அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். எங்களுடன் சகோதரி டோலி அவர்கள் கூட இணைந்திருக்கிறார்கள். சகோதரி சுபா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நீங்கள் ஜூமிலே தொடருங்கள். அந்த வேலையை கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். எங்களுடன் சகோதரி சுபாசினி அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே சகோதரி டோலி கூட இணைந்திருக்கிறார் சூமிலே. அவருக்கு ஜபிக்க முடியுமா தெரியவில்லை, ஆனாலும் கர்த்தர் வழி நடத்துவார். இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் நீங்கள் ஜூமிலே இணைவீர்களானால் ஊழியர் சுபாசினி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவருடன் இணைந்து இலங்கைக்கான விசேடமான ஜபங்களோடு இணையுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்து கொண்டு நாங்கள் வழி நடத்தப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. சகோதரி டாலி, ப்ரைஸ் லார்ட். சௌரி டாலி நீங்கள் பேச முடியுமா? சௌரி சுபாசினி நீங்கள் ஆரம்பித்து வையுங்கள். ஆரம்ப ஜபத்தோடு பாடலோடு வழி நடத்துங்கள். தேவ ஊழியர் சௌரி ஜானட் அவர்கள் இணைவார்கள். ப்ரைஸ் லார்ட்.
2: ப்ரைஸ் லார்ட் அண்ணா.
0: ஆமென். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். சௌரி ஜானட் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு வழி நடத்துங்கள். ஆமேன்.
2: ஆமேன், ஆமேன். கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த பிள்ளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. திரும்பவும் இந்த வாரத்திலே நாங்கள் ஒன்று இணைந்து இந்த ஜெபங்களை எடுக்க நீர் தந்த இந்த சந்தர்ப்பத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, நீர் கூட இருங்கள் ஆண்டவரே. இந்த இணைப்புகளை உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என்னோடும் ஆண்டவரே இந்த ஊழியங்களோடும் நீர் கூட இருந்து வழி நடத்தி கொண்டு வர்ற தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபங்களை கேட்கவும் இந்த ஜெபங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருடைய ஆண்டவரே வாழ்விலும் நீர் நன்மைகளை கட்டளை வழி நடத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே பொறுப்படுங்க. பரிசுத்தாவியானவரே, உங்களுடைய ஆளுகையின் கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.

முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு. உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டு. நிறைவான மகிழ்ச்சி நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. உம் முன்னே

0: பேரின்பமுண்டு இனி காக்கும் இறைவன் நீரே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேயே, இனி காக்கும் இறைவன் நீரே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேயே, இணையாளும் தலைவன் நீரே. உம்மையன்றி ஆசை வேறில்லையே, இணையாளும் தலைவன் நீரே. உம்மையன்றி ஆசை வேறில்லையே, இனை காக்கும் இறைவன் நீரே. அரசாளும் தலைவன் ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு, உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டு. உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு, உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டு. ஆமீன்.
1: ஆமேன் ஆமேன். கர்த்தராமே உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் என்னாலே இலங்கை தேசத்துக்கு ஆக்கியம் பண்ணுவோம். ஏனென்றால் இலங்கை தேசத்திலே அதிக அழிவுகள் அதிக பயங்கள் எல்லாம் நிறைந்திருக்கிறது. ஆகவே நான் இலங்கை தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தராமே எங்கள் தேசத்தை சந்திக்க வேண்டும், எங்கள் மக்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அப்பா பிதாவே, உங்களை ஸ்தோத்திருக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, ஆண்டவரே, எங்கள் இலங்கை தேசம் வானமண்டலங்க தரமாக்கங்க கடல் பிரான், எங்கள் தேசத்தின் குடிகள் 9 மாகாணம் 25 மாவட்டங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, எங்கள் தேச தலைவர்களை ஒப்பு கொடுத்து, மதகுருமார்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, கர்த்தாவே, இவர்களுடைய பாவ தோஷ அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட, கர்த்தாவே, நீதியின் தேவனே, அவர்களுக்குள்ளே உம்முடைய நீதியை வைத்து நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உண்மை அறிகிற அறிவு எங்கள் தேசத்துக்குள்ளே வரட்டும் ஐயா. கர்ப்பிணி தாய்மார்களை ஒப்பு கொடுக்கிறேன், உடைய ரத்தத்தினா மூடி, சிறு பிள்ளைகளை உடைய ரத்தத்தினா மூடி, இன்றைய வியாதி, இந்த நுள்ளம்பு தொல்லைகள், ஆண்டவரே, இன்ஃபெக்ஷன்கள், ஆண்டவரே, எல்லாம் எங்கள் தேசத்து சிலுவையிலே ஜெயம் கொண்ட தேவன் அல்லவா கர்த்தாவே. இந்த நாட்கள்லே ஆண்டவரே, இந்த காய்ச்சல் ஆண்டவரே அதிகமாய் கர்த்தாவே பரவ

0: கர்த்தாவே, அப்படியா எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா வீடுகள் ஆண்டவரே, முகாங்கள் ஆண்டவரே, எல்லா சேனைகள் ஆண்டவரே, தங்கும் இடங்கள் கர்த்தாவே, எல்லாவற்றிலும் உம்முடைய ரத்தம் பூசுகிறோம் கர்த்தாவே. மருத்துவமனைகளில் உம்முடைய ரத்தம், டாக்டர்மார் நர்ஸ்மார்லே உம்முடைய ரத்தம் பூசுகிறோம் ஐயா. பாவிக்கிற உபகரணங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், இதுக்குரிய மருந்துகள் உருவாக கர்த்தாவே, அந்த ஜனங்கள் தப்புவிக்கப்பட கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இவர்களுடைய மனம் திரும்புதலுக்காய் ஜெபிக்கிறேன், உண்மை அறிகிற அறிவுக்காய் ஜெபிக்கிறேன். ஜனங்கள் எல்லாரும் உண்மை அறிந்து கொள்ள கர்த்தாவே, தேசம் ரட்சிப்பை காண கர்த்தாவே, ஒரு மனம் திரும்புதலை காண கர்த்தாவே. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்குதுன்னு சொல்லக்கூடியதா ஆண்டவரே. நீர் கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே அழிவில் இருந்து ஆண்டவரே நீர் காத்து கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமம் ஒன்றே அந்த தேசத்திலே, எங்கள் கிராமங்களில், நாங்கள் பிறந்த இடங்களில், ஆண்டவரே பட்டணங்களில் ஆசீர்வாதம் வருவதாக இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சுபா, நீங்கள் எங்கள் தேசத்திலே அங்கு போராட்டத்துக்கு முன்பாக தேவன் எல்லாரையும் சந்திக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். பயப்படுற இடங்கள் எல்லாம் அடைக்கல பட்டணமாய் வர வேண்டும். ஏனென்றால் இந்த கரையோர பகுதிகள் அங்கு சுனாமிகள் அப்படி ஒன்றும் வராதபடி என் தேசம் ஒரு நாள் காக்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
1: ஆமாண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே, இயேசப்பா, எங்கள் இலங்கை தேசத்துக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே, எங்கள் தேசம் முழுவதையும் கரையோர பிரதேசங்களையும் உங்களுடைய ஆளுகையின் கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள தேவனே, அப்பா, நீர் கூட இருந்து வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பான தகப்பனே, எங்கள் தேசத்தில் வாழுகிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்மை அறியாது இருக்கிற ஜனங்கள் உம்மை அறியத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே. அப்பா, என் தகப்பனே கர்த்தாவே, அநேகருடைய அக்கிரமங்கள் மீறுதல்களினால் கர்த்தாவே, எங்கள் தேசத்தின் நில ஆண்டவரே நிலைமைகள் ஒவ்வொன்றும் மாறிக்கொண்டு போகிறது கர்த்தாவே. வியாதியின் பலவீனங்கள் ஒரு பக்கம் ஆண்டவரே, அப்பா, வன்முறைகள் ஆண்டவரே, சண்டைகள், சூடுகள், இப்படி அநேக காரியங்கள் ஆண்டவரே, இந்த காரியங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து எங்கள் தேசத்தை காத்து கொள்ளுங்கள் ஆண்டவரே. வரப்போற இந்த நாட்களை உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயற்கையினால் அதிக வெப்பம் அல்லது அதிக மழைகள் என்று கூறுகிறார்கள் ஆண்டவரே. அப்படி இந்த காரியங்களும் இல்லாதபடி எங்கள் தேசத்தையும் எங்கள் ஜனத்தை நீங்க காத்து கொள்ளும்படியாக உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, மனிதர்கள் தங்களுடைய மூளை கெட்டினபடி எண்ணத்தை கணித்தாலும் என் ஆண்டவரே, அவர்களுக்கு மேலானவர் நீர் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, அந்த ஆண்டவரே, நீர் பூமியை ஆண்டவரே ஜலத்தினால் அள்ளி விட்டு கத்தாவே. ஆனால் நோவா உம்முக்கு பலி செலுத்தி மன்றாடின பொழுது கத்தாவே, நீர் மனதுருகினீர் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது கத்தாவே. நீர் மனதுருகி இனி நான் பூமியை ஜலத்தினால் அழிப்பதில்லை என்று வாக்கு கொடுத்த தேவன் ஆண்டவரே, அது போல உம்முடைய பிள்ளைகளுடைய மன்றாடுதல்கள் கத்தாவே, கண்ணீர்கள், ஜெபங்களுக்கு கத்தாவே நீர் பதில் கொடுக்கிற தேவன், நீர் மனதுருகிற தேவன் ஆண்டவரே. நீர் எங்கள் ஜெபங்களை கேட்டு கத்தாவே, அழிவுகளை நீர் நிறுத்த உம்மாலே ஆகும் கர்த்தாவே. என் தகப்பனே, நீர் அவ்வண்ணம் செய்வீர் ஆண்டவரே. என் தேவனே, உம்முடைய வல்லமையின் கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் தேசமானது நாலு பக்கமும் கடலால் சூழப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. அந்த எல்லைகளை எல்லாம் உம்முடைய ஆளுகையின் கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது என் ஆண்டவரே. நீர் காற்றையும் கடலையும் அத்தட்டின வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. உம்முடைய ஆளுகையின் கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் தகப்பனே, பொறுப்படுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க எல்லா தீங்குக்கும் எங்கள் தேசத்தை ஜனத்தை விலக்கி காத்து கத்தாவே. இன்னும் உண்மை அறியாதிருக்கிற ஜனங்களும் தங்களை தாழ்த்தி உண்மை தேட நீங்க கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே, உம்முடைய ஆளுகையின் கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்,
0: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி நன்றி சுபா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ரேசலோ டோலி சிஸ்டர், ஜெபிக்க முடியுமா? ஓகே, நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். ஏனென்றால் வானத்தையும் பூமியையும் எல்லா மனுபுத்திரரே எங்கள் ஆண்டவர் காண்கிறார். ஆகவே எங்கள் தேசத்திலே அங்கு ரட்சிப்பு பிரஸ்தாவப்பட மனுபுத்திரர் அங்கு பார்க்கிற தேவன், அவர்களுடைய இமைகளை சோதித்து அறிகிற தேவன், எங்கள் தேசத்திலே யார் யார் ஊடாக அந்த இடத்திலே அந்த பிரச்சனைகள், அந்த கஷ்டங்கள், அந்த துன்பங்கள், காரியங்கள் நடக்குதோ அவை எல்லாவற்றையும் தகர்த்தி போடுற எங்கள் தேவனை நோக்கி நாங்கள் பார்க்குவோம். நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா ஆண்டவரே, கர்த்தாவே, எங்கள் ஜனங்களுக்காய் நீர் மனதுருக்கும் கர்த்தாவே. அப்பா நீங்க பொறுப்பேற்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த அநீதிகள், அநியாயங்கள், இயற்கை அழிவுகள் ஆண்டவரே வர்றதுக்கு யார் யாரெல்லாம் காரணமாய் இருக்கிறதோ கர்த்தாவே, நீர் விரும்பாத காரியங்களை எங்கள் மக்கள் செய்து கொண்டு இருக்கிறார்களோ கர்த்தாவே, நாம் அறியோம் தகப்பனே. என் தகப்பனே, நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. அநீதிகள், அநியாயங்கள், துன்மாக்கங்கள், பொல்லாப்புகள், விக்கிராதனைகள், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், விபச்சாரங்கள், இப்படியாய் ஆண்டவரே இருக்கிற ஜனங்கள் ஒரு கணம் மனந்திரும்ப செய்யுங்க ஆண்டவரே. மண்டையிலே வரன் செய்யுங்க ஆண்டவரே. அப்பா முழுமையான ஆண்டவரே, மனம் திரும்புதல் அவர்களுக்குள்ள வரட்டும் ஐயா ஆண்டவரே. இந்த கொலைகள், கொள்ளைகள் என்று போகாதபடி கர்த்தாவே, அப்படிப்பட்ட மனிதர்களை மனந்திருப்ப வல்லவருக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே. அந்த தீய செயல்களை விட்டு, தீமையான செயல்களை விட்டு கர்த்தாவே, அவர்கள் மனம் திரும்பக்கூடிய ஆண்டவரே நல்ல கைகள், நல்ல கண்கள், நல்ல காதுகள் ஆண்டவரே அவர்களுக்கு உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆறு காரியத்தை வெறுக்கிறீரப்பா, ஏழாவது உமக்கு அருவெறுப்பென்று எழுதியிருக்கிறதே கர்த்தாவே. இப்படியா இந்த ஏழு காரியங்களை எங்கள் அவயங்கள் ஊடாக செய்கிற ஒவ்வொரு மனுஷருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிலிருந்து அவர்களை விடுதலையாக்கும், பாதாள வழிக்கு விடுதலையாக்கும் ஆண்டவரே. உம்முடைய வழியிலே இவர்கள் வரக்கூடியதா ஐயா, ஒரு மாற்றங்கள், மாறுதல் வரட்டும் ஆண்டவரே. யார் யார் எந்த பேர் வழி, எந்த குடும்பம், எந்த சந்ததியோ ஆண்டவரே கர்த்தாவே, இந்த துன்மாக்கத்துக்குள்ளே இருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த துன்மாக்க ஆவி அவர்களை அழித்து போடும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அழிக்காதபடி நீர் கண்ணோக்கி பார்த்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நீதிமொழிகள் 20:12-13 கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டும் கர்த்தர் உண்டாக்கினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்தினராவாய், கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி அடைவாய் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. இந்த நாட்கள் எங்கள் தேசத்திலே இருக்கிற காரியங்களை கர்த்தர் அறிவார். ஏனென்றால் போக்குவரத்துக்கள், விபத்துக்கள், எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏமாற்றுகள், தந்திரங்கள், காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த காரியத்துக்காக சுபா அவர்கள் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: ஆம் ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே சப்பா, எங்கள் தேசத்தை ஆண்டவரே உண்டுமாக உம்முடைய கரத்துக்குள் தருகிறோம் ஆண்டவரே. எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனே, எங்கள் தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் என்ன ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, ஜனங்களை நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே. என் தந்தையை இப்பொழுதும் ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் வீதிகள், தெருக்கள் எல்லாம் உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்படுங்கள் அப்பா. எல்லா விதமான ஆண்டவரே, எங்கள் போக்குவரத்து நெரிசல்கள், வாகன நெரிசல்கள் எல்லாவற்றையும் நீர் அறிகிறது இவன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, ஜனங்களுடைய மீறுதல்கள் ஆண்டவரே, அடுத்தவனை ஏமாத்துகிற தன்மைகள், அன்பில்லாத நிலைமைகள் எல்லாவற்றையும் அறிந்த தெய்வம் நீங்கள் ஆண்டவரே. அன்பான தகப்பனே, நேசரே, அக்கிரமம் மிகுதியினால் அன்பு தணிந்து போகிறது என் தகப்பனே. நீர் பொறுப்படுங்க, பொறுப்படுங்க ஆண்டவரே. இந்த ஜனங்களை ஒவ்வொரு தரம் ஆண்டவரே முரட்டாட்டமான இருதயங்களை விட்டு கர்த்தாவே அப்பா இரக்கம் உள்ளவர்களாக ஆண்டவரே, ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாக இருக்க என் தகப்பனே உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்கள் பரிசுத்தரே கர்த்தாவே, உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பான தகப்பனே, பண ஆசை எல்லா தீமைக்கு வேறென்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது கர்த்தாவே. அந்த பண ஆசையினால் பெற்றுமையினால் ஆண்டவரே அநேக விதமான தீமைகள் நடந்து இருக்கிறது கர்த்தாவே. என் தகப்பனே பெருமைக்காக ஆண்டவரே எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்களே பணங்களை வீணாக செலவழிக்கிறார்கள் எங்கள் தேசத்திலே. ஆனாலும் ஏழை எளியவர்களுக்கு அதை கொடுக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு அவர்களுடைய இதயங்களில் காணப்படவில்லை ஆண்டவரே. வீண் பெருமைகளை விட்டு கர்த்தாவே அப்பா நன்மை செய்கிற இருதயத்தை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே பொறுப்படுங்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே அப்பா இந்த வீதிகள் பெரும் வீதிகள் எல்லாம் உடைய கிருபை கூட இருந்து ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. இந்த விபத்துக்களில் இருந்து எங்கள் தேசத்தையும் எங்கள் ஜனங்களை நீங்க காத்து கொள்ளுங்கள் ஆண்டவரே. அன்பான தகப்பனே வீதிக்குரிய ஆண்டவரே சட்டங்கள் ஒழுங்குகள் சரியாக கடைபிடிக்கப்பட உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. என் தேவனே பிழை விட்டவர்களிடத்தில் ஆண்டவரே கர்த்தாவே பணங்களை லஞ்சமாக வாங்கிவிட்டு ஆண்டவரே அப்பா அவர்களை விடுகிற காரியங்கள் பிழைக்குரிய தண்டனைகள் இல்லாமல் போகிற காரியங்கள் சில இடத்திலே காணப்படுகிறது ஆண்டவரே. என் தகப்பனே முற்று முழுக்க அந்த காரியங்கள் மாறட்டும் ஆண்டவரே. நீதி நிலைக்கட்டும் ஆண்டவரே. அப்பா வாகனங்களை ஓட்டுகிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே சரியான வீதி ஆண்டவரே கட்டுப்பாடு ஒழுங்குகளை கடைபிடிக்க அது அவர்களிடத்திலே கர்த்தாவே சரியாக காணப்பட நீர் வழிநடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் தகப்பனை போக்குவரத்து போலீசாரை ஒப்பு கொடுக்கிறேன். இவர்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே தங்களுடைய பதவிகளுக்கும் தங்களுடைய ஊதியங்களுக்கும் உண்மையாய் செயல்பட நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே இந்த வீதிகளில் இருக்கிற எத்தனையோ உண்மையான போலீஸ் உத்தியோகஸ்தர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே. தீய மனிதர்களிடத்திலிருந்து அவர்களை பாதுகாத்து அவர்கள் உண்மையாய் செய்கிற பணிகளில் அவர்களை இன்னும் நீங்க உயர்த்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே பொறுப்படுங்க ஆண்டவரே வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த போக்குவரத்து துறைகளுக்கு பொறுப்பாயிருக்கிற அதிகாரிகள் அமைச்சர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் ஒவ்வொருத்தரும் உண்மையாய் செயல்பட்டு தங்களுடைய பதவிகளுக்கு உண்மையாய் நீதியாய் இவர்கள் செயல்பட நீர் வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியங்களையும் சரியாக கடைபிடித்து சரியாக திட்டமிட வேண்டிய ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்து கர்த்தாவே நீங்களே வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே அது மாத்திரமல்ல கர்த்தாவே இந்த வீதிகள் தெருக்களுடைய நெரிசல்களுக்கு ஆண்டவரே அதிகமான காரணங்கள் ஆண்டவரே ஜனங்கள் கூடுகிற இடங்கள் ஆண்டவரே அந்த இடங்களை ஆண்டவரே இதற்கு பொறுப்பாயிருக்கிற அதிகாரிகள் கவனித்து அந்த இடங்களில் சரியான ஆண்டவரே போக்குவரத்து நடைமுறைகளை ஆண்டவரே பின்பற்ற வழி நடத்துங்கள் ஆண்டவரே. வியாபார நிலையங்களுக்கு முன்பாக அதிக வாகன நெரிசல்கள் காணப்படுது கர்த்தாவே. ஆண்டவரே நீர் இதெல்லாம் அறிந்த தெய்வம் ஆண்டவரே. அந்தந்த பிரதேசங்களுக்கு பொறுப்பாய் இருக்கிற அதிகாரிகள் அதை உணர்ந்து செயல்பட வழி நடத்துங்க ஆண்டவரே. சரியாக எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நீதியின் சட்டங்களும் பேணப்பட நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிற நீரே பொருட்படுத்தி வழி நடத்தும்படியாக நீங்க ஆளுகை செய்யும்படியாக பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன்.
0: ஆமீன் ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நான் ஸ்ரீ இலங்கை தேசத்திலே துடைத்தனங்கள் அதிகாரங்கள் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் வானமண்டல பொல்லாத ஆவிகள் சேனைகள் சிங்கங்கள் இவைகளுக்காக நான் ஜபத்திலே வழி நடத்துகிறேன். இவன் கிதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அடங்கி போக கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நான் இதற்காக செபிக்கிறேன். அன்பான பிதாவே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே எங்கள் தேசத்திலே கர்த்தாவே உலாவுகிற கர்த்தாவே இந்த பொல்லாத ஆவிகள் ஆண்டவரே மரண ஆவிகள் ஆண்டவரே கொலை ஆவிகள் அப்பா எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே பொல்லாத ஆவிகளின் அசுத்த ஆவிகளின் கிரிகள் கர்த்தாவே ஆண்டவரே பொல்லாத ஆவிகளின் கிரிகள் கர்த்தாவே அநேகம் அநேகமாய் இருக்கிறது. அது மனிதர்களை கர்த்தாவே பிடித்து கர்த்தாவே ஆண்டவரே மற்றவர்களை காயப்படுத்தியும் காயம் போட்டும் கர்த்தாவே இருக்கிறது கர்த்தாவே. என் தேவனே இப்படிப்பட்ட ஆண்டவரே நேரங்கள் காலங்கள் நிமிஷங்களை காண்கிறீர் கர்த்தாவே. இப்படிப்பட்ட மனுஷர்களை காண்கிறீர் கர்த்தாவே. என் தேவனே ஆண்டவரே கர்த்தாவே, அந்த பொல்லாத ஆவிகள் எல்லாம் இந்த மனுஷர்களை விட்டு, குடும்பங்களை விட்டு, சந்ததிகளை விட்டு வெளியேற செய்யும் ஆண்டவரே. உதற்குதற் பிரிவினை, மத பிரிவுகள் கர்த்தாவே ஆண்டவரே, என் தேவனே கர்த்தாவே ஆண்டவரே, மொழி பிரிவுகள் இவைகளை எல்லாம் கொண்டு வந்து சார்ந்தவரே, பிரிவினைகளை கொண்டு வர நினைக்கிற ஆவிகள் கர்த்தாவே ஆண்டவரே, தகப்பனே நீர் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே, இந்த ஆவியின் கிரிகளை கர்த்தாவே நீர் கடிந்து போடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் எல்லாரும் கர்த்தாவே தங்களுடைய காரியங்களை ஆண்டவரே அறிந்து கொள்ள கர்த்தாவே, உணர்ந்து கர்த்தாவே ஆண்டவரே, நீதியின் பாதையிலே இவர்கள் நடக்க, இவர்களுடைய பூர்வ பாதை ஆண்டவரே கர்த்தாவே பாவ வழியாய் இருந்து விடாதபடி கர்த்தாவே, அந்த பாவத்தை பரிசுத்தமாக்க நீர் இந்த பூமிக்கு இறங்கினீர் என்பதை உலகம் அறிந்து கொள்ள கர்த்தாவே, என்ற தேவனே நீர் இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரே ஒருமனப்பட்டவர்களாய் கர்த்தாவே ஆண்டவரே, கர்த்தாவே ஒருமனத்திலே தேறினவர்களாய் கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேறும். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சுபா, நீங்கள் திருச்சபைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். திருச்சபையிலே ஒரு மாற்றங்கள் வர வேண்டும்.

0: കൂടുതൽ വരവേണം പെരി ആവിയിലെ
1: ரத்தத்தினால் உருவான இந்த சபைகளை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொண்டுடாதபடி நீர் காப்பீர் ஆண்டவரே. அப்பா நான் கர்த்தர், என்னுடைய மகிமையை நான் வேறொருவனுக்கும் கொட்டேன் என்ற தெய்வம் நீங்கள் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, கர்த்தாவே என் தேவனே, உம்முடைய பிள்ளைகளை நீங்க பொறுப்படுங்கள் ஆண்டவரே, ஆளுகை செய்யுங்கள் ஆண்டவரே, உம்மை விட்டு விலகாத இருதயத்தை கொட்டுங்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, திருச்சபைகள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே, என் தகப்பனே, ஒரு ஆவிக்குரிய மாறுதல்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம் என்பது என்ன என்பதை உணர்ந்து செயல்படுகிற அந்த உணர்வுள்ள இருதயத்தை நீர் கட்டளையிடும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்றைய நாட்களிலே கர்த்தாவே, திருச்சபை மக்கள் மத்தியிலே கர்த்தாவே, அதிகமாக வீணான சிந்தைகள் ஆண்டவரே, உலகத்துக்குரிய காரியங்கள், ஆடம்பரங்கள், கள்ளியாட்டுகள் ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்களை கொடுத்து ஜனங்களை தந்திரமாக திசை திருப்புகிற சத்துருவின் சகல திட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனை பொறுப்படுங்கள், ஆளுகை செய்யுங்க, ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமை உணர்ந்து கர்த்தாவே, ஒவ்வொரு திருச்சபைகளும் செயல்பட வழி நடத்தும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு திருச்சபையிலும் கர்த்தாவே ஆண்டவரே, உண்மையான ஒரு ஆவிக்குரிய மாறுதலை நீங்க கட்டளையிடும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களும் தங்களை தாழ்த்தி
2: நேரத்திலே
1: அபிஷேகம், அந்த ஆளுகை கர்த்தாவே, சத்துருவின் தந்திரங்களை இனங்காணுகிற அந்த வல்லமை ஆண்டவரே, சத்துருவின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கிற அந்த வல்லமை ஆண்டவரே, இதை கொடுத்து கர்த்தாவே, இந்நாட்களிலே ஜனங்களை ஆண்டவரே இன்னும் உமக்குள்ளே கர்த்தாவே கொண்டு வருகிற வர்களாக திருச்சபை மாற நீர் வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு திருச்சி அபிஷேகம் உம்முடைய ஆளுகை உம்முடைய மகிமை நிரம்பி வழியும் பொழுது கர்த்தாவே ஆண்டவரே, அந்த சபைகளை தேடி ஜனங்கள் வருவார்கள் ஆண்டவரே, அந்த நிலைமை உருவாகட்டும் ஆண்டவரே. அன்பான தகப்பனை கர்த்தாவே, என் தேவனை பிரகாசிக்கிற ஒளியாகிய நீர் ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலும் பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவரே. அந்த ஒளியின் இடத்தில் தேடி ஒவ்வொரு வரவேணும் ஆண்டவரே. அப்பா தடைகள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில், தடைகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமைகள் ஒரு பொழுதும் குறைந்து போவதில்லை கர்த்தாவே. நீர் ஆண்டவரே ஆளுகை செய்து ஆண்டவரே சபைகள் மத்தியிலே பெரிதான ஒரு மாறுதலை கொண்டு வந்து கர்த்தாவே எழுப்புதலை கட்டளையிடும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
0: ஆமென் ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் அவனுக்கு ஸ்தோத்திரம். இயற்கை அழிவுகளுக்காக ஜெபம் பண்ணுகிறேன் கர்த்தாமே. அந்த நாடுகளில் இயற்கை அழிவுகள், அதாவது பஞ்சங்கள், யுத்தங்கள், அங்கு காடுகள் எரிகிற தன்மைகள், இவைகளுக்காக நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே, வியாதியினால் எங்கள் தேசம் ஆண்டவரே முத்திரையிடப்பட்டிருக்கிறதப்பா ஆண்டவரே. ஆப்பிரிக்கா தேசத்திலே ஆண்டவரே கோலா அந்த சொல்லு அந்த வியாதி ஆண்டவரே அங்கே மேற்கொண்டு இருக்கிறது கர்த்தாவே. என் தேவனே, இவர்களுக்காய் நீ மனதுருகுமையா ஆண்டவரே. கர்த்தாவே என் தேவனே, அந்த தகப்பனே உம்மை ஸ்தோத்திரித்து துதித்து நிற்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே. சில இடங்களிலே காடுகள் எரிவாய் இருக்கிறது, சில இடங்களிலே மலைகள் அதிகமாயிருக்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே இயற்கை அழிவுகள் கர்த்தாவே அதிகமாயிருக்கிறது கர்த்தாவே ஆண்டவரே. நீ கண்ணோக்கி பார்க்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சிறுவர்கள், வாலிபர்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு நாடுகளையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. யுத்தங்களினால் ரஷ்யா ஆண்டவரே, உக்ரைன், இந்த பிரிவினை ஆவிகள் கர்த்தாவே, அவர்களுக்குள்ளே கிரிய செய்கிற ஆவிகள் எல்லாம் ஆண்டவரே கடிந்து போடுங்கப்பா ஆண்டவரே. நீங்கள் ஒரு கணம் உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் மக்கள், ஜனங்களுக்காய் ஒரு கணம் இறங்குங்கப்பா. அது உங்களுடைய தேசம் ஐயா, உங்களுடைய மக்கள் ஐயா ஆண்டவரே. அவர்கள் மனம் திரும்பட்டும், ரட்சிப்பை காணட்டும் ஆண்டவரே. அவர்களுடைய வழிகளை அறிந்திருக்கிறேன், பாதைகளை அறிந்திருக்கிறேன். உம்முடைய கண்ணும் உம்முடைய காதும் அது ஆண்டவரே காண்கிறதா இருக்கிறதே கத்தாவே, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, ஈரானை ஒப்பு கொடுத்து கத்தாவே, இந்த இயற்கை அழிவினால் அழிந்து கொண்டு போகிற மக்களுக்காக, பாதாளம் இழுத்து கொண்டு போகிற மக்களுக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவே. இவர்களை நீர் மாற்றி அமைக்க உம்மாலே கூடும் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக ஆண்டவரே பிதாவின் வலது பாசத்தில் இருந்து எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறீரப்பா. நாங்களும் இந்த எங்கள் ஆண்டவரே இந்த பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுக்காகவும் பேசுகிறோம் கத்தாவே. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம் ஐயா. அவர்களுடைய பாவ தோஷ அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுவதாக, அவர்களுக்குள்ளே ஒரு கீழ்ப்படிவு வருவதாக, அவர்களுக்குள்ளே ஒரு பயபக்தி உண்டாவதாக கத்தாவே. சத்தியத்தை அறிய சத்தியம் விடுதலையாக்க கூடியதா ஆண்டவரே. நீ பெருதான கிருபையை எங்கள் தேசங்களும் 5 கண்டத்திலும், 5 கண்டத்து உலக தலைவர்கள், ஐக்கிய நாட்டு தலைவர்கள், தலைவர்கள், யுத்த நாட்டு தலைவர்கள், இவர்களுக்குள்ளே ஞானங்கள் வெளிப்படுவதாக, ரட்சிப்பு வெளிப்படுவதாக கத்தாவே. ஆண்டவரே ஆஸ்திரேலியா கண்டங்கள் ஆண்டவரே, இவர்களுக்குள்ளே ஒரு ரட்சிப்பு வருவதாக கத்தாவே. ரட்சிக்கப்பட்ட நாடுகள் ஆண்டவரே, இன்றைக்கு விக்கிரகங்களுக்குள்ளே போய்கொண்டு புதைந்து கொண்டு இருக்கிறார்களே கத்தாவே. அந்த புதையல்களை காண்க தேவனையானவரே, நாற்றம் கொண்டு கழுவி சுத்திகரிக்கும் படிக்கு நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவே. ஆண்டவரே எல்லாத்தை விட ஆண்டவரே, இந்த ரத்தங்கள் ரத்தத்தை ஆண்டவரே மதிக்க கூடியதாய், மனுஷர்களை மனுஷர் மதிக்க கூடியதாய், கனம் கொடுக்க கூடியதாய், நமக்கு கனம் கொடுக்க கூடியதாய் கத்தாவே. இந்த ஜனங்களை எல்லாம் நீங்க மாற்றி அமைக்க வல்லவர் நீங்கள் அப்பா. அதுக்காக உங்களை ஸ்தோத்திரித்து துதித்து நீக்கிறோம். இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமைப்பட்டுவதாக. ஆமீன். சுபா, நீங்கள் சங்கம வானொலிக்காக ஊழியங்களுக்காக எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கனடா பயணத்தை சமாதானமாய் போய் சமாதானமாய் வர கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அங்கே ஒன்று சேர்ற ஜனங்கள் உதறி உதர் அங்கு வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். எல்லாரும் அங்கு வர, எல்லாரும் வந்து சமாதானமாய் வர, சமாதானமாய் போக, அங்கே யாரும் அதை சேதப்படுத்தாதபடி கத்ததாமே உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒருவன் போவனாம் என்று சொன்னால் எல்லாரும் அப்படியே நின்று விடுவார்கள். ஆகவே அப்படிப்பட்ட நிலைமைகள் வராதபடி கத்ததாமே எல்லாருக்களும் எல்லா ஆவியையும் கொடுத்து நடத்தும்படி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
1: அன்பான ஆண்டவரே, இயேசுப்பா ஆண்டவரே, இந்த சங்கம ஊழியத்தை உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஊழியங்களோடு கூட இருங்க, இந்த ஊழியங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. இதுவரை நடத்தி கொண்டு வந்த நல்ல தகப்பனே, தொடர்ந்தும் நீரை நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஊழியத்திலே உங்க துணையா இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களோடும் நீர் கூட இருந்து ஆளுக செய். ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே ஏதோ ஒரு விதத்திலே இந்த ஊழியத்தில் இணைந்து தங்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்கள் இன்னும் உற்சாகமா இந்த காரியங்களை செய்ய நீர் இவர்களை வழி நடத்துங்கள். ஒவ்வொருத்தருக்கும் வேண்டிய பலத்தை கொடுங்க கத்தாவே. ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க கத்தாவே. சத்துருவின் தந்திரங்கள், பொல்லாப்புகள், சரீர பலவீனங்களுக்கு எல்லாவற்றுக்கும் விலக்கி கத்தாவே தொடர்ந்தும் வழி நடத்துங்க கத்தாவே. ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்து கொண்டு அருமையான சகோதரனுக்கா, அவருடைய குடும்பத்துக்கா அவருடைய பாதத்திலே வருகிறேன். அவர்களோடு கூட இருங்க, அவர்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா இந்த இந்த ஊழியத்தை நடத்துகிறவர்களுக்கு விரோதமாய் சத்துருவானவன் தந்திரமாக போடுகிற எல்லா தடைகளை முடைத்து கத்தாவே ஆண்டவரே, நீர் ஆளுக செய்யும்படியாக உங்களுடைய வல்லமையுள்ள கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய இரத்த கோட்டைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே சிறையினால் மூடி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்தும் இந்த ஊழிய தேவைகள் ஆண்டவரே, இந்த நினைப்பில் இருக்கிறவர்களுடைய குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றையும் அற்புதமாய் சந்தித்து வழி நடத்துங்கள். ஆசீர்வதியுங்கள் ஆண்டவரே. இந்த ஊழியங்களில் செயல்படுகிறவர்கள் நல்ல வேதத்தின் ஞானத்தையும் ஆண்டவரே, அப்பா இந்த தொழில்நுட்ப காரியங்களை செய்கிறவர்களுக்கு உம்முடைய நல்ல திறனையும் கொடுத்து கத்தாவே தொடர்ந்தும் நீர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா இந்த வானொலியை கேட்கிறவர்கள் ஆண்டவரே, இந்த ஜெபங்களோடு இணைந்து ஜெபிக்கிறவர்கள் தொடப்பட கிருபை செய்யுங்கள் அப்பா. உம்முடத்தில் அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து என்ன நாமத்தை தங்களுடைய வாயினாலே உச்சரித்து கத்தாவே உம்மிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே. அப்பண்ணம் இந்த ஊழியம் வல்லமையாக ஆண்டவரே இன்னும் வளர நீங்க வழி நடத்துங்கள் ஆண்டவரே, பொறுப்படுங்கள். அதே போல சௌரி நிமிலாக்காக உடைய பாதத்திலே வருகிறேன். அவ்வோடும் அவருடைய குடும்பத்தோடும் கூட இருந்து நீங்க தொடர்ந்தும் வழி நடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய பாதுகாப்பு கூட இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நீங்க பொறுப்படைங்க கர்த்தாவே. அவருடைய ஆண்டவரே, இந்த பிரயாணத்தை உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, குடும்பத்தில் உள்ள எல்லாரோடும் கூட இருங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் நல்ல இறுதிய சமாதானங்களை கொடுத்து ஆண்டவரே, சுகபலமாய் போய் சுகபலமாய் திரும்பி வர என் தகப்பனே நீங்க கிருபை செய்யுங்க இயேசப்பா. தடைகளை உடையுங்க ஆண்டவரே. போகிற இடங்களில் எல்லாம் மனுஷ தயவுகளை கட்டளையிட்டு கர்த்தாவே, அப்பா இந்த இடத்திலிருந்து இவ்வளவு சந்தோஷமாக புறப்படுகிறார்களோ அதை விட அதிகமான சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஆண்டவரே சமாதானத்தோடும் திரும்பி வர என் தகப்பனே நீங்க வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. போகிற இடங்கள் எல்லைகளை ஒப்பு கொடுக்கிறேன். தேவைகள் ஒவ்வொன்றையும் உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீரே பொறுப்படுங்கள் கர்த்தாவே. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சிறு காரியத்திலும் மனுஷ தயவுகளை நீங்கள் கட்டளையிட்டு நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே கூட இருந்து வழி நடத்துங்க கர்த்தாவே. நன்மைகளை காண செய்யுங்க ஆண்டவரே. மீண்டுமாக இந்த இணைப்புக்கு நன்றி செலுத்துகிறேன். தடைகளை நீக்கி நீங்கள் எங்களை ஒன்று சேர்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உமக்காக இந்த ஜெபங்களில் இணைந்து நாங்கள் ஜெபிக்க நீர் தருகிற இந்த சந்தர்ப்பத்துக்காக உங்களுக்கு கோடி கோடி நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
0: ஆமென் ஆமென். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணி நீங்கள் பல்லவியோடு முடித்துக் கொள்ளுங்கள். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே சுபாவுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கொடுத்த ஆரோக்கிய பல சுகத்துக்காய் நன்றி சொல்லுகிறேன் கர்த்தாவே. ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறேன். போக்குவரத்து பாதுகாப்புக்காய் நன்றி சொல்லுகிறேன். தேவ பலத்துக்காய் நன்றி சொல்லுகிறேன் கர்த்தாவே. உளியோடு இன்னும் கூட இருந்து கர்த்தாவே காரியங்களை வாய்க்க பண்ற தேவன் ஆண்டவரே, கையின் பிரயாசங்கள் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதியும். புள்ளியோடு கூட இருங்க கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரித்து துதித்து உயர்த்தி நிற்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே கணவனா இருக்கா ஜெபிக்கிறேன் அப்பா. பிள்ளை கைவிட்டு செய்யும் காரியங்கள் கையின் பிரியாசங்கள் ஒவ்வொன்றிலும் உடைய ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரம் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் ஐயா. அந்த பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. பிள்ளைகள் ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே படிப்பிலும் ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் நல்ல ஆண்டவரே காரியங்களிலும் நீர் கூட இருந்து கர்த்தாவே பிள்ளைகளை வழி நடத்தும். பிள்ளைகளின் தேவைகள் வாஞ்சகளை சந்தியும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே இந்த குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறேன். சங்க வானொலிக்காயிலே மனைவி பிள்ளைகள் சந்ததி ஊழியன் செய்கிற ஒவ்வொருக்காய் உமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சனி ஞாயிறு நடக்கிற அந்த அபிஷேக ஆராதனையை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. அதை நீங்க பொறுப்பேற்று நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என்று என்னாலே பொறுப்பேறும். சகல துதிகன மகிமை உமக்குரியது உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன். எப்போதும் என் கண் முன்னே உம்மை தன்னுள்ளேன். எப்போதும் என் கண் முன்னே உம்மை தான் நிறுத்தியுள்ளேன். வலப்பக்கத்தில் இருப்பதனா ஆசை உறவிட மாட்டேன். வலப்பக்கத்தில் இருப்பதனா ஆசை உறவிட மாட்டீ. எப்போது உம்மை தான் ஆராதனே. நாளெல்லாம் ஆராதனை நாளெல்லாம் உம் முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு. உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டு. உம் முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு. உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டு. ஆமென்
0: ஆமென். கத்தறிந்து வழி நடத்துவாராக. அன்றைய நாளை அவர் பொறுப்பேற்று ஆசீர்வதிப்பாராக. நன்றி சுபா.
1: ஆமென் ஆமென். நன்றி நன்றி.
3: ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் யாழ்ப்பாணத்திலிருந்து விசேடமாக இணைந்து இலங்கைக்காக ஜபிப்பதற்காக இணைந்த சௌரி சுபா அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் கத்திரதாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அவருடைய குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்திரக்கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இதே வேளையிலே அடுத்த வாரத்தில் இதே வேளையிலே சந்திப்போம். அதே வேளையிலே எங்களுடன் காலை முதல் 7 மணி 8 மணி முதல் இதுவரை நேரம் இணைந்து ஜபங்களை தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய கனடா பயண காரியங்களிலும் அவருடைய புத்தக வெளியீட்டிலும் கத்திரதாமை கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு இணைந்திருக்கிற டோலி அவர்களையும், அவர் வேலையில் இருக்கிறார் அதனாலே பேச முடியவில்லை, இணைந்திருக்கிற டோலி அவர்களையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் திரும்பமாக இன்னும் ஒரு நேரடி ஒலிபரப்பில் இணைவோம். கத்திர பிரதான காரியங்களை வழிநடத்துவார்கள். காட் பிளெஸ் யூ. ஆமேன். காட் பிளெஸ் யூ சிஸ்டர் சுபாசினி, காட் பிளெஸ் யூ சிஸ்டர் ஜானட், காட் பிளெஸ் யூ சிஸ்டர் டாலி.
0: காட் பிளெஸ் யூ அண்ணா.
3: ஆமேன் ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரி கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஆமேன். காட் பிளெஸ் யூ ஆல். ஆமேன்.
4: Recording stopped.
3: ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார். மிஸ் அக்கா கனடாவிலிருந்து பொறுமையுடன் காத்திருக்கிறார். இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கூடாக வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. பிரைஸ்லோடம்மா. ஆமேன். எங்களுடைய காலை வேளையிலே ஒவ்வொரு நாளும் இலங்கைக்கான உலக நாடுகளுக்காக ஜெபித்து வழிநடத்துகிற சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து, இந்த வேளையிலும் அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் ஒரு புத்தக வெளியீட்டுக்காக கனடாவுக்கு வருகிறார். ஸ்காபரோவிலே அந்த புத்தகத்தை வெளியிடுகிறார். அவருடைய பயணங்கள், அங்கு புத்தகங்களை வெளியிடுகிற ஒவ்வொரு காரியங்களிலும் கத்தர் கூட இருந்து வழிநடத்தவனும் அதற்காக ஜெபியுங்கள். சௌரி சுபாசினி அவர்கள் யாழ்ப்பாண பகுதியில், அதாவது ஆனைக்கோட்டை பகுதியிலே பிஸ்னஸ் கூட வைத்திருக்கிறார்கள். அவர் இணைந்து இந்த வேளையிலும் ஜெபங்களை கூட வழிநடத்தார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சௌரி டோலி ஆல்பர்ட்டா உங்களுக்கு தெரியும், அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையிலும் மீதியான ஜெபங்களுக்கூடாக வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோமா. ஜெபங்களை ஏறெடுங்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ.
5: ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். சோத்ரமையா ஸ்தோத்ரமையா ஸ்தோத்ரமையா ஸ்தோத்ரமையா. இந்த காலை வேலைக்கா ஸ்தோத்ரமையா, இந்த யுக வேலைக்கா ஸ்தோத்ரமையா, ஐயா உங்களை நேரத்துக்கா ஸ்தோத்ரமையா. கிருபையா எல்லாம் கிருபையா, நீங்கள் வழி நடத்துகிற கிருபையா, உங்களோட வழிகள் எல்லாம் உண்மை உத்தமமாய் நடக்கிற அப்படின்னா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கொடி நாவுகள் போதாதையா, ஐரன் நாவுகள் போதாதையா. நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் மாத்திரம் எங்களை தாத்துருவோம் சுவாமி, எங்களை இப்போ உங்களோட பாதபடியில் தாத்துருவோம் சுவாமி. ஜபத்தை கேட்கிறவரே நன்றி சொல்லுகிறோம், ஜபத்தை கேட்கிறவரே நன்றி சொல்லுகிறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருவையப்பா கிருவையப்பா கிருவையப்பா. காணக்கூடாத ஒளியப்பா, சேரக்கூடாத ஒளி. உங்களோட பிரசன்னம் அப்பா, உங்களோட பிரசன்னம், உங்களோட பிரசன்னம், உங்களோட பிரசன்னம் இல்லாமல் எங்களால் ஒன்றும் முடியாதப்பா, ஒன்றும் முடியாது. உங்களோட பிரசன்னம், உங்களோட பிரசன்னம் எங்களை துதிக்க செய்யும், எங்களை பாட செய்யும், எங்களை ஜபிக்க செய்யும். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளப்பா துதிகளப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம், இறக்கங்களும் மன்னிப்புகளும் கிருபைகளும் கொடுத்துட்டு தரப்பா. அப்படியான தேவன் ஆண்டவர், நீங்க மாத்திரம் தேவன், நீங்க மாத்திரம் தேவன், நீங்க மாத்திரம் தேவன். அப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி. சொந்த நாட்கள் கால சூழ்நிலையில காங்கிரஸ் சமூகத்தில் கண்ணீரோடு வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. சூழ்நிலைகளை எல்லாம் காண்கிறீங்க சுவாமி, எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு முன்பாக இருக்கிறோம் சுவாமி. பூமியும் கடையாந்திரம் எல்லாம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறோம் சுவாமி. சகப்பனே இந்த நாட்களுக்கு அக்கிரமங்கள் அநியாயங்கள் பாவங்கள் துரோகங்கள் சகப்பனே ஒரு விஷயம் மன்னிப்பு கொடுத்த அனுப்பா, மன்னிப்போன இறக்கங்களும் உண்டு. இந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். மனம் திரும்புவானே சுவாமி, மனம் திரும்புவான். தாங்களுடைய பாவத்தை விட்டு, பொல்லாத வழிகளை விட்டு, தாங்களுடைய பொல்லாத சிந்தனைகளை விட்டு கத்தாவின ஜனங்கள் குடும்பமாக திரும்ப வேணும், திரும்ப வேணும், திரும்ப வேணும் சுவாமி. இந்த நாட்களில் இந்த காலங்களில் சூழ்நிலைகளை பார்க்கிறவளாய், உணர்வுகளோடாய், கீழ்ப்படுகிறவளாய் ஒவ்வொருவரையும் நடத்துங்க சுவாமி. சகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். சுத்தங்களாப்பா, யுத்தத்துல போடுற ஜனங்கள் ஆண்டவரே அப்பா, கண்ணீர் ஓடு வாழுற ஜனங்களாப்பா, தவிக்கிற மக்களாப்பா, இவர்கள் தங்களை தாத்தி ஆண்டவரே தங்களை பிள்ளைகளை விட்டு கூட முகத்தை தேடட்டும் சுவாமி, தேடட்டும் அப்பா, யுத்தத்தில் காக்கவங்களை தேவன் நீங்க, யுத்தத்திலே ஆண்டவரே அவர்கள் நடத்துற தேவன் நீங்க சுவாமி, பாதுகாப்பை கொடுக்குற தேவன் சுவாமி அப்பா, அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம், முதலாவது ராஜ்யத்தின் நீதியை தேடுவார்களாக, ராஜ்யத்தின் நீதியை தேடுவார்கள், வார்த்தை ஆண்டவரையே இவர்கள் சொல்லட்டும் சுவாமி, சொல்லட்டும் ஆண்டவர், அப்படி ஆனவாதிகளில் ஆண்டவரே இவர்கள் நடத்தப்படுவார்களாக, நடத்தப்படுவார்களுக்காக வேண்டிக் கொள்வோம், எல்லாம் இருக்கிறார்கள் சுவாமி, காங்கிரஸ் சேவனையை மன்னித்து ஆண்டவரே இவர்களுக்கு ஒரு விஷய ஆண்டவரே உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேதத்துக்கு கீழ்ப்படிந்து கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் இவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் அப்பா, யுத்தத்தில் உள்ள மக்களை காண்கிற சேவனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா, அங்கே ஜபிக்கத்தான் அப்போ முடியும் ஆண்டவரே, நன்மை செய்யறதும் நீங்க ஆண்டவர், நன்மை செய்யற தேவன் நீங்க ஆண்டவர், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் தான் வியாதி, வியாதி படுக்கை அதிகமாண்டவர், வியாதியில் அல்லப்படுற ஜனங்கள் ஆண்டவர், எங்க பார்த்தாலும் வியாதியும் கொடுமை பெருகிக்கொண்டே போகிறது சுவாமி, இவருடைய வியாதிக்கு காரணம் இருக்கிற சாபங்கள் போவங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு இவர்களுக்கு வியாதியில் இருந்து ஒரு விடுதலை கொடுக்குற தேவன் நீங்க ஆண்டவர், இவர்களும் கூடமா சேரட்டும், சேரட்டும் இவர்களுடைய வியாதிக்கு காரணமா இருக்கிற சகல பாவங்களும் நீக்கப்படட்டும், சகோப்பனே இவர்கள் உங்களை நோக்கி வருவார்களானால் கூப்பிடுவார்களானால், சகோப்பனே இவர்களுக்கு சுகம் கொடுக்கிற தேவன், அப்படியான கூப்பிடுகிறவர்களை ஆண்டவரை கண் நோக்கி பாருங்க சுவாமி, கண் நோக்கி பாப்பா, கத்தாவே அண்ணாக்கடியில் அப்ப யாரெல்லாம் உங்களிடத்தில் வந்தார்கள் சுவாமி, அவர்களுக்கான உரிமையாய் போனதில்லை சுவாமி, எங்க சொட்ட யாவரும் சுகத்தோடு போனார்கள் சுவாமி, அப்படியான ஆண்டவரை மக்களால் இவர்கள் உங்களுக்கு வரட்டும் சுவாமி, தங்களை தாழ்த்தி வரட்டும் சுவாமி, உங்களை நோக்கி வரட்டும் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், எங்க எல்லாம் தவிக்கிறார்களும் சுவாமி அப்பா, அவர்களுக்கான இருக்கு ஆண்டவரை, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, தேவையாக இருக்கிறவர்களுக்கு தேவைகளை சந்திங்கப்பா, வியாதிக்காக வேண்டிக்கொள், முதியோர்கள் ஆண்டவரே வியாதி படுக்கை அனாதராக கிடக்கிற முதியோர்கள் ஆண்டவரே, எவ்வளோ முதியோர்கள் வைத்தியசாலைகள் எல்லாம் நிரம்பி வழிகிற முதியோர்கள் எந்த டிக்கெட் ஒருக்கு தகப்பன் நீங்க ஆண்டவரே, ஆகை விட்டாலும் கைவிடாது நான் என்று சொன்னது அப்போ அப்படியான தேவன் சுவாமி, நீங்க மன்னிக்கிறவர் தலை சிறந்தவர் சுவாமி, இவர்களுடைய எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கிறவர் நீங்கப்பா அப்பா, இவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, இவர்கள் ஆண்டவரே அப்பா எங்கிருந்தாலும் ஆண்டவரே அப்பா, ஐயா உங்களை நோக்கி பார்க்கட்டும், பார்க்கட்டும், பார்க்கட்டும், சுகத்தை புரட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பன், தகப்பனேன்னு கொள்ளும் தேசங்களெல்லாம் தலைவர்களுக்காக ஒன்று இந்த நாட்களில் ஆண்டு ஒரு தேசங்களின் தலைவர்களே அறிந்திருக்கிற தேவன் சுவாமி, எங்கெல்லாம் தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும் அந்த இடத்துல எல்லாம் கூட கங்கு நோக்கமாயிருக்கிற சுவாமி, சகப்பனே உண்மை இருக்கட்டும், நீதி இருக்கட்டும், தேவதான் இருக்கட்டும் ஆண்டவரே, இந்த தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆளுகையெல்லாம் நீங்க கொடுத்து ஆளுகையாண்டு அந்த ஆளுகையெல்லாம் நீதி நியாயம் தேவனுக்கு பயந்து ஆளுகையா இருக்கட்டும் சுவாமி, உங்களுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அந்த ஞானம் இவர்களுக்கு ஊற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி, தலைவர்களுக்காக வேண்டிக்கிறோம், எத்தனையோ தேசங்களில் ஆண்டு ஜனங்கள் நீதி புரட்டப்பட்டு அங்கலாய்க்கிற மக்கள் தவிக்கிற மக்கள் தலாகிற மக்கள் ஆண்டு அப்பாளர்களுக்கெல்லாம் நீதி செய்கிற தலைவர்கள் தேசங்களாக செய்யட்டும் சுவாமி, தேசங்கள் எல்லாம் ஆளுகையை கொடுத்த தேவன் நீங்க, நன்மைக்கு எதுவாகவே நீங்க கொடுத்த தேவன் சுவாமி, நன்மைக்கு எதுவாகவே தேசங்கள் இருக்கட்டும் சுவாமி, இப்படி ஒவ்வொரு ஆளுகையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்வோம், தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், ஒரு அதிகாரங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, கிருபையப்பா அப்பா வேறொரு தகுதியும் இல்லையா ஆண்டவரே, வேறொரு தகுதியும் இல்லையா ஆண்டவரே, உங்களோட கிருபை கிருபை கிருபை தகுதியற்ற மக்கள் அப்பா, அப்பா உங்குண்டாதியற்ற மக்கள் ஆண்டவர், உங்களோட கிருபைதான் அப்பா எல்லாவற்றையும் தாங்குகிறார், எல்லாவற்றையும் நடத்துகிறார் அப்பா, உங்களோட கிருபைனா தாங்கிக் கொள்ளுங்க சுவாமி அப்பா, அவர்களுக்காக இவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களுடைய நன்மைகளுக்காக வேண்டிக் கொள்வோம் சுவாமி. சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. தகவனே தேசத்தில் எங்கள் யுத்த காலத்தில் நிற்கிற ஆண்டவர் ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், ராணுவ வீரர்களுக்காக காலங்கள் உடைய கரத்தில் இருக்கிற சுவாமி, இவருடைய காலங்கள் உங்களுடைய கருத்தில் இருக்கிற சோ எந்த கப்பனே, இவர்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் நீங்க காண்கிற தேவன் சோம், எங்கள் ஆயுத்தத்தில் நிற்கிறார்களோ சோம், தங்களை ஆயத்தப்படுத்தினவர்களை எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களை தங்களுடைய ஆத்மா எப்பு கொடுக்கிறவர்களால் ஆண்டவரே, இவர்களை உத்தேசத்தை ஆண்டவரை உண்மையோடும் உதாரத்துவத்தோடும் காக்கிறவர்களாய் ஆண்டவர் நிற்கத்தக்கதாய் நடத்துங்க சுவாமி, நடத்துங்க சுவாமி, நடத்துங்க. இவர்களுடைய குடும்பங்கள் அதிகாரத்தில் ஒவ்வொருவருடைய குடும்பங்களை தகப்பனை நீங்க நடத்துற தேவன் சுவாமி, பாதுகாக்கிற தேவன் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும் தகப்பனே, இவர்களுக்காக வேண்டி அப்பா தேசங்கள் எல்லாம் ஆண்டவர் ஐயா இருக்கிற நிலைமை, பஞ்சங்கள் அப்பா, வேலை இல்லையப்பா, வறட்சிகள் அப்பா, பசியப்பா, பட்டினி அப்பா ஆண்டவர், எத்தனையான துன்பங்கள் ஜனங்கள் ஆண்டவரே, எங்கள் ஜனங்கள் தங்களை தாழ்த்துவார்களா, உங்கள் முகத்தை நோக்கி பார்ப்பார்களா ஆண்டவரே, நீங்க சொன்ன தேவன் சுவாமி, என் முகத்தை தேடினால் நான் சுமத்தி கொடுப்பேன் கொடுப்பேன் சொன்னார், கீழ்படியட்டு சுவாமி, கீழ்படியட்டு சுவாமி ஆண்டவரே, இந்த தேசங்களுக்கு மக்களுக்காக வேண்டிக் கொள்வோர், இந்த தேசங்களுக்கு மக்களுக்காக வேண்டிக் கொள்வோர், இந்த மக்களுக்காக வேண்டிக் கொள்வோர் சுவாமி, ஒரு நேரம் இல்லாம தவிக்கிற மக்கள் அப்பா இறக்கம் செய்யப்பா, பசி பசி வயது வரும் குழந்தைகள் முதியோர்கள் ஐயா, இப்படியான நிலையில் இருக்கிற மக்கள் பசியின் கொடுமையாண்டவர் அப்பா, குப்பில் காப்பைக்கும் ஆகாரம் கொடுக்கிறது நீங்க, சமுத்திரத்தில் இருக்கிற திமிலன் திமிங்கலங்களெல்லாம் நோக்கி பார்க்கும்போது நீங்க கொடுக்கிற தேவன் சுவாமி அப்பா, அப்படியான தேவன் உங்களோட இறக்கத்துக்கும் உங்களோட அன்புக்கும் உங்களோட கருவைக்கும் அல்லவே இல்லை, முடிவே இல்லை சுவாமி, இறக்கம் செய்யுங்க, அந்த பசியில இருக்கிற மக்களுடைய குறைகளெல்லாம் மன்னிங்க சுவாமி, மன்னிங்க சுவாமி, நீங்க மன்னிக்கிறது சுவாமி, தகப்பனே இவர்கள் தங்களுடைய பசிக்காக உங்களை நோக்கி பார்க்கட்டும், தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக உங்களை நோக்கி பார்க்கட்டும், வார்த்தைக்கு கீழ்படியட்டும், சத்தியத்துக்கு கீழ்படியட்டும் ஆண்டவரே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம, வேண்டிக் கொள்ளுகிறோம் வேண்டி தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுவோம் பாக்குள் ஆண்டவர் ஐயா, ஊழியர்கள் ஆண்டவர் தேசம் அங்கும் ஆண்டவர், இந்த நாட்கள் கடைசி நாட்கள் இருக்கிற ஊழியர்களுக்காக வந்து அப்பா, இவர்கள் எல்லாரும் தரப்பின் வாசலில் நிற்கிறவர்களா, ஊழியத்தை ஆண்டவரை செய்கிறவர்களா ஆண்டவர், எப்பொழுதும் ஆண்டவரே கத்தாவே, ஊழியத்துக்கு கவனம் உள்ளவர்களாய், தியாகம் உள்ளவர்களாய், அகத்தியம் அசசியா அசதியா இல்லாமல் ஊழியத்தை செய்வதாய் நிக்கட்டும் சுவாமி, போராட்டங்கள் உண்டு சுவாமி, இந்த நாட்களில் ஆண்டவரே கொடிய காலங்கள் ஆண்டவர், போராட்டங்கள் ஆண்டவர் அதிகம் உண்டு சுவாமி, சத்துருவானவன் எனக்கு கொஞ்சம் காலம் உண்டு சொல்லி ஆண்டவரே, எவ்வளவோ காரியங்களை இந்த நாட்கள் செய்து முடிக்கிறான், இவனும் உங்களுடைய ஆண்டவர் எதிர்த்து போராடி நிக்கத்துக்கு வல்லமையை கொடுங்க சுவாமி, வல்லமையை கொடுங்க சுவாமி, ஆசீர்வாதத்தை கொடுங்க சுவாமி, அபிஷேகத்தை கொடுங்க சுவாமி, எங்கெல்லாம் நிற்கிறார்கள் ரொட்டிப்பான அபிஷேகம், ஊழியர்களை தாங்குங்கப்பா, வெலப்படுத்துங்க சுவாமி, சத்துவத்தினால் நிரப்புங்கப்பா, ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், கடைசி நாட்களில் நிற்கிறார்கள் சுவாமி, கடைசி நாட்களில் நிற்கிறார் சுவாமி, இந்த கொழாம்பான காலத்தில் நிற்கிறார்கள் சுவாமி, இவர்கள் ஒவ்வொருவருக்காக நிற்கிறோம், ஜனங்கள் அரையத்தப்படுத்துறோம் தகப்பனே, எங்களோட வருகையான சமயம் காலங்களும் சூழ்நிலைகளும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், ஜனங்களும் அது இல்லாதவர்களாய் ஆண்டவரே தங்குடைய காரியங்களை போய்கொண்டிருக்கிறார்கள் சுவாமி, இவர்களெல்லாம் திருப்பி கொண்டு வருவார், ஊழியர்களாம் மாறட்டும் சுவாமி, ஆரிய வார்த்தைகளை கொடுங்க சுவாமி, வார்த்தைகளை கொடுங்க சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே, நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுறோம் தகப்பனே, அப்பா நன்றி அப்பா. இந்த நாட்களில் ஆண்டவரே சபைகளுக்காக வேண்டிக்கொள்ளும், சபைகளில் இருக்கிற குழப்பங்கள், சபைகளில் இருக்கிற ஆண்டவரே அப்பா எத்தனையோ விதமான கீழ்பிடியாத காரியங்கள் எல்லாம் ஆண்டு நாட்கள் நீக்கப்பட்டு தகப்பின சபைகள் பரிசுத்தப்படட்டும் சுவாமி, பரிசுத்தப்படட்டும். சபைகளை எடுக்கத்தான் அப்பா நீங்கள் வாரி மனவாட்டியா பரிசுத்தம் உள்ளவர்களும் எடுத்துக்கொள்ளத்தான் அப்பா வாருங்க. அவைகள் எல்லாப்படியான நிலை நீக்கத்தக்கதா சபைகள் விளப்படட்டும் பரிசுத்தப்படட்டும் அப்பா. சபைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சபைகள் ஆண்டவர் இந்த நாட்கள் குடும்பம் குடும்பமாய் நிக்கின்ற ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் அவையோடு உண்மையோடு ஆராதிக்கிறவர்களை கீழ்படுகிறவர்களை பாவத்தியோடு உண்மையானவர்களை சபைகளில் இருந்து ஆண்டவர் ஆராதிக்கட்டும் சுவாமி, ஆராதிக்கட்டும் சுவாமி, வார்த்தைக்கு கீழ்படியட்டும் சுவாமி, வார்த்தைக்கு கீழ்படி இப்படி ஒவ்வொரு சபைகளுக்காகவும் எங்களுடைய ஆந்திரங்கள் இருக்கு எல்லா சபைகளும் அப்பா நீங்க தலைவராக இருக்கிறீங்க சுவாமி. நீங்க வேணப்பால நீங்க கொடுத்த விலை அதிகம் சபைகளை ஒவ்வொன்றும் உங்களுடைய சமூகத்துல வந்து சேரத்தக்க உங்களுடைய வரையில் எடுத்துக்கொள்ளப்படத்தக்க ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி, பரிசுத்தப்படட்டும் சுவாமி. எல்லா சத்துருவின் கிரிகளும் பிசாசின் கிரிகளும் முறியடிக்கப்படட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக்கோ சபையில் நிற்கிற போலர் மாறுகள் வேண்டிக்கோ. சபையை ஆண்டவரே நடத்துகிறவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் சாட்சி உள்ளவர்களாய் ஆண்டவரே சபையை நடத்துகிறவர்கள் நல்லமைப்பர்களாய் ஆண்டவரே நடத்துங்க சுவாமி, நடத்துங்க சுவாமி, நடத்துங்க சுவாமி. இப்பொழுதும் ஆண்டவரே சபையை ஆண்டவரே உண்மையோடும் அவையோடும் நடத்துகிறவர்களாக இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்கு அவனை சாட்சி உள்ள இவர்களும் குடும்பங்களில் இருக்கட்டும் சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சபைகளும் ஒன்று வாழ்ந்தவரை ஒரு வருகிறேன்.

ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கொள்வோம், வேண்டிக்கொள்வோம். கிருமியப்பா கிருமி எப்படியா சபைகளுக்காக வேண்டிக்கொள்வோம், வேண்டிக்கொள்வோம். புதன்மார்களுக்காக முத ஊழியர்களுக்காக வேண்டிக்கொள்வோம். சகோப்பனி விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவரே, அப்பா கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே விழுந்து போகத்தை கொண்டிருக்க ஊழியர் ரட்சிப்பை ஆண்டவர் ராசினப்படுத்தி போய் கொண்டிருக்கிற விசுவாசிகள் ஆண்டவரே, அப்பாவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். முடநாமம் மகிமை உள்ளதப்பா, முடநாமம் மகத்துவம் உள்ளப்பா, அப்பா பிரியான நாமத்தை துச்சம் என்று மதிக்காதபடி ஆண்டவரே, சகோப்பனி எங்கெல்லாம் விழுந்தார்களோ எங்கெல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்களோ சுவாமி, சகோப்பனி அவர்கள் மனம் திரும்பட்டும், மனம் திரும்பும் ஊழியம் மகிமை கொடுத்தும். சத்ரு சத்ரு தோசிக்காதபடி ஆண்டவரே எங்களுடைய மகிமை நாமம் ஆண்டவரை மகிமைப்படுவேன் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், இவர குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எங்கிருந்தாலும் எங்கிருந்தாலும் இவர்களுடைய உணர்வுகள் மாறட்டும் சுவாமி, மாறட்டும் சுவாமி, எழும்பட்டும் சுவாமி, உங்களோட பாதுபடி வரட்டும் சுவாமி. அப்பா உங்களுக்கு மன்னிப்பு இறக்கங்களை உண்டு என்று சொல்லி அவர் திரும்பமாக எங்களுக்கு சேரட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். அப்பா ராட்சியத்தின் சலுகாவிக்கும் அறிவிக்கப்பட அப்பொழுது முடிவு முடிச்சுனா இந்த காலங்களை தந்திருக்கிறீங்க, தந்திருக்கிறீங்கப்பா. டெக்னாலஜி வளர்ந்த ஆண்டவரே எங்களுடைய ஊழியங்களை விலை வேகமா செல்கிறதோ நன்றி, எவ்வளவு நன்மை செய்கிறவர்கள் சுவாமி. ஒருவரும் கற்றுப்போக கூடாது என்று உங்களை சித்தத்துப்படி ஐயா உங்களுடைய அறிவிக்கு முன்பாக எவ்வளவு காரியங்களை ஆண்டவரே நீங்க தந்திருக்கிறீங்க சுவாமி. நன்றி சொல்லுவோம், ஜனங்கள் உணரட்டும் சுவாமி, உணரட்டும் சுவாமி, கேட்கிறவர்களாய் மாறட்டும் சுவாமி. அப்போ அந்த காலத்தில் ஆண்டவரே இந்த ஒளிபரப்பு படுவோர் ரேடியோக்கள் மூலம் டெலிவிஷன்கள் மூலம் சபைகளின் மூலம் ஆண்டவரே கைகள் இருக்கிற டெலிபோன்கள் மூலம் வீடியோ இப்படி ஒவ்வொன்று காரியங்களிலும் செல்கிற வார்த்தைகள் ஜனங்களை தொடட்டும் சுவாம், தொடட்டும் சுவாம். ஆண்டவரே நடத்துகிறவர்களுக்காக வேண்டி கொள்கிறோம், ஜனங்களுக்கு நடத்துகிற ஒவ்வொரு மீடியாக்களுக்காக இருக்கிற போராட்டங்கள் ஆண்டவர் ஒவ்வொன்றை நீக்கி ஆண்டவர் தேவனுக்கு உழிஞ்சுகளாய் மாறட்டும், தேவனுக்கு உழிஞ்சுகளாய் மாறட்டும். அவர் மனுஷிகத்தின்படி அல்ல ஆண்டவரே, தங்களுடைய சுயத்தின்படி அல்ல ஆண்டவரே, ஒருவரே ஒருவர் ஆண்டவரை தாங்கி ஒருவரை ஒருவர் நேசித்து எல்லாம் தேவமைக்கு வந்து சொல்லி ஊழியங்கள் செய்யட்டும் சுவாமி, ஊழியட்டின் சொல்லட்டும் சுவாமி. இந்த ஊழியங்கள் பெருகட்டும், பெருகட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், தேவைகளெல்லாம் சந்திக்கப்படட்டும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, வேண்டிக் கொள் என்னமா ஆண்டவரே. அப்பா ரசிக்கப்பட இன்னும் ஒளியர்கள் வேணும் சுவாமி, இன்னும் மிஷனரிகள் வேணும் சுவாமி. தகப்பனே இந்த நாட்களில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தங்களுடைய வார்த்தையினால் தங்களுடைய வார்த்தையினால் நம்முடைய நாமத்தை மயமுத்தப்படுத்துகிறவளாய் ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே நம்முடைய வரிகளை சொல்லுகிறவளாய் சுவிசேஷத்தை சொல்லுகிறவளாய் இருக்கட்டும் சுவாமி. எங்கிருந்தாலும் சுவாமி, எங்கிருந்தாலும் ஆண்டவர் வேலையில் இருந்தாலும் பழசாலையில் இருந்தாலும் காங்கிரவர்களாக இருந்தாலும் தகப்பனே உங்களோட நாமத்தை மயமைப்படுத்தி ஆண்டவரே ஒரு வார்த்தை தன்னும் சொல்லட்டும் சுவாமி, சொல்லட்டும். இவருடைய பயங்கள் இவருடைய தாழ்வு மனப்பாள்கள் எல்லாம் எடுத்து போடுங்க சுவாமி, எடுத்து போடும். கத்தல் நல்லவர், கத்தல் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஒரு வார்த்தையாவது சொல்லத்தக்க வார்த்தையை கொடுங்க சுவாமி, வார்த்தையை கொடுங்க சுவாமி, வார்த்தையை கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இன்னுமாய் ஆண்டவரை அழைக்கப்பட்ட கிராமங்கள் இருந்த பட்டணங்கள் உண்டு சுவாமி. இந்த இடங்களில் நிற்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்காகவும் ஒருவர்களுக்காகவும் வேண்டிக்கொள்ளும். அப்பா எவ்வளவு துன்பத்தோடு நிற்கிறார்களப்பா, கண்ணீரோடு நிற்கிறார்களப்பா, தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க. மக்களும் மனந்திரும்ப ரசிக்கப்பட்டோம் அப்போ இந்த நாட்கள் கடைசி நாட்கள் வாழ்க்கை மக்களும் கிழமைக்காக சமூகத்தில் வேண்டி அன்பு இல்லையப்பா. அது தனிந்து போன காலமாய் இருக்கிறது சுவாமி. அப்போ உங்களை வார்த்தை சொல்லுகிறோம் கடிய காலங்கள் வரும்,
அதுதான் இந்த போற போகணும்.

0: நல்லா இருக்கிறோம் கொடியாண்ட உள்ள நாட்கள் எல்லா இருக்கிற சுவாமி அன்பு வேணும் சுவாமி அன்பு வேணும் ஆண்டவர் மிகவும் முழுமையான காரியங்கள் குடும்பங்கள் ஆண்டவர் குடும்பங்கள் பிரிந்து பிரிந்து பிரிந்து பிரிந்து பிரிந்து அப்பா குடும்பத்தின் மகத்துவத்தை மறந்து மறந்து ஆண்டவர் எத்தனையோ குடும்பங்கள் சாதாரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து போறார் சுவாமி அன்பில்லையாப்பா ஒருவரையும் மன்னிக்க முடியாது ஒருவரையும் தாங்க முடியாத நிலைமையில் இருக்கும் மக்கள் இவர்கள் ஆண்டவர் இவர்கள் ஆண்டவர் அன்பின் நீங்க குடும்பத்தை கத்துறதேவன் நீங்க ஐயா மன்னிக்கிறதேவன் நீங்க இவர் உணரத்தின் சுவாமி உணரத்தை உங்க குடும்பத்தை பிரிந்து போகாதபடி ஆண்டவரே பெரும்பாமா குடும்பத்தை கத்துவாய் மாறட்டும் பிள்ளைகளை சேர்க்கிறவளாய் மாறட்டும் பிள்ளைகளை கண்ணீரை பார்க்கிறவளாய் மாக்கப்பனே இந்த பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் காண்கிற திறமை இவர்களுக்கு நீங்க வேணும் சுவாமி குடும்பத்தை நீங்க கட்டாட்டால் யாரும் கட்ட முடியாது அப்பா விரிவா என்று சொல்லப்பட்டிருக்கிறோம் குடும்பத்தை ஆண்டவரை நீங்க கற்றவராய் மாறுங்க சுவாமி இப்படியாக ஒவ்வொருவரும் இந்த நாட்கள் நடத்துங்க சுவாமி அன்புதான் அப்பா சாலத்தையும் தாமன் சாலத்தையும் சாய்க்கும் அன்பு வேணும் சுவாமி இந்த காலங்களில் வேணும் சுவாமி வேணும் சுவாமி எனக்கும் தெரியப்பா பின்னாளுக்கு பின்மாறியாக இவ்வளவு அறிவிக்கும் அவங்களோட அன்பு ஊற்றப்படுவேன் முடிவுக்கு அவர்களுக்கா வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே நல்ல வாலிப பிள்ளைகளாப்பா இந்த வாலிப பிள்ளைகளை திருப்பி கொண்டு வாங்கப்பா இந்த வாலிப பயர்கள் ஆண்டவரே அவர்களுடைய அருவறுப்பான காரியங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் அநியாயம் ஆண்டவரே விசேஷமான அவர்களை வலையில இழுத்து ஆண்டவரே பிள்ளைகளை சின்னா பின்னாப்படுத்திக் கொண்டிருக்கிறது அந்த பகாந்த பிள்ளைகளை மாற்றிக் கொள்ளுங்கள் மாற்றிக் கொள்ளுங்கள் அவருடைய தாய்மாருக்கும் பெற்றோருக்கும் ஆண்டவரே நேரு ஒரு கரிசனை உண்டாகும்படியாக அவர்களை நடத்துங்க சுவாமி உங்களை நோக்கி ஜபிக்கட்டும் சுவாமி ஜபிக்கட்டும் சுவாமி ஜபிக்கட்டும் அதுதானா பாவலை அதுதானா பா வார்த்தை சொல்லியிருக்கிறது என்னுடைய பிள்ளைகளை நான் மீட்டுக் கொள்ளுவேன்னு சொன்னவர் அப்ப ஒவ்வொரு பெற்றோர் உணர்ந்தவர்களாய் இந்த பிள்ளைகளுக்காக ஜபிக்கட்டு கணிரா ஜபிக்கிறவர்களா இருக்கப்பனே நான் கடல் தேசத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம் இந்த தேசத்தின் நன்மைக்காக வேண்டிங்க தேசம் பரிசுத்தப்படட்டும் விக்கிரகங்கள் எல்லாம் அந்த தேசத்தை விட்டு நீங்கி போகட்டும் அந்நாக்களில் ஆண்டவர் மேசனருடைய கண்ணுகளுக்கு கண்ணீர் ஆண்டவர் உங்களுடைய துருத்தில் இருக்கிற சுவாமி துருத்தில் இருக்கிற இரக்கமாக சுவாமி ஒரு விஷயம் ஆண்டவர் இரக்கமாக பாருங்க சுவாமி தேசத்துக்கு நன்மையை தாங்கப்பா நன்மையை தான் எங்களுடைய இலங்கை தேசம் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படுது எங்களுடைய முதலாளியர்களுடைய பாவங்களுக்கு அவர்கள் குடும்பங்கள்லாம் நீங்கி ஆண்டவரே தேசத்துக்கு ஒரு நன்மையை தாங்கப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம் தேசம் நன்மை அடையவன் நன்மை அடையவன் ஆண்டவரே ஜனாதிபதியை கருவ மந்திரியில் இருக்கிறவன் பாதுகாத்துக்கொள்ளும் இப்படியாக இருந்த தேசங்கள் அந்நேத்துக்காக ஜெபிக்க இருந்த தேசத்தின் மக்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண வேண்டும் மீட்பை காண வேண்டும் ஆசீர்வாதிக்கணும் எல்லா மக்களும் ஒரு மக்களாய் எல்லா மக்களும் ஒரு மக்களாய் ஆண்டவரை சமூகத்தில் கொண்டு வரப்பட வேணும் அப்பனே இந்த இனங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா அந்த வேலையில் ஆண்டவரே இந்த ஊழியத்திலேயே அந்த மூன்று சகோதரர்கள் அந்த ஜெமனில் இருக்கிற சோரம் இளங்கையில் இருக்கிற சோறும் ஆண்டவரே கன்வாவில் நடக்கிற அந்த அந்த காரியங்கள் ஒவ்வொன்றுக்காகவும் உங்களோட சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எல்லாவற்றையும் நீங்க காண்கிற தேவன் சுவாமி நீங்க பார்க்கிற தேவன் சுவாமி தகப்பனே இவருடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் நன்மை எல்லாம் நடத்திக்கிற தேவன் நீங்க நன்மைக்கு எதுவாக கொண்டு போகிற தேவன் நீங்க உதவி செய்யற தேவன் நீங்க உங்களை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒரு போதும் வெட்கமடைவதில்லை என்று சொல்லி இருக்கிறீங்க சுவாமி இவர்கள் உங்களை நோக்கி பார்த்து இந்த காரியங்களை செய்யறபடியினால் இவர்கள் வெட்கமடையாதபடி வந்தவரே இவருடைய காரியங்களை எல்லாம் நடத்தி முடிக்கிற தேவன் நீங்க சுவாமி இவர்களுக்காக ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்க இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் சங்கமன்றடியுக்காக வேண்டிக் கொள்ளும் அதில் இணைந்திருக்கிற ஒருவளுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆண்டவரே அவருடைய தேவைகள் சுவங்கள் விலங்குகள் எல்லாவற்றையும் நடத்துங்க சுவாமி என்னமா பெண் பிள்ளைய குடும்பங்கள் பிள்ளைகளும் சிற பிள்ளைகள் கூட்ட பிள்ளை ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுவோம் இந்த நாட்களில் அப்படா அப்பா உங்களை சட்டை நலில் மறைத்து ஐயா நடத்தியிருக்கிற கிருபைக்காக நன்றி எல்லா கணமும் துதியும் மகிமையும் நீங்க தான். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் நல்ல பிதா. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் நீங்கள் ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள், ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபித்திருக்கிறீர்கள். அந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டார். அங்கே அந்த விசுவாசத்தோடு கர்த்தருடைய கரத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். நாளைய நல்ல இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். பாதுகாப்பின் கரம்தானே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த புத்தக வெளியீட்டுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். அடுத்த மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை பாஸ்டர் சோதி அவருடைய ஆலயத்தில் நடைபெறுகின்றது. பாஸ்டர் செல்வி சோதி உங்களை தெரிவிக்கிறேன். அவருடைய ஆலயத்திலே அவர்கள் அந்த புத்தக வெளியீடு செய்கிறார்கள். அதற்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பிரதான காரியங்களை வழி நடத்துவாராக. அதே வேளையிலே எங்களுடைய சங்கமம் வானொலியின் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கால வேளையிலே நடைபெறுகிற அபிஷேக ஆராதனைகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பிரதான காரியங்களை வழி நடத்துவாராக. நன்றியம்மா. காட் பிளஸ்.
2: கனடாவில்
1: இணைந்து இவங்களை கூட வழி நடத்தினார் கத்தர் தாமே. அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து பாதுகாப்பின் கரந்தானே கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். 8 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட நேரடி ஒளிபரப்பிலே உலக நாடுகளுக்காக, இலங்கை நாடுகளுக்காக, இலங்கைக்காக, இந்திய நாட்டுக்காக, யுத்த பூமிகளுக்காக, இஸ்ரேல் நாட்டுக்காக எவங்கள் ஏறெடுத்தோம், அதனைத் தொடர்ந்து சடமாக இலங்கைக்காக, இலங்கை மண்ணிலிருந்து சகோதரி சுபாஷினி அவர்கள் இணைந்து, அத்தோடு சகோதரி ஜனத் அவர்களும் இணைந்து இலங்கைக்காக சடமாக ஜெபித்தார்கள். இந்த வேளையிலும் பொதுவான ஜெபங்களுக்காக சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் இணைந்தார்கள். நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள், அவர்கள் கர்நாடகாவில் இருக்கிறவர்கள், இந்த நாளில் ஜெர்மனியில் இருக்கிறார். அவர் தேவசரி எடுத்து வருவார். கத்தர் தாமை வழி நடத்துவாராக. கத்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அவர் நேற்றைய நாளிலே பயணமாகி ஜெர்மனிக்கு வந்துவிட்டார். அங்கிருந்து தேவசரியில் எடுத்து வருவார். அங்கே தங்கி இருக்கின்ற வேளையிலும் நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு செய்தி கூட கடந்து செல்வோமா? வேத ஆராய்ச்சி கூட கடந்து செல்வோம். அதனை தொடர்ந்து மீதியான ஊழியர் என வரணும் விசுவாசிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமே. இந்த வேளையிலும் வேத ஆராய்ச்சி கூட கடந்து செல்வோம்.

வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். தேனிலும் இனிமையான வேதம், முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்ற வேதம், பாதைக்கு வெளிச்சம் காட்டும் வேதம், தித்திக்கும் இனிய வேதத்தை நீங்களும் ருசிக்க உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.

0: அமீன். நாங்கள் இணைந்து இருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் ஒளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஜெர்மன் தேசத்திலிருந்து பின்னியல் திருச்சபை சார்பாக இணைந்திருக்கிற ஊழியரை வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துவோம், வரவேற்போம். வார்த்தை கூட கடந்து செல்கின்ற பொழுதும் பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. அதே வேளையிலே ஏமன் தேசத்திலே தங்கியிருக்கின்ற பொழுதும் அவர் எல்லா காரியங்களையும் சுமூகமாக முடித்து திரும்பி தனது திருச்சபைக்கு கடந்து செல்லும் வரையும் தனது நாட்டுக்கு கடந்து செல்லும் வரையும் கத்தரின் பாதுகாப்பும் தரந்தானே கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. இந்த வேளையிலிருந்து ஊழியரை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்பிப்போம். பேசலோ பாசர்
1: கேக்குதுங்களா?
0: ஆமீன், ஆமீன். வழி நடத்துங்க பாசர்,
1: வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவர் மாறாதவர், அவர் ஜீவிக்கிறவர், அவர் ஜீவன் உள்ளவர், அவர் என்றென்றும் நம்மை ஆதரித்து காப்பாற்றுகிறவர், கிருபை நிறைந்த இயேசு. ஆகவே கருடைய நாமத்தினாலே உங்கள் மதிலே இன்று இந்த வசனத்தை உங்கள் மதிலே பேசுவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். வாசிக்கிறேன் தீமோத்தேயு 2:4:18. கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை விடுவிப்பார் என்ற உறுதியான விசுவாசம் அவரிடம் இருந்தது. கர்த்தர் எல்லா தீமை நின்று என்னை விடுவிப்பார். பவுல் தீமோத்தேயாகிய தன்னுடைய குமாரனுக்கு எழுதும் போது இந்த வசனத்தை பார்க்கும் போது அவருக்கு ஒன்று புரிந்தது. தீமத்தை எதையோ ஒரு தீமையான காரியத்தில் புரிந்து கொள்ளாதபடி சிக்கியிருக்கிறார் என்பதை ஒரு கால அவர் அறிந்திருக்கலாம். இந்த தீமை என்பது தீமை மனுஷன் மூலமாய் வரும், தீமை பிசாசின் மூலமாய் வரும். தீமை நாம் செய்கிற தவறுகள் நிமித்தமாகவே நமக்கு தீமை வந்து நேர்வதை இந்த உலக வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. நாம் ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் இவ்விதமாக நமக்கு போதிக்கிறது. கர்த்தர் எல்லா தீமை நின்று என்னை விடுவித்து. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அந்த தீமைகளை விடுவிக்கிற கர்த்தராய் கடந்து வருகிறது. இந்த வேதத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவில்ல, தீமை செய்யத்தான் துடிக்கிறான் பிசாசு. தீமை செய்வோரை தூண்டிவிடுகிறான் பிசாசு. இந்த வேதத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் கத்திரிடத்தில் நெருங்குவதற்கு, தீமையான காலங்களில் கடந்து செல்லுகிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நம்பி வாழும்போது கர்த்தர் நம்முடைய தீமையிலிருந்து விடுவிக்கிறார் என்பதை குறித்து நாம் ஆராயும் போது அந்த தீமையான நேரத்தில் நாம் சகிக்கின்ற துன்பங்கள், கண்ணீர்கள், நம்முடைய விரோதிகள் வித்தியாசமாய் பேசுவது, நமக்கு விரோதமாய் பேசுவது, தீமை நடந்த பிறகு அந்த தீமையின் நிமித்தமாக வேதனைப்பட்டு கடந்து செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுக்கிற இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த வசனம் கர்த்தர் எல்லா தீமைக்கும் விலக்கி காத்தருள்வார், விடுவிப்பார். எல்லா தீமைக்கும் கர்த்தர் காப்பாற்றுகிறவர், கர்த்தர் விடுவிக்கிறவர். அதுதான் ரொம்ப முக்கியமானது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், அவர் மாறாத தேவன், அவர் ஜீவிக்கிற தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். அந்த ஜீவனுள்ள தேவனை நம்புகின்ற ஒவ்வொருக்கும் கர்த்தர் கொடுக்கின்ற அந்த கிருபையான காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மைகள் அநேகம். ரெண்டு தெஸ்லோனிக்கர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் சொல்லுகிறது, கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை உறுதிப்படுத்தி தீமையிலிருந்து காத்துக்கொள்வார். விடுவிக்கிறது மாத்திரமல்ல, காத்து கொள்ளுகிற கர்த்தராய் இருக்கிறார் என்பதை குறித்து வேத வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். இந்த கர்மியானவர் கர்த்தர் உண்மை உள்ளவர், எப்பேற்பட்டவருக்கு உண்மை உள்ளவர், யாருக்கு உண்மை உள்ளவர், எவருக்கு உண்மை உள்ளவர், அதை ஆராய்ந்து பார்க்கும் போது தம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, தம்மோடு நடக்கிற பிள்ளைகளுக்கு, தம் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு, தம்முடைய வசனத்தினாலே வாழ்க்கையை நடத்தி வருகிற விசுவாச பிள்ளைகளுக்கு, தன் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு, பிள்ளை என்ற அதிகாரத்தை பெற்றிருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உண்மை உள்ளவராயிருக்கிற கர்த்தர் அவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒரு காலமும் நம்மை தள்ளுவதில்லை, அவர் எந்த காலத்திலும் நம்மை தள்ளுவதில்லை. தீமை பிசாசின் மூலமாகவும் நமக்கு நெருங்கிய நபர்கள் மூலமாக தீமைகள் வரும் பொழுது ஒன்று மாத்திரம் நமக்கு புரிய வேண்டும், கர்த்தர் துணையாய் நிற்கும் பொழுது தீமை நின்று நம்மை விடுவிக்கிறார். ஏனென்றால் அவர் உண்மை உள்ள தேவன், தம்மை நம்பினோருக்கு உண்மை உள்ளவர், தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு உண்மை உள்ளவர், தம் மீது விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு உண்மை உள்ளவர், பரிசுத்தமாய் நடக்கிறவர்களுக்கு உண்மை உள்ளவர், விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்களுக்கு உண்மையா இருக்கிறவர், தன் வேதத்தை வாசித்து தன் வேதத்தினுடைய வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான், அந்த பாக்கியவானுக்கு நீதிமானுக்கு வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே விடுவிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய உண்மை உள்ள கர்த்தர், அவர் உங்களை உறுதிப்படுத்தி நிலைப்படுத்துவார். தீமையான நாட்களில் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்க வேண்டும், தீமையான நாட்களில் ஜெபம் அதிகமாக கூட்டப்பட வேண்டும், தீமையான நாட்களில் கர்த்தருடைய ஆலோசனை கேட்பதற்காக தேவனுடைய வசனத்தை ஆராய்ந்து தானித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை அறிவதற்கு உரிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அப்போ எந்த தீமை வந்தாலும் காத்து கொள்ளும் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். எந்த தீமையும் உன்னை அணுகாது, எல்லாம் உன்னை காத்து கொள்ளும். அடுத்ததாக வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ரோமர் 8:28 சொல்லுகிறது, தேவனை நேசிக்கின்றவர்களுக்கு எல்லாவற்றையும் நன்மைக்காகவே நடக்க பண்ணுகிறார். அப்போ தீமையிலிருந்து காக்கின்ற கர்த்தர், காத்து கொள்ளுகிற கர்த்தர், தீமை என்று விடுவிக்கும் கர்த்தர், அவர் எப்படிப்பட்டவர் என்றால், பவுல் அருமையாக ரோமர் புத்தகத்திற்கு எழுதுகிற, ரோமர் சபைக்கு எழுதுகிறார், தேவன் நமக்காக இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, நேசிக்கின்றவர்களுக்கு எல்லாவற்றையும் நன்மைக்காகவே நடக்க பண்ணுவார். ஒரு தீமை வந்தாலும் அது நன்மையாய் மாறும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கர்மியான விலே, தேவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, அப்போ நீ தேவனை நேசிக்கிற பிள்ளையாய் இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன், அவர் மகா பரிசுத்தமுள்ள தேவன் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு அவரை பின்பற்றுகின்ற பிள்ளைகள் யார் என்றால், கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகள். இதான் கேள்வி. துன்பத்தின் நேரத்தில், தீமையான நேரத்தில், பிசாசு கொண்டு வருகிற சோதனையான நேரத்தில், பிசாசு கொண்டு வருகிற போராட்டமான நேரத்தில், அவன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தீமை விளைப்பதற்கும், நம்முடைய சரீரத்தின் மூலமாக தீமைகளை கொண்டு வரும், நம்முடைய செல்வத்தின் மூலமாக தீமைகளை கொண்டு வரும்போது, நேசிக்கின்ற பிள்ளைகளை காப்பாற்றுகிற, காத்து கொள்ளுகிற கர்த்தர் அவர் எல்லாவற்றையும் நன்மையே செய்வார் நமக்கு. அதான் கிருபையும் நன்மையும் என்னை தொடரும். கிருபையும் நன்மையும் என்னை தொடரும். நேசிக்கிற பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிற கர்த்தர் எவ்வளவு கிருபை பெற்றிருக்கிறோம் பாருங்க. நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் உறுதுணையாய் நிற்கிறார். அவர் தீமையிலிருந்து விடுவிக்கிறவர். அவர் தீமையில் இருக்கிற நேரத்தில் நம்மை காத்து கொள்ளுகிறவர். தம்முடைய நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தீமையான நேரத்தில் கூட நன்மை செய்கிறவராய் மாறுகிறார். அதனால நாம் சொல்ல முடியும், தேவன் நமக்காக இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் நமக்காக இருக்கும் பொழுது, அப்போ நான் கர்த்தரை நேசிக்கும் போது, கர்த்தருடைய நேசத்தில் இருக்கும் பொழுது, வளரும் போது, வாழும் போது, கர்த்தர் என் பக்கமாக இருப்பார். எத்தனை ஆயுதங்கள் பிசாசு கொண்டு வந்தாலும், எத்தனை விரோதங்கள் பிசாசு கொண்டு வந்தாலும், எத்தனை அநியாய அநீதிகளை கொண்டு வந்தாலும், எத்தனை தீமைகளை நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு உருவாக்கினாலும், தேவன் நமக்காக இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அதேப்பட்ட பிசாசு கூட விரோதமாய் பின்வாங்கி விடுவான். தீமை செய்து அவன் பின்வாங்கி விடுவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நல்லவர், அவர் மாறாதவர், அவர் ஜீவிக்கிறவர், அவர் ஜீவன் உள்ளவர். பரிசுத்தமுள்ள தேவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிற கர்த்தராய் கடந்து வருகிறார். ரோமர் 8:37 இவ்விதமாக சொல்லுகிறது, நன்மை நம்மை அன்பு கூறுகிறவராலே இவைகளில் எல்லாம் நாம் மகா வெற்றி உள்ளவராய் இருக்கிறோம், வெற்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம். நம் மீது அவருடைய அன்பு, நாம் அவர் மீது வைக்கிற அன்பு. நமக்கு ஒரு மெகா வெற்றி. நம்ம தீமையான நாட்களில் சோர்ந்து போகிறோம், தளர்ந்து போகிறோம், ஜபத்தை விட்டு விடுகிறோம், வேத வாசிப்பை விட்டு விடுகிறோம், கண்ணீர் விடுகிறோம், ஆலயத்திற்கு போக கூட மனது இல்லாதபடி வீட்டிலே நின்று விடுகிறோம். இவ்விதமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த தீமையான நாட்கள் சோதனை.
2: அவர் செய்திட்ட அவர் செய்திட்ட
1: மாறுகிறது. பின்மாற்றமே இராது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், அவர் வல்லமுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன். அவர் நமக்கு எல்லா நேரத்திலும் வெற்றியை கொடுக்கிறவர், தோல்விக்கு சந்திக்க கூடாது. தீமையான காலங்களில் தோல்வி இல்லாமல் போகின்ற அளவுக்கு கர்த்தருன்னு தள்ளிவிட மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ வெற்றி கொடுக்கிற கர்த்தர் அவர். தீமையில் நேரங்களில் கடந்து செல்லும் பொழுது வரும் வாழ்க்கையினுடைய தோல்வி அடையவுமா? வாழ்க்கையிலே பின்மாறி போனால் தோல்வி அடையும். கர்த்தர் விடுவிப்பார், கர்த்தர் காத்து கொள்வார், அவர் உண்மை உள்ளவர், அவர் என்னை நேசிக்கிறார், நான் அவரை பின்பற்றுகிறேன், ஆகவே அவர் எனக்கு கொடுப்பார். அந்த வெற்றியை கொடுக்கிற கர்த்தருக்கு நான் பின்னிட்டு போகக்கூடாது. தான் தேவனுடைய வசனம் ஆணிதரமாக நமக்கு போதிக்கிறது. வெற்றியை கொடுக்கிற கர்த்தர் பவுல் இன்னும் ஒரு அடி மேலே ஏறி வார்த்தையை சொல்லுகிறார். ரோமர் 8:38-39, எந்த சக்தியும் நம்மை தேவனுடைய அன்பில் இருந்து பிரிக்க முடியாது. எந்த சக்தியும் நம்மை தேவனுடைய அன்பில் இருந்து பிரிக்க முடியாது. எந்த சக்தியும் என்றால் பிசாசினுடைய சக்திகள், பாவத்தினுடைய சக்திகள், அசுத்தத்தினுடைய சக்திகள், அசுத்தாவினுடைய கிரியைகளினுடைய சக்திகள், பிசாசினுடைய
2: தந்திரத்தினுடைய
1: சக்தி. தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. நான் அவரிலும் அவர் என்னிலும் இருக்கும் பொழுது

0: உயிரே
1: என்னை ஏனென்றால் பரிசுத்தத்தில் ஊறியிருக்கிறேன், ஏனென்றால் தேவ வசனத்தை கையாளுவதில் ஊறியிருக்கிறேன், ஏனென்றால் அவருடைய வசனத்திற்கு நான் கீழ்ப்படுகிறேன், ஏனென்றால் கர்த்தரை முழுகிறதே
0: கர்த்தரை
1: முழு ஆத்மாவும் நேசிக்கிறபடினாலே நான் அவர்கள் அன்பு கூறுகிறேன். நம்முடைய கர்த்தரிடத்திலிருந்து அவருடைய அன்பிலிருந்து பிரிக்கிறவன் யார் யோசித்து பார்க்க வேண்டும். ஒன்று கொரிந்திய 10:13 வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, சோதனையோடே தப்பித்து கொள்ளுதலும் வழியையும் தப்பித்து கொள்ளும் வழியையும் தேவன் உண்டாக்குகிறார். நன்றாக யோசித்து பாருங்கள். இந்த தீமையான நேரம் ஒரு சோதனையான நேரம். அது சரீரத்தின் மூலமாய் தீமை ஏற்படுகிறதோ, பணத்தின் மூலமாய் தீமை ஏற்படுகிறதோ, ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய நிலையில் தீமை ஏற்படுகிறதோ, உற்றார் உறவினரிடம் தீமை ஏற்படுகிறதோ, பிசாசின் தந்திரங்களோடு தீமை ஏற்படுகிறதோ, இவையெல்லாம் நாம் சிந்திக்கும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது,
0: உள்ளமேயும்
1: தேவன் உண்டாக்குகிறார். அப்போ தீமையான நேரம் வரும்போது ரட்சிக்கிற தேவன் மாத்திரமல்ல, காத்து கொள்ளுகிற தேவன் மாத்திரமல்ல, வெற்றியை கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, உண்மையாய் நம்மோடு கூட இருக்கிற தேவன் மாத்திரமல்ல, நம்மை நேசிக்கிற தேவன் மாத்திரமல்ல, சோதனையில் துணையாய் நிற்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் சோதனையான நாட்களில் நம்மோடு பயணத்தை செய்து நாம் எப்படி தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதை, அந்த வழியை தேவன் உண்டாக்குகிறார். யோசித்து பாரு, தேவன் உண்டாக்குகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. சோதனை கொண்டு வருகிறவன் பிசாசு, தீமையை கொண்டு வருகிறவன் பிசாசு, அநியாயத்தை செய்கிறவன் பிசாசு, போராட்டத்தை கொண்டு வந்து போராட்டத்தின் வாழ்க்கையில் நிறுத்துகிறவன் பிசாசு, எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அவனை எவ்விதமாய் கையாள வேண்டும் என்றால், தப்பித்துக் கொள்ளும்படி பரிசுத்த ஆவியின் மூலமாக வழியை தேவன் உண்டாக்குகிறவராய் மாறுகிறார். ஒரு புதிய வழியை உண்டாக்குகிறார். அதாவது கடந்த முறை பார்க்கும் போது தடைகளை நீக்கி போடுகிறவர், முன்னாக செல்லுகிறார். அப்போ அவர் முன்னாக செல்லும் போது வழியை உருவாக்குகிறார். செல்வதற்கு நமக்கு ஒத்தாசை கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. ரெண்டு கொரிந்தியர் 1:10, இவ்வளவு பெரிய இனத்தின் நின்று நம்மை விடுவித்தார், இனியும் விடுவிப்பார். இந்த தீமையான நாட்கள் சரீரத்தில் தாக்கப்படும் போது மரணம்தான் நம்மை காப்பாற்றி ஆற முடியாது, மரண தருவாயில் கடந்து. எனக்கு ஒரு சாட்சி, நான் 1999

0: 2009 வரம் போனாக்கா ஒரு 3 மாதத்திற்கு செய்தி கொடுத்துட்டு வருவேன். அப்பெல்லாம் அதிகமாக உபாசத்தில் கடந்திருப்பேன். 40 நாள் உபாசம் எடுப்பது எனக்கு வழக்கம். வல்ல போராடி ஜபம் பண்ணுவேன். 3 மாதத்திற்கு எடுக்கப்பட்ட ஒரு செய்தி, அந்த ஜபத்தின் மூலமாக ஆண்டவர் என்னுடைய நாவிலிருந்து பேசின செய்தி. கடைசியாக ஜெபிக்கும் பொழுது ஒரு நபரை, அவர் யார் என்று எனக்கு தெரியாது, இதய வியாதியிலிருந்து, பிரெயின் வியாதியிலிருந்து, கிட்னி வியாதியிலிருந்து கர்த்த விடுவிக்க அவருடைய இரத்தத்தின் வல்லமை, குணமாக்கும் வல்லமை. இதே நேரத்தில் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எந்த இதய வியாதி இருந்தாலும், எந்த பிரெயின் வியாதி இருந்தாலும், எந்த கிட்னி வியாதி இருந்தாலும் அது குணமடைவதாக என்று நான் ஜபம் பண்ணி முடித்தேன். என்னுடைய செய்தி 3 மாதத்திற்கு பிறகு ஒலிபரப்பு செய்தார்கள். அப்பொழுது அந்த சண்டே மார்னிங் 7:00 to 7:30 வரையிலும் பேசுவேன். அநேக பிரசங்கியார் என்னுடைய செய்திகளை கேட்பாங்க. அந்த சண்டேக்கு ஏற்ற ஒரு செய்தியா இருக்கும் என்று தவறாதபடி அநேக ஊழியக்காரர்கள் என்னுடைய செய்தியை கேட்பது வழக்கமாய் அந்த காலகட்டத்தில் இருந்தது. அப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட்ல இருந்த ஒருவர், அந்த அட்மிட்ல இருந்த சகோதரன் அவருடைய அக்கா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஹெல்த் மினிஸ்டராக இருந்த அவர்களுக்கு ஸ்டேட் செக்ரட்டரியா இருந்தவர்கள். அந்த நாளில் அவர்களுக்கு அநேக நாட்கள் என்னுடைய செய்தியை கேட்டிருக்கிறாங்க. ஆகவே அந்த கால நேரத்தில் தன்னுடைய சகோதரனை டாக்டர்கள் சொல்லி கைவிட்டாங்க. அவளை தான் வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க, இவர் இனி சுகமடைய மாட்டார் என்று சகோதரிக்கு சொல்லும் போது, ஐயா 1 மணி நேரம் கொடுங்கள், அதாவது இந்த பிரசங்க வரும் கேட்டு போவேன்னு அவங்க டைரக்டாக சொல்லவில்லை, 1 மணி நேரம் கொடுங்கள் என்று டாக்டர்கள் 1 மணி நேரம் அவரை வீட்டுக்கு அழைத்திருந்தார்கள். 7 மணி ஆனதும் அவர்கள் டிவி ஆன் பண்ணார்கள். குணமாக்கோ ரத்தத்தை குறித்து நான் தலைப்பிலே பேசிக்கொண்டு முடிவிலே இதய வியாதி, கிட்னி என்னுடைய 3 ஜெபித்தேனோ அந்த 3 அவளுடைய வாழ்க்கையிலே, அந்த நபருடைய வாழ்க்கையில் தீவிரமாக சிகிச்சை அளித்தும் முடியாது என்ற நிலையில் வந்து அவர் மறிக்க போகிறார் என்ற செய்தி அவர்கள் கொடுத்த பிறகும் இந்த சகோதரனுடைய விசுவாசம் தளராதபடி அவருடைய கையை பிடித்து 4 மாதத்திற்கு முன்னதாக அந்த செய்தியை கொடுத்திருந்தேன். 3 மாதத்திற்கு பிறகு அந்த செய்தி ஒளிபரப்பப்பட்டது. அந்த நாளில் தன்னுடைய கரத்தை பிடித்தவர்களாய் அந்த சகோதரனுக்கு அந்த ஜெபத்தில் அவர்களும் கலந்து கொண்டார்கள். ஜெபம் முடிந்து விட்டது, புரோகிராமும் முடிந்து விட்டது. ஆனால் அவர்கள் நடந்தது என்றால், அந்த இடத்துல ஒரு 15 நிமிஷம் பொறுத்து அவர் கண்ணை திறக்க ஆரம்பித்தார். பேசாதவர் பேச ஆரம்பித்தார். மகன் பார்க்க ஆரம்பித்தார். ஒரு பெரிய ஆச்சரியத்தோடு அவர்கள் டாக்டரை அழைக்கும் போது, இது யாராலும் யூகிக்க முடியாது, ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. எப்படி நடந்தது இது, எவ்விதமாக நடந்தது இது என்று அவர்கள் கேட்கும் போது, அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, இப்படி ஒரு பிரசங்கியார் ஒரு பிரசங்கத்தை பண்ணினார், அவருக்கு இருந்த வியாதியை பற்றி அவர் ஜபம் பண்ணினார், இவர் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளாக கண்களை திறக்கவும் பேசவும் ஆரம்பித்தார் என்று டாக்டருக்கு சொல்லும் போது, அவ்வளோ பெரிய மரண வாயிலில் இருந்த ஒரு நபனை மாற்றக்கூடிய குணமாக்கக்கூடிய வல்லமுள்ள கர்த்தர், இன்றும் ஜீவிக்கிற கர்த்தர், இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. எனக்கு அப்புறமா லெட்டர் எழுதி காணிக்க அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க, ஐயா இந்த 3 வியாதியும் இருந்தது, இந்த 3 வியாதிக்காக கர்த்தர் உங்களோடு அது 3 வியாதியும் சொல்லி நீங்க ஜெபித்த பிறகு டெட் பாடி ஆய் என் சகோதரனை வீட்டுக்கு கொண்டு வந்து போக 1 மணி நேரம் கேட்டேன், அந்த 1 மணி நேரத்துக்குள்ளாக அந்த 1 மணி நேரத்தில் என் சகோதரனை மீண்டும் உயிர் பெற்ற ஒரு சகோதரனாய் வீட்டுக்கு எடுத்து சென்றேன் என்று அவர்கள் லெட்டர் எழுதியிருந்தார்கள். ஏன் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், மரண பாதையில் இருந்தாலும், மரண இருளில் கடந்து சென்றாலும், மரண இருளின் தீமைகள் உன்னை தாக்கினாலும், உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். நான் பேசுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை உண்டு. ஏனென்றால் அவரே மரணத்தை வென்றவர், அவரே மரித்தவர்களை உயிர்த்தெழுந்த கர்த்தர். அவர் இந்த உலகம் தள்ளலாம், ஆனால் தள்ளுகிறவர்களுடைய நிலை ஒரு நாள் பரிதாபமாய் மாறும். ஆனால் இயேசுவோ, அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, அவரை பின்பற்றுகிற பிள்ளைகள், அவரோடு பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதாக. இவ்வளவு பெரிய மரணத்திலிருந்து நம்மை விடுவித்தார்,
1: நாள்தோறும் உனக்கு
0: இனியும் விடுவிப்பார். தாக்குவதற்கு மரண பயத்தை கொண்டு வந்தாலும் விடுவிக்கும் ஒரு கர்த்தர் ஒன்று. அவர் மாறாதவர், அவர் வல்லமுள்ள தேவன். எபேசியர் 6:10-11, தேவனுடைய முழு கவசத்தை தரித்து கொள்ளுங்கள், பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கவும் முடியும், எதிர்த்து நிற்க முடியும். தேவனுடைய முழு கவசத்தை தரித்து கொள்ளுங்கள், பிசாசினுடைய தந்திரங்கள், அவன் கொண்டு அந்த தந்திரமான தீம செயல்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு தீமை செய்கிறவன் அவன், குடும்ப வாழ்க்கையில் தீமை செய்கிறவன் அவன், பண கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொண்டு வந்து தீமை செய்கிறவன் அவன், தம் பிள்ளைகளை சிதறடிப்பதற்கு தீமையான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவன் அவன், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சமாதானம் இல்லாதபடி தீமையை செய்கிறவன் அவன், சபையிலே குழப்பங்கள் ஏற்படுவதற்கு தீமை செய்கிறவன் அவன், வேலை நிமித்தமாக வேலையிலே நன்றாக போய்கொண்டிருக்கும் அந்த இடத்தில் உன்னுடைய விசுவாசத்திற்கு விரோதமாய், பசுத்தத்திற்கு விரோதமாய், தெய்வ பக்திக்கு விரோதமாய் அங்கு தீமையை செய்து உன் வேலை
1: மீந்தார். அவர் செய்திட்டும்
0: தீமையை செய்கிற காப்பாற்றும் கர்த்தர் உண்டு, வெற்றியை கொடுக்கும் கர்த்தர் உண்டு, பிசாசினுடைய தந்திரங்களை மேற்கொள்வதற்கு வல்லமை கொடுக்கும் கர்த்தரும் உண்டு. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை மாத்திரம் தான் நோக்கி பார்க்க வேண்டும், அவருடைய சமூகத்தை மாத்திரம் தான் நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற பிள்ளைகளாய், பிசாசை எதிர்க்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆகவே பிசாசினுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க முடியும், தேவனுடைய முழுக்க கவசத்தையும், அதாவது தேவனுடைய வார்த்தையை தரித்து கொள்ளுங்கள், அவருடைய சத்தியத்தை தரித்து கொள்ளுங்கள். அப்போது பிசாசினுடைய தந்திரங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். அந்த பிசாசினுடைய தந்திரங்களை அழிப்பதற்கு கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்பார். பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ ஒன்று மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும், எப்பேற்பட்ட காலங்களில் நாம் கடந்து சென்றாலும், அது உபத்திரத்தின் காலமோ போராட்டத்தின் காலமோ தீமையின் காலமோ வறுமையின் காலம், அதாவது பிரச்சனையின் காலமோ, எந்த காலத்தில் நம் சரீரத்தில் தாக்கப்பட்ட காலங்களோ, குடும்பம் தாக்கப்பட்டிருக்கிற தீமையான நாட்களோ, நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டத்தில் தாக்கப்பட்டிருக்கிற நாட்களோ, இது எவையே இருந்தாலும் ஒன்று மாத்திரம் ஒரு விசுவாசி மறக்க கூடாது, என்னை பலப்படுத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை தாங்கக்கூடிய கிறிஸ்து இருக்கிறார், அந்த கிறிஸ்து என்ன கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய நாமத்தை மாத்திரம் பற்றி கொள்வேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ பலப்படுத்துகிற கிறிஸ்து, அவர் நமக்கு ஒரு பசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார், அந்த பசுத்த ஆவி நம்மோடு துணையாய் நிற்கிறார், அந்த பசுத்த ஆவி நம்மை காப்பாற்றுகிறார், அந்த பசுத்த ஆவி நம்மை ஆளுகை செய்கிறார், அந்த பசுத்த ஆவி நம்மை பலப்படுத்துகிறார். இந்த தீமையான நாட்களை மேற்கொள்ளி வசனத்தை என்னும் பட்டயத்தை எடுத்து பிசாசு எதிர்த்து நிற்கும் போது, தீமையான நாட்களில் மேற்கொள்வதற்கு வெற்றி அடைவதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். இரக்கமுள்ள கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவர் ஜீவிக்கிறவர், பலப்படுத்துவார், சோர்ந்து போகாதே, விசுவாச பாதையில் ஜெபத்தை கூட்டு, முழங்காலில் நின்று போராடு, தீமையான காலங்களில் சோர்ந்து போகாது, ஏனென்றால் உன்னோடு கூட இருக்கிறவர் பிசாசின் வல்லமைகளை தகர்த்து பிசாசை சிலுவையிலே கொன்று ஜெயித்து வந்த கர்த்தரவர், அவர் உன்னை பலப்படுத்துகிறார். நமக்கு என்று இந்த புதிய ஏற்பாட்டிலே பசுத்த ஆவி கொடுத்திருக்கிறார். அந்த பசுத்த ஆவி சகல சத்தியத்தில் நடத்துகிறது மாத்திரமல்ல, நம்முடைய பலவீனங்களை நீக்கி நம்மை பலப்படுத்துகிறவர். அதற்கு தான் பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப பலன் பெற்றவர்களாய் விசுவாசத்தில் வளருவோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுரனாகிய இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், நீர் மாறாதவர், நீர் ஜீவிக்கிறவர், நீர் வல்லமுள்ளவர் ஆண்டவர். தீமையான நாட்களை நாங்கள் கடந்து செல்லும் போது, தீமையான நாட்கள் எங்களுடைய சரீரத்தில் தொடரும் போது, தீமையான நாட்கள் எங்களுடைய குடும்பத்தை தாக்கும் போது, தீமையான நாட்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தாக்கும் போது, ஆண்டவரே நீர் எங்களுக்கு துணையாய் நின்று எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தி, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய ஆண்டவரே எல்லா சரீரத்தில் தாக்கப்படுகிற தீமையான வியாதிகளை முறியடிக்கவும் குணமாக்கவும் கர்த்தரே. அப்பா, அந்த பிசாசு என்னதான் கொண்டு வந்தாலும் எங்களை பலப்படுத்தி, அவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களை எங்களை பலப்படுத்துகிறபடினாலே சூத்திரம், தீமை நின்று கர்த்தர் காப்பாற்றுகிறார் என்ற விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்க, நீர் விடுவிக்கிறவர், நீர் காப்பாற்றுகிறவர், நீர் வெற்றியை கொடுக்கிறவர், நீர் பலப்படுத்துகிறவர். ஆகவே உம்மை துதித்து போற்றி மகிமை ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் ஐயா,
2: ஆமென், ஆமென், ஆமென், ஆமென்.

0: எங்களுக்குடாக வழிநடத்தலையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரி கரத்திலே ஒப்புக்கிறோம். கத்தர் தாமே எங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. பாஸ்டர், நீங்கள் சாட்டர்டே ஃப்ரீயாக இருப்பீங்களா?
1: சாட்டர்டே ஃப்ரீயாக இருக்கோம்.
0: சாட்டர்டே உங்களோட டைம் 3 மணிக்கு பாஸ்டர்.
1: மதியம் 3 மணிக்கா?
0: ஆமாம்.
1: ஓகே ஓகே.
0: 3 மணிக்கு நீங்கள் செய்திக்கு வரையலுமா?
1: வரலாம் செவ்வாய்க்கிழமை தான் தெரியுமே போயிடுறேன் இந்தியாவுக்கு. அது வரல எங்கிட்ட இருக்கலாம்.

0: என்று வணிகக்குறை தனியல் திருச்சபை சார்பாக இன்றைய நாளிலும் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்து தேவை செய்தி எடுத்து வந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். கத்திரதாமி அந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தி இருக்கிறார். அந்த வகையிலே கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், அதே வேளையிலே மறு ஒழிப்பில் கேட்க போகின்ற ஒருவர் சார்பிலும், யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்க போகின்றதும் ஊழியரை வாழ்த்துவோம். அவர் ஜெர்மனியிலே தங்கி இருக்கின்ற பொழுதும் கத்தருடைய பாதுகாப்பின் கரம் அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி திரும்பவுமாக தன்னுடைய ஆலயத்துக்கு போகிறதுக்காக கத்தர் உதவி செய்வாராக. நாங்கள் சனிக்கிழமை காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையிலே திரும்பவுமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி
1: பாஸ்டர்.
0: ஆமென். நாங்கள் இணைந்திருக்கிறோம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சுவிசேஷர்
2: எட்வின்
0: ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கதரை கரத்தில் ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் அவர் இன்றைய நாளிலே பிறந்த நாளை கொண்டாடுகிறார்னு விசுவாசிக்கிறோம். அந்த வகையிலே அவருக்கும் கத்தர் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தின் சார்பிலும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்கள் சார்பிலும், எந்தெந்த நாடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த விசுவாசிகள் சார்பிலும் அவருக்கும் புதிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவரிடம் படிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்போம்.
1: நீங்கள் இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலும் தேவரே, உன் நாமம் ஒன்று இந்த நாட்களிலே மகிமைப்படும்படியாக செபிக்கிறேனையா. இன்றைய நாளிலும் ஆண்டவரே, இந்த நாட்களை காண செய்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோதரமையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னோடு விலகாத என்று சொன்ன மனதுருக்கம் உள்ள தேவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் எப்படியாக துதிக்கிறது என்ற தலைப்பில் இந்த நாட்களிலே நாங்கள் நேற்றைய நாட்களிலே இந்த நாட்களை பார்த்து கொண்டிருந்தோம். அப்படியாக ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறது, அதாவது தொழுது கொள்ளுகிற வேளையிலே பாருங்கள், தொழுது கொள்வதற்கு பின்பாக நாங்கள் ஆராதித்து விட்டு இந்த நாட்களை ஜெபம் பண்ண வேண்டும், எப்படியாக ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து நேற்றைய நாட்களிலே சில காரியங்களை குறித்து நாட்களிலே பேசியிருந்தேன் அருமை பிள்ளைகளே. இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்று சொல்லிச்சிருந்தால், அதனுடைய நான்காவது ஐந்தாவது பகுதியை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போம் அருமையான, மூன்றாவது பகுதியை இந்த நாட்களை பார்ப்போம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. இங்கு வேதம் சொல்லுகிறது இந்த நாட்களில் எப்படி என்றால், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே மத்தேய், அதாவது திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களிலே, ஒன்று ராஜாக்களின் அதிகாரம் எட்டாவது அதிகாரத்துகள் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியா சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், எட்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்திலே இருந்து வாசிக்கிற வழியிலே, முப்பதிலிருந்து முப்பத்தி ஒன்பது வரையும் வாசிக்கிற வழியிலே, உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே செய்ய போற உமது ஜனமாகிய இஸ்ரவேல் பண்ணும் ஜபத்தை கேட்டரலும், பரலோகமாகிய உமதாக ஒருவன் தன் அயலானுக்கும் குற்றம் செய்யாதிருக்கையில் இவன் அவனை ஆணையிட்டு சொல்லும் போது அந்த ஆணை இந்த ஆலயத்திலேயே உம்முடைய பலிபீடத்திற்கு முன் வந்தால் அப்பொழுது பரலோகத்திலே இருக்கிற தேவரே இந்த நாட்களை கேட்டு துன்மார்களுடைய நடக்கைகளையும் அவன் தலைமேல் சுமர பண்ணி அவனை இந்த நாட்களை குற்றவாளியாக தீர்க்கவும் நீதிமானுக்கு அவனுடைய நீதியாக்கத்தக்கதாக செய்யவும் செய்து இந்த நாட்களை அவனை நீதிமானாக்கவும் தக்க உமது அடியாரை நினைப்பீர்கள் விரிவாக என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம் இந்த நாட்களிலே இந்த ஒன்றராஜர்கள் 8 30 வசனத்திலிருந்து நாங்கள் வாசித்துக் கொண்டு போவோமா இருந்தால் அங்கே 39 வசனம் வரைக்கும் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு காரியங்களை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னென்ன சூழ்நிலைகள் வந்தால் எப்படியாக அந்த நாட்களை ஜெபம் பண்ண வேண்டும், அந்த ஜெபத்தின் மூலமாய் நீர் அந்த கேட்டு இந்த நாட்களில் நீர் மறுமொழி கொடுக்க வேண்டும் என்பதை குறித்தான் அந்த சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே ஒவ்வொரு வார்த்தைகளிலேயும் பார்க்கிற வழியில் உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்திலே இருக்கிற தேவரே கேட்டு மன்னித்து என்ற வார்த்தைகள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்புள்ளவர்களே, அப்ப தேவன் முதலாவது நமக்கு ஒரு மன்னிப்பை அருள வேண்டும், அதுக்கு பின்பாக நம்முடைய ஜெபங்களை இந்த நாட்களிலே கேட்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பார்க்கிற வழியிலே சொல்லப்படுகிற காரியம் அவைக்கு ஒரு ஒவ்வாத காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. ஆனால் இந்த நாட்களை தைரியமாக இந்த நாட்களை மன்னியாதபடி இந்த நாட்களை ஊழியத்தில் செய்து கொண்டே இந்த நாட்களை இருப்பார்கள். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி சொல்லியே காரியங்களை செய்து கொண்டிருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறது, நமக்கு மற்றவர்களோடு ஒரு பிரச்சனைகள் இருந்தால்

0: சொல்லி இந்த நாட்களை பார்க்கணும் வரையும் எனக்கு கத்துடைய பிள்ளைகள் பாருங்கள். அதே விதமாக தான் என்றே பார்க்கிற வழியிலே எஸ்ராவும் நெகேமியாவும் தேவனுடைய மக்கள் நியாயப்பிரமாணத்தை விட்டு இந்த நாட்களே வலுவி இந்த நாட்களே இவ்வளவு தூரமாக இந்த நாட்களை விட்டு சென்று விட்டார்கள் என்பதை உணர்ந்து யூத மக்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி பொதுவாக இந்த நாட்களே பாவ அறிக்கை செய்ய தூண்டினான் என்று சொல்லி நெகேமியா 9 அதிகாரத்தில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கத்துடைய. அப்ப நெகேமியாவின் புஸ்தகத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே எஸ்தா இந்த நாட்களே அந்த ஜனங்களை இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால் அங்கே இந்த நாட்களை அவர்களை தேவனிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே அவர்களை சொல்லி இந்த நாட்களே அவர்களை அங்கே தேவனுடைய பக்கத்தில் இந்த நாட்களை திருப்புகிறதை பார்க்கிற மாதிரியான கத்துடைய பிள்ளைகள் பாருங்கள். இங்கே இந்த இடத்திலே நெகேமியாவிலே பார்க்கிற வழியிலே இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இந்த 9 அதிகாரத்திலே பார்க்கிற வழியிலே அங்கே சொல்லப்படுகிறது நீர் ஒருவரே 3:6 வசனத்தில் நீர் ஒருவர் கர்த்தர் நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவர்களின் சர்வசேனைகளையும் பூமியில் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரத்தில் அவை எல்லாவற்றையும் நாட்களை காப்பாற்றுகிற வானசேனைகளும் என்ற கல்தேயர் பட்டணத்திலே இருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு அபிராமை சேர்ந்து கொண்டு ஆபிரகாம் என்று பெயரிட்ட தேவர் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இப்படியாக சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார் இந்த நாட்களை என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த ஜனங்கள் இந்த நாட்களை எப்படியாக செவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை இந்த நாட்களே
1: கர்த்தர் செய்த உபகாரங்களுடைய
0: பக்கமாக இந்த நாட்களே அப்ப பாருங்க இந்த இடத்திலே பாருங்கள். இதுதான் இந்த நாட்கள் ஒரு தலைவர் இந்த நாட்களை ஜனங்களை இந்த நாட்களை எப்படியாக வழி நடத்த வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களே பார்க்கக்கூடியதாக இருக்குது. சாலமோன் கூட இந்த நாட்களை என்ன செய்கிறான் சொன்னால் ஜெபிக்கும் போது பாவ அறிக்கை செய்து முக்கியத்துவம் இந்த நாட்களை வெளிப்படுத்தினார். ஆனால் எஸ்ராவும் நெகேமியாவும் தேவனுடைய மக்களுக்காக அவருடைய நியாய பிரமாணத்தை விட்டு அவர்கள் வழியை தூரம் சென்றபடினால் அவர்களுக்கு இந்த நாட்களே அங்கே அவர்கள் நீங்கள் விலகிவிட்டீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை அவர்களுக்கு உணர்த்தி இந்த நாட்களை அனைவரையும் கூட்டி சேர்த்து பொதுவாக அறிக்கை செய்து தூண்டினார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த நாட்களே கற்பித்த அவருடைய ஜபத்திலே பாருங்கள் விசுவாசிகள் தங்கள் பாவங்களை மன்னிக்கப்படுவதற்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை குறிப்பிட்டதை அங்கே இந்த நாட்களை காண்கிறோம். மத்தேயு சுவிசேஷ புத்தகத்திலே 6 அதிகாரத்திலே இந்த நாட்களை நாங்கள் வருவோமாயிருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இப்படியாக நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். மத்தேயு 6 அதிகாரத்திலே அங்கே இந்த நாட்களை பாருங்கள் 12 வசனத்திலே வாசிக்கிற பொழுது எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிற மாதிரி கத்துடைய அப்ப அங்க பாருங்கள் இந்த இடத்துல எப்படியாக ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அங்கே அந்த நாட்களிலே நெகேமியா கொடுத்திருந்தாலும் இந்த நாட்களை பாருங்கள் இஸ்ராவும் நெகேமியும் கற்றுக் கொடுத்திருந்தாலும் ஆனால் புதிய ஏற்பாட்டு கால மக்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேரடியாகவே இந்த காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப எதை அங்க இடத்துல அங்கே முன்வைக்கிறார் சொன்னால் மன்னி முக்கியமாக இருக்கிறது பாருங்கள். ஆண்டவருடைய சிலுவை மரணத்திலே அவர் சிலுவையில இந்த நாட்களை மறித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா பாருங்கள் அந்த சிலுவை மரணத்திலே பாருங்கள் கடைசியாக அவர் சொன்ன வார்த்தை என்ன சொன்னா பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கும். ஏன் அப்படியாக சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே மன்னிப்பு இந்த நாட்களே கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஏணியாக இந்த நாட்களே இருக்கு. எவர்கள் இந்த நாட்களிலே காரியங்களை மன்னித்து விட்டுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் ஒரு மிகவும் பெரிய ஒரு மன்னிப்பை இந்த நாட்களை கொடுப்பார் என்பதை தான் நம்முடைய பாவங்களை பாருங்கள். இன்றைக்கு நாங்கள் பாவத்திலே கற்பந்தரித்து பாவத்திலே பிறந்து பாவத்திலே வளர்ந்து பாவத்திலே மறிக்கிறோம். ஆனாலும் பாருங்கள் நாங்கள் அப்படியாக இருக்கிற வழியிலே இப்படிப்பட்ட பாவியாகிய நம்மை இந்த நாட்களை நம்முடைய நோய்களை குணமாக்கி நமக்கு அற்புதங்கள் அது இப்படிப்பட்ட தேவன் நாட்களே நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல வேதம் தெளிவாக சொல்லுகிறது அவர் முதுகுக்கு புறம்பாக கடலின் ஆழத்தை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள் வேதம் சொல்லுகிற ஏசாய தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே உங்களுடைய பாவங்கள் செக்க செவேர் என்று இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் சொல்லப்படுகிறோம். அப்படியானால் பாருங்கள் அந்த பாவங்களை கூட தேவன் அந்த இடத்திலே நம்மை
1: விட்டு
0: நீக்கிவிட்டார் சொல்லி சொன்ன தேவன் என்பதை நாங்கள் முதலாவதாக இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஜீவனுள்ள தேவன் இந்த நாட்களை சொல்லுகிறார் என்னவென்றால் அப்படி என்று சொன்னால் நீ முதலாவது மன்னிக்க கட்டுக்கொள்ளுங்கப்பா. இந்த கருமையான கத்துடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படியும் அல்ல அருமையான கத்துடைய பிரசங்கம் பண்ணுகிறதோ என்ன காரியம் செய்கிறதோ இந்த நாட்களில் பெரிய காரியம் அல்ல. ஆண்டவரத்தில் கேட்டால் நாட்களில் ஆண்டவர் இந்த காரியம் செய்யணும். ஆனால் முதலாவது புதிய ஏற்பாட்டு காலத்தில் பாருங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நேரடியாக இந்த நாட்களை சொல்லியிருக்கிறார் நீ மன்னிக்கிறதுல முந்திக் கொள்ளணும்னு சொல்லி நாங்கள் சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாருங்கள் அந்த நாட்களை நடந்த இந்த நாட்களே தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் சரி ஆசாரியர்களாக இருந்தாலும் சரி ஜனங்களுக்கு அந்த காரியங்களை வெளிப்படுத்தி தெளிவாக தெளிவுபடுத்தி இந்த நாட்களை அந்த காரியத்தை மன்னிப்பை

0: பெற்றுக் கொள்ளக்கூடியதா இருக்கு. இப்ப தாவீது ராஜாவுடைய காரியத்தை பார், தாவீது ராஜாவுடைய பாவம் என்ன செய்தார், பட்சபாவுடைய காரியத்திலே பார்க்கிறவர்களே, அந்த பட்சபாவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருடைய கணவனை இந்த நாட்களை என்ன செய்கிறார், வில்லங்கமாய் போருக்கு அனுப்பி அவனை இந்த நாட்களை என்ன செய்கிறார், போர்லேயே கொல்லும்படியாக இந்த நாட்களை தூண்டிவிடுவதை பார்க்கிறோம். உள்ளக்கூடிய காரியம் என்ன காரணம், அவர் இச்சை நிமித்தம், பட்சபால் வைத்த இச்சை நிமித்தம் அங்கே ஒரு கொலையை இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த காரியங்களை செய்து விட்டு ராஜா இந்த நாட்களை என்ன செய்கிறார், கம்பீரமாய் நடந்து விடுகிறார். அவருக்கு பாவம் என்று சொல்லி அந்த காரியம் தெரியவில்லை. ஆனால் தீர்க்கதரிசி என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த இடத்துல நாத்தாம்பியல் வந்து இந்த நாட்களே அவருக்கு அந்த காரியம் தெளிவாக அந்த நாட்கள் உணர்த்துகிறது மட்டுமல்ல, ஒரு சம்பந்தமான ஒரு கதையை கொண்டு வந்து இந்த பிரகாரம் சொல்லி அந்த கதையை சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற வழியிலே அவர் கேட்கிறார். அப்படி அவர் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற வழியிலே அவன் தான் நீதான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி சொல்லுகிற வழியிலே தாவீது தன்னுடைய சட்டைகளை கிழித்துக்கொண்டு இந்த நாட்களை என்ன செய்கிறார், அங்கே தேவடைய சமூகத்திலிருந்து
1: அவர் செய்தி
0: மன்னிப்பு கேட்கிறார். இடத்திலே ஏன் அந்த காரியம் என்று சொன்னால், அந்த நாட்களில் ஜனங்களுக்கு இன்று வரை கூட அந்த நாட்களில் அந்த பாவத்துக்கு மன்னிப்பு பெற வேண்டும்
1: என்று,
0: அதனாலதான் ஜனங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த பாவத்தை கண்டித்து உணர்த்துவதற்கு பரிசுத்தாவியனுடைய அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வார்களா இருந்தால் அவர்கள் அப்படிப்பட்ட பாவத்திலே இன்றைக்கு விழுந்து கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் இன்றைக்கு பார்க்கக்கூடியதா இருக்காருமான கத்தடைபடுவது. இன்றைக்கு ஜனங்கள் இந்த நாட்களை பாருங்கள், ஆவியாரோட அபிஷேகம் இல்லாத நிமித்தம் தான் அவர்கள் என்ன செய்கிறான் தொடர்ந்து நாட்களே தேவனை வேதனைப்படுத்துகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாட்களை சொல்லுகிற காரியம் என்னவென்று
1: சொன்னால்
0: பாருங்கள், மன்னிக்க தங்கள் பாவங்களை மன்னிக்கப்படுவதற்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை குறிப்பிடுகிறார். யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே விசுவாசிகள் இந்த நாட்களை ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கையிட வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்தினார் சொல்லி இந்த நாட்களை பார்க்கும். யாக்கோபு 5 அதிகாரத்துக்குள்ளே திருப்பி கொள்ளுங்கள், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. யாக்கோபு 5 வார்த்தையை இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், 5 16 வசனத்தை இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வாசிக்கிறேன் பாருங்கள், நீங்கள் சொஸ்தம் அடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான்
1: செய்யும்
0: ஊக்கமான வேண்டுதலாக இருக்கிறதா என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நாட்களை சொல்லுகிறதை பார்ப்போம். மரும பிள்ளைகளே, அப்ப இங்கே இந்த வார்த்தையில நாங்கள் சற்று இந்த வார்த்தையை நாங்கள் திருப்பி
1: பார்ப்போமா
0: இருந்தால், அப்ப சுகப்படுகிறதற்கு முக்கியமான காரியம் என்னவென்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் வேதத்திலே பார்ப்போமா இருந்தால், நமக்குள்ளே ஒரு மன்னிக்கிற தன்மை இந்த நாட்களே இருக்க வேண்டும். மன்னித்து மறக்கிற காரியம் இந்த நாட்களே இருக்குமா இருந்தால் தான் அங்கே இந்த நாட்களே அந்த சொஸ்தத்தை நாங்கள் அங்கே அடைந்து கொள்ளலாம் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே தெளிவாக இந்த இடத்திலே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகள், அதை குறித்தான் இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்படியானால் அருமையான
1: கர்த்தருடைய
0: தான் அந்த காரியத்தை சொன்னது மட்டுமல்ல, அவருடைய சீசரர் கூட இந்த நாட்களில் இந்த காரியத்தை அங்கே ஜனங்களுக்கு அங்கே வலியுறுத்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். அப்ப இத்தகைய பாவ அறிக்கையின் மூலமாய் நமக்கும் தேவனுடைய கிருபையும் மிகுந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்கிறது சொல்லி 1 யோவான் 1:9 இந்த நாட்களை பார்க்கிறோம். அது எப்படி என்று சொல்லி இந்த நாட்களை 1 யோவான் 1:9 பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாங்கள் வாசிப்போம். 1 யோவான் 1:9 9 வசனம்
1: சொல்லுகிறது
0: எப்படி என்று சொன்னார், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையின் நீதி உள்ளவருமா இருக்கிறார். இப்ப 1வது இந்த இடத்துல நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம், இந்த எல்லாரும் பார்த்தாலும் இந்த நாட்களை பார்க்கணும், இந்த நாட்களோ நான் மறைக்கணும்னா சுருட்டிக்கர் பரலோம்
1: உள்ளமே
0: பரலோம் பரலோம்னு சொல்லி என்ன காரணம் என்றால், இன்றைக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் இந்த நாட்களே இல்லை அவர்களுக்கு, இல்லை அதாவது ஆயத்தப்படுத்துகிற தன்மை இல்லை. ரட்சிக்கப்பட்ட உடனே உள்ள நியமனங்கள் விதிகளை இந்த நாட்களே கை கொண்டால் தான் இந்த நாட்களே அருமையான கத்தோட பிள்ளைகளே தேவ சமூகத்திலே நமக்கு அருமையான கத்தோட பிள்ளைகள், ஒரு சாதாரணமா பாருங்க, ஒரு பெரிய ஒரு ஹோல் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க, இந்த ஹோலுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல பாருங்க, அந்த நாட்கள் அந்த கிட்டத்தட்ட ஒரு 1000 எல்லாரும் போய் உண்ணார். கடைசியாக ஒருவர் இந்த நாட்கள் என்ன செய்யறார், கொஞ்சம் கசங்கின் உடுப்போல வந்து கடைசியாக அவர் போய் இந்த நாட்கள் அங்கே அந்த ஹோல் போய் நிக்கிறார். இடத்திலே அதாவது அவர் அதாவது கெஸ்ட் ப்ரீச்சரோ யாரா இருந்தாலும் அவர் பேசுகிற சத்தம் தான் அவருக்கு அவருடைய காதிலே கேட்குமே ஒழிய, ஆனால் அவர் அவருக்கு கிட்ட போக முடியாது. இதே விதமாக தானே
2: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கம்
0: பரலோராஜ்யத்தில். இது வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்படியாக இருந்தால் தான் நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஏனென்றால் இன்றைய பாருங்கள், நாங்கள் மறித்து இந்த நாட்களே போய்
2: ஆனும் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி
0: நேரம் கிட்ட சேராதவும் அந்த நாட்களே வேதத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த காரியங்களை இந்த நாட்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். பொய்யான உபதேசங்களுக்கு இந்த நாட்களில் நீங்கள் என்ன ஆண்டவரை சொந்தரச்சராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றா நீங்க பரலோகத்துக்கு போயிடலாம், அங்கு ஆண்டவரோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவது தவறான காரியம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்படியானால் அங்கே வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவருடைய ரட்சிப்பு நமக்கு தேவை அருமையான கத்துடைய பிள்ளைகளே. வேதம் சொல்லுவது குமாரன் விடுதலாக்கணும், ஐயாக விடுதலாகி வேண்டும். அப்ப விடுதலை தேவை, அப்ப அந்த ரட்சிப்பு தேவை. இரண்டாவது வார்த்தையினால் இந்த நாட்களில் நமக்கு விடுதலை வேண்டும். மூன்றாவது ஆவியானுடைய அபிஷேகம் வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. நான்காவது தண்ணீர்னால் சுத்திகரிப்பு வேண்டும் அருமையான கத்து. இவைகள் எல்லாம் நடக்க வேண்டிய காரியங்கள். ஆனாலும் இவைகள் மட்டும் இருந்தால் இந்த நாட்களே நாங்கள் அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. முதலாவது பார்க்க வேண்டும் அருமையான கத்துடையவர்களே, வேதம் என்ன அடிப்படையிலே இந்த நாட்களே நமக்கு வார்த்தைகளை சொல்லுவது என்பதைத்தான் நாங்கள் சற்று இந்த நாட்களை பார்க்க வேண்டும். அன்பு சோதரி சோதரி,
2: ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி
0: அந்த கத்துடைய வார்த்தை சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் தான் அதன்படி இந்த நாட்களை நாங்கள் செய்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இந்த நாட்களை போக முடியும் அருமையான கத்துடைய
2: சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16
0: எப்படியாக வாழ்ந்தார்கள் எப்படி பாருங்கள். எலியா தீர்க்கதரிசி எடுத்து பாருங்கள். எலியா தீர்க்கதரிசி எப்படியாக அந்த நாட்களை தேவனோடு இடைப்பட்டார், தேவனுடைய சத்தம் தேவனுடைய வாயா இருந்தார், சொன்ன காரியங்களை தேவன் நிறைவேற்றினார்.
2: 15 மத்தேயு 24:14
0: நீங்க பார்க்கணும். தேவனுடைய சித்தத்தின்படி எப்படியாக வாழ வேண்டும் என்பதை இந்த நாட்களே அறிந்து இந்த நாட்களே இதோட சத்தத்தை கேட்டு இந்த நாட்களே அதன்படி நடந்தார்கள். தேவன் அவர்களை மகிமையிலே எடுத்துக்கொண்டார் சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். இதான் நடக்கிற காரியங்கள். அப்ப இப்படியானால் இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களை வந்து நாங்கள் காரியத்தை சொல்லிக் கொள்கிறோம், ஆனால் இந்த நாட்களே கத்தர் நம்மோடு எதை பேசுகிறார் எப்படி பேசுகிறார் என்று சொல்லி கேட்டால் இந்த நாட்களை பாருங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை இந்த நாட்களை சொல்லுகிறோம் என்பதை கவனிக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஆனால் தேவன் பேசுகிற காரியம் வேத அடிப்படையிலே வேதம் சம்பந்தமான காரியத்தை தான் நாட்களே ஆண்டவர் நாட்களே பேசுவார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. தரிசனங்களை கூட தந்தாலும் ஆண்டவர் நாட்களே
2: அவர்களை நோக்கி நீங்கள் உலகம்
0: அந்த தரிசனம் தேவனுக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். என்ன காரியங்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, பார்வனோடு அந்த இடத்திலே சிறையில் இருக்கிற வழியிலே 7 பசுக்கள் அதாவது ஒடுக்கம் அதாவது மெலிந்து எலும்போலா இருக்கிற பசுக்கள் இன்னொரு கொடுத்த 7 பசுக்கள் அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கிற வழியிலே அப்ப அந்த இடத்துல அவர் தேவடைய சமூகத்திலிருந்து யோசேப்பு ஜெபித்த வழியிலே ஆண்டவர் நாட்கள் சொல்லுகிறார் அதாவது 7 வருஷம் பஞ்சம் வரும். அப்ப இந்த கொடுமையான காலத்தில் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், களஞ்சியங்களை நீங்கள் சேர்த்து வைத்து காரியங்களை இந்த நாட்களை செயல்படுத்த வேண்டும். அப்ப அதைத்தான் இந்த நாட்களை யோசேப்பு தெளிவாக இந்த நாட்களை பார்வனுக்கு சொன்ன வழியிலே பார்வன் இந்த நாட்களை பார்த்தார். இந்த நாட்களே இந்த காரியத்தை செய்யத்தக்கவர் இந்த வாலிபன் தான் என்று சொல்லி இந்த நாட்களே அவனுக்கு செய்ய மரியாதையை கொடுத்து இந்த நாட்களே அந்த அதன் மூலமா இந்த நாட்கள் இந்த காரியத்தை சந்திக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அவருக்கு அந்த இடத்துல கொடுக்கிற அந்த மரியாதை என்ன காரணம், அவருக்கு தேவன் யோசேப்புக்கு ஏற்கனவே கொடுத்த ஒரு கனவு, அதுவும் ஒரு தரிசனம் தான். அந்த தரிசனத்தை சொன்ன வழியே தான் சகோதரர்கள் எரிச்சல்லொண்டு அவரை கொண்டு போய் இந்த நாட்களை பாலங்கிணத்திலே போட்டு அடிமையாக விட்டார்னு சொல்லி பார்க்கிற கத்து. அப்ப பாருங்கள், ஒரே காரியத்திலே ஒரே கல்லில் ரெண்டு மாங்க என்ற விதமாக ரெண்டு தரிசனங்கள் இந்த நாட்கள் நிறைவேறுது. பார்வனுடைய காரியம் நிறைவேறுகிறது, அதே வழியில் இந்த நாட்களே தேவன் இவருக்கு சொன்ன காரியங்கள் இந்த நாட்களே அந்த ஒரே நேரத்தில் நிறைவேறுகிறதா இங்கே காணக்கூடியதாக இருக்கு. அவ யோசேப்புடைய தலை உயர்த்தப்படுகிறது, அதே வழியிலே அங்கே பார்வன் சொன்னபடி பார்வனுடைய கனவுகளையும் அங்கே தேவன் இந்த நாட்களை நிறைவேற்றி கொடுக்கிறதே பாருங்க. இதான் கத்துடைய காரியமாக இந்த நாட்களே இருக்கிறது. அப்ப இங்கே பாருங்கள், அப்ப முக்கியமான காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே யோசேப்பு அவருடைய சகோதரன் திரும்பி வந்த வழியிலே அவங்களுக்கு குரோதம் காட்டம்
2: போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை.
0: அவளுக்கு தான் அருமையான கத்துடைய பிள்ளைகள், அதான் இந்த நாட்களை மன்னித்தார்னு சொல்லி பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. சொல்லுறார், நான் தான் யோசேப்பு அப்பா, பயப்படாதீங்க, நீங்க
2: கிட்டியுங்கள்,
0: தேவனுடைய சாயலாக தேவனுடைய சித்தத்தை நாங்கள் செய்கிறவர்களாக இந்த நாட்களை இருக்க முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கட்டித்தருகிறதை பார்க்கிறோம். அப்ப இங்கே சொல்லப்படுகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அங்கே யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே விசுவாசிகள் ஒருவருக்கு ஒரு
2: பாத்தினுடைய இந்த சுவிசேஷம்
0: பாவங்களை அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்புக்கு இந்த நாட்களில் பாவ மன்னிப்பு அங்கே தேவனிடத்திலே பெற்றுக் கொள்ள வேண்டும், நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் 1 யோவான் 1:9 இந்த நாட்களை பார்க்கணும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் முதலாவது நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிட்டு நமக்கு அதாவது பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அப்படியானால் அறிக்கை எடுக்கிற வேளையிலே நீதி உள்ள தேவன் கட்டாயம் நமக்கு நீதியை செய்வார். அதான் முக்கியமைய அதான் ஏற்கனவே சொல்லியிருந்த தாவீதுடைய வாழ்க்கை. தாவீதுக்கு ஒன்றுமே தெரியாது. தாவீது ஏதோ தான் செய்த சரியான நீதி
2: உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக
0: வாழ்ந்து கொண்டிருந்தார். சொன்ன வேளையில்தான் தாவீதுடைய இருதயம் குத்தப்பட்ட வழியிலே அங்கே நான் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அங்கே சாம்பல்ல போய் இந்த நாட்கள் இருந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கும் மருமை பிள்ளைகளே. அப்ப அதனாலே அருமையான கத்துட பிள்ளைகளே இன்றைக்கு ஜனங்களுக்குள்ளே புரிந்து கொள்ளுதல் இந்த நாட்களே அங்கே மிகவும் குறைவாக இருக்கிறபடினால் விளைங்குள தன்மை இந்த நாட்கள் இல்லாமல் இருக்கிறபடினால்தான் ஜனங்கள் இன்றைக்கு போதை வசுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், விபச்சாரத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அருமையான கத்துட பிள்ளைகளே களவு செய்கிறார்கள், கொலை செய்கிறார்கள். அவர் என்ன சொல்லுகிறார் இந்த நாட்கள் இதெல்லாம் சர்வசாதாரணம், இதெல்லாம் பாவம் என்ற ரீதியிலே இல்லை என்று சொல்லி இந்த நாட்களை அவர் நினைத்துதான் அந்த காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே இப்ப போதை வத்து பார்க்கிற வழியிலே இந்த சரீரத்தை குறித்து சொல்லப்படும். வேதம் சொல்லுவது குருந்தியர்லே இந்த சரீரமாகி ஆலயத்தை நீ கெடுத்த அடவுன்னு நான் கெடுப்பேன் சொல்லி இன்றைக்கு போதை வசுக்கு அடிமையா இருந்தா அந்த நாட்களில் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் அவருக்கு அந்த குறிப்பிட்ட காலத்தில் இந்த நாட்களில் மரணம் வரும். அந்த மரணத்தின் நிமித்தம் இந்த நாட்களை என்ன செய்ய முடியும், தேவனுடைய சமூகத்துக்குள்ளே இந்த நாட்களை போக முடியாது. ஏன்னு சொல்லி சொன்னால் தேவனுக்கு விரோதமா இந்த நாட்களை பாவம் செய்கிறதை பார்க்கணும். அப்ப நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முற்றுமுழுதாக அந்த நாட்களிலே பாவ கரை அற்றதாக அங்கே தேவனுக்கு பிரியமாக அந்த நாட்களை இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்காருமான கத்துடப்படுகிறது. வேதம் சொல்றது எபேசியர் புத்தகத்திலே பாருங்கள், அங்கே நாங்கள் இந்த சரீரத்தை இந்த நாட்களே ஆவியாத்ம சரீரத்தை தேவனுக்கு பிரியமாக இந்த நாட்களை நாங்கள் இந்த நாட்களை மாற்றி நடக்க வேண்டும் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களை இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அது போக இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் இங்கே 1 யோவான் 1:9 சொல்லப்பட்ட காரியத்தின் படி ஆண்டவரை கத்துடைய பிள்ளைகளே இங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களே பாவங்களை அறிக்கையிட்டு இந்த நாட்களே விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள் இரண்டாவதாக இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் தேவனை தொழுது கொள்ளும் ஆராதனையிலே வேத பாடங்களை வாசித்த அந்த நாட்களே முக்கியமாக அந்த நாட்களே இடம்பெற வேண்டும். ஏனென்றால் உண்மையான தேவனுடைய வார்த்தை அனைவருக்கும் இந்த நாட்களே முன்பாக அந்த நாட்களே அறிக்கை பண்ணப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே 7 வருஷங்களுக்கு ஒரு முறை ஆசரிப்பு கூடாரத்தின் காலத்திலேயே இஸ்ரவேல் அனைவரும் ஒன்றாக கூடியிருக்கும் போது குடிந்த போது மோசேயின் நியாயப்பிரமாணம் முழுவதையும் இந்த நாட்களே வாசிக்கப்படுவதை இந்த நாட்களே அங்கே கேட்க வேண்டும் என்று தேவன் இந்த நாட்களே ஒழுங்கு செய்தார் சொல்லி இந்த நாட்களை பார்க்க உபாகமம் 31வது அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்வோம். என்னோட கூட திருப்பிக் கொள்வோம். அப்ப மோசேனுடைய காலத்தில் இந்த நாட்களை என்ன நடந்தது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அங்கே தேவன் இவர்களுக்கு இந்த நாட்களை என்ன காரியத்தை செய்தார் என்பதைத்தான் அன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம் என கத்துக்கொள்வது. உபாகமம் 31வது அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே 9வது வசனத்திலிருந்து வாசிக்கின்றேன் பாருங்கள். வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் மோசே இந்த நியாய பிரமாணத்தை எழுதி அதை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற லேவியரின் புத்தராகிய ஆசாரியருக்கும் இஸ்ரவேலுடைய மூப்பர் எல்லாருக்கும் அங்கே ஒப்புவித்து அவர்களுக்கு இந்த நாட்களை கட்டளையிட்டது என்னவென்றால் விடுதலையின் வருஷமாகிய ஒவ்வொரு 7 வருஷத்திலும் அங்கே முடிவிலேயே கூடார பண்டிகையிலே உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தலத்திலே நீ என்ன செய்ய வேண்டும், இஸ்ரவேல் எல்லாரும் அவருடைய சந்நிதியிலே சேர்ந்து வந்திருக்கும் போது இந்த நியாய பிரமாணம் இஸ்ரவேல் எல்லாரும் கேட்க அவளுக்கு முன்பாக அந்த நாட்களே வாசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்க அவ புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசல்களிலே இருக்கும் அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பயந்து இந்த நாட்களை இந்த நியாய பிரமாண வார்த்தைகளின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு நீங்கள் யோர்தானை கடந்த சுதந்திரிக்க போற தேசத்திலே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கு ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும் என்றார் என்று சொல்லி இந்த இடத்துல இந்த நாட்களை பார்க்கக்கூடியதா இருக்கு. அருமையான அன்பு சோதனை சோதரியும் இங்கே பார்ப்போமா இருந்தால், இங்கே அவர் கற்றுக் கொடுக்கிறார் நாட்கள் என்ன காரியம்னு சொன்னால், இந்த உபாகமத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை இந்த நாட்களை பழைய ஏற்பாட்டு காலத்திலே செய்ய வேண்டும். அதாவது பழைய ஏற்பாட்டு தொழுகையிலே இந்த அம்சம் இந்த நாட்களிலே எஸ்ட்ரா நெகேமியா ஆகியோரின் காலத்தில் இந்த நாட்களை நடைபெற்றது என்பது தெளிவான உதாரணமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைப்பிள்ளைகள், அது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் வேதத்திலே பார்க்கிற வழியிலே அங்கே பாருங்கள். இந்த நாட்களில் என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள்.
2: பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும்.
0: நெகேமியாவின் புத்தகத்தை இப்படியாக அந்த நாட்களை சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைப்பிள்ளைகள், நெகேமியாவின் புத்தகத்திலே அங்கே நான் வாசிப்போமா இருந்தால், 8வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்பாக வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி வந்து கர்த்தர் இஸ்ரவேலை கற்பித்த மோசே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேதபாரகராகிய எஸ்ட்ராவுக்கு சொன்னார்கள். அந்தபடியே 7வது மாதம் 1வது தேதியிலே ஆசாரியனாகிய எஸ்ட்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷருக்கும் ஸ்திரீயும் கேட்க அறியத்தக்கதாக அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்பாக அங்கே வீதிக்கு எதிரிலே இருந்த காலத்திலேயே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாகவும் அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாக சொவி கொடுத்தார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைப்பிள்ளைகளே, அப்ப என்ன காரியம் நடக்கணும்னு சொல்லி சொன்னால், இந்த வார்த்தை இந்த நாட்கள் அங்கே நெகேமியாவின் காலத்தில் இந்த நாட்கள் இந்த காரியங்கள் அந்த ஆண்டு அந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் உள்ள காரியங்கள் இந்த நாட்களே வாசிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைப்பிள்ளைகள், அப்ப அதே குறித்து அந்த நாட்கள் நெகேமியா 8வது அதிகாரத்திலே 1-12 வரையும் வாசிக்கிற வழியில் அந்த காரியத்தை அறிந்து கொள்ள கூடியதாக இருக்கு. எப்படின்னா, அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடி புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான கத்துடைய பிள்ளைகளே பாருங்கள், அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அங்கே லேவியரும் ஜனங்கள் எல்லாரும் அமர்ந்திருந்து அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், அங்கே விசாரப்பட வேண்டாம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், அந்த காரியத்தை குறித்து ஏற்கனவே ஆண்டவர் மோசையோடு பேசின காரியத்தை இங்கே எஸ்ரா மட்டுமல்ல, இந்த நெகேமியா மட்டுமல்ல, இந்த நாட்களே தொடர்ந்தும் அந்த காரியங்கள் இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். கத்துடைப்பிள்ளைகளே, அப்ப சொல்லப்படுகிற காரியம் என்னென்றால், ஓய்வு நாளிலே ஜெப ஆலயங்களிலும் தொழுகையிலும் அங்கே தொழுகையின் போது வேத பாடங்களை இந்த நாட்களை வாசித்து ஒரு ஒழுங்கான நடைமுறையிலே இந்த நாட்களே ஆயத்தப்படுத்தினான்னு சொல்லி பார்க்கிறோம். அருமையான கத்துடைப்பிள்ளைகள், அதே போல இந்த புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளும் அங்கே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைப்பிள்ளைகள், இப்ப பாருங்கள், 1 தீமோத்தேயு 4:3 பார்க்கிற வழியிலே திருப்பிக் கொள்ளுங்க என்னோடு கூட. 1 தீமோத்தேயு புத்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறது எப்படி என்றால், நாங்கள் வாசிப்போம். 1 தீமோத்தேயு புத்தகத்திலே நாங்கள் 4வது அதிகாரத்திலே 13வது வசனத்தை இந்த நாட்களை வாசிக்கிறவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால், அங்கே நான் வெறுமளவும் வாசித்ததிலும் புத்தி சொல்லுதலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்க. அப்ப தீமேத்தேவுக்கு எழுதுகிற வேளையிலேயே அப்போஸ்தலாய பவுலடிகள் இப்படியாக அந்த நாட்களை எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கும். அப்ப எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் வருகிற வேளையிலே பாருங்கள், அங்கே தேவனுடைய வார்த்தையிலே இந்த நாட்களே வாசிக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும், அதே வேளையிலே புத்தி சொல்ல வேண்டும், உபதேசிக்க வேண்டும், எல்லாவற்றிலும் நீங்கள் யாக்கிரதையா இருந்து நாட்களே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த காரியத்தை நாட்களே செய்து முடிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நாட்களே அங்கே அந்த நாட்களே பழைய ஏற்பாட்டு காலத்திலே இங்கு வலியுறுத்தப்பட்டிருந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், கொலோசியர் 4:16 வாசிக்கிற வழியிலே ஆண்டோட வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்வது என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசியர் 4வது அதிகாரத்திலே அங்கே 16வது வசனத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிறது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நிருபம் உங்களிடத்திலே வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதேயா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள், லவோதேயாவிலே இருந்து வரும் நிருபத்தை நீங்கள் வாசியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்ப்போம். அருமையான கத்துடைப்பிள்ளைகள், அப்ப அதனாலதான் அந்த 14வது வசனத்தை சொல்லுகிறார், அர்ப்பிப்பை கண்டு நீ கத்திடத்திலே பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அருமையான கத்துடைப்பிள்ளைகளை, அப்ப ஏனென்று சொன்னா கத்திடத்திலிருந்து நாங்கள் பெற்ற ஊழியங்களை செய்ய இந்த நாட்களே கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகவும் இந்த நாட்களே அந்த நாட்களே பழைய ஏற்பாட்டில் இந்த நாட்களை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைப்பிள்ளைகள், அப்ப தேவன் அந்த நியாய பிரமாணங்களை அவர்களுக்கு கொடுத்தார், தேவன் அந்த கட்டளைகளை கொடுத்தார் நாக்களே, அவர்கள் அந்த கட்டளைகளை எழுதினார்கள். அதன்படிதான் நாக்களை நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அந்த இடத்திலே தீர்மானம் பண்ணினார். அவர்கள் அப்படியே ஆண்டவருடைய சித்தத்தின்படி இந்த நாக்களே நடந்தார்கள் என்று சொல்லி அந்த நாக்களை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, அப்ப இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே இங்கே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாக்களை சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னார். அவர்கள் இந்த நாக்களை குலோசியர் 4 பார்த்த வார்த்தையின்படி வேதம் தெளிவாக சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னார். அருமையான கத்துடைய, அங்கே அந்த நிருபம் இந்த நாக்களிலே அங்கே இது லவோதியாக்க சபையிலும் வாசிக்கப்படும்படியாக செய்ய வேண்டும் என்பதைத்தான் அங்கே அவர்கள் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 1 தெசலோனிக்கேயன் புத்தகத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளும். 1 தெசலோனிக்கேயன் புத்தகத்திலே 4:16 வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலே இருந்து இறங்கி வருகிறார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவதாக.
2: இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக
0: இருந்திருப்பார்கள். அருமையான நாட்களை ஜனங்கள் இந்த வேத வார்த்தைகளை வாசித்து நியாயப்பிரமங்களை இந்த நாட்களை கை கொண்டு இந்த நாட்களை இருக்கிற வேளையிலே ஆண்டவுடைய வருகையின் போது இந்த நாட்களை அவர்கள் என்ன செய்வார்களாம்? இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, எக்காலம் தொழிக்கிற வேளையிலே வானத்திலே இருந்து இறங்கி வரும் அப்பொழுது
2: என்பதை நேர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியும்
0: மறித்தபடி தேவடைய கற்பனைகளின்படி தேவடைய கட்டளையின்படி இந்த நாட்களை செய்து முடிக்கிற ஜனங்கள் அந்த பழையப்பாடு பரிசுத்தவான்கள் சொல்லப்படுது. அவர்கள் இந்த நாட்களில் கிறிஸ்துவுடைய வருகையில இந்த நாட்கள் எழுந்திருப்பார்கள். எப்படி என்று சொன்னால், எப்படி சரியாக செய்தார்களோ அதன்படி இந்த நாட்களிலே அவர்கள் அங்கே மறித்திருக்கிறார் என்பதை, இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் மறித்திருக்கிறோமோ என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லி இந்த நாட்களை சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், ஆண்டவர் இனத்துக்காக அந்த வார்த்தை எழுதியிருக்கிறார் பாருங்கள். புடி வரை அந்த நினைப்பனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு அந்த வார்த்தை எழுதப்பட்டதன் நோக்கத்தை நாங்கள் முதலாவது அறியவன் வருமையான கத்தெழுப்படவில்லை. ஏதோ ஏனோ தானோன்னு இந்த வார்த்தை எழுதப்படவில்லை. ஏன் அப்படியாக எழுதப்பட்டிருக்கிறன்னு சொல்லி சொன்னால், அங்கே ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பு அவனுக்குள்ளே நிரந்தரமாக இருக்காது. ஏன்னு சொன்னால் சில வேளைகளிலே அவன் நிலைமைகள் மாறி
2: காரியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
0: மாறி இந்த நாட்களுக்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களை அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள இன்றைக்கு தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை எடுத்து பாருங்கள். அங்கே அவர் அந்த இடத்துல ஆண்டவரோடு இருந்தார். அருமையான கத்துடையப்பர்களே, அப்ப ஆண்டவரும் இந்த நாட்களில் ஆவியானவரோடு நடந்தார் இந்த நாட்களே. ஆனால் பாருங்க, இந்த நாட்களே ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்தார் என்று சொன்னால் அவர் அங்கு பரிபூர்ண ரட்சிக்கப்பட்டிருந்தார் என்று சொல்லி சொன்னார். ஆண்டவரை அந்த காரியத்திலே அவர் இந்த நாட்களே நடத்தி செல்ல மாட்டார். அருமையான கத்து, இப்ப நாங்கள் நினைக்கிறோம் இந்த நாட்களே இது கத்தருடைய காரியங்கள் இப்படியாக நடக்கிறதுன்னு சொல்லி. ஆனால் அருமையான கத்துடையப்பர்களே, அவனுடைய சூழ்நிலையை நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும். என்ன நிலைப்பாட்டில் இந்த நாட்கள் இருந்தான் என்பதுதான். அப்ப பாருங்கள், அப்ப அந்த இடத்துல பாருங்கள், அவன் அப்படியே இந்த நாட்களை ஆண்டவரோடு இருந்து ஒன்றாக அப்பம் விட்டு ஒன்றாக காரியங்களை எல்லாம் செய்த அந்த அந்த மனுஷன் இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால், ஆண்டவரை காட்டி கொடுத்த இந்த நாட்களே அவன் பெருங்க அதுக்கு பின்பாக தன்னுடைய இருதயத்திலே குற்றுண்டவனாக சொல்லுகிறான். குற்றமற்ற இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் என்று சொல்லி தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். வருமையான, அப்ப முடிவு எப்படியாக இருக்கிறது? அழிவாக அந்த நாட்களை இருக்கிறதை ஒழிய அவர் இந்த நாட்களை ஆண்டோட வரியில் எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியமாக இந்த நாட்கள் இல்லை என்பதை நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். வருமான கத்துள்ளவர்கள், இப்ப பேதுரு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுகிற வழியிலே எல்லாம் சரி ஆண்டவரே நான் யார் மறைந்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னார். ஆனால் கடைசியாக பேதுரு கூட இந்த நாட்களை மறுதளித்தாரும். ஆனால் கடைசியாக மனங்கசந்து அழுகிற வழியிலே ஆண்டவர் அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த வார்த்தைகளூடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு சோதனை சோதரி, அப்படியானால் பாருங்கள் இந்த வார்த்தையின்படி பார்க்கிற வேளையில் இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் நாங்கள் வாசித்துக் கொள்வோம். என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே நாங்கள் வாசிக்கிற வேளையில் அருமையான கத்துடைய பிள்ளைகளை, கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது பாருங்கள். 1 தெசலோனிக்கேயன் புத்தகத்திலே பார்க்கிற வேளையிலே, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பாருங்கள் அந்த வார்த்தை சொல்லுகிறது. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் இந்த நாட்களே எக்கால சத்தத்தோடும் இந்த நாட்களை என்ன செய்வாராம்? பிரதான தூதர்களோடும் இந்த நாட்களே சத்தத்தோடும் எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது இந்த நாட்களை என்ன செய்வார்கள்? எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்பதைத்தான் அந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுவார். அப்படியானால் ஒரு கிறிஸ்துவனுடைய 2வது வருகையில் இந்த நாட்களே ஆய்த்தப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், 1 தெசலோனிக்கேயன் 5 27 வசனத்தை வாசிக்கிற வழியிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. பாருங்கள், இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதர யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரிலே ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று தெசலோனிக்கா சபைக்கு சொல்லுகிற வழியிலே அங்கு இந்த நாட்களே பாடிகள் சொல்லுகிறதே அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த நிருபம் இந்த நாட்களே ஜனங்களுக்குள்ளே இந்த நாட்களே வாசிக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கே இந்த நாட்களில் ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவுடைய கிரியைகளை ஆண்டவுடைய காரியத்தை நாட்களே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அவர் சொல்லுவார். அப்படி என்றால் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் உங்களுடனே கூட இருப்பதாக சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தையை இந்த நாட்களை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, அப்ப தேவனுடைய காரியங்கள் இந்த நாட்களை அவர்கள் வாசித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்கள் அங்கே நமக்கு இந்த இடத்துல சொல்லுவா. அப்ப பாருங்கள், இவற்றுடன் வேத வசனங்களின் அருமையான கர்த்தருடையவர்களை அடிப்படையிலே கற்பித்தல், உபதேசம் செய்தல், புத்திமதி கூறுதல் ஆகியவை கூட இந்த நாட்களில் இடம்பெறுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஒன்று தீமோத்தேயுவின் புத்தகத்தில் நாங்கள் பார்க்கிற வேளையிலே என்ன காரியம் செய்ய வேண்டும் என்பதை இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஒன்று தீமோத்தேயு 4:13 பார்ப்போமா இருந்தால், நான் வாசிக்கிறேன் இந்த வார்த்தை 4:13 வசனம் சொல்லுகிற இந்த நாட்களை எப்படி என்றால், நான் வருமளவும் வாசித்தலும் புத்தி சொல்லுதலும் உபதேசத்திலும் ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்ப்போம். பாலடிகள் சொல்லுகிறார் இந்த நாட்களே, மறுபடியும் நாங்கள் இந்த நாட்களே என்ன செய்ய வேண்டும், ஜாக்கிரதையா இந்த நாட்களே இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோட பிள்ளைகள், ரெண்டு தீமோத்தேயு புத்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ரெண்டு தீமோத்தேயு புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமையான அன்பு சோதரி இந்த நாட்களை பாருங்கள், 4:2 இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால், சமயம் வாய்த்தாலும் சரி வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி இந்த நாட்களை கடிந்து கொண்டு புத்தி சொல்லுன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே என்ன காரியம் சொல்லப்படுது என்றால், சமயம் வாய்க்குதோ வாய்க்கலையோ எந்த இடத்துல பிரசங்கம் பண்ண வேண்டும்னு சொல்லி இந்த நாட்களை கர்த்தர் ஏவுகிறாரோ அந்த இடத்துல நீ போய் பிரசங்கம் பண்ண வேண்டியார். வார்த்தைகளை போடுகிறது அவர் தான் நம்முடைய வாயிலே வார்த்தைகளை போடுவார். இதை நாங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, இப்ப பிரசங்கம் பண்றோம்னு சொன்னா இல்லை, நான் பிறகு பார்த்து ஆறுதலா கொஞ்சம் இதண்டு போட்டு பிரசங்கம் பண்ண வேண்டும். இப்ப டிஎல் மூடி இந்த காரியத்தை எடுத்து பாருங்க, நான் ஏற்கனவே இந்த காரியத்தை சொல்லியிருக்கேன். அவர் இந்த நாட்களை தன்னுடைய வேலைக்காரனுக்கு அவர் இவர் ஊழியம் செய்து விட்டு இந்த நாட்களை வந்திருந்தார். அப்பாருங்கள், அவர் படுத்திருக்கிறார் அந்த வேலையில ஆண்டவர் அவருடைய இதயத்திலே பேசுகிறார், நீ போய் உடைய வேலைக்காரனுக்கு என்னை குறித்து சொல்லுன்னு சொல்லு. அப்ப அவர் சொல்ற, ஆண்டவரே நான் இந்த நாங்கள் இப்பதான ஊழியத்துக்கு போட்டு வந்திருக்கேன் ஆண்டவரே, நீ என்னை அறிவீர் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிட்டு காலையிலே வருகிற வேலையில நான் சொல்லுவோம்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லி கொண்டிருந்தார். ஆனா காலையிலே எழுந்து இந்த நாட்களே போய் அவர் அந்த இடத்திலே பார்த்த வேலையிலே அங்கே அவருக்கு டீ கொண்டு வருகிற வேலைக்காரன் டீ கொண்டு வரவில்லை. அப்படியே எழுந்தார் கிச்சன்களை பார்த்த வேலையிலே பாருங்கள், அருமையான கத்தோடைய பிள்ளைகளே, அந்த வேலைக்காரன் அங்கே ஒரு இதிலே தூக்கு போட்டு இந்த நாட்களை தூங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த வேலையிலே அவருடைய இருதயம் அங்கே அந்த இடத்திலே உடைக்கப்பட்டது. அவர் அதற்கு பின்பாக அந்த நாட்களே அவர் மறிக்கும் வரைக்கும் இந்த நாட்களை அந்த பாவத்துக்கு அந்த காரியத்துக்காக தேவடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தார். அருமையான கத்தோடு, அதுதான் அந்த சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்பதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்படி என்று சொல்லி சொன்னால், எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் அங்கே கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லும். இப்போ வந்து பிரசங்கம் பண்ணி போட்டு, இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சால் வந்து இந்த நாட்களில் இருந்து பாருங்கள், அது பெரிய ஊழியக்காரன் வச்சாலும் எல்லாரும் சாதாரண ஊழியக்காரன் வச்சாலும் அவர் களவு செய்கிறாருன்னு சொல்லி எனக்கு தெரியுமா இருந்தால் அந்த நாட்களே அது எந்த ஃப்ரெண்ட் தானே அவரை விட்டு விடுவோம் இந்த நாட்களே அவர் சரியில்லை தானே சொல்லி நான் நினைக்கிறேன் சரியான பிள்ளை. ஏன்னு சொல்லி சொன்னால், எந்த சூழ்நிலையிலும் யாரா இருந்தாலும் கடிந்து கொள்ளுகிற நேரத்திலே கடிந்து கொள்ள வேண்டும், கண்டனம் செய்கிற நேரத்திலே இந்த நாட்களை கண்டனம் செய்ய வேண்டும். மறுமையாக கத்திட முடியும். ஏனென்றால் தேவன் பாரபட்சம் அற்றவர். இனி அவர் வரப்போற ராஜாதி ராஜாவாக, அப்போ எப்படியா வரப்போறான்னு சொன்னால், இந்த பெத்லேமேலே நடந்த நாட்களை சிலுவே அங்கே வாரநாள் அடிக்கப்பட்டு சிலுவையில் அறைந்த இயேசு கிறிஸ்துவாய் அவர் வருகிற வரப்பட்டார். இந்த நாட்களே இனி வருகிற வழியில் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமாய் கம்பீரத்தோடு இந்த நாட்களே வருவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ அதனாலதான் வேதம் சொல்லுறது வெளிப்படுத்தல் 1:7 எடுத்து பாருங்கள், அவரை குத்தினவர்களும் கடைசி நாட்களே காணுவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த நாட்களே தயார் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சோதனை சோதி பாருங்கள், அப்படியானால் பாருங்கள் இங்கே 3 சொல்லப்படுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனுடைய மக்கள் வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொன்னா பாருங்கள், அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனுடைய மக்கள் இந்த நாட்களில் என்ன செய்கிறார்களாம், கர்த்தருடைய ஆலய பிரகாரத்திலே வந்து கூப்பிட்டு அவர்கள் தேவனுக்கு அங்கே தசம பாகங்களை இந்த நாட்களிலே காணிக்கைகளையும் கொண்டு வர வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதுன்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடையவர்களே, சங்கீதம் 96:8 நாங்கள் பார்ப்போமா இருந்தால், எடுத்துக்கொள்வோம் என்னோடு கூட இந்த நாட்களில் சங்கீதம் 96 அதிகாரத்திலே எட்டாவது வசனத்தின் நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே கர்த்தருடைய வார்த்தையின் நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், நாங்கள் வாசிப்போம் சங்கீதம் 96:8 இந்த நாட்களை பார்ப்போம். இருந்தால் இங்கே சொல்லப்படுகிறது 96:8 பாருங்கள், அங்கே கர்த்தருடைய கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களிலே பிரவேசியுங்கள், பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொண்டு பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்று சொல்லி நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை அப்ப கர்த்தருக்கு முன்பாக இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர்கள் இந்த நாட்களில் சொல்லுகிறார். எப்படி என்று சொல்லி சொன்ன அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை காணிக்கைகள் தசோவாக்களை கொடுக்கிற காரியத்தை குறித்தும் அங்கு மல்கியா 3:10 சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இதே போல பவுலும் இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால், கொரிந்து திருச்சபையில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு எருசலேம் சபைக்கு இந்த நாட்களில் உதவி பணம் சேகரிப்பது சம்பந்தமாக எழுதினார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்ப ஒவ்வொரு மாதம் இந்த நாட்களில் முதல் நாளிலேயே அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வருமானத்தின் அடிப்படையிலே தேவனுக்கு காணிக்கையாக ஒரு தொகையை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். 1 Corinthians 16:2 நாட்கள் சொல்லுகிறது. அப்ப உண்மையான தொழுகை நாம் நம்முடைய தசவாங்களையும் காணிக்கையிலும் கர்த்தருடைய படைப்பதும் இந்த நாட்களில் இடம்பெற வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்துல இந்த நாட்களை நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப இதைத்தான் அந்த உண்மையான தொழுகை என்று சொல்லப்படுது. விவரங்கள் அடுத்தாக சொல்லப்படுகிற காரியம், புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆராதனைக்கு மக்கள் இந்த நாட்களிலே காணப்படும் அங்கே தனிமைத்துவம் தனிமைத்தன்மையை குறித்து சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், பாருங்கள் பரிசுத்த ஆவியும் அதன் நாட்களிலே வெளிப்பாடுகளிலும் முக்கியமான பங்குகளாகும் என்பதையும், கிறிஸ்துவுடைய சரீரம் இந்த நாட்களிலே திருச்சபையில் ஆவிக்குரியவர்களின் வெளிப்பாடுகள் பல அவை ஞான போதனை அறிவை இந்த நாட்களிலே பாருங்கள் அருமையான கர்த்தர்களே அறிவை இந்த நாட்களிலே தரும் செய்திகள் விசுவாசத்தையும் சிறப்பாக வெளிப்படுத்தும் குணமாக்கும் வரங்கள் அது அற்புதங்களை செய்யும் ஆற்றலும் தீர்க்க தரிசனம் உரைக்கும் இந்த நாட்களிலே பாருங்கள் ஆவியானவரை அங்கே அறிகிற காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அது தொடர்ந்து இந்த நாட்களை அந்நிய பாஷைகள் பேசுகிறது. இப்படியான காரியங்களை இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அதே வேளையிலே பாருங்கள் 1 Corinthians 12 சொல்லப்படுகிற காரியம், ஆகியவைகளாகும் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். அந்த கிறிஸ்து அதாவது ஆதி கிறிஸ்தவர்கள் வழிபாடுகளிலே காணப்பட்ட அருள் அங்கே வாரங்கள் அங்கே தன்மைகள் தங்களுடைய காரியங்கள் இந்த நாட்களே எல்லாவற்றையும் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஜனங்களுக்கிலே அங்கே அறிவும் வரங்களும் எப்படியாக இந்த நாட்களை கிரியை செய்தது என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். தீர்க்க தரிசன வரங்கள் இப்படியான காரியங்கள் இந்த நாட்களை ஆவியானவரை பிரித்து இந்த நாட்களை பாருங்கள் அந்நிய பாசைகளில் பேசுகிற காரியங்கள் அங்கே அந்நிய பாசை பேசுகிறவர்களுக்கு விளக்கம் கூறுதல் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த ஆதி திருச்சபையிலே இந்த நாட்களை பவுல் அடிகள் இந்த நாட்களை என்ன செய்கிறார் சொன்னால், பவுல் கொடுத்த இந்த நாட்களிலே அங்கே அறிவுரைகளில் அங்கே விளக்கம் கூறப்பட்டுள்ளது என்பதை இங்கே பார்க்கிறோம். அப்ப நீங்கள் கூடி வருகிற வேளையிலே உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையிலே பேசுகிறான், ஒருவன் இரகசியங்களை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான், ஒருவன் நாக்களே சொல்லிவிட்டு சொல்லப்படுகிறது. பவுல் கொருந்தியருக்கு இந்த நாக்களை எழுதும் போதும் அவர்கள் எழுதும்போது இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே தங்கள் வழிபாடுகளை அங்கே ஒழுக்க முறைகளையும் இந்த நாட்களை கை கொள்ளத்தக்கதாக இந்த நாட்களை வகுத்து கூறுகிறதை இங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. 1 Corinthians 14 இந்த நாட்களை திருப்பிக் கொள்வோமா இருந்தால் நாங்கள் வாசிப்போம் அந்த காரியத்தை எப்படியாக சொல்லப்படுது சொன்னால் என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 Corinthians 14 கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்றால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அன்பை நாடுங்கள், இதான் வரங்களை குறித்து சொல்லப்படுகிற காரியம். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசனங்களை இந்த நாட்களை வரத்தை விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய பாசையிலே பேசுகிறவன் ஆவினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதே ஒருவரும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷனிடத்திலே பேசாமல் தேவனிடத்திலே பேசுகிறான் என்பதை அறிந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது என்ற கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷனுக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக கிடவதாக பேச கிடவான். அந்நிய பாசையிலே பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நீங்களோ அந்நிய பாசையை பேசும்படி விரும்புகிறேன், ஆகிலும் அந்நிய பாசையிலே பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தியில் உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவனாக ஆவான் என்பதை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஒரு சபை எப்படியாக அந்த நாட்களை கட்டியெழுப்பப்படும், சபைக்குள்ளே ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய செயல்பாடுகள் அந்த நாட்களே எப்படியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு அந்த இடத்திலே இன்றைக்கு நாங்கள் இந்த வார்த்தை கூடாக அந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அதனாலே தான் இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களே அங்கே அந்த இடத்திலே பார்க்கிறோம் விசுவாசிகள் இந்த நாட்களே எப்படியாக இருக்க வேண்டுமாம், ஆவிக்குரிய வரங்களிலே இந்த நாட்களை நிறைந்திருக்க வேண்டும் என்பதை அங்கே இந்த வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே பாருங்கள், இந்த ஆண்டவருடைய இந்த தொழுகையில் இந்த ஆராதனையிலே பார்க்கிற வேளையிலே எப்படியாக இந்த நாட்களை ஆராதனை செய்ய வேண்டும், எப்படியாக தேவனுடைய சமூகத்தில் இந்த நாட்களை செயல்பட வேண்டும் என்பதை கத்திர இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களை சில காரியங்கள் இந்த நாட்களை வெளுத்துகிறே பாருங்கள். தேவனை தொழுது கொள்ளும் ஆராதனையிலே அங்கே எப்படி சொன்னால் அங்கே வேதம் முக்கியமாக வாசிக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையில பாருங்கள், இன்றைக்கு பாருங்கள் சில சபைகளில் பார்க்கிற வழியிலே முதலாவது ஏதோ சங்கீதத்தை வாசிப்பார்கள், அல்லது வேதத்தில் ஒரு பகுதியை வாசிப்பார்கள், வாசித்து தான் ஆண்டவுடைய ஆராதனைக்குள்ளே கடந்து செல்வார்கள் என்பதை கற்றுக்கொள்வார்கள். அப்ப ஆராதனை முடிந்த பிறகு இந்த நாட்கள் சின்ன ஒரு ஜபத்தை செய்வார்கள். அப்ப இதுதான் அந்த ஒரு முறை அந்த அடிப்படை முறையாக அந்த நாட்களை இருக்கிறதை ஒளிய அந்த நாட்களை பாருங்கள். மற்றும்படி இந்த நாட்களே தேவனை ஆராதிக்கிற இந்த நாட்களை சிலர் இந்த நாட்களை வித்தியாசமான முறைகளை இந்த நாட்களை செய்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப பாருங்கள், பவுலும் சீலாவும் துதித்தார்கள் சொல்லி நாங்கள் பார்த்தோம். அப்ப அவர்களுடைய கட்டுக்கள் இந்த நாட்களில் அவர்கள் மூலமா இந்த கட்டுக்கள் அவுழ்க்கப்பட்டதே அங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே விதமாகத்தான் தேவனை துதிக்கிற வேளையிலே தேவன் நம்முடைய கட்டுக்களையும் முகங்களையும் உடைத்து இந்த நாட்களில் அவர் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் இந்த நாட்களிலே தருவார் என்பதை குறித்து இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கிற மாதிரியான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப அதனாலதான் இங்க வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொல்லி சொன்னால், நாங்கள் முதலாவது நாட்களில் என்ன செய்ய வேண்டும் இன்றைக்கு பார்த்த பகுதியிலே பாவத்தை அறிக்கையிட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாட்களிலே தேவனிடத்திலே மிகுதி காரியங்களை பார்க்கணும். இன்றைக்கு பாருங்கள், பாவம் அறிக்கை செய்யாதபடி நாங்கள் காரியங்களில் செயல்படுகிற வேளையிலே அந்த காரியங்களை இந்த நாட்களிலே எவரும் இந்த நாட்களை பாருங்கள் இந்த நாட்கள் பிரயோசனம் பெற்ற காரியமாக இருக்கும். முதலாவது இன்றைக்கு பாருங்கள், நாங்கள் இன்றைக்கு வீதி வழியே திரிகிறோம், இன்றைக்கு வெளியிலே போகிறோம் வருகிறோம் செயல்படுகிறோம். ஆனால் என்னென்ன காரியங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்த்து நாங்கள் அந்த பாவங்களை அறிக்கை செய்து செயல்படுகிற வேளையிலே கத்தர் நம்மோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக, கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த நாளும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே எப்படியாக தொழுது கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களை பார்க்கும்படியாக பாவத்தை அறிக்கையிட்டு உம்முடைய சமூகத்தில் இந்த நாட்களை நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதை இந்த நாட்களே இந்த வார்த்தையோட எங்களுக்கு கற்றுத்தந்த கிருபைகளுக்காக உமக்கு சோதரம். அடியனை மறைத்து நீர் வெளிப்பட்ட கிருபைகளுக்காக உமக்கு நன்றியப்பா. உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களை முற்றுமுழுதா எப்போ கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரஸ் லோர்ட் ஐயா, பிரஸ் லோர்ட் ஐயா.
3: ஆமேன் ஆமேன். இந்த நாளும் துதி ஆராதனை அந்த தலைப்பு தானே ஐயா? உங்களுக்கு திரும்பமாக பர்த்டே விஷயத்தோடு உங்களோட இந்த வீடியோவை நான் யூடியூப்ல போட்டிருக்கிறேன். ஆனா எங்களுடைய இந்த சைட்லேயே போட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க, லோ ரெசல்யூஷன் என்று சொல்லியிருக்கிறாங்க. நான் இருக்கிறேன் உங்களுடைய 600
0: பைபிள் ஸ்டடி ஐயா?
3: இல்லை இல்லை, உங்களோட பிக்சர், பர்த்டே பிக்சர். இல்லை இல்லை, அது வந்து லோ ரெசல்யூஷன் என்று கிடக்குது.
0: இணைந்திருப்பது
3: சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான நற்சிந்தனை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். நற்சிந்தனை கூட கடந்து செல்ல கதர் உதவி செய்வாராக. கதடை கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு வைத்து கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நற்சிந்தனை கூட கடந்து செல்வோமா? ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் நற்சிந்தனைக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். நற்சிந்தனை கூடாக தங்க ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்டினா அவர்கள் வழி நடத்துவார்கள். கேட்போம் ஆசீர்வாதங்களை
4: பெற்று. Recording in progress.
3: ஆமென். நற்சிந்தனை கேட்போமா? ஆமென்.
5: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில்
2: இயேசு கிறிஸ்துவில் சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கனேடிய மண்ணிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்
5: மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா சற்று நின்று கவனிக்கவும் அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு அர்த்தம். தேவரீர் எங்களுக்கு

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583.
1: அந்த 10 குஷ்டரோகிகள், பார்வை இல்லாதவன், மரண தருவாயில் இருந்த லாசருக்கு, எல்லாம் வாலிபனுக்கு, சிறுபெண்ணுக்கு, எல்லாருக்குமே இல்லை. அந்த இறங்கி அப்படிங்கறது வந்து என்ன, பரலோக தேவன் மனுபுத்திர ஆகிய அது மனுஷனாகிய மனுஷியாக நமக்கு இறங்குவது எத்தனை பெரிய சாக்கியம் இல்ல. ஆனா கர்த்தர் நமக்காக செய்து கொண்டே வருகிற இன்றைக்கு செய்கிறார். இன்றைக்கு உங்க விண்ணப்பத்துக்கு அவர் இறங்கி செய்து கொடுக்கிறார். நீங்க உங்க அழுகைக்கு அவர் இறங்கி வருகிறார். உங்க மன்றாட்டுக்கு அவர் இறங்கி வருகிறார். எல்லாவற்றுக்குமே நீங்க என்னெல்லாம் அந்தவிட்டு அப்ளிகேஷனோ வைக்கிறீங்க, அது எல்லாவற்றுக்கும் கர்த்தர் இறங்கி வருகிறார். ஆமென். அல்லேலூயா. இறங்கி வருகிறார். வேலை இறங்குதல் என்பது வேற இல்ல, அது மனதுருக்கத்தை குறிக்கிறது. அது மட்டும் இல்ல, எங்களை ஆசிர்வதித்து அப்பதான் என்ன செய்ய முடியும், ஆசிர்வதிக்க முடியும். இதை படிக்கும் போது எனக்கு யாபேசன் ஜெபம் தான் நினைவுக்கு வருதுல, தேவரீர் என்னை ஆசிர்வதி.
0: டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மோன்ரியலில் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஜீவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 13 அதிகாரம் 12 வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களின் நீண்ட நாட்களின் எதிர்பார்ப்புகளை காத்திருப்புகளை கர்த்த நிறைவேற்றி முடிக்கும்படிக்கு வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகர் பல சூழ்நிலைகளினால் கட்டப்பட்டவர்களாய் அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் அமிழ்ந்து போய் பல நாட்களாய் மாதங்களாய் வருடங்களாய் நம்பிக்கையோடு நன்மைகளுக்காய் சுகத்திற்காய் அற்புதங்களுக்காய் காத்திருக்கிறவர்களே, கர்த்தரின் பலப்படுத்துகின்ற வார்த்தை இதோ உங்களுக்காய். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்கிறார். ஆகவே வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம் ஜனத்தின் காத்திருப்புகளுக்கு இரட்டிப்பான நன்மையை காண செய்ததை குறித்து தியானிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45 அதிகாரத்தை வாசிப்போமானால் அங்கே யாக்கோபை குறித்து பார்ப்போமானால், 130 வருடங்களாய் தான் மிகவும் அதிகமாய் நேசித்த மகன் யோசேப்பை பிரிந்து துக்கித்து கொண்டு இருக்கிறார். அந்த வேளையில் யாக்கோபிற்கு செய்தி வருகிறது, யோசேப்பு உயிரோடே இருக்கிறார், அவர் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிபதியாக இருக்கிறார் என்று. அப்பொழுது யாக்கோபின் இருதயம் அச்செய்தியை நம்ப முடியாமல் மூர்ச்சை அடைந்தது என்றும், அதன்

0: அழிப்பார், விடுதலை கொடுப்பார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமேன்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ரோமர் 8:28. பிரியமான

0: இருக்கிறது. நாமும் அதிகமாக தேவனையும் வார்த்தைகளையும் நேசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் எல்லாம் மாறி போய்விடுகிறது. அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நன்மையை மாத்திரமே செய்வார். பாடுகள் மாதிரி தோன்றும், பிரச்சனைகள் மாதிரி தோன்றும், ஆனால் முடிவில் உங்களுக்கு ஒரு பெரிய மகத்தான வெளிச்சம் இருக்கும். யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆரம்பம் போராட்டமாக இருந்தது, முடிவில் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை, ராஜாவாகினார். யோபுனுடைய வாழ்க்கை இடைப்பட்ட காலம் போராட்டமாக இருந்தது, முடிவில் இரட்டிப்பான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டான். உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது இருக்கிற அழுகை, கண்ணீர், வேதனை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நன்மையினால் நிரப்புவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கின்ற ஜீவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 13 அதிகாரம் 12 வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களின் நீண்ட நாட்களின் எதிர்பார்ப்புகளை, காத்திருப்புகளை கர்த்த நிறைவேற்றி முடிக்கும்படிக்கு வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகர் பல சூழ்நிலைகளினால் கட்டப்பட்டவர்களாய் அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் அமிழ்ந்து போய் பல நாட்களாய், மாதங்களாய், வருடங்களாய் நம்பிக்கையோடு நன்மைகளுக்காய், சுகத்திற்காய், அற்புதங்களுக்காய் காத்திருக்கிறவர்களே, கர்த்தரின் பலப்படுத்துகின்ற வார்த்தை இதோ உங்களுக்காய். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்கிறார். ஆகவே வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம் ஜனத்தின் காத்திருப்புகளுக்கு இரட்டிப்பான நன்மையை காண செய்ததை குறித்து தியானிப்போம்.

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு.
1: சுகத்தை பெற முடியாமல் நம்பிக்கையற்று இருக்கிறீர்களோ, அவைகளில் கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் நம்ப முடியாத அளவிற்கு அதிசயங்களை செய்ய போகிறார். எதிர்பாராத இடத்திலிருந்து நன்மைகளை, நல்ல பதில்களை கேட்க செய்ய போகிறார். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காய் நன்மையானதை தந்து ஆசீர்வதிக்க உள்ளார். வார்த்தை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசு கிறிஸ்துவை
0: அறிவித்துக் கொள்கிறோம்,
1: அறியாமலும் இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் முழுமையாக ஒப்புக்கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் காத்திருப்புகளுக்கு பதிலை தருவார், கண்ணீரை துடைப்பார், விடுதலை கொடுப்பார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமேன்.

இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821.
1: அந்த தானைக்குள்ளே போவோம் பாருங்கள். ஏனென்றால் அருமையான கத்தோட ஒருவேளை கத்தர் நமக்காக அந்த நாட்களிலே ஒரு காரியத்தை செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் அவர் இந்த நாட்களே ரட்சிக்க அவருடைய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார் என்பதை குறித்து இந்த நாட்களில் இந்த வார்த்தையிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே தேவனுடைய ரட்சிப்பு இந்த நாட்களிலே எப்படியாக இந்த நாட்களே வருகிறது என்பதை தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம், அவருடைய கரங்கள் ரட்சிக்கப்படாதபடி குன்றி போகவில்லை, காதுகள் கேட்கக்கூடாதபடி மந்தமாகவில்லை என்று சொல்லி அவருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோனத்தானுடைய விசுவாசத்தை இந்த நாட்களிலே பாருங்கள். இந்த நாட்களிலே அவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். ஆண்டவர் இன்றைக்கு ஜனங்களை ரட்சிக்கிறது அநேகம் பேரை கொண்டாகிலும், அல்லது இந்த நாட்களை பாருங்கள் கொஞ்ச பேரை கொண்டாகும் இந்த நாட்களே என்ன செய்வார்? இந்த நாட்களே அவர்தான் இந்த நாட்களே ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அவருடைய ரட்சிப்புக்கு இந்த நாட்களிலே தடையில்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
0: சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் சங்கமம்
1: சிலர்ச்சிக்க முடியும், அல்லது ஒருவரையா ஒருவர் மூலமாக கூட அந்த நாட்கள் இந்த காரியத்தை செய்ய முடியும். ஏனென்றால் அவர் சர்வ வல்லம் உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சர்வ வியாபியாக அந்த நாட்களில் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவராலே முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏனென்றால் அவர் நேற்றும் என்றும் இன்றும் மாறாத தெய்வமாய் இந்த நாட்களில் எங்கள் மத்தியில் இருக்கிற சர்வ வியாபியாகிய தேவனாய் இருக்கிறபடினால் அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும் என்று சொல்லி கர்த்தருடைய
0: வார்த்தை அல்லது இயேசு கிறிஸ்துவில் சங்கமம் @gmail.com.
1: நாக்களை நமக்கு சொல்லு சிக்கிறது அவருடைய கரத்திலே இருப்பபடியினால் அவர் கொஞ்ச பேர் ஊடாகவோ அல்லது அநேகம் பேர் ஊடாகவோ அந்த ரட்சிப்பு தடையில்லாதபடி இந்த நாட்களை நடக்கும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய ரட்சிப்பு ஒருபோதும் தடைப்படாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுவிசேஷம் நாங்கள் சொல்லுகிற வேளையிலே அது என்ன காரியமா இருந்தாலும் என்ன நிலைப்பாடா இருந்தாலும் கர்த்தர் அந்த காரியத்திலே அவர்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வாக்கு தத்துவத்தை கேட்கிறோம்.
0: வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடியோ ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே இந்த வார்த்தைகளை எல்லாவற்றையும் ஒப்புவிப்போம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தருடைய கரத்திலே இந்த வார்த்தைகளை ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்து எங்களுடைய தேவ ஊழியர் சகோதரி மிஸ்ஸஸ் குலேந்திரம் அவர்கள் வழி நடத்துவார்கள். அதுவரை நாங்கள் இன்றைய நாளுக்கான
1: என்னை ஆசீர்வதி
0: பிதா ஆராய்ச்சியுடன் கடந்து செல்வோம்.

சூப்பர் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் அப்போஸ்தலராகிய பேதுரு எழுதின இரண்டாவது நிருபத்தை கற்றுக்கொள்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்த இரண்டு பேதுரு முதலாம் அதிகாரம் 13-14 வசனங்களை ஒருமுறை கூட நாம் சிந்தித்து இன்னும் சில வசனங்களை சந்திப்போம். இரண்டு பேதுரு முதலாம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பிவிடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். இங்கே பேதுரு சொல்லும் ஒரு முக்கியமான உண்மை என்னவென்றால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்த காலத்திலேயே பேதுரு எப்படி தன் கூடாரத்தை விட்டு சீக்கிரமாக செல்லப் போகிறார் என்பதை முன் அறிவித்திருந்தார். இதைத்தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரத்தின் பின்பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இயேசுவை மறுதளித்த பேதுரு மனம் கசந்து அழுதார். ஆனாலும் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின் பழைய

வேண்டும்படி மீன் பிடித்தால் ஆண்டவர் நம்மை தேடி வந்து தமது அழைப்பையும் நமது அர்ப்பணிப்பையும் நினைவுபடுத்தி தொடர்ந்து நாம் செய்ய வேண்டியதை சொல்லிக் கொடுக்கிற ஆண்டவராயிருக்கிறார். ஒருவேளை இந்நாட்களிலே கூட ஆண்டவர் இதை குறித்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்க கூடும். எனக்கு அருமையான மகனே, மகளே, ஒரு காலத்திலே எவ்வளவு எப்படி செயல்பட்டாய், ஆனால் இன்று உன்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது? நீ மீண்டுமாக வா, நான் உன்னை புதுப்பிக்கிறேன் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார். பேதனுடைய வாழ்க்கையிலே அவர் இரத்த சாட்சியாக மரிக்கப் போகிறார் என்பதை கூட இயேசு ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருந்தார். எனவே தனது மரண சமயத்திலே மரணத்தை எதிர்பார்த்தவராக, மரணத்தை குறித்த எந்த பயமும் இல்லாமல், சரீரத்திலே வாழ்வதை குறித்து சொல்லும்பொழுது அப்பகுதியாகும். பேதர் எழுதின இரண்டாவது நிருபத்தை பேதருவின் இறுதி பாடல் என்று அழைக்கிறார்கள். அதாவது மரணப்படுக்கையிலே அவர் கூறின முக்கியமான வார்த்தைகள் என்று சொல்கிறார்கள். பொதுவாகவே மனிதர்கள் மரணப்படுக்கையிலே இருக்கும்பொழுது இதுவரை கூறாத முக்கியமானவைகளை கூறுவார்கள் என்று யாவருமே எதிர்பார்க்கிறார்கள். அது மட்டுமல்ல, பிரியமானவர்களே, வேத வசனமும் மரணப்படுக்கையிலே கூறிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதாக இருக்கிறது. வேதத்திலிருந்து சில உதாரணங்களை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் 19 அதிகாரத்தை பார்ப்போம் என்றால், அங்கே ஒரு அற்புதமான நாடகம் போன்ற காட்சியை நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு தன்னுடைய 12 புத்திரர்களையும்

உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னே யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். அருமையானவர்களே, தொடர்ந்து நாம் அரசர்களின் வரலாற்றுக்குள்ளே கடந்து செல்வோம் என்றால், தாவீது ராஜா சாலமோனை அழைத்து சொல்கிறார். அதை குறித்து சொல்லும் பொழுது, இந்த உலகத்திலே எல்லாரும் போகும் வழியிலே நானும் போகிறேன் என்று மரணத்தை குறித்து மிக சாதாரணமாக அவர் பேசுகிறார். ஆம் அருமையானவர்களே, இறுதி நேரத்திலே சொல்லப்படும் வார்த்தைகள் முக்கியமானதாக கருதப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலேயும் எருசலேம் நகரத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரணத்தை சந்திக்கும் முன்னதாக தன்னுடைய கடைசி இராப்போஜனத்தை தன் சீஷர்களோடு கூட அவர் ஆசரிக்கிறார். அங்கே அவர் பேசிய வார்த்தைகளும் மிக முக்கியமானவைகளாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சிலுவையிலே மரித்து மகிமையோடு உயிர்த்தெழப் போகிறார்.

ஆனாலும் சொல்கிறார். இதுதான் அவரது இறுதியான வார்த்தைகள். பாருங்கள், 2 தீமோத்தேயு 4:6-8. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். சீமோன் பேதுருவும் தன் இறுதி வார்த்தைகளாக இந்த 2வது நிருபத்தை எழுதும்பொழுது, நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அவரது வாழ்க்கையின் இறுதிக்கு வந்திருப்பதை அவர் அறிந்திருந்தார். பாரம்பரியம் நமக்கு கூறுவது என்ன? அவர் தலைகீழாக சிலுவையிலே அடிக்கப்பட்டார். தலைகீழாக இருக்கும்படியாக என்பதை குறித்து வேறு சிலர் கூறும்பொழுது, இயேசு கிறிஸ்து வானத்தை அண்ணாந்து பார்த்தவராக ஜீவனை விட்டதாகவும், பேதுரு இயேசு கிறிஸ்துவை போல செயல்பட தகுதியற்றவன் என்பதை அறிந்து கீழே நோக்கியவராக மரித்தார் என்றும் சிலர் கூறுகிறார்கள். என் கூடாரத்தை விட்டு போவது என்று சொல்வது சரி

0: இருப்பான்.
1: மரணத்தை குறித்து சொல்ல தங்கும் இடம் என்று பொருள் பெறும். அப்போஸ்தலனாய் பேதுருவும் பவுலும் தங்களுடைய சரீரத்தை குறிப்பிடுவதற்கு இந்த வார்த்தையே பயன்படுத்தியிருக்கிறார்கள். 2 கொரிந்தியர் 5:1 பாருங்கள். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஆம், பிரயாணப்படுகிறவர்கள் எடுத்துச் செல்கிற கூடாரமானது மிகவும் மெல்லியது என்று அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். நாம் மரிக்கும் பொழுது இவ்வளவு காலம் நம் ஜீவன் தங்கியிருந்த சரீரமே நித்திரையாகி பூமியிலே வைக்கப்படுகிறது. தேவன் ஆதாமை உருவாக்கும் பொழுது மண்ணில் இருந்துதான் உருவாக்கினார். மனிதன் மண்ணினாலேயே உருவாக்கப்பட்டவன். இன்னும் ஒரு சாதாரண மண்ணிலே காணப்படுகிற 15 அல்லது 16 விதமான பொருட்கள் நமது சரீரத்திலே
2: கையிலே
1: அடங்கியிருக்கப்படுகிறது. மரணத்தை குறித்து சொல்ல வேத வசனம் பயன்படுத்தும் வார்த்தை நித்திரை. இது படுத்துக் கொள்ளுதல் என்ற அர்த்தமுள்ளதாயிருக்கிறது. நல்ல கிரேக்க வார்த்தைகளை சொல்லும் பொழுது படுக்கைக்கு போகுதல் என்று இது மொழிபெயர்க்கப்படுகிறது. ஊழியர் ஒருவரிடத்திலே ஆத்மா நித்திரை செய்யும் என்ற கருத்துள்ள ஒரு மனிதர் வந்து அதை குறித்து பேசிய பொழுது, நாம் மரிக்கும் பொழுது ஆத்மாவின் எந்த பகுதி தலையணையிலே தலை வைக்கிறது என்று கேட்டேன். அதற்கு அவரால் பதில் சொல்ல முடியவில்லை என்று அந்த ஊழியர் குறிப்பிடுகிறார். ஆம் அருமையானவர்களே, ஆத்மா அல்ல சரீரம்தான் நித்திரை செய்கிறது. ஆத்மா அல்ல

சரீரம்தான் சரீரத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். இவ்வாறுதான் அப்போஸ்தலனாகிய பேதுருவும் பவுலும் மரணத்தை குறித்து எழுதியிருக்கிறார்கள். நாம் வசிக்கும் இந்த கூடாரமானது கல்லறையிலே வைக்கப்பட போகிறது. அது நித்திரை செய்ய போகிறது. ஆனால் ஆத்மா மரிக்கப் போவதில்லை. ஆத்மாவானது உயிர்ப்பிக்கப்பட போவதில்லை. ஏனென்றால் அது மரிக்கவில்லை. உயிர்த்தெழுதல் என்ற வார்த்தை சரீரத்தை குறித்துதான் சொல்லப்பட்டிருக்கிறது. கிரேக்க மொழியிலே உயிர்த்தெழுதல் என்று சொல்லும் வார்த்தைக்கு பொருள் எழும்பி நிற்பது ஆகும். இது சரீரத்தை குறித்தே சொல்லுகிறது என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். சரி, இரண்டு பேதுரு முதலாம் அதிகாரம் 15 வசனத்தை பாருங்கள். மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்துக் கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன். இந்த வசனத்திலே நான் சென்று போன பின்பு என்று அவர் சொல்லுகின்ற வார்த்தையானது பழைய ஏற்பாட்டிலே யாத்திரை செய்தலை குறித்து

போட்டிருக்கும் அதுபோல கலற்றி வைத்து செல்லுகிறேன் என்று சொல்கிறார். இதன் பொருள் என்ன? மரணமானது எல்லாவற்றையும் ஒரு முடிவிற்கு கொண்டு வரவில்லை. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு வெளியேறி சென்றபொழுது எகிப்தியர்கள் அவர்களை முடித்து விட்டோம், அவர்களது வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று கூறினார்கள். ஆனால் அங்கே அது முடிவடையவில்லை. தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தை கடந்து சென்றார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியினுள்ளேயும் நுழைந்தார்கள். இந்த நாள் வரை எகிப்தியர்கள் அவர்களை விட்டு வைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இங்கே அப்போஸ்தலனாய் பேதுருவுக்கு மரணம் ஒரு யாத்திரையாகவே இருக்கிறது, அது ஒரு முடிவு அல்ல என்று தெளிவுபடுத்துகிறார். இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் சொல்லுகிறார். தனது மரணம் வருகிறது என்பதனாலே அவர் எப்பொழுதும் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டிய காரியங்களை கூற விரும்புகிறார். அவ்வாறு அவர் முக்கியத்துவப்படுத்த விரும்பும் காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைதான். பேதுரு இங்கே ஞாபகப்படுத்த

0: பூமியை நோக்கி இழுக்கும் அந்த இழுப்பானது என்னையும் உங்களையும் வசனத்திலிருந்து தூரமாக இழுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருண சகோதரனே, அருமையான சகோதரியே, உலகத்தை விட்டு தன்னை நோக்கி இழுக்கும் சக்தி வேத வசனம். அது உலகத்தின் பழக்க வழக்கங்களிலிருந்து தூரமாக காத்துக்கொள்ள முடியும். குடிப்பழக்கத்திற்கு அடிமையாயிருந்த ஒரு சகோதரன் நமது வானொலி நிகழ்ச்சிகளை கேட்கும்பொழுது கூறிய காரியம் என்ன தெரியுமா? இந்த வார்த்தைகள் என்னை அந்த பாட்டிலிருந்து, உலக வாழ்க்கையிலிருந்து தேவனை நோக்கி இழுக்கிறது என்று சொல்கிறார். அப்போஸ்தலனாய் பேதுரு ஏற்கனவே 10:10 சொல்லும் பொழுது, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, நிற்கும் ஒரு உறுதியான அஸ்திவாரத்தை குறித்தும் நாம் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வேத புத்தகமே நாம் நிற்கும் உறுதியான அஸ்திவாரம் என்று சொல்லும் பொழுது சிலர் கேட்கலாம், வேத புத்தகம் எப்படி உண்மையாக கர்த்தருடைய வார்த்தையாக இருக்க முடியும் என்று கேட்கலாம். இதற்கான பதிலைத்தான் அவர் தொடர்ந்து வரும் வசனங்களிலே சொல்கிறார். 2 பேதுரு 2:16 பாருங்கள், நாங்கள் தந்திரமான அவருடைய மகத்துவம்
1: பரிசுத்தாவியானவர்தாமே உங்களுக்கு ஜபங்களுக்கு வழி நடத்துவாராக கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக்கிறோம். வழி நடத்துங்க.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், உன்னிலும் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடையார்கள் நன்மை அடைவார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே அவனுடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிற இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், தீங்கின் காலத்தில் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருக்களுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு நான் சகாயம் செய்வேன் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற தீங்கு, நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற நெருக்கம், நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற உபத்திரவம், இப்படியான சில காரியங்கள் மத்தியிலும் தேவன் இந்த நாட்களில் நம்மோடு கூட உதவி செய்கிறார். சத்ருவானவன் சில வேளைகளில் நம்மை நெருக்குவான், நம்மை ஒடுக்குவான். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னால், அங்கே சத்ருவுக்கு எதிர்ப்பட்டு எங்களுக்கு சகாயம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இங்கே இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் ஒரு சகாயர் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதனாலதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், அப்படியாக எனக்கு எங்களுக்கு சகாயம் செய்கிற தேவன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லி நாக்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த மெய்யாகவே என்று சொல்லப்படுகிற காரியத்திலே அநேக ஆவிக்குரிய காரியங்கள் இந்த நாட்களை அடங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலதான் இந்த வார்த்தையை இந்த நாட்களை உறுதிப்படுத்துகிற வார்த்தையாகவும் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். தீங்கு காலங்கள் எந்த நேரத்தில் வரும், எப்படியாக வரும், எந்த சூழ்நிலையிலே வரும் என்று சொல்லி இன்றைக்கு நமக்கு இந்த நாட்களை தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பாருங்கள், அந்த காலங்கள் வருகிற வேளையிலே தேவன் நமக்காக அங்கே நமக்காக, அதாவது சத்ருக்களுக்கு எதிர்ப்பட்டு நமக்கு சகாயம் செய்கிற வேளையிலே அங்கு அந்த நாட்களை பாருங்கள்,

0: எந்த சூழ்நிலையிலே எந்த நிலைமையிலே இந்த நாட்கள் இருந்தாலும் நமக்குள்ள இந்த நாட்களிலே பாருங்கள், இப்படிப்பட்ட காரியத்திலே பார்க்கிற வேளையிலேயே தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அங்கே ஒரு மகத்துவமான காரியமாக இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். வேதத்திலே பாருங்கள், இந்த நாட்களிலே தீங்கு வருகிற காலங்களிலே பாருங்கள், தன்னுடைய ஊழியக்காரர்களே இந்த நாட்களிலே தேவன் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். சங்கீதம் 92 எடுத்து இந்த நாட்களை வாசித்து பாருங்கள். உன்னதமானவருடைய மரவில் இருக்கிற நாங்கள் அங்கே அவருடைய சர்வ வல்லோட நிலையில் தங்குவோம் என்று சொல்லுகிற விதமாக அந்த நாட்களை சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். அந்த சங்கீத புஸ்தத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கிற வேளையிலேயே நம்முடைய சத்துருக்களுக்கு தேவன் இந்த நாட்களிலே நம்மை விலக்கி காப்பார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே பாருங்கள், இந்த நாட்களிலே சங்கீதம் 23 எடுத்து வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய தேவன் சத்துருக்களின் கையிலே இருந்து நம்மை விடுவித்து நம்மை இந்த நாட்களிலே அங்கே தப்புவிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறார். மனக்கத்துடைய பிள்ளைகளே, நெருக்கங்கள் துன்பங்கள் வருகிற வேளையிலே நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் கர்த்தர் அவர் உங்களுக்காக அந்த நாட்களிலே சத்ருவுக்கு எதிர்ப்பட்டு உங்களுக்கு சகாயம் செய்வார். அதனாலே தான் நாங்கள் இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களிலே நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை தீங்குக்கும் பொல்லாப்போலுக்கும் நெருக்கங்களுக்கும் துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் விலக்கி இந்த நாட்களை பாதுகாத்து இந்த நாட்களை நமக்கு சகாயம் செய்வார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தின் ஊடாக இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம் என கர்த்தருடைய பிள்ளைகள். அதனால்தான் சங்கீத 91 சொல்லப்பட்டது போல அவர் தமது சிறகுகளினால் மூடுவார் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த நாட்களிலே நம்மை தன்னுடைய சிறகுகளினாலே மூடி இந்த நாட்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த நாட்களிலே தேவன் உங்களை காப்பாராக. அவரை விசுவாசியுங்கள், அவரிடத்தில் இந்த நாட்களை திரும்புங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.
1: பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? 1 கொரிந்தியர் 6:19. பிரியமானவர்களே, சரீரத்தை குறித்து பலவிதமான கருத்துக்களை மக்கள் கூறுகின்றனர். ஆவி தேவனுக்கு சொந்தமானது, சரீரம் தமக்கு சொந்தமானது, அதை எப்படியும் தம்முடைய விருப்பம் போல பயன்படுத்தி கொள்ளலாம் என்று எண்ணுபவர்கள் சிலர் உண்டு. மேலும் இந்த சரீரத்தை வருத்துவதன் மூலம் பல நன்மைகளை பெறலாம் என்ற நம்பிக்கையில் சரீரத்தை காயப்படுத்தி வருத்தி இன்னும் பல காரியங்களை செய்து தாங்கள் நினைத்ததை அடைய முயற்சிக்கும் மக்களும் இருக்கின்றார்கள். ஒரு கிறிஸ்தவரை பொறுத்தமட்டில் சரீரமானது பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யும் ஆலயம் என்று பவுல் எழுதியிருப்பதை நாம் வாசிக்கிறோம். ஒருவன் இந்த சரீரத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்ற எச்சரிப்பையும் அவர் கொடுத்திருக்கின்றார். தேவன் மண்ணினால் மனிதனை உருவாக்கி அவனுக்குள் தனது ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவர் உருவாக்கிய இந்த சரீரம் ஆவி ஆத்மா அனைத்தும் அவருக்கே சொந்தமானவை. பாவத்தில் விழுந்து போன எம்மை தமது ஜீவனை கொடுத்து மீட்டுக் கொண்டார் என்றால் நாம் அவருக்கு எவ்வளவு முக்கியமானவர்கள். அவர் எமக்குள் வாசம் செய்யும் ஆலயங்களாக இருக்கிற கிருபையை பெற்று நாம் எவ்வளவு பாக்கியவான்கள், இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு கூறுகின்றார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், அதை 3 நாளுக்குள் எழுப்புவேன் என்று. அப்பொழுது பரிசேயர்கள் நினைத்தார்கள் அவர் எருசலேம் ஆலயத்தை குறித்து பேசுகிறார் என்று. ஆனால் அவர் தமது சரீரமாகிய ஆலயத்தையே குறிப்பிட்டார். தேவாலயத்திற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதையே சுத்தமாக வைத்திருக்க எவ்வளவு முயற்சிக்கின்றோமோ அது போலவே எமது சரீரமாகிய ஆலயத்தையும் துப்புரவாகவும் பரிசுத்தமாகவும் வைத்திருக்க பிரயாசப்பட வேண்டும். ஏனெனில் நாம் அவர் தங்கி வாழும் ஆலயங்களாய் இருக்கின்றோம். ஆகவே உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.
2: Recording stopped.

0: மாலை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.
1: வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த திருமறை நேரம் நிகழ்ச்சியானது அநேகருடைய வாழ்க்கையிலே விழிப்புணர்வை, தெளிவை, சத்தியத்தினுடைய வெளிச்சத்தை காண்பிக்கிறது என்பது தேவனுக்கு மகிமையா இருக்கும். இப்பொழுது நீங்க கூட வேதத்தை கையில் எடுத்து எப்பயும் சொல்ற ஒரு நோட்டை வச்சுக்கோங்க, ஒரு பென் வச்சுக்கோங்க, குறிப்புகள் எடுங்க, பிறகு அதை பற்றி ஆராய்ந்து படிங்க. அது நமக்கு நித்திய ஜீவனா இருக்கிறது மட்டுமல்ல, நற்குணசாலியாக நாம் இருப்பதற்கு வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஆகவே இந்த செய்தி வழியாக நாம சத்தியத்தை கவனிக்கலாம், செய்திக்கு போகலாம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள்.
2: வணக்கம். திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். ஃபேஸ் டு ஃபேஸ், நேருக்கு நேர் என்ற இந்த தொடரில் இயேசு கிறிஸ்துவை நேரடியாக சந்தித்த மக்களை குறித்து நம்ம படிக்கிறோம். அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரை நேருக்கு நேராக சந்தித்த மக்கள் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்பு, ஆசீர்வாதம், அவர்கள் அனுபவித்த அந்த நன்மைகளை நாம் இன்றைக்கும் பெற முடியும். ஏனென்றால் இயேசுவை நாம் நேரில் சந்திக்கலனாலும் அவருடைய வார்த்தைகளை நேருக்கு நேர் கேட்கிற ஒரு மக்களாகவும், அதை செய்யத்தக்கதான கீழ்ப்படிதல் உள்ள இறுதியுடையவர்களாகவும் இருக்கிறோம். நமது நிகழ்ச்சிகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிற அதே நேரத்தில், அதாவது காலை 5:30 உங்களிடத்தில் இன்டர்நெட் இருக்குமானால் www.tamilintv.com அப்படின்னு நீங்கள் போட்டீங்கன்னா லைவ் ப்ரோக்ராமை நீங்கள் பார்க்க முடியும். நண்பர்களே, நம்முடைய நிகழ்ச்சிகள் எப்பேற்பட்ட மக்களையும் பாதிக்கக்கூடியதாகவும், மனம் திரும்ப செய்யக்கூடியதாகவும், கத்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கவும் அவர்களை மாற்றுகிறது. காரணம், ஒரு தொழில் ரீதியாக ஒரு வியாபார நோக்கத்தில் இல்லாத பொய் தகவல்களை, சாட்சிகளை அல்லது பொய்யான ஒரு மொழியை பேசுகிறவராக நாம் வராமல் கர்த்தருடைய வார்த்தையை தேடி வாசியுங்கள் என்று உங்களை அழைக்கிறோம். இது ஒரு கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இயேசு கிறிஸ்துவை பார்வை இல்லாத ஆள் கூட சந்திச்சிருக்கான், பார்வை பெற்றான். இன்றைக்கு நாம் படிக்கிற மனிதன் செத்தே போன ஒரு ஆள். இயேசு அவனை சந்திக்கிறார், அவனை உயிரோடு எழுப்புகிறார். அதை குறித்தான் இன்றைக்கு நாம் படிக்க இருக்கிறோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 11:43 நீங்க உங்க பைபிள்ல புதிய ஏற்பாட்டில் இதை நீங்க படிங்க. இந்த நிகழ்ச்சி எங்கே நடக்கிறது என்று கேட்டீங்கன்னா, பெத்தானியா என்ற ஒரு ஊர்ல இன்னைக்கும் இருக்கு. 2000 ஆச்சு. இன்னைக்கு நீங்க எருசலேமுக்கு போனீங்கன்னா இந்த பெத்தானியாவை நீங்க போய் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அந்த லாசரு அடக்கம் பண்ணப்பட்டிருந்த கல்லறை இருந்தது இல்லையா, அந்த கல்லறையை கூட இன்னைக்கு நீங்க போய் பார்க்க முடியும். இந்த பெத்தானியா என்ற கிராமத்தில் மார்த்தாள், மரியாள், ஒரு தம்பி, அவனுடைய பேர் வந்து லாசரு. இவன் வியாதிப்பட்டு மிகவும் கொடிய நிலையில மரித்து போனான். மரித்து 4 நாள் ஆயிற்று. இயேசு கிறிஸ்து அவனை அந்த மரண கட்டுகளிலிருந்து, அந்த மரண குழம்பிலிருந்து, மரித்து அழுகிய உடலிலிருந்து மறுபடியும் சரீரத்தில் அவனை உயிரோடு எழும்பி வெளியே வர செய்தார். இதுதான் இந்த அற்புதம். என்னுடைய கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்துவால நேரடியை பார்க்கக்கூடிய எந்த ஒரு மனிதர்களையும், எந்த ஒரு சூழலையும் மாற்றக்கூடியவராக அவர் இருக்கிறார். அவர் உயிராக இருக்கிறார், உயிரின் வாழ்வாகவும் இருக்கிறார். அதனாலதான் இயேசுநாதர் இந்த 11:25 ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லுகிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 11:25 இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த வசனம் நீங்க பலமுறை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இடத்துல நானே என்ற ஒரு சொல் இருக்குது, முதல்ல அதை கவனிக்கணும். நீங்க இந்த வார்த்தை தேவனுக்குரிய ஒரு வார்த்தை, தேவன் ஒருவரையே குறிக்கும். அடுத்தது உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன். உயிர்த்தெழுதல் என்பது ஒரு விஷயம், அதுக்கு பிறகு வாழ்வது என்பது இன்னொரு விஷயம். இயேசு கிறிஸ்து இரண்டாகவும் இருக்கிறார், அதாவது லைஃபாகவும் இருக்கிறாரு, ரிசரக்ஷனாகவும் இருக்கிறார். ரிசரக்ஷனாகவும் இருக்கிறாரு, லைஃபாகவும் இருக்கிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் சொன்னார். இந்த மாதிரியான ஒரு சொற்களை, இப்படிப்பட்டதான ஒரு வலிமையான வார்த்தையை உலகத்தில் எந்த மதத்திலும் ஒரு வரி இப்படி நாம் படிக்க முடியாது. இப்படி தெய்வங்களாக இந்த உலகத்துக்கு வந்தோம், தெய்வ பிறவிகளாக இருந்தோம் என்று சொன்னவங்க கூட இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னதே கிடையாது. அது மாத்திரம் இல்லை, அவர் இந்த வார்த்தையை சொன்னபடியே அவருடைய வாழ்க்கையில கூட அவருடைய மரணத்தை அவர் ஜெயித்ததுனால அவர் உயிர்த்தெழுதலாக இருக்கிறார் என்பதை நிரூபணம் செய்திருக்கிறார். இந்த விஷயத்தில் படித்து வேத மாணாக்கர்களாகவும் நல்ல விசுவாசிகளாகவும் போதகர்களாகவும் குருக்களாகவும் மேதைகளாகவும் இருக்கிற கண்மணிகளே, பரிசுத்தவான்களே, பைபிளில் பல விஷயங்கள் இருக்கு, ரொம்ப கருகலான விஷயங்கள். அதை கிறிஸ்தியன் சபையாருடைய கண்ணோட்டத்தில் நீங்கள் கவனிச்சாதான் அவங்க கொடுக்குற அந்த விளக்கம் தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் இல்லையா, அப்படி மரித்த போது அவர் ஜீவனை விட்ட போது கல்லறைகள் திறந்தது, மரித்தோர் உயிரோடு எழும்பினார்கள், அவர்கள் பரிசுத்த நகரத்தில் காணப்பட்டார்கள். இந்த தகவலை மத்தேயு 27 அதிகாரம் 52 வசனத்தில் நம்ம படிக்கிறோம். கேள்வி, அப்போ இயேசு கிறிஸ்து உயிர் விட்ட போது கல்லறை இருந்த பரிசுத்தவான்கள் எப்படி எழுந்திருப்பாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அப்படியானால் உயிர்த்தெழுதல் என்று வேதாந்தத்தில் பேசப்பட்டிருக்க அது நடந்து விட்டதா, அல்லது இயேசு உயிர் விட்ட போது மரித்தவர்கள் எப்படி எழுந்திருக்க முடியும்? ஒன்று கவனிக்கணும், எல்லாரும் எழுந்திருக்கல. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த போது பக்கத்தில் இருந்த கல்லறைகளில் இருந்து சில பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்பி அவர்கள் பரிசுத்த நகரமாகிய எருசலேமில் காணப்பட்டார்கள். பிறகு கொஞ்ச காலத்துக்கு பிறகு என்ன ஆயிருப்பாங்க, அவங்க மறுபடியும் மரிச்சிட்டாங்க. இது வந்து இயேசு கிறிஸ்துடைய இரண்டாவது வருகையில் நடக்கிற உயிர்த்தெழுதல் இல்லை, அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். மத்தேயு 10 அதிகாரம் 8 வசனம், வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாக பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். இதுல மரித்தோரை எழுப்புங்கள், இயேசு தமது அப்போஸ்தலர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இதை மத்தேயு 1 முதல் வசனத்தில் நீங்க பார்க்கலாம். ஜீசஸ் கேவ் அத்தாரிட்டி டு ஹிஸ் டிசைபிள்ஸ் டு ரெய்ஸ் தி டெட், மரித்தோரை எழுப்பும் அதிகாரம் அவங்களுக்கு இருந்தது. அதே போல இயேசு கிறிஸ்துவும் கூட மரித்தோரை எழுப்புகிற ஒருவராகவே இருக்கிறார். ஆகவே சிலுவைக்கு முன்னால வரைக்கும் சிலர் மரித்தோர்ந்து எழுந்தாங்க, அப்படி அவங்க எழுந்ததுனால அது வந்து நித்தியமாக இருக்கிற உயிர்த்தெழுதல் என்று நீங்கள் நினைக்க கூடாது. அதனால்தான் யோவான் எழுதிய சுவிசேஷம் 11 அதிகாரம் 11 வசனம், இவைகளை அவர் சொல்லி பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். இது வந்து சிலுவைக்கு முன்னால் நடந்த சம்பவம். ஆக இயேசு கிறிஸ்து தம்முடைய வல்லமையை மரித்தோர் மீது பிரயோகிக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆனால் இந்த கருத்தை நாம் சரியாக ஜீரணம் பண்ணிக்கொள்ள வேண்டும். சிலுவைக்கு முன்னாலே எழுப்பப்பட்ட மக்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துடைய இரண்டாவது வரிகளில் எழுப்பப்பட்டதாக எண்ணக்கூடாது. இவர்கள் எல்லாரும் எழுப்பின பிறகு மறுபடியும் கொஞ்ச காலம் வாழ்ந்து பிறகு அவர்கள் மரித்து விட்டார்கள். அந்த மாதிரி யாராவது இன்னைக்கு உலகத்தில் உயிரோட இயேசு கிறிஸ்துனால் எழுப்பப்பட்ட ஆள் இருந்தா அவனுக்கு வயசு 2000 இருக்கும். இவர்கள் எல்லாருமே முதல் நூற்றாண்டு காலத்திலேயே ஏறக்குறைய அவர்கள் எல்லாரும் மரித்து விட்டார்கள். இதே யோவான் எழுதிய சுவிசேஷம் 6 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையில உலகத்தினுடைய முடிவில் மரித்தோரை எழுப்புவதாக இயேசு சொல்லியிருக்கிறார். இதையும் அதையும் போட்டு நம்ம குழப்பிக் கொள்ளக்கூடாது. யோவான் எழுதிய சுவிசேஷம் 6:54 என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். பெனார்ந்த அந்த கடைசி நாளில் என்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. இப்போ இயேசு கிறிஸ்து மரித்தோர் எழுப்புகிற இன்னொரு கூட்டத்தை குறித்து இங்கே பேசுகிறார். சிலுவைக்கு பிறகு வாழப்போகிற மக்களுக்காக இயேசு கிறிஸ்துடைய இரண்டாவது வருகையில நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் இங்க சொல்றார். ஆக சிலுவைக்கு முன்னால அப்போஸ்தலர்களோ அல்லது இயேசு கிறிஸ்துவோ நேரடியாக எழுப்பின மக்கள் அவர்கள் கொஞ்ச காலம் வாழ்ந்து பிறகு மரித்து விட்டார்கள். இதை முதல்ல நீங்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். 1 Corinthians 15:51 இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம், எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் அவரோடு எழுந்திருப்போம். இந்த பகுதி இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாவது வருகையில நிகழப்போகிற உயிர்த்தெழுதல். 1 Thessalonians 4:1 ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இந்த வசன பகுதியும் இயேசு கிறிஸ்துடைய இரண்டாவது வருகையில கல்லறையில் இருந்து மனிதர்கள் எழுந்து மேகங்கள் மீது அவரை சந்திக்கிற காட்சியை நமக்கு காண்பிக்கிறது. வெளிப்படுத்தல் 20:12 மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன், அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களின் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். இந்த வசனமும் இயேசு கிறிஸ்துடைய இரண்டாவது வருகையில மரித்தோர்ந்து எழுந்த மக்களுக்கு எவ்விதமான நியாய தீர்ப்பு கொடுத்து தேவன் அவர்களை பிரிக்கப் போகிறார் என்பதை காண்பிக்கிறது. நண்பர்களே, இந்த விஷயங்கள்லாம் நல்லா உள்ள வாங்கிக்கிட்டு இப்பொழுது நாம் வந்து யோவான் எழுதிய சுவிசேஷம் 11 நாம் இன்றைக்கு படிக்கலாம். இந்த 43 வசனத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் என்ன பேசினார்கள், இயேசுனுடைய வருகை ஏன் தாமதமானது, மரித்த லாசருடைய அக்காள்கள் அதாவது மரியாளும் மார்த்தாலும் எப்படிப்பட்டவர்களா என்ன பேசினாங்க, பெத்தானியா ஊரில் இருந்த மக்கள் இயேசுவை கண்டபோது அவங்க என்னென்ன பேசினாங்க, கடைசியாக இயேசு கிறிஸ்து எவ்விதமாக அந்த லாசருவை உயிரோடு எழுப்பினார், இந்த தகவல் எல்லாம் நம்ம சேர்த்து படிக்கிறோம். ஏற்கனவே இந்த ஊரில் இருக்கிற மக்கள் இயேசு கிறிஸ்துவை தீர்க்கதரிசி என்றும் வல்லமை உள்ளவர் என்றும் அறிந்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு குருடனுடைய கண்களை திறந்ததை அந்த ஊர் மக்கள் நன்றாக அறிந்து அதை அற்புதம் என்று நம்பியிருந்தாங்க. இதை யோவான் எழுதிய சுவிசேஷம் 11:37 படிக்கலாம். அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமலும் இருக்க பண்ண கூடாதா என்றார்கள். இந்த வசனத்துல பெத்தானியா கிராமத்தில அல்லது சிறிய ஊர்ல இருந்த அனைத்து மக்களும் இயேசுவை அற்புதம் செய்கிற ஒரு தீர்க்கதரிசியாக அறிந்திருந்தார்கள். சரி, இயேசு கிறிஸ்துவை சந்தித்த அவனுடைய சகோதரிகள் அவங்க எப்படி இயேசுவை கவனிக்கிறாங்கன்றதை பார்ப்போம். யோவான் 11:23 இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிரோடு இருந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இதுலயே உங்களுக்கு தெரியுது, யூதர்கள் ஒரு கடைசி காலத்தில் தேவன் மரித்தோரை உயிரோடு எழுப்புவார் என்பதை அறிந்திருந்தார்கள். இயேசு தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்ற அந்த கருத்தை அவளுக்கு சொல்லும் போது, அவள் ஒரு பழைய யூத ஸ்திரீயாக அவளுடைய பாரம்பரிய எண்ணத்தின்படி தன்னுடைய சகோதரன் கடைசி நாளில் உலகத்தினுடைய முடிவு நாளில் எழுந்திருப்பான் என்பதாக பதில் சொன்னார். அதுக்குதான் இயேசுநாதர் அவளை பார்த்து சொன்னாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னார். இந்த 11 அதிகாரத்தில் அந்த முழு கிராமம் அல்லது அந்த சிறிய ஊர் எல்லாம் ஒரு பெரிய கூட்டமாக சேர்ந்துட்டாங்க. காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் வருகை அங்கே ஒரு மதிப்பீடாக இருக்கிறது. இன்னைக்கும் கூட இயேசு கிறிஸ்துவின் மெய்யான வார்த்தைகளை கேட்கிற மக்கள் அந்த வார்த்தை எவ்விதமாக செயல்படுகிறது என்பதை கவனிக்க ஆவல் உள்ளவர்களா இருக்கிறாங்க. இயேசு ஆதியிலே இருந்த தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்ததாகவும் அது தேவனா இருந்ததாகவும் நாம் வாசிக்கிறோம். யோவான் 1:1 அந்த வார்த்தை மாம்சமானார் என்று யோவான் 1:14 வாசிக்கிறோம். ஆகவே வாழ்விக்கும் இந்த வார்த்தை இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மறுமலர்ச்சியும் ஒரு புதிய உயிர்த்தெழுதலையும் சரீரப்பிரகாரமாக நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகிற அந்த அனுபவத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் ஞானஸ்தானம் எடுத்தவர்களை புதிய சிருஷ்டி என்று வேதாகமம் அழைக்கிறது. 2 கொரிந்தியர் 5:17 உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது என்று கொலோசியர் 3:1 நாம் வாசிக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு முன்னால மனிதர்களை உயிரோடு எழுப்பினார். இயேசு தனியாக கணக்கு பார்த்தீங்கன்னா, யாவீரனுடைய மகளை உயிரோடு எழுப்பினார், நாயினுடைய விதவியினுடைய மகனை உயிரோடு எழுப்பினார், இங்கே பெத்தானியாவில லாசருவை உயிரோடு எழுப்பினார். ஆகவே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவர் தனியாக செத்த 3 மனிதர்களை எழுப்பி காண்பித்திருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல் என்னன்னா, கொஞ்சம் முன்னால உயிர் போச்சு, அரை மணி நேரத்துக்கு முன்னால செத்து போயிட்டான் என்ற மாதிரியான ஆட்களையும் உயிரோடு எழுப்பியிருக்கார். ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னால இறந்தாள் அந்த நாயின் ஒரு விதவியினுடைய மகன், ஏன்னா பாடகட்டி அவனை அடக்கம் படுத்து எடுத்துட்டு வராங்க, நேற்று இறந்தான் அவன் இன்னி கொண்டு போறாங்க, ஒரு நாளாச்சு, அந்த ஆளையே உயிரோடு எழுப்பினார். ஆனா இந்த கேஸ்ல லாசர் இறந்து 4 ஆயிற்று. யோவான் எழுதிய சுவிசேஷம் 11:39 இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 ஆயிற்றே என்றாள். இந்த வசனத்துல லாசரு இறந்து 4 ஆயிற்று. நீங்க எப்பாவது உங்க வாழ்க்கையில செத்த ஒரு ஆள், ஒரு 4 ஆன ஆளை நீங்க பார்த்துருப்பீங்களா? அங்க போக முடியுமா? அங்க நிக்க முடியுமா? அந்த சரீரம் என்ன ஆகும்? மெழுகு போல கொலகொலனாயிடும். சகல புழுக்கள் அதுக்குள்ள இருக்கும். மரண துர்நாற்றம் வீசும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மனிதனை, அழுகி போன ஒரு மனிதனை கல்லறைக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்டு 4 ஆயிப்போச்சு, இப்ப போய் அந்த கல்லை எடுங்கன்னு நீங்க சொல்றீங்களே, அவனை எழுப்ப முடியுமா? இது சாத்தியமா? இது விஞ்ஞானத்துக்கு ஏற்புடையதா என்பது போல இருக்கு கேள்வி. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ வெளியில நின்று வீட்டுக்குள்ள தூங்குற ஒரு ஆளை சத்தம் போட்டு கூப்பிட்டா அவன் எப்படி எழுந்து வருவானோ அவிதமாக எழுப்பி விடுகிறார். வாசிப்போம் 43 நீங்கள் பார்க்கலாம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவர்களை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். இயேசு இந்த மனிதனை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். சின்ன கேள்வி, நாலு நாளைக்கு முன்னால அவனுடைய ஆவி ஆத்மா வெளியே போயிட்டது. மரணம் என்பது ஆவி ஆத்மா சரீரத்தை விட்டு பிரிவது. கிரேக்க மொழியில தனாட்டா என்ற ஒரு வார்த்தை இருக்கு, அதான் மரணம் என்ற வார்த்தை, டெத். அப்படின்னா என்ன அர்த்தம்னா செப்பரேஷன், பிரிவுன்னு அர்த்தமா. சரீரத்துல ஆவி பிரிஞ்சு வெளியே போனா அதான் மரணம். அப்போ வெளியே போன ஆவி மீண்டும் அந்த மனிதனுக்குள்ள வந்தா தான் அவன் மறுபடியும் உயிரோடு இருக்க முடியும். இது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? அப்போ ஒவ்வொரு மனிதனும் நீங்களும் நானும் மூன்று அடுக்கு உடையவர்களா இருக்கிறோம், சரீரம், அப்புறம் ஆவி ஆத்மா. ஆகவேதான் ஆவி ஆத்மா சரீரம் அப்படின்னு வேதாகமம் பேசுகிறது. இந்த ஆவி ஆத்மா சரீரத்துல ஆவி ஆத்மாவும் வெளியே போயிடும் போது இந்த சரீரம் தரையில விழுந்து மரித்ததாக இருக்கிறது. இப்போ வெளியே சென்ற ஆவி ஆத்மாவை மறுபடியும் தேவன் அழைத்து அந்த சரீரத்துக்குள் கொண்டு வர வேண்டும். அப்போதான் அந்த ஆள் உயிரோடு எழுந்திருக்க முடியும். ஒன்று குருதியர் 15:45 அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அதாவது ஆதாமுக்குள்ள நமக்கு ஆத்மாவாகிய இந்த சரீரத்துக்குள் வாழ்கிற ஒரு உரிமை மட்டும்தான் கிடைக்குதான். ஆனா இயேசு கிறிஸ்துக்குள்ள உயிர்ப்பிக்கிற ஆவி இருக்கான். ஆடம் வாஸ் எ சோல், கிறிஸ்ட் வாஸ் த ஸ்பிரிட். இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? தேவன் மனிதனை முதலாவது உண்டாக்கி அவனுக்குள் அவனுடைய நாசியில சுவாசத்தை ஊதினார்னு பாக்கிறோம். ஆக சுவாசம் ஊதப்பட்டவர் சுவாசத்தை பெற்றுக் கொண்டவன். ஆதாம் ஜீவ ஆத்மாவாக மாறினான். அது போல லாசரு ஒரு சரீரத்தில் இருக்கிறான், அவனுடைய ஆத்மாவுக்குள் வரவேண்டிய ஆவி வெளியே இருக்கிறது. இயேசு அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியாக இருக்கிறதுனாலே அவர் அந்த உயிரை அவனுக்குள் மீண்டும் கொண்டு வர வல்லமையுடையவராக இருந்தார். நண்பர்களே, இது ஒரு கடினமான ஒரு உபதேசமும் கூட. அதாவது இயேசு கிறிஸ்துவிடத்துல நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை இணைக்கும் ஆற்றல் இருக்கிறது. அதனால் அவர் நம்மை பிழைக்கும்படி செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்க நினைக்கலாம், இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பும் போது அவன் தான் கூடா போனானே, சீடா போனானே, அதுக்குள்ள எப்படி உயிர் வந்திருக்க முடியும் நீங்க நினைக்கலாம். அதுதான் வல்லமை, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துடைய வல்லமை. இவனாவது கூடா கிடக்கிறான், நம்ம எல்லாரும் மரித்து மண்ணாயிடுவோம். ஆனாலும் கூட இயேசுனுடைய இரண்டாம் வருகை வரும்போது நாம் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த சமுத்திரத்தில் கிடந்தாலும், எந்த மலை மேல கிடந்தாலும், நம்மை அவர் எழுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முதலாம் ஆதாமாகிய அந்த மனிதன் ஜீவ ஆத்மாவாகத்தான் இருக்கிறான். பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவோ உயிர்ப்பிக்கிற ஆவியாக இருக்கிறார். ஆகவே தான் லாசருவை அவரால் உயிரோடு எழுப்ப முடிந்தது. சரி, லாசரு உயிரோடு எழுந்தானே, அதுக்கப்புறம் மறுபடியும் போய் கல்லறைக்குள்ள படுத்துக்கிட்டானா? இல்ல, கொஞ்ச காலம் அவன் வாழ்ந்தான், அவனுடைய வாழ்க்கை நீடிக்கப்பட்டது. எப்படி எசேக்கியா ராஜாவுக்கு 15 ஆண்டுகள் கர்த்தர் ஆண்டுகளை கூட்டி கொடுத்தாரோ அவ்விதமாக அவனுடைய வாழ்க்கையில பல ஆண்டுகள் கூட்டி கொடுக்கப்பட்டது. உயிரோடு எழுந்த ஆளு மறுபடியும் பேய் பிசாசா இல்ல, அவன் பழைய மனிதனாகத்தான் இருந்திருக்கிறான். 12 அதிகாரத்தை பாருங்கள். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு இராவு இருந்து பண்ணினார்கள். மாத்தால் பணிவிடை செய்தால் லாசரும் அவரோடு கூட பந்திருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். ஆகவே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பின லாசரு அதுக்கு பிறகு அந்த சமுதாயத்தில் அவன் வாழ்ந்தான், விருந்துகளில் கலந்து கொண்டான். இந்த லாசருவை உயிரோடு எழுப்பினதன் நிமித்தம் யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய மிகவும் தீவிரமானார்கள் என்று இதனுடைய பிற்பகுதியில் நம்ம படிக்கிறோம். லாசர் மரித்தோர்ந்து எழுந்து விருந்திலே அவரை முகமுகமாக தரிசிக்கிறவனாக, சந்திக்கிறவனாக, அவரோடு சாப்பிடுகிறவனாக, அந்த வல்லமையை உணர்ந்தவனாக அவன் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த காலை பொழுதுல இந்த லாசருவின் ஆண்டவர், அவரை எழுப்பின ஆண்டவர் நமது ஆண்டவராயும் இருக்கிறார். நமக்கும் அவர் உயிர்த்தெழுதலாக இருக்கிறார். நீங்கள் மறித்தாலும் உங்களை எழுப்புகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த நேருக்கு நேர் என்ற இந்த நிகழ்ச்சியை இன்று காலை நான் நிறைவு செய்து நாளை மீண்டும் வேறொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி நாம் ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, லாசருவை மறித்தோழ்ந்து எழுப்பினது போல கடைசி காலத்தில் எல்லா மனிதர்களையும் நீர் உயிரோடு எழுப்பி அவர்களுக்கு நியாயம் செய்ய போகிறீர் என்று நாங்கள் படித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியா இருக்கிறார் என்ற தகவலுக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அவரே எங்களுக்கு உயிரும் ஜீவனுமா இருக்கிறார் என்ற செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். உமது மக்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை கேட்டருளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
1: ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருமற நேர நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். என்ன நேயர்களே, இந்த நேருக்கு நேர் நிகழ்ச்சி எப்படி போகிறது? உங்களுக்குள் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துகிறது? அநேகர் கடிதங்கள் எழுதியிருக்கிறீர்கள், உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இந்த செய்தி எல்லாம் நீங்கள் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வரீங்க, உங்களை பாராட்டுகிறோம். உங்களுடைய வாலிப பிள்ளைகள் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த கிறிஸ்தவர்களாய் மாற இந்த செய்திகள் பிரயோஜனமாக நிச்சயமாக இருக்கும். காலையில் எழுந்து இந்த வேத வசனத்தை நீங்க நிர்மலமான மனதோடு படிக்கிறீங்க இல்லையா, இதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவனுடைய வார்த்தை நீங்கள் அதிகாலையில் தேடும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். சமீபத்தில் நிறைய பேர் கர்த்தருக்குள் வந்தார்கள், ஞானஸ்தானம் பெற்றார்கள், அவர்களை பாராட்டுகிறோம். இந்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து லாசருவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் படித்தீர்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை லாசரு நேருக்கு நேர் சந்தித்தினாலே அவனுக்கு கிடைத்ததான ஒரு பாக்கியம். இன்றைக்கு அநேகர் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாய் நாம் இருக்கிறோம். அவருடைய வார்த்தையை நாம் சந்திக்கும் பொழுது அதிலிருந்து நாம் உயிர்த்தெழுகிறோம், அதிலிருந்து புதிய வாழ்க்கையை நாம் பெறுகிறோம். புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ளும்படி கிறிஸ்து நம்மை எழுப்புகிறவராயிருக்கிறார். தொடர்ந்து சத்தியத்தின்படி வாழுங்கள், சத்தியத்தின்படி நடக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இன்னும் நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். சிலுவைக்கு முன் இயேசு கிறிஸ்து எத்தனை பேரை உயிரோடு எழுப்பினார்? வசன குறிப்போடு சரியான பதிலை எழுதுங்கள். சிலுவைக்கு முன் இயேசு கிறிஸ்து எத்தனை பேரை உயிரோடு எழுப்பினார்? சரியான பதிலுக்கு நல்ல பரிசு உண்டு. முகவரியை சில பேர் சரியாக எழுதுவதில்லை, தயவு கூர்ந்து முழுமையான முகவரி, வீட்டு எண், தெரு எண், பகுதி, பின்கோடு, தொடர்பு கொள்ள தொலைபேசி அல்லது செல்போன் நம்பர்களை தயவு செய்து குறிப்பிடுங்கள். மற்றவர்களை கூட நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
3: என் அன்பார்ந்த நேயர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியின் அனுசரணையாளர் கிறிஸ்துவின் சபை, 1288 லோன் பார்க் ரோட், கிளார்க்சன், மெசிசாகா, ஒன்டாரியோ. நேயர்களே, உங்கள் வீட்டில் இருந்தபடி இன்னும் வேத வசனங்களை பகுத்து படிக்க விரும்புகிறீர்களா? அழையுங்கள் சகோதரர் செபாஸ்டின் டேனியல். தொலைபேசி இலக்கம் 905-216-5344. மின்னஞ்சல் bibleourtoronto@thereateof.gmail.com. மறுபடியும் நான் இந்த நிகழ்ச்சி

ஆமீன். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வெள்ளிக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு, நேரடி ஒலிபரப்பு. இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான இன்றைய நாள் 10 ஏழாம் மாதம் 10 ஆடி மாதம் 10 ஜூலை மாதம் 2026 ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நேரம் காலை 7:27 அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவின எந்தெந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியம் செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையில் இணைந்து வானொலி கூடாக சங்கமம் .com சங்கமம் டபுள் கோஸ்பல் ரேடியோ கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கத்திரை கரத்தில் இந்த புதிய நாளையும் உபயோகிப்போம். வாரத்தின் இறுதி நாளில் வந்திருக்கிறோம். கத்திர தாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், இதோ ஆசாரியனாகிய அமரியா கத்தருக்கடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜா கடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராயிருக்கிறார்கள். நீங்கள் திட்டமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கத்தர் துணை என்றான். ஆமேன். 2 19:11 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. எங்களுக்கு கத்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய உத்தியோகஸ்தராயிருக்கிறார். நாங்கள் திட்டமனதாயிருந்து காரியங்களை நடத்துவோம். உத்தமனுக்கு கத்தர் சுனியாயிருக்கிறார். ஆமேன். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தருடைய கரத்திலே அந்த வார்த்தைகளை ஒப்புவிப்போம், பெற்றுக் கொள்வோம். ஆமேன். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கத்தர் துணை. ஆமேன். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாபுத்தத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கான அதிகாரங்கள் 1 Samuel 23, 66 பழைய ஏற்பாடுலேருந்து, புதிய ஏற்பாடுலேருந்து, மத்தேயு

0: 11வது அதிகாரம் வெற்றி நாங்கள் நேற்றைய நாளில் பதிவு செய்து அனுப்பியிருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாளைய நாளுக்கான அதிகாரங்களையும் பதிவு செய்திருக்கிறோம், அனுப்பி தருகிறோம். நீங்களும் கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இப்பொழுது நாங்கள் காலை நேர அபிஷேக ஆராதனையுடன் தேவ ஊழியர் பஸ் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை தொடர்ந்து கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். அதிகாலையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள், அவருக்கும் அதிகாலை வணக்கங்களை கூறுவோம். மாலை வழியில் எங்களுடன் சௌரி சாந்தி அவர்கள் நோர்வேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள், அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்று கூட நாங்கள் இந்த வேளையிலும் ஆராதனை கூடாக வழிநடத்த அபிஷேக ஆராதனை கூடாக வழிநடத்த தேவ ஊழியர் பாசன் நகோமி லோகன் அவரிடம் ஒப்படைப்போம். பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவார். கத்திரி கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவரை தொகுத்து வழங்குவார். பிரைஸ்லோடமா காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமேன்.
1: Amen. Hallelujah.

கொண்டாடுவோம், களி கூறுவோம், மகள் கொண்டாடுவோம், மகள் கொண்டாடுவோம். இந்நாளிலே கர்த்தர் படைத்தார், களி கூறுவோம், மகள் கொண்டாடுவோம். இந்நாளிதே கர்த்தர் படைத்தார். This is the day, this is the day that the Lord has made, that the Lord has made. We will rejoice, we will rejoice and be glad in it, and be glad in it. This is the day that the Lord has made, we will rejoice and be glad in it. This is the day that the Lord has made. Hallelujah. ஆண்டவராகிய தேவனே, எல்லா நாளும் கர்த்தருடைய நாளப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனே அப்பா, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறது ஐயா. நீர் மோசையோடு இருந்தது போல் எங்களோடும் கூட இருக்கிறீர். நீர் எங்களை விட்டு விலகுறதும் இல்லை, எங்களை கைவிடுகிறதும் இல்லையப்பா ராஜா. தகப்பனே, ஆண்டவர் ஆகிய தேவனே, மக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே அப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ஐயா. ஹாலேலூயா. மகிமையும் மக்கன்றோம், மாட்சிமையும் மக்கன்றோம், தூதியும் கனமும் சோத்திரமும் தூயவரும் மக்கன்றோம். எல்லா தூதியும் கனமும் சோத்திரமும் தூயவருமக்கன்றோம். ஆராதனை ஆராதனை என்ன

விலையேறப்பெற்றால் விடுதலை கொடுத்தீர், விலையேறப்பெற்ற உம் ரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேறப்பெற்ற உம் ரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ஆராதனை ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே மகிமையுமக்கன்றோம், வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே, அன்பால் பிளத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே, அன்பால் பிளத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே, நம்மை அன்பால் பிளத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக

இயேசுவுக்கே என் அன்பர் இயேசுவுக்கே மகிமையும் மக்கன்றும் எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே உம் நாமம் வாழ்க உம் அரசு வருக உம் சித்தம் நிறைவேறுக உம் நாமம் வாழ்க உம் அரசு வருக உம் சித்தம் நிறைவேறுக உம் நாமம் வாழ்க உம் சித்தம் நிறைவேறுக ஆராதனை ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே என் அன்பர் இயேசுவுக்கே மகிமையுமக்கன்றோம் உங்கள் செயல்கள் மிகவும் பெரிய அதிசயம் அன்றோம் உம் தூய வழிகள் மேன்மையான

ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. என் தகப்பனேயும் துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆறு இக்கட்டுகளுக்கு விளக்கினவரே, ஏழாவதிலும் பொல்லாப்பு தொடராதன்னு சொன்னவரே உமக்கு சோத்திரம். தகப்பனே எங்களை வாலாக்காமல் தலையாக்குறவரே, கீழாக்காமல் மேலாக்குறவரே சோத்திரம். ஹாலே லூயா ராஜா. நெருக்கத்திலே நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிட்டோம், நிறங்களை விசாரத்தில வைத்தே சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் அப்பா. சோத்திர பலியிடுகிறவன் தேவனை மாய்மைப்படுத்துகிறான் அப்பா ராஜா. என் தகப்பனாகிய ஆண்டவரே, நாங்கள் நம்பி இருக்கிற துருகமே, எங்களுக்கு ஆண்டவரே தேவனே பிரதான ஆசாரியரே, உமக்கே சோத்திரம் ஐயா ராஜா. ஹாலே லூயா ஆண்டவரே, உமக்கு சோத்திரம் ஐயா. நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவதில் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. ஹாலே லூயா. என் அப்பாவே துதிக்கிறோம், அப்பாவாய் வந்தவரே துதிக்கிறோம். ஆண்டவரே உடைய பார்வையில் இருக்கிற குற்றங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் மன்னியும் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஊற பக்கரது வர வர பக்கரது வர வர பக்கரு பஞ்சாப்பினே என்

yesterday, we all meet up for me. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை இன்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். நூறுக்கும் நூறுக்கும் உடையும் வனையும் உமக்கே உகந்த துய சரீரமா.

பார்த்தளத்தில் உம்மை போல் யாருண்டு. வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்துடும், கத்தானே காத்திடும்.

ஆண்டவரே, அப்பா இந்த பாடின பாடலின் படி ஆண்டவரே, தேவனே ஆண்டவரே, வீட்டிலும் வெளியிலும் ஆண்டவரே, செல்லும் இடம் அங்கும் ஆண்டவரே, சோதனை வந்தடில் தேவாங்களை காத்திடும் ஆண்டவரே, அப்பா பிதாவே, தினந்தோறும் வேதத்தை வாசிக்க ஆண்டவரே, எப்பொழுதுமே எங்களை உணர்த்தும், எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே, அப்பா பிதாவே, முக்கு சூத்திரம், நீர்தான் எங்கள் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவன் ஐயா ராஜா, ஹாலேலூயா, ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா, ஹாலேலூயா, அப்பா துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா.

ஒரு ஊழியக்காரருடைய சாட்சி, ஒரு ஊழியக்காரர் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு முன்பாக ஆண்டவருடைய வழி நடத்துவதற்காக உபவாசித்துக் கொண்டிருந்தாராம். 7 நாள் உபவாசித்துக் கொண்டே இருந்தாராம். ஒரு பதிலை காணவில்லையா சொல்லி, ஹாலேலூயா. அதுக்கு பிற்பாடு இன்னும் கொஞ்ச நாள் உபவாசிப்போம்னு சொல்லி உபவாசிக்க தொடங்கி இருக்கிறார். அப்பொழுது அவருடைய மூத்த ஊழியக்காரர் வரை கூப்பிட்டு, என்ன இப்படி உடம்பு மெலிந்து கொண்டு போகுது, என்ன என்ன பிரச்சனை எடுக்கிற உடையில இவர் சொன்னாராம், ஆண்டவருடைய வழி நடத்துதலுக்காக நான் உபவாசித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லி. அப்பொழுது அவர் சொன்னாராம், ஹாலேலூயா, கிரியைகளினால அல்ல, தேவனுடைய கிருபையினால்தான்

காரியங்கள் எல்லாம் தேவன் செய்கிறார்னு சொல்லி. ஹாலேலூயா. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் அநேக அநேக காரியங்களை குறித்து மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம், கவலைப்படுகிறோம். ஹாலேலூயா. மற்றவர்களும் எங்களுக்கு உதவி செய்யவில்லை. நான் ஆரம்ப காலங்களில் எல்லாம் இப்படி ஊழியக்காரன் சொல்லுவேன், அவர்கள் எழுப்புகிறார்கள் இல்லையே, அவர்கள் ஊழியத்தை செய்கிறார்கள் இல்லையே, அவர்கள் ஆத்து மாதாயம் செய்கிறார்கள் இல்லையே என்று சொல்லி நான் புலம்புவது உண்டு. ஹாலேலூயா. அப்பொழுது ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அது அவர்கள் அவர்களுக்கு அழைப்பு இல்லையம்மா, அதுக்கு என்ன பண்றாடுங்க பாரு. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் அநேக அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம் மார்த்தாளை போல. ஆனால் மரியாளு தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹாலேலூயா. ஆனபடி நாள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய கிருபையை, ஹாலேலூயா, காலதோறும் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலதோறும் புதியவைகளாயிருக்கிறது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலபெய்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு மாறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுரூர கர்த்தர் சொல்லுகிறார். ஹாலேலூயா. அதே போல அந்த மரியாளை போல எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஹாலேலூயா கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து கொள்வோம். அவருடைய கிருபைக்கு காத்திருப்பது நல்லது. ஹாலேலூயா. இவர் இந்த பூமிக்கு வருகின்றவர்களிலே கிருபையும் சத்தியம் உள்ளவராய் வந்தார். ஹாலேலூயா. அவர் அசட்ட பண்ணப்பட்டவரும் மனசரால் புறக்கணிக்கப்பட்டவரும் பாடு அனுபவித்தவரும் துக்கம் நிறைந்தவருமாயிருந்தார். அவரை நாங்கள் எண்ணாமல் போனோம். ஹாலேலூயா. அவர் அசட்ட பண்ணப்பட்டிருந்தார், நாங்கள் தேவனால் அவர் பாதிக்கப்பட்டு சிரமப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி எண்ணினோம். எங்களுடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், எங்கள் துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். நமக்கு நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின மேல வந்தது. ஹாலேலூயா. போன வாரத்திலே எங்களுடைய திருச்சபையில கொம்யூனியன் சர்வீஸ், எனக்கு முதல் நாளும் வேலை இருந்தது. ஆனால் அடுத்த நாள் காலையிலே எனக்கு கொஞ்சம் களைப்பா இருந்தது. ஆனாலும் இந்த கொம்யூனியனுக்கு நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற வழியில ஆண்டவரே டயர்டா இருக்கு ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய பேசி கொண்டிருக்கிற வழியிலே ஆண்டவர் சொன்னார், இந்த கொம்யூனியனை அதை நாங்கள் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு கொஞ்ச நேரம் தான் எடுக்கிறது. அந்த ரத்தத்தை தானே நாங்கள் அதை அதற்கு அந்த கொம்யூனியன் அந்த கொம்யூனியன் திராட்சை ரசத்தை நாங்கள் ரத்தமாக பாவிக்கிறோம். ஹாலேலூயா. ஆனால் உனக்காக எத்தனையோ மணித்தியாலங்கள், கிட்டத்தட்ட 6 மணித்தியாலம்னு சொல்கிறார்கள், அத்தனை மணித்தியாலம் பாருங்கள், அத்தனை மணித்தியாலங்களும் ஹாலேலூயா. சிலுவையிலே அவருடைய பாடுகளை நினைத்து பாருங்கள். ஹாலேலூயா. அந்த பாடுகள் மத்தியிலே அவர் எங்களுக்காக இரத்த ஊற்றாக அவர் தொங்கினார். ஹாலேலூயா. கால்களிலே காயம், கைகளிலே காயம், தலையிலே காயம். ஹாலேலூயா. முதுகு உழுத நிலம் போல், அதுவும் பாருங்கள் சிலுவையிலேயும் அந்த சரீரத்தை வைத்து அவர்கள் அடித்தார்கள். ஹாலேலூயா. அவருடைய முள்ளந்தாண்டு முழுவதன் ரத்தம். ஹாலேலூயா. அதெல்லாம் நமக்காக, அவர் சிந்திய ரத்தத்துக்காக தான் வெளிப்படுத்தி சொல்லப்படுகிறது. ஹாலேலூயா. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்துருவை ஜெயித்தார்கள். ஹாலேலூயா. ஆண்டவர் நமக்கு துணையாயிருக்கிறார், நமக்கு உதவியாயிருக்கிறார். அந்த ஆண்டவரையே நாங்கள் பற்றி கொள்வோம். ஆண்டவர் ஒருபோது நம்மை விட்டு விலகுறவரும் அல்ல, நம்மை கைவிடுகிறவரும் அல்ல. ஹாலேலூயா. ஆண்டவரே முகசூத்திரம். நானும் உம்மை பற்றி பின்பேற்க மாடேன்,

0: அல்லேலூயா தகப்பனே, அப்பாமே துதிக்கிறோம் ஐயா, அப்பாமே சோத்தரிக்கிறோம் ஐயா. நீர் நல்லவர், சர்வ வல்லமுள்ள தேவனப்பா ராஜா, இரக்கங்களின் தேவன் ஐயா ராஜா. தகப்பனேமே சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. இந்த நாளிலும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கத்தாவே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவராகிய தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளே நீங்க விடுதலையாக்குற கர்த்தரப்பா ராஜா. மாயை பேசும் பாயும் கள்ளத்தனமான வலது கையுடைய அந்நிய புத்திரர் கைகளுக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் விடுவித்து காத்து கொள்ளும்படி செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவராகிய தேவனே, பிள்ளைகள் கர்த்தரால் கிடைத்த சுதந்திரம் ஆண்டவரே, கற்பத்தின் தனி அவரால் கிடைத்த பலன் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, வாழ வயதில் உள்ள பிள்ளைகள் ஆண்டவரே, பராக்கிரமன் கையில் இருக்கிற அம்புகள் ஆண்டவரே, அப்பா பிதாவே சோத்தரிக்கிறோமே, துதிக்கிறோம் ஐயா ராஜா. திருச்சபைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. திருச்சபைகளை ஆண்டவரே வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருக்கமாக்குற தேவன் ஐயா ராஜா, தடைகளை நீக்கி போடுகிற தேவன் ஐயா, சத்துடைய வல்லமகளை முறியடிக்கிற தேவன் ஐயா ராஜா. ஆண்டவரே, அற்புதமான ஆண்டவரப்பா ராஜா, ஹாலேலூயா. அப்பா இந்த நாளிலும் நாங்கள் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், உமை சோத்தரிக்கிறோம் ஐயா. நீரே எங்கள் அடைக்கலம், எங்கள் ஆண்டவரே அன்பு, ஆண்டவரே தேவரே, நீரே எங்களுடைய பாதம் ஆண்டவரே, நீரே எங்களுக்கு ஆண்டவரே எல்லாம் அப்பா ராஜா. தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இலங்கை தேசத்தை பொறுப்படும் ஐயா ஆண்டவரே, இலங்கை தேசத்திலே நடக்கிற அந்தகாரத்தின் வல்லமகளை இயேசு நாமத்தை கட்டிந்து கட்டுகிறோம் ஐயா. தேசத்திலே அமைதி நிலவனமா செபிக்கிறோம். ஒவ்வொரு அரசியல்வாதிகளையும் உம்முடைய ரத்தத்தில தோய்த்து ஆண்டவரே தேவனே, அப்பா தகப்பனே வைக்கிறோம் ராஜா. தகப்பனே ஆண்டவரே, எமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஒவ்வொரு ஆண்டவரே அரசியல்வாதிகளையும் பொறுப்படும் ஐயா, டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் ஐயா, போலீஸ்காரர்கள் ஐயா, இராணுவங்கள் ஆண்டவரே, புத்தபிக்குகள், பாராளுமன்றத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய கரத்தை ஆண்டவரே இலங்கை தேசத்துல வைக்கும்படி செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே தேவனே, உம்முடைய கரமங்களோடு கூட இருப்பதாக. பொருளாதார காரியங்களிலே ஆண்டவரே, அப்பா சிக்கல் படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஐயா ஆண்டவரே. அன்றைக்கு எலியா மூலம் அற்புதம் செய்த அதே ஆண்டவர், எலிசா மூலம் அற்புதம் செய்த அதே ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அற்புதங்களை செய்கிறேன். இந்த நாளிலே விடுதலை தருகிறேன், வழிகளை உண்டு பண்ணுகிறேன், பாதைகளை உண்டு பண்ணுகிறேன், சரியான ஆலோசகர்களை கொடுக்கிறேன். தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் அப்பா, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் சாட்சிகளோடு, பாடல்களோடு, துதிகளோடு, ஜபங்களோடு வழி நடத்தினீர்கள் கத்திரதாமே. உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக ஞாயிற்றுக்கிழமை அபிஷேக ஆராதனை வேளையிலே தேவசையோடு திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். கத்திரதாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. குடும்ப காரியங்கள், பிசினஸ் காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்திர கூட இருந்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்திக்கொண்டு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை அபிஷேக ஆராதனை நிலை தேவசையோடு சந்திப்போம். God bless you. Amen.
0: Amen. Bless you. Bless you everybody. Bless
1: Amen. Amen. அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்து கத்துடைய ஊழியங்களை செய்தார்கள். தெய்வங்களோடு, துதிகளோடு, பாடல்களோடு வழிநடத்திய அவரை கத்திரதாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் நாங்கள் எபவளை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். வழி நடத்துவாராக. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இன்று 10ஆம் தேதி 7ஆம் மாதம், 10ஆம் தேதி ஆடி மாதம், 10ஆம் தேதி ஜூலை மாதம், 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி. இதுவரை நேரம் அபிஷேக ஆராதனையோடு தக ஊழியர் சத்தியவே திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நகோமி லோகன் வழிநடத்தினார்கள். நாங்கள் இந்த வேளையின் ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். அதற்கு முன்னதாக இன்றைய நாளுக்கான வசனம் 2 நாளாகமும் 19:11 பி பகுதிக்கு பார்ப்போம். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆமேன். கர்த்தர் எங்களுக்கு எல்லோருக்கும் துணையாக இருக்கிறார். அந்த வகையிலே கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு சங்கீதம் 23, பழைய ஏற்பாடுனும் புதிய ஏற்பாடுனும் மத்தேயு 11வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பியிருக்கிறோம். நாளைய நாளுக்கான அதிகாரங்களையும் பதிவு செய்து அனுப்பியிருக்கிறோம். பரிசுத்த வேதாபுத்தத்தை 365 நாளில் வாசம் முடிக்கத்தக்காக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள், இவற்றை கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். அத்தோடு வாக்கு தத்தம், ஜீவம் அண்ணா, தேவனுடன் ஒரு நிமிடம், நற்சிந்தனை, இவற்றையும் கூட நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள், அவர்களும் ஆசீர்வாதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு செய்தி மாற்றம் அறிவித்தல் குறித்து கொள்ளுங்கள். பலர் இந்த கால வேளையில் இணைவதில்லை, அதனாலே நீங்கள் ஒரு சிலர் மாலை வேளையில் இணைகிறீர்கள். உங்களுக்கு பரவாயில்லை, நான் இரவு 12 மணிக்கு வேலை முடித்து வந்து காலையிலே கிட்டத்தட்ட 6 மணிக்கு எழும்பி இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். பலர் இணைவதில்லை, அதனாலே நேர மாற்றத்தை அறிவிப்போம். இனிமேல் சகோதரி பாஸ்டர் நகோமி லோகனுடைய அபிஷேக ஆராதனை இந்த நேரத்திலே தொடரும், அதாவது 8 மணிக்கு எங்களுடைய நேரம் தொடரும். அந்த வகையிலே கத்திரதாமை வழி நடத்துவாராக. ஏனென்றால் பலர் இணைவதில்லை, அது மட்டுமில்லாமல் 9 மணிக்கு முடித்து விடுகிறோம். அங்காலே எனக்கு 1 மணிக்கால நான் எக்ஸ்ட்ராவாக வைத்திருந்தேன் இந்த ஜப வேலைக்காக, அதையும் பலர் இணைவதில்லை. ஏனென்றால் சமர் என்றபடியால் அவர்கள் பாக்குக்கு போவார்கள், ஓக்குக்கு போவார்கள், பிரயாணத்துக்கு போவார்கள், குடும்பத்தாரோடு டிராவல் செய்வார்கள். அப்படியான காரியங்கள், ஒவ்வொரு ஊழியங்கள், அவற்றை நாங்கள் மனதிற்கொண்டு 8 மணிக்கு ஆரம்பிப்போம். 8 மணிக்கு ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் வழி நடத்துவார். அதனைத் தொடர்ந்து 8:30 மணிக்கு நாங்கள் எங்களுடைய ஜெப வேலையை கடந்து செல்வோம். இந்த வேளையிலும் அதிகால வேளையிலே சௌரி டோய் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவருக்கு தான் அந்த நேர மாற்றம் எஃபெக்ட் பண்ணும். அடுத்த வாரத்திலிருந்து அவரும் வக்கேஷன் எடுக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் ரிட்டையர் பண்ணுறதாக கூறினார். அதனுடையால் அவருக்கும் அது அனுகூலமாக இருக்கும். கத்திருக்கிற அதே வேளையிலே பாஸ்டர் அன்றன் ஆசனை கூட அனுகூலமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். கத்திரதாமை வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அதிகால வேளையில் இணைந்திருக்க சௌரி டோலி அவர்களை வரவேற்றுக் கொண்டு, காலை வேளையில் இணைந்திருக்க பாஸ்டர் அன்றன் ஆசனை அவர்களை வரவேற்றுக் கொண்டு, சௌதரி ஜெனட் அவர்கள் ஏமந்தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்க அவர்களை வரவேற்றுக் கொண்டு அமைதியான ஜெபங்கள் கூட கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். கொண்டாடுகிறார்கள், அவருக்காக ஜெபித்துக் கொண்டு மீதியான ஊழியர்கள் கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. உங்களிடமும் படிக்கிறோம், வழி நடத்துங்களா. காட் பிளஸ். ஆமேன்.
0: சங்கமமானோல் இனியங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாம் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கமமானொழியை நடத்தி கொண்டிருக்கிற லேஸ்டி அண்ணா குடும்பத்தையும் அவர் சொந்ததையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நாங்கள் வாழி வஜுவதிகளுக்காக ஜெபிக்கிற நாளாக இருக்கிறது. நாங்கள் இன்றைய நாளிலே தீத்து என்ற அந்த வாலிபன் எவ்வளவு எப்படியா அந்த சபையை நடத்த ஒரு அனுகூலமான துணியா இருந்தான் என்று சொல்லி நாங்க பார்த்து விட்டு ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் அப்போஸ்தல பவுல் கிரேத்தா தீவில் உள்ள இளம் சபைகளை ஒழுங்குபடுத்தவும் தகுதியான தலைவர்களை நியமிக்கவும் அங்கு போய் போதங்களை எதிர்க்கவும் தேவ பக்தி உள்ள வாழ்க்கை வாழவும் அங்கு தீத்துவுக்கு எழுதுகிறதை நாங்க காணது. பாருங்கள், சபை முதலாவது அதிகாரத்திலே எழுதுகிறார், சபை மூப்பர்களை நியமிப்பதற்கான ஒழுங்கு முறைகளை அவர்களின் தகுதியை பற்றி அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை நாங்க வேதத்திலே காணக்கூடியதா இருக்கிறது. இரண்டாவது, பொய் போதகங்களை குறித்து எழுதுகிறார், மக்களின் தவறான போதனைகள் அதை எதிர்க்கவும் விசுவாசிகள் ஆரோக்கியமான போதனை செய்யும்படி அங்கு அறிவுறுத்துகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, விசுவாசிகள் எப்படி வைராக்கியமாய் நற்கிரியைகள் செய்ய வேண்டும், தேவ கிருபை காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் பாருங்கள், தேவ பிள்ளைகள் தேவ பக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நடைமுறை ஆலோசனையாய் அங்கு பவுல் அவர்களுக்கு
2: பவுல் அவர்கள் தீத்துவுக்கு எழுதுறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறோம். ஆகவே தீத்து ஒரு வாலிப மகனா இருந்து அநேக காரியங்களை செய்தது போல இந்திய வாலிப யுவதிகள் எல்லாரும் அங்கு சேர்ந்து வாலிபர்கள் எழுந்து சபைய கட்டக்கூடிய ஒரு கிருபையை, இரக்கத்தை, விசுவாசத்தை, அன்பை ஆண்டவர் தான் ஊற்ற வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இயேசு நாமத்தை பயன்படுத்துகிறோம், கட்டளை கொடுக்கிறோம். ஆனால் அந்த இயேசு நாமம் மட்டும் போதாது, அங்கே பரிசுத்தாவியானவர் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த பரிசுத்தாவியினால் உண்டாகிற அந்த அதிகாரமும் எங்களுக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் சில இடத்திலே அப்போ சில பத்தொன்பதாவது அதிகாரத்திலே அங்கு பிசாசு என்ன சொல்லுகிறது என்றால், எங்களுக்கு பவுலையும் தெரியும், எங்களுக்கு எல்லாரையும் தெரியும் என்று சொல்லி அங்கு பீறி அந்த சத்துருவின் திட்டம் அங்கு அதிலே அங்கு இருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அதே மாதிரி நாங்களும் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு தேவன் அங்கு அதிகாரமும் அங்கு அரிசுத்தாவியின் வல்லமையும் அவர்களுக்குள்ளே முதலாவது வர வேண்டும். அதுக்காக நாங்கள் ஜெபிப்போம். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்லும் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்த வாலிப பிள்ளைகள் நடத்தக்கூடிய நல்ல ஆவிக்குரிய மூப்பர்கள் மேய்ப்பர்கள் கிடைக்க வேணும் என்று சொல்லி, ஏனென்றால் இந்த வாலிப பிள்ளைகள் இந்த நாட்டிலே வந்திருக்கிறார்கள், நாங்கள் ஸ்ரீலங்காவிலே இருந்து வந்தவர்கள். இந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிற காரியங்கள் இந்த தேவ பிள்ளைகளை நடத்தக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை அங்கு பரிசுத்த ஆவியானவர் இருந்தாதான் அந்த இடத்திலே அந்த பிள்ளைகளை நடத்தி செல்லலாம். ஆகவே அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே இந்த மூப்பர்கள் இந்த வாலிப பிள்ளைகளை நடத்தக்கூடிய ஒரு நல்ல ஞானம் தெளிந்த புத்தி அறிவு வெளிப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், உம்மை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்கிறோம். இயேசு நாமம் உயரவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். ஆவியானவரே, இந்த வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகள் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து இயேசு சொன்னபடி சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் நீர் அதிகாரம் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய வசனத்தின் ஊடாக மரணத்தையும் மரணத்தின் அதிகாரியான சாத்தானை மரணத்தினால வெற்றி சிறந்து சகல அதிகாரங்களையும் வாலிப பிள்ளைகளுக்கு கிறிஸ்தவர்களுக்கு உம்மை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கு நீர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். அந்த அதிகாரத்தோடு வாலிப பிள்ளைகள் போய் ஊழியம் செய்யும் பொழுது அந்த அதிகாரம் பொல்லாங்கானை ஜெயிக்கிற அதிகாரமாக இருக்கிறது. அவர்களிடத்தில் இருக்கிற அபிஷேகம் சாதாரண மற்ற ஊழியக்காரர்களை விட அதிகமான அபிஷேகத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையோடும் ஆவியோடும் பரிசுத்தத்தோடும் தொழுது கொள்ளுகிற வாலிபர்கள், அவர்கள் வல்லமை நிறைந்தவர்களாக இந்த உலகத்தை கலக்கிறவர்களாக எப்படி சவுல் பவுல் தாவீது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஜோசேப் இப்படியாக ஒவ்வொரு வாலிபர்களும் எழுந்து பிரகாசித்தது போல ஒவ்வொரு வாலிபனும் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொண்டு வார்த்தையின்படி வாழும் பொழுது அவனை தேவன் பயன்படுத்தி இந்த தேசங்களில உயர்த்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆண்டவரே, அந்த வாலிபர்களை நடத்துகிற அந்த மூப்பர்கள் ஊழியக்காரர்கள் இன்னும் அதிகமான அபிஷேகத்தோடு உம்முடைய வசனத்தோடு அந்த வாலிபர்களுக்கு ஏற்ற வண்ணை கோட்டாக ஆண்டவரே அந்த வாலிபர்களோடு இணைந்து செயற்படக்கூடிய அந்த ஒருமனப்பட்டு அவர்களோடு அந்த ஊழியத்தை செய்ய நீர் அப்படியான ஊழியர்களை எல்டர்ஸை ஊழியக்காரர்களை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவியானவரே, அந்த வாலிபன் தன்னுடைய வார்த்தையினால தன்னுடைய வாலிப பருவத்தை காத்து கொள்ள வேண்டும் என்பதை அவனுக்கு ஏற்ற ஒவ்வொரு வழிகளை நீர் திறக்கிற தேவனாக இருக்கிறீர். அவனுடைய வாழ்வில ஒவ்வொரு தேவைகளையும் ஒவ்வொரு காரியங்களையும் திருமண காரியங்கள் ஒவ்வொரு ஊழிய காரியங்கள் ஒவ்வொரு காரியங்களிலேயும் நீர் ஞானத்தை கொடுத்து புத்தியை கொடுத்து அறிவை கொடுத்து ஒவ்வொரு வாலிபனையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர், சொல்லுவதே இன்றைக்கு வெளிநாடுகளில் இப்படியான ஊழியர்கள் பலவிதமான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். அவர்களுக்கு நேர போதாமையின் காரணமாக அதிக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் இவர்களுக்கு அந்த எப்படி அந்த வாலிபர்களோடு இணைந்து செயற்பட வேண்டும் என்ற ஞானத்தை ஒவ்வொரு மூப்பர்களுக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் கொடுத்து அவர்களை ஊழியம் செய்ய அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரியில மற்றும் பலவிதமான ரெண்டு ரெண்டு பேராக அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக போய் அந்த ஊழியங்களை செய்ய உண்மை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக, சத்ருவை வெல்லுகிற பொல்லாங்கான வெல்லுகிற அதிகாரத்தை கொடுத்த தேவனே, தொடர்ந்து உம்முடைய வழியில உம்முடைய சித்தத்தில் ஒவ்வொரு வாலிபர்களும் இந்த எழுப்புதல் தேவனுடைய எழுப்புதலில் ஐந்து கண்டங்களிலேயும் செயற்படும்படியாக அந்த நோக்கத்தோடு அவர்கள் பிரயாணம் பண்ண கிருபை செய்வீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு அந்த பாடல் பாடுகிற அதிகாரத்தை கொடுப்பீராக. பரலோகத்தில் இருந்து இந்த ஞானத்தை கொடுத்து ஒரு இப்படி ஒரு உலக மக்கள் அந்த திசைக்கூடாக அவர்கள் தங்களுடைய பாவத்தை செயல்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த கிறிஸ்தவ வாலிபர்கள் ஒவ்வொருவரும் உம்மை துதிக்க ஆராதிக்கிற தன்மையை கொடுத்து அந்த துதி ஆராதனை மூலமாக அபிஷேகம் இறங்கி ஒவ்வொரு தேசங்களிலேயும் ஒரு எழுப்புதலை காண உதவி செய்வீராக. ஒரு ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிறா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஊடகத்துக்கூடாக வாலிபர்கள் செய்கிற ஊழியங்களை அதிகரித்து இந்த ஊழியங்களுக்கூடாக ஒவ்வொரு வாலிபர்களும் எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்வீராக. உம்முடைய சித்தத்தின் படி உம்முடைய அழைப்பின்படி அவர்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்துவீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஜெனட் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய கணவனுக்காக, மகனுக்காக, மகளுக்காக, இந்த மகள் ஒவ்வொருவரும் அந்த ரெண்டு வாலிபர்களை நீர் எடுத்து இந்த ஊழியத்தில பயன்படுத்தி ஞானம், புத்தி, அறிவு, அந்த ப்ரொஃபெட்டிக் அனாயிண்டிங்களை கொடுத்து நீர் எழும்பி பிரகாசிக்க செய்வீராக. இந்த அணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபனுக்கும், ஆண்டவரே அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களை நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. வேலையோ அதிகம், அறுவடையோ அதிகம், வேலையாட்களோ குறைவு, வாலிபர்களை பயன்படுத்தி இந்த தேசங்களை அசைப்பீராக. துதி, கன, மகிமை ஒன்றான மெய்த்தேவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
4: ஆமீன். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் உங்கள் சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளோடும் கூட இருந்து கர்த்தர் தாமே அவர்களை எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமீன்,
3: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
4: ஆமீன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு எங்கள் வாலிய பிள்ளைகள் மத்தியிலே வீண் பேச்சுக்கள், ஏமாற்றுக்கள், இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து விடுதலை அடையவும் அவர்களுக்கு அதுக்குரிய நல் அறிவுரைகள் சொல்லக்கூடிய ஜனங்கள் எழும்பவும் ஒரு தாயாய் தகப்பனாய் நின்று அவர்களுக்கு அந்த நல்ல ஆலோசனையை கொடுக்கவும் கர்த்தர் உதவி செய்ய வேணும் அப்படி சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
5: நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, எங்களுக்கு மறுநாளை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க போற உங்களோட கிருபையில காணி நன்றி செலுத்துறேன். பிகாஸ் ஹி லிவ்ஸ் வி கேன் ஃபேஸ் ஃபார் அதர் டே. நீங்க ஜீவிக்கிறபடியா நாங்க மறுநாளை சந்திக்க கூடிய தந்த அந்த மகா பிரிதான அன்புக்கும் கிருபைகளுக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த காலை நேரம் வாலிபர்களுக்கான ஜபிக்க தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. யாவரும் ஆண்டவர் இந்த வாலிபர்கள் அப்பா உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜபிக்கிற அவர்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, வாக்கு தத்தம் செய்தவரே, வாக்கு மாறாதவரே, இன்றும் அவர்களை நீங்க வழிநடத்த வல்லவராயிருக்கிறீங்க அப்பா. எங்களுக்கு ஆண்டு ஜீவனை கொடுத்தவரே, எங்களோடு எழுந்தவரே அப்பா, எங்களுக்கு பேசுற தேவன் அவங்க கூட பேச வல்லவராயிருக்கிறீங்க அப்பா. அப்பா, அவங்கள கண்களை திறவுங்க, செவிகளை திறவுங்க அப்பா. மந்திரமா இருக்கிற எல்லா விதமான ஆவியனும் அவங்களை விட்டுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் விதத்துல அப்பா ஒரு பெரிதான அற்புதங்களையும் உங்களோட வல்லமையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தபடியாக ஜபிக்கிறார் அப்பா. நீங்க அவங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் தெளிந்த புத்தியை கொடுத்து அப்பா தெளிந்த உள்ள ஒரு மூப்பர்களை அனுப்பி அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி கொடுப்பதற்கு அப்பா அவருக்கு ஒரு பெரிதான அன்பை ஊற்றி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். உங்களோட நாம மீதான நாமம் என்று கூறத்தக்கதாக ஆண்டவரே, பிசாசின் சோதனையில் இருந்த ஆண்டவரே விலக்கி காப்பதற்கு ஒரு சரியான ஆலோசனை உள்ள கர்த்தரே, உங்களுடைய ஆலோசனை அனுப்பி பெரிதான ஒரு மூப்பர்களை அவர்களுக்கு அனுப்பி அவர்களை அப்பா வழி நடத்தும்படியாக ஜோபிக்கிறேன் அப்பா. அப்பா வாலிபர்கள் அப்பா உங்களுடைய வாலிபர் நாக்கல்ல உங்களை நினைவு கூறும்படியாக சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அதன்படி அப்பா இந்த வாலிபர்கள் உங்களே நினைந்து உங்களை உங்களுக்குரியவர்களை சிந்தித்து உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அவருக்குள்ள ஆண்டவரே உங்களோட தாகம் உள்ளவன் தண்ணீரை கொடுக்கிற தகப்பனே, தாகம் உள்ளவனுக்கு தண்ணீரை கொடுக்கிறவனே அப்பா, வறண்ட நிழலில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்ன தகப்பனே, இவர்களுக்குள்ள நீங்க இப்பொழுது அந்த அந்த அந்த ஊற்று தண்ணீரை அவர்களை ஊற்றி அபிஷேகத்தை பண்ண வல்லவர் உள்ள தகப்பனே, இப்பொழுது உங்கள் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து அவர்களை விடுதலையாக்க வல்லவர் உள்ள தகப்பனே, உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், உங்களோட சித்தத்தின் படி நடத்துங்க ஐயா. அப்பா மனுஷரால முடியாத காரியங்கள் உங்களால முடியும். புள்ளல இடங்களில் மேய்க்கிறவரே, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துறவரே, ஆத்மாவே தினம் தேற்றுறவரே, இந்த ஆத்மாக்களும் வழி தப்பி போகாத வண்ணமாக தேற்றும்படியாக ஜெபிக்கிறப்பா. உங்களால மட்டும் தான் இது செய்ய முடியும். அவங்களுக்கு ஏற்ற ஆலோசனையில் ஆலோசனை கற்றுக் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சரியான ஆக்கள் அவங்களுக்கு போயிட்டு உங்களோட ஆலோசனை சிந்திப்பதற்கு, உங்களை பற்றி நினைப்பதற்கும், உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கும் இந்த வாலிபர்களுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜபிக்கிறார். அவர்கள் உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜபிக்கிறார். உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று அவர்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த அப்பா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான சோதனையிலையும் இருந்து அப்பா தற்கொலையில் இருந்து எல்லா விதமான பாவத்துல இருந்து விட்டுதலையாக்கி அவர்களை அப்பா உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜபிக்கிறேன். இரத்தமே ஜெயம், இரத்தமே ஜெயம் அப்பா. உங்கள் இரத்தத்தின் மூலமாக நாங்கள் மீட்கப்பட்டோம் அப்பா. அதே போல அவர்களை மீட்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களை நாமத்தை மட்டுமே அவர்களை உயர்த்துவதற்கு சரியான ஆட்களை அவங்களுக்கு அனுப்பி உங்களோட ஆலோசனைகளை சொல்லிக் கொடுப்பதற்கு சரியான மூப்பர்களை சரியான பேரர் பெற்றோர்களை அனுப்பி அப்பா அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். இந்த கால நேரம் பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா காலை நேரங்கள் அப்பா ஒரு டைம் இல்லாத வேண்டமாக்க ஒரு டைம் பார்க்க அப்பா 2 மணி 3 மணிக்கு தூங்கி அப்புறம் எழும்பி அப்பா நடத்துற இந்த ஊழியத்தை நீங்க அவங்களுக்கு பொறுப்பாக கொடுத்த இந்த ஊழியத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். சங்கமம் வானொலி ஊழியத்தின் மூலமாக நாங்களும் வந்து உங்களை ஆவியோடு உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு தெரிந்து கொண்ட ஊழியர்களுக்காண்டி ஜபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இந்த கால நேரம் வந்திருக்கு ஒவ்வொருதரையும் கூட கருத்துல கொடுக்கிற அவங்களோட தேவலையும் சந்தித்து ஆண்டவரே அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது சகலதம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கூறியபடி யாவரையும் எங்கள் சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறிய தாழ்த்தி ஜபிக்கிறேன் இயேசுவி நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
2: அவங்களை கேட்டதவனுக்கு சூத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். கத்தர் உங்களோடு கூட இருந்து சகலதிலும் வழி நடத்துவாராக. ஆமேன்,
5: ஆமேன், ஆமேன். God bless you sister.
2: ஆமேன். நாங்க நிர்மலா மரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்,
6: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
2: எல்லாம் வாலிப பிள்ளைகள் வாழ வேண்டிய விதத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும்படியும் விசுவாசத்துக்கு விசுவாசிகளாய் அவர்கள் வாழ்ந்து அங்கு நில நிக்க கூடிய ஒரு பிள்ளைகளாய் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கூடிய ஒரு நற்குணசாலிகளாய் இந்த பிள்ளைகள் நிக்க கத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்தணும்.
6: ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா, கிருபையும் இரக்கமும் உடைய நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்தவரே. இந்த நாளிலே கூட கர்த்தரப்பா நாங்கள் ஒரு மனதோடு கூடி அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க நீ தந்த சிலாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த எல்லா சுகபெல்ல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி அப்பா. அப்பா நீர் வரும் வரை நீர் கொடுத்ததான இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாங்கள் கரை திரையற்றதா இப்போ பாதுகாத்துக் கொள்ள ஆவியானவர் தாமே எங்களுக்கு துணை புரியும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வேலையில கூட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறப்பா. வாலிபர்களின் வாழ்வுகளை எல்லாம் அப்பா நீர் தாமே ஆசிர்வதித்து அவர்களை உயர்த்தும்படியா உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் வாலிபர்கள் ஆண்டவரே அநேகமா அதிகமாக தங்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வேலையிலே ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற காரியத்துக்கு ஆண்டவர் சாமியே நீர் மனம் இறங்கி ஒவ்வொரு வாலிப ஆண் மகனையும் ஆண் பெண் மகளையும் தெய்வம் நீங்க ஆசீர்வதித்து அவர்கள் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க உமது வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அந்த வாலிபர்கள் மேலேயும் வாலிப ஆண் பெண்கள் மேல கர்த்தர் நீர் பரிசுத்த ஆவியை நீர் ஊற்றி அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அவர்களை நீர் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அவர்களுடைய கர்த்தாவே அவர்கள் வாழ வேண்டிய விதம் தேவன் நீர் அவர்களை வேதத்தின்படி அவர்களுக்கு நீர் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். கற்றுத்தரும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. விசுவாசத்திலே அவர்கள் வளர்ந்து வாழ ஆண்டவர் தாமே உதவி செய்யுங்க. வேதத்தை வாசிக்க தியானிக்க வேதத்தின் ரகசியங்களை எல்லாம் காண அவர்களுக்கு கர்த்தர் நீர் சிறு வயதிலிருந்தப்பா அந்த இளம் பிராயத்திலிருந்து அவர்கள் உமக்கா எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். மற்றபடியாய் கூட ஆண்டவரே உமக்கு என்று எழும்பி ஊழியர் செய்ய அவர்களுக்கு கர்த்தாவே நீர் உதவி செய்வீராக. அபிஷேகிங்கப்பா. சுவிசேஷ ஊழியத்தை அவர்கள் எல்லா இடத்திலையும் அறிவிக்கும்படியான ஒரு நல்ல ஆண்டவரே அபிஷேகம் அவர்கள் மேல நீர் ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம். நல்ல நற்குணத்தினாலே ஆண்டவரே அவர்களும் கர்த்தாவே அவர்கள் உமக்கென்று கடைசி நாட்களிலே உமக்காயப்பா சேனைகளாய் எழும்ப கர்த்தர் தாமே நீர் கிருபை செய்யுங்க ராஜா. உமக்கு சோத்திரம். அப்படியே கூட வாலிபன் எதனால் தன்னை சுத்திகரித்துக் கொள்வான் உம்முடைய வேத வசனத்தின்படி அல்லவா என்ற வார்த்தையின்படி அவர்கள் கர்த்தாவே உமக்கு சோத்திரம். அவர்கள் வாழ்ந்திருக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்கப்பா. வாலிப நாட்களிலே சிருஷ்டிகரை நினை என்ற வார்த்தையின்படி அவர்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை நினைத்து உமது வசனங்களுக்கு அண்டவரே செவி சாய்த்து அதன்படி நடந்து கர்த்தர் அவர்களுக்கு எல்லாவற்றையும் போதித்து வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதித்து எல்லா வாலிப ஆண் பெண்களையும் ஆண்டவரே அப்பா அவர்கள் உமக்காய் எழும்பி பிரகாசிக்க சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவரே உமக்கு பிரியமானதை அவர்கள் செய்ய கர்த்தர் தாமே உதவி செய்யுங்க. நல்ல விசுவாசத்தோடு அவர்கள் வாழ ஆண்டவர் கிருபை செய்து வழி நடத்துறதுக்காக அன்பு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்படியே நீர் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்தப்பா இந்த ஊழியத்தை சங்கமம் ஊடகத்தை முதல் கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே இந்த நடத்துகிறதான தேவதாஸ் ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் யாவரையும் ஆசீர்வதிங்க.

0: பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள பரிசுத்தாவே. ஆமென். ஆமென்.
1: ஜெபங்களை கேட்டதா உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் வீட்டில இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். பிரதர் சிஸ்டர்
0: இல்லைங்க சிஸ்டர்.
1: ஓகே ஓகே ஓகே. ஒருத்தரும் இல்லாதபடியினால் நான் ஜெபத்திலே வழி நடத்துறேன். வந்தால் கொடுப்போம், அல்லது முடிப்போம். ஹலிலூயா. வியானவரே உங்களை ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நாளுக்காய் இந்த வாலிப யுவதிகளுக்காய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, எங்கள் தமிழினத்துக்காய் தமிழினத்தில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே நினைவு கூர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே உம்முடைய ஆவியும் உம்முடைய அதிகாரமும் ஆண்டவரே கடந்து வரட்டும். ஐயா, இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவரே வாலிபர்களை நீர் எழுப்புவேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வாலிபர்களுக்குள்ளே அவருடைய இருதயங்களுக்குள்ளே அவருடைய சிந்தைகளுக்குள்ளே அப்பா இயேசு நாமமும் ரத்தமும் ஆண்டவரே சத்தியமும் சிறை பிடிக்கிறோம். ஐயா, அவர்கள் தப்பி போக முட்டையாதபடி உம்முடைய ஊழியங்களை செய்யக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் ஆண்டவரே செல்வங்களாய் நீர் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா ஆண்டவரே, தகப்பனே உண்மை அறிகிற அறிவு அவர்களுக்குள்ளே அந்த நித்திய ஜீவனாய் ஊற்றெடுக்க வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவே ஆண்டவரே, தகப்பனே நீர் இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, மனுஷன் முகத்தை பார்ப்பான், நீர் உள்ளாந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் ஆண்டவரே. ஐயா, எங்கள் இலங்கை தேசத்துக்காய், இலங்கை தேசத்தில் இருக்கிற வாலிப ஜுவதிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா ஆண்டவரே, எங்கெங்க எல்லாம் இந்த வாலிப ஜுவதிகள் இருக்கிறார்களோ அவர்கள் வீடுகள் குடும்பங்கள் சந்ததிகளை நீர் சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, யார் யார் எல்லாம் இந்த நாட்கள்ல நீர் ரட்சிக்க சித்தமாய் இருக்கிறீரோ அவர்களை எல்லாம் நீர் ஆசீர் மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் வருவான் எழுதி இருக்கிறபடி வாலிப ஜுவதிகள் கத்தாவே வேலைக்கு போகிற வாலிப ஜுவதிகள் ஆண்டவரே கத்தாவே உண்மை உள்ளதாய் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை ஆண்டவரே அவர்கள் பெற இருக்கிற தடைகள் உலகம் ஆண்டவரே அதன் நீச்சைகள் எல்லாம் வெளியேறும்படிக்கு நாங்க கல்லோடுகிறோம். தகப்பனே நீர் இறங்கும். ஐயா, உம்முடைய இரக்கமும் தயவும் மனதுருக்கமும் அன்பும் கடந்து வரும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவோம்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வன்தான் தானே ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வசனத்தை இந்த பிள்ளைகள் காத்து கொள்ளக்கூடிய நல்ல கிருபைய கத்தாவே வரத்திலிருந்து யோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொட்டுக்கிறோம். ஐயா, எங்கெங்கே வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்களை நீர் சந்தியும். எங்கள் இனத்தின் வாலிப பிள்ளைகளை சந்தியும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஆண்டவரே சங்கம வானொலியிலே ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நினைத்தள்ளும் ஆண்டவரே. அவர்களுடைய திருமண காரியங்களை நினைத்தள்ளும். ஐயா, இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு எங்கள் வாலிப பிள்ளைகள் ஞானத்தை முன்னேறி மருளும் ஆவியும் ஆலோசனையும் வெள்ளனையும் மருளும் ஆவியும் அறிவும் கத்தருக்கு பயப்படுற பயத்தை மருளும் ஆவியுமாய கத்துடைய ஆவியானவர் இந்த பிள்ளைகளை முழுமையாய் நிரப்பி தன்னுடைய ஊழியத்தை தன்னுடைய சித்தத்தை இந்த பிள்ளைகளை கொண்டு செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: தேவனே, இந்த வேண்டுகோளை என்னுடைய பாதத்தில் வைக்கிறேன்ப்பா. வாலிப பிள்ளைகள் மீது என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்களித்தன் தேவனப்பா. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்களித்தன் தேவனே. எங்களுடைய பலத்தினாலும் அல்லப்பா, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் தேவனே உம்முடைய ஆவியினாலே ஆகும் அப்பா. தேவனே, இந்த வாலிப பிள்ளைகளை பொறுப்படுங்களப்பா. தேசமெங்கும் உள்ள வாலிப பிள்ளைகளை பொறுப்படுங்களப்பா பிதாவே. என் தேவனே, திருடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவியல் தேவனே இவளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இந்த தேவனே கிருபசெய்யும். உலக காரியங்கள் மாம்சம் பிசாசின் கிரிகள் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. ஆவியானவரே, உம்முடைய சிந்தையினாலே இவளை நிரப்புங்க, உம்முடைய வார்த்தையினாலே இந்த பிள்ளைகளை நிரப்புங்க அப்பா பிதா. தேவனே, இந்த வாலிப பிள்ளைகளுக்கு உம்முடைய சத்திய வார்த்தை தேவனே அறிவிக்க கிருப செய்யுங்கப்பா. சத்தியம் ஒன்றே இவளை விடுதலை செய்யும் அப்பா. தேவனே கிருப செய்யுங்களப்பா. உம்முடைய வார்த்தை வறுமையாக திரும்பாதேசு ராஜா. தேவனே, இந்த வாலிப பிள்ளைகளை மூன்று லட்சியங்களப்பா பிதாபி. தேவனே, வான மண்டலங்கள்ல இருந்து கிரிய சேர பொல்லாத ஆவியலப்பா. இந்த பிள்ளைகளுக்கு எதிராக கிரிய சேர ஆவியல், தற்கொலையின் ஆவியல், சோர்வின் ஆவியல், பலவீனத்தின் ஆவியல், பயத்தின் ஆவியல் எல்லாம் விளை விட்டு வெளியேறுவதாக. தேவனே, விடுதலை செய்யுங்கள் ஆவியானவரை இந்த பிள்ளைகளை அப்பா பிதாபி. இந்த கல்லான இருதயத்தை எடுத்துகளுக்கு சதையான இருதயத்தை கொடுங்கப்பா. ஒரு புதிய ஆவிய கொடுங்கப்பா இந்த பிள்ளைகளுக்கு அப்பா பிதாவி. ஓ நன்றி. சத்திய வார்த்தை தேசம் எங்கும் அறிவிக்கப்பட, வாலிப பிள்ளைகளுக்கு எங்கும் அறிவிக்கப்பட கிருபை செய். குடும்பங்கள் தேவனே நம்முடைய வார்த்தையிலே கட்டப்பட, பாலிவ பிள்ளைகள் நம்முடைய

0: வார்த்தையிலே கட்டுப்படுத்தவனே கிருப செய்யுங்கப்பா. ஓ நன்றி அப்பா, என்னுடைய ஜனங்கள் வேத அறிவில்லாமல் சங்காரமாக சொன்னீங்கள் ஐயா இயேசு ராஜா. இந்த பால்வ பிள்ளையே சங்காரமாக நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எல்லா அடிமத்தின் ஆவிகள், போதை பஸ்ஸோட ஆவிகள் தேவனை, விபச்சார வேசத்தின் ஆவிகள் தேவனை, இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தேவனே இச்சைகளின் ஆவிகள் தேவனே, கண்களின் இச்சை மாம்ச இச்சைகள் எல்லாம் அவளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தேவனே கிருபசே எங்கப்பா பிதாவே, தேவனே கிருபசே எங்களப்பா என் தேவனே. ஓ வஞ்சிக்கிற ஆவிகளப்பா பிதாவே, இந்த டெலிபோன் மூலமாய் தேவனே இந்த பிள்ளைகளை வஞ்சிக்கிற ஆவிகள் எல்லாம் தேவனை இவளை விட்டு வெளியேறுவதாக. தெளிந்த புத்திய குடங்கள் ஆவியானவரே, உணர்வுள்ள ஆவிய குடங்கள் இந்த பிள்ளைகளுக்கு, ஞானத்தின் ஆவிய குடங்களப்பா பிதாவே, ஆலோசனை கத்தாவே, ஆலோசனையின் ஆவியினாலே இவளை நிரப்புங்க அப்பா பிதாவே. ஆலோசனை இல்லாமல் தேவனே சனங்கள் தேவனே ஓ வீடாகி போராட்டி சொல்லியிருக்கிறீங்களப்பா அவருடைய வார்த்தையிலே. ஓ நன்றி ராஜாவே, என் தேவனே அழிந்து போற இந்த பிள்ளைகளை மீட்டு வச்சிங்களப்பா பிதா. ஓ சீர்கட்டு போற பிள்ளைகளை தேவனே இந்த பிள்ளைகளை மீட்டு வச்சிங்கள ஐயா இயேசு ராஜா. ஓ நன்றி என் தேவனே சோஸ்ரம் அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, நன்றி என் தேவனே சோஸ்ரம் ஐயா. எல்லா தற்கொலையின் ஆவியல் தேவனே பிதாவே, ஓ தேவனே கொலைமறையின் ஆவியல், பொய்யின் ஆவியல், வஞ்சிக்கிற ஆவியல் தேவனே, பிரிவினையின் ஆவியல், தந்திரத்தின் ஆவியல் எல்லாம் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஓ தேவனே கிருப செய்யுங்கப்பா, கிருப செய்யுங்க ஆவியானவரே. ஊற்றுமையா உம்முடைய ஆவிய இந்த வாலிப பிள்ளைகள் மீதப்பா, தேசமங்கும் உள்ள வாலிப பிள்ளைகள் மீது ஆவிய ஊற்றுங்கப்பா. தேவனே மூதாதையர் செய்து வந்த பாப சாப அக்கிரமங்களை மன்னியுங்க இயேசுவே, ரத்த பழிகளை மன்னியுங்கப்பா பிதாவே. சாலத்தையும் புதிதாய் மாற்றுங்கப்பா, இதோ நான் சாலத்தையும் புதிதாக்குறேன் சொன்ன தேவனே, இந்த வாலிப பிள்ளைய வாழ்க்கையிலே சாலத்தையும் புதிதாய் மாற்றுங்கப்பா இயேசு ராஜாவே. தேவனே விசுவாசமாய் தேவனே இந்த ரட்சிப்பு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை புறப்படுங்கள் அப்பா பிதாவே, அவர்கள் வழிதப்பி போகாதபடி அப்பா, பின்வாங்கி போகாதபடி தேவனே. நீங்க சொன்னீங்களப்பா கிறிஸ்துவுக்கள் அநேக உபாத்தியார் உங்களை கொண்டு, ஆனா தகப்பன்மாரோ சிலர் என்று சொன்னீங்களே தேவனே பிதாவே, வார்த்தை மூலமா தேவனே பிள்ளைகளை தேவனே தகப்பன்மார் மோலே தேவனே இந்த பிள்ளைகளை வழி நடத்த தேவனே இந்த ஊழியக்காரர்களை புறப்படும் அப்பா பிதாவே. அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை போதிக்கிற வார்த்தை தேவனையா, அறிவை உணர்த்துகிற வார்த்தை தேவனே, பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற வார்த்தைகளை தேவனே இந்த பிள்ளைகளுக்கு போதிக்க தேவனே கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய வார்த்தை வறுமையாக திரும்பாதே ராஜா, ஒவ்வொரு சபைகளையும் பொறுப்படும் அப்பா, அங்குள்ள ஒரு வாலிப பிள்ளைகளை பொறுப்படும் அப்பா, அந்த பிள்ளையுடைய எதிர்காலங்களை பொறுப்படும் ஐயா இயேசு ராஜா. இந்த பிள்ளைகளுக்கு தேவனை ஏற்ற துணையை கொடுங்கள் அப்பா பிதாவே, தேவனே கிருபை செய்யுங்களப்பா. தேவனே இந்த பிள்ளைகளை மீட்டு ரட்சியுங்களப்பா, பிரகாசமுள்ள மன கண்களை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்களப்பா, உம்முடைய ஞானத்தின் ஆவியினால் இந்த பிள்ளைகளை நிரப்புங்கப்பா, விவேகத்தின் ஆவியினால் நிரப்பும் நிரப்புங்கப்பா இந்த பிள்ளைகளை. தேவனே கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்கப்பா, நன்றி ராஜாவே, நன்றி. அப்படியாக தேவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் மீட்டு ரட்சிக்க போவதற்காய் நன்றி அப்பா. ஜபத்தை கேட்கிற தேவனே கிருபை செய்யுங்களப்பா, விசுவாசமாய் சபைகளை பொறுப்படும் ஐயா, ஊழியக்கார விசுவாசிகளை பொறுப்படும், அங்குள்ள குடும்பங்கள், அங்குள்ள வாலிப பிள்ளைகளை பொறுப்படுங்கள் அப்பா. அங்கு ஒருமனத்தின் ஆவியப்படும் ஐயா, ஐக்கியத்தின் ஆவியப்படும், அன்பின் ஆவியப்படும் அப்பா பிதா. எல்லா பிரிவினையின் ஆவியல் வஞ்சிக்கிற ஆவியல் தேவனே சபைகளை விட்டு வெளியேறுவதாக. தேவனே கிருபை செய்யுங்க அப்பா ஆவியானவரே, கிருபை செய்யுங்க, மீட்டுக் கொள்ளுங்க அப்பா இந்த பிள்ளைகளை, ரட்சித்துக் கொள்ளுங்க. தேவனே சங்கமம் ஊழியத்திலே இணைந்திருக்கிற குடும்பங்களில் உள்ள வாலிப பிள்ளைகளை பொறுப்படும் அப்பா பிதாவே. இந்த பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடும், சுகத்தை கொடும், விடுதலையை கொடும், ஆறுதலை கொடும் அப்பா. உம்முடைய வார்த்தையினாலே இந்த பிள்ளைகளை நிரப்புங்க அப்பா இயேசு ராஜாவே, கிறிஸ்துவின் நிருபங்களா இந்த பிள்ளைகளை மாற்றுங்க, இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையில கொடுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. என் தேவனே ஓ வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி அப்பா, பிசாவுடைய தந்திரங்கள் கண்ணியல்லே வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி, மாம்ச இச்சைகள் கிரிகளிலே வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி என் தேவனே இந்த குடும்பங்களை முற்று பிள்ளைகளை முற்று வச்சுங்க அப்பா. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சுவஸ்தம் ஐயா. கட்ட தேவனே குடும்பத்தை கட்டாவிட்டால் கட்டுடைய முயற்சி இல்லாம வீடுன்னு சொன்னீங்கப்பா பிதாவே, இந்த குடும்பங்கள்ல உள்ள வாலிப பிள்ளைகளை உம்முடைய வார்த்தையிலேயே கட்டுங்க. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே, ஓ நன்றி என் தேவனே கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே, இந்த பிள்ளைகளை மீட்டு ரட்சியுங்க அப்பா. நன்றி ராஜாவே, தேவனே இந்த வேண்டுகோளை அப்பா உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன்ப்பா. அற்புதங்களை காண செய்யும் ஐயா, ஒரு குடும்பங்களிலேயும் விசுவாசமாய் வாலிபப்புடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, மீட்டு ரட்சியுங்கன் தேவனே, கல்வாரி அன்பினாலே அவளை நிரப்புங்கப்பா பிதாவே, உம்முடைய ஞானம் அறிவு தெளிந்த புத்தினால் இந்த பிள்ளை நிரப்புங்கப்பா பிதாவே, நன்றி. இவருடைய பலவீனத்திலே பலங்குணங்கள் ஐயா இயேசு ராஜாவே, இந்த வாழ்வ பிள்ளைகள் யார் யார் நோய் வியாதியோடு இருக்கிற உங்களுடைய வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்கள் இயேசு ராஜாவே, கட்டுகள் அறுக்கப்படுவதாக, நுகத்தடிகள் எல்லாம் முறிக்கப்படுவதாக பரிசுத்த அவருடைய அபிஷேகத்தால் தேவனே இவளை மீட்டு ரட்சியுங்கப்பா, விடுதலை செய்யுங்க ஆவியானவரே, நன்றி நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்படியாக தேவனே இந்த ஜபங்களை கேட்டு நீங்கள் பாடுபடுப்பதற்காக நன்றி அப்பா, நன்றி என் தேவனே சோசம் அப்பா. தேவனே சங்கம ஊழியத்தை ஆசீர்வதியுங்கப்பா, லெஸ்லி பிரதரை ஆசீர்வதியுங்க, செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே, உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் பொறுமையாக திரும்பாதப்பா. தேவனே இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் பதில் கொடுப்பதற்காக நன்றி அப்பா, இந்த ஊழியத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கப்போவதற்காக நன்றி அப்பா பிதாவே, பெரிய காரியங்களை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா பிதாவே. உன்னுடைய வார்த்தையை தேவனே தண்ணீர் மேல் போடு, அநேக நாளுக்கு பின்பு தேவனே அவன் பல்லை காண்பான் சொன்ன தேவனே, அப்படியாக தேவனே பெரிய காரியங்கள் இந்த ஊழியத்தின் மூலமாக நீங்கள் செய்யப்போவதற்காக நன்றி அப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. குடும்பத்தை ஆசீர்வதியுங்க, சந்ததியை ஆசீர்வதியுங்க, சந்தானத்தை ஆசீர்வதியுங்கப்பா. ஜனசிஸ் புறப்படுங்க, பிள்ளைகளை புறப்படும் தேவனே, அந்த பிள்ளையோட எதிர்காலம் ஏற்ற துணையை கொடுத்து அவருடைய எதிர்காலத்தை ஆசீர்வதியுங்கப்பா, வேலை இடங்களை ஆசீர்வதியுங்க, குடும்பத்தை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே, சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுங்கப்பா. அதே போல் தேவனே இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா அமது கரத்தில் ஒப்படைக்கிறேன். யார் யார் வேதனையோடு கண்ணீரோடு வேதனையோடு நோய் வியாதியோடு இருக்கிறாளோ தேவனே பிதாவே, தேவனே உடைய வார்த்தையை அனுப்பி அவளை சுகப்படுத்துங்க, அவளை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே, சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுங்கப்பா. கையிட்டு சேர வேலைகளை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே, உடைய பாதம் படமெல்லாம் உங்களுக்கு கொடுத்தேன் சொன்ன தேவனே, அப்படியாக உடைய நாமம் மயப்பட தேவனே பெரிய காரியங்களை செய்யுங்களப்பா பிதாவே, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே.
1: ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் ஐரீன். பிரைஸ் லார்ட் ஐரீன், மைக் எடுத்து விடுங்க.
2: மைக் எடுத்து விடுங்கம்மா, மைக் ஆஃப்ல இருக்கு. சிஸ்டர் ஐரீன், நாங்க பேசுறது கேக்குதா? ப்ரைஸ் தி லார்ட். அவ போயிட்டா?
1: வெயிட்,
2: வந்துட்டாயா? ஓகே.
1: ப்ரைஸ் தி லார்ட் ஐரீன், ப்ரைஸ் தி லார்ட்.
3: ப்ரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: நீங்கள் இந்திய நாட்கள்ல இந்த பெற்றாருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற பிரச்சனைகள், இந்த மரண கட்டுக்கள், மனத்தாக்கல்கள், இப்படி பாதிய பிள்ளைகள் அங்கு பாதி வயதிலே அவர்கள் தங்களுடைய தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் இருந்து ஒரு மாற்றங்கள் மாறுதல் வரக்கூடியதா? கர்த்தருடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளணும், ரட்சிப்பு சூழ்ந்து கொள்ளணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: ஸ்தோத்திரமானவரை நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பாந்த நேரத்துக்காய் நன்றி ரச்சாவே. அப்பா அந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பெற்றோர் பிள்ளைகளை தேவன் நீங்க ஏற்படுத்தினவர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில இருக்கிற கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மன முறிவுகளை எல்லாம் எடுத்து கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உங்களிடத்திலே நல்ல சமாதானத்தை தேவன் நீங்க ஏற்படுத்தி கொடுக்கும்படி அச்சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளை குறித்து கர்த்தாவே. அப்பா பெற்றோர்கள் விடுகிற கண்ணீர், கவலை, துக்கங்கள் கர்த்தாவே, மன உளைச்சல்கள், பாரங்கள் கர்த்தாவே, எத்தனையோ காரியங்கள் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா யாரிடம் பேசினாலும் பிள்ளைகளை குறித்ததான கவலையோடு இருக்கிறாங்க தகப்பனே. அப்படியான பெற்றோர்களை எல்லாம் தேவன் நீங்க ஆற்றி தேற்றும்படி அச்சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரமான ஆண்டவரே. அப்பா பெற்றோருக்கும் வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு நல்ல வேத வார்த்தைகளை போதித்து கர்த்தாவே, உம்முடைய வழிவிட உம்முடைய வார்த்தையின்படி அந்த பிள்ளைகளை வளர்க்கத்தக்கதாய் கர்த்தாவே. அப்பா அவர்களுக்கும் வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒரு வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பெற்றோர் கீழ்படி உள்ள பிள்ளைகளா இருக்க தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாட்களிலே கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அநேக பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா அந்த உலக காரியங்களுக்குள்ளாக சென்று கர்த்தாவே அநேக காரியங்களை கேட்டு பார்த்து கர்த்தாவே அப்பா அந்த கீழ்ப்படிதல் இல்லாதபடிக்கு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இப்படியான ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்குங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பெற்றோர் கீழ்படிந்த ஆசிரியர்கள் கீழ்படிந்த கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் வளரத்தக்கதாய் தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பா அத எந்த கீழ்படியும் இல்லாதபடிக்கு கர்த்தாவே அப்பா அவர்கள் நினைத்த மாதிரி நடந்து கொண்டு போகிறாங்க தகப்பனே. அப்படி இல்லாதபடிக்கு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா உடைய வார்த்தையை கொண்டு அவர்களை சுத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி இந்த பிள்ளைகள் வளர தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இப்படியான காரியங்கள்னாலே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே கர்த்தாவே அநேக பிரச்சனைகள் ஆண்டவரே. அப்பா குடும்பத்திலே சமாதான குலைச்சல் ஏற்படுகிறது கர்த்தாவே. அப்பா குடும்பங்களிலே சமாதான குலைச்சலை ஏற்படுத்துகிற எல்லா அந்தார கிரியையிலையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தாவே பெற்றோரையும் பிள்ளைகளையும் இந்த சட்டையின் மறைவில வைத்து தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆவியானவர் நீங்க வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வீடுகளிலே கர்த்தாவே அப்பா குடும்ப ஜெபங்கள் கர்த்தாவே அப்பா நடக்க தேவன் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே அநேக வீடுகளிலே குடும்ப ஜெபங்கள் இல்லை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பமாய் சேவிக்கத்தக்கதாய் தேவன் அந்த குடும்பங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்தரும்படியா ஜெபிக்கிறேன். அதுக்குரிய வழி வாசல்கள் எல்லாம் திறந்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒருவர் இருந்தா ஒருவர் இல்லை ஆண்டவரே. இப்படியான நேரங்களிலே அந்த ஜெபங்கள் தள்ளி போய் கொண்டிருக்கிறது கர்த்தாவே. இப்படியான காரியங்கள் இல்லாத படிக்கு கர்த்தாவே அப்பா ஒற்றுமையாய் சமாதானமாய் மெனோக்கி பார்க்க குடும்பமாய் பார்க்க கர்த்தாவே தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தாவே பெற்றோரும் பிள்ளைகளும் கர்த்தாவே ஒற்றுமை சமாதானத்தோடு மெனோக்கி பார்க்க தேவன் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. பிள்ளைகள் இடத்திலே பெற்றோர்கள் இடத்திலே இருக்கிற எல்லா கோபத்தின் ஆவியையும் தேவன் நீங்க எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவங்களுக்கு நல்ல பொறுமையை கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பா நல்ல தயவை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உடைய கிருபை ஒவ்வொரு குடும்பங்களோடும் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி தகப்பனே. அப்பா ராஜா உமக்கூடான கூடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமி குடும்பங்களிலே இருக்கிற தேவைகள் அனைத்தையும் தேவன் நிறைவாய் சந்தித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் மது திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க பொறுப்படுங்க வழிநடத்துங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. எங்களுடைய சங்கமம் வாணிவை கூட மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த இணைப்பினோடாக கர்த்தாவே அநேக பிள்ளைகள் ரசிக்கப்பட தேவன் உதவி செய்ய இதில் பணி செய்கிறதான ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அவங்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் பேர குழந்தைகள் மருமக்கள் கர்த்தாவே அந்த இணைப்புக்கு தேவையான எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவாய் சந்தித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அவர்களுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி தடைகளை எடுத்து போட்டு ஊழியத்தை நேர்த்தியாய் செய்ய தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த ஜெப இணைப்பை கூட நமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிற அநேக பிள்ளைகள் வந்து கர்த்தாவே தேசத்துக்காக குடும்பங்களுக்காக ஜெபிக்க கர்த்தாவே இந்த இடத்திலே கூடி வர தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இதுவரை ஜெபித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். எனக்கு இந்த நேரத்தை கொடுத்தபடியா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் புகழும் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.
1: ஆமேன். அமேனங்கள். ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். தேவத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு நாமத்தில் நம்முடைய சமூகத்திலே இன்றைக்கு ஜெபிக்க தந்த கிருபைக்காக தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி நீரப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்காயும் அவருடைய தேவைகள் வாஞ்சிகளுக்காயும் நீர் இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வர முடியாமல் வியாதிப்பட்டு வெளியிலே போய் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்தந்த இடத்திலே ஆசீர்வதித்து பிள்ளைகளை நடத்தி செல்லும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சங்கம வானொலிக்காய் லேசிய நாமனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே நீ கொடுத்த தரிசனத்தை ஆண்டவரே வாழ்க்கை பெருக வைக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சகலதையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமே மக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.
2: ஆமீன். ஆமீன். இந்த ஒரு நிறமிழந்து ஜெபித்து ஆசீர்வதித்து உங்களை இங்க கத்துக்கலாமே காண்கிறார் ஆசீர்வதிக்கிறார். கத்தடை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதிகால வேளையிலே இணைந்து ஜெபித்த சகோதரி டாலி மாலை வேளையிலே இணைந்து தொகுத்து வழங்கியவங்களையும் கத்தடலாமே காண்கிறார் ஆசீர்வதிக்கிறார். கத்தடை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக சனி ஞாயிறு அபிஷேக ஆராதனையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. ஆமேன். இதுவரை நேரம் நாங்கள் சிறிடமாக வாலிபர்களுக்காக ஜபங்களுக்கு ஊடாக வழி நடத்தினார்கள். இன்றைய நாளிலே கத்தர் தாமே ஒருவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன்.
4: Recording stopped.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டுக்கு பாட்டு, சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி. நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 9056077 0583 அல்லது

0: ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பர்களே, நேற்றைய தினத்தின் இரவிலே பல பிரச்சனைகளோடு நீங்கள் படுக்கைக்கு சென்றிருக்கலாம். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எனக்கு வந்துவிடுமோ என்ற பயத்தோடு வானொலி பெட்டி முன் இருக்கிறீர்கள் அல்லவா? இயேசு கூறுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று. அன்பர்களே, நீங்கள் ஏன் பிரச்சனைகளை சுமந்து கொண்டு இருக்க வேண்டும்? ஆண்டவர் பாதத்தில் அப்படியே பார சுமையை தூக்கி வைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் இந்த நாளை ஆரம்பியுங்கள். இன்றைய செய்தி மூலம் தேவன் உங்களோடு நிச்சயம் பேசுவார்.
1: கிறிஸ்துக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, உங்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று முதல் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின இரண்டாவது நிருபத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதற்கு முன் முகவுரையாக சில காரியங்களை நாம் இன்று கற்றுக்கொள்வோம். இரண்டு பேதுரு முதலாம் அதிகாரம் முதல் வசனத்தின்படி அப்போஸ்தலனாகிய சீமோன் பேதுரு தான் இந்த நிருபத்தின் ஆக்கியோன். ஆனாலும் புதிய ஏற்பாட்டிலே வேறு எந்த புத்தகத்தின் ஆக்கியோனை குறித்த தர்க்கத்தையும் விட இந்த புத்தகத்திற்கான ஆக்கியோன் பேதுரு என்பதை குறித்த தர்க்கம் அதிகம். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக டாக்டர் மோர்ஹெட் என்பவர் புதிய ஏற்பாட்டிலே பேதுரு எழுதின இரண்டாவது நிருபமே குறைவான சரித்திர ஆதாரத்துடன் நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். இப்படிப்பட்ட தர்க்கம் காரணமாக அநேக வேத சாஸ்திர வல்லுநர்கள் இந்த புத்தகத்தை கற்றுக்கொள்ள முக்கியத்துவம் கொடுத்து இது பேதுரு எழுதின நிருபம்தான் என்பதை இறுதியாக நிரூபித்திருக்கிறார்கள். பொதுவாக நமது வேத ஆராய்ச்சியிலே புத்தகத்தின் முகவுரை அதன் ஆக்கியோனை குறித்தே இருக்கும் இல்லையா? மற்ற கருத்து வேறுபாடு உள்ள பகுதிகளை குறித்து நாம் அதிகமாக சிந்திக்கிறதில்லை. இரண்டு பேதுருவும் வேத புத்தகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, வெளிப்பிரகாரமாகவும் புத்தகத்தின் உள்ளிருந்தும் இது பேதுரு எழுதினதுதான் என்று அநேக சான்றுகள் கூறுகிறது. இருந்தாலும் இதை பேதுரு தான் எழுதினார் என்பதை குறித்து இருக்கும் தர்க்கங்களை குறித்து ஓரளவு நாம் அறிந்து கொள்வது நல்லதுதான். பேதுரு எழுதின இந்த இரண்டாவது நிருபமானது வேத புத்தகத்தின் ஒரு பகுதியாக திருச்சபை ஏற்றுக்கொள்வதற்கு அதிக காலமானது. கிறிஸ்துவுக்கு பின் 372 ஆண்டிலே லவோதிக்காவிலே கூடிய திருச்சபை தலைவர்களின் கூட்டமானது இந்த புத்தகத்தை வேதத்தின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொண்டது. அது மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்கு பின் 397 ஆண்டிலே கார்த்தேஜ் என்ற இடத்திலே கூடிய திருச்சபை தலைவர்களின் கூட்டமும் இதை ஏற்றுக்கொண்டது. வல்கேட் மொழிபெயர்ப்பிலே ஜெரோம் என்ற பேராயர் இதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் சீரிய மொழிபெயர்ப்பிலே இது இடம்பெறவில்லை. இந்த சீரிய மொழிபெயர்ப்பிலே ஏற்றுக்கொள்ள முடியாத அநேக காரியங்கள் இருக்கின்றன. எனவே அது முக்கியமான மொழிபெயர்ப்பாக கருதப்படவில்லை. ஆரம்ப கால திருச்சபை தகப்பன்மாரிலே யூசிபியஸ் என்பவரும் ஒருவர். இவரும் தர்க்கத்திற்குரிய புஸ்தகங்களிலே ஒன்றாக இரண்டு பேதுருவை கருதினார். ஆனால் ஆர்ஜியன் இதை ஏற்றுக்கொண்டார். அலெக்சாந்திரியா தேசத்தைச் சேர்ந்த கிளமெண்ட் என்பவர் இதை ஏற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, இதற்கு ஒரு விளக்க உரையையும் அவர் எழுதினார். அப்போகலிப்ஸ் ஆஃப் பீட்டர் என்ற புத்தகத்திலும் இரண்டு பேதுரு நிருபத்திலிருந்து வார்த்தைகள் வாக்கியங்கள் காணப்படுகிறது. இருந்தாலும் அந்த புத்தகம் வேத புத்தகத்தின் ஒரு பகுதியாக கருதப்படவில்லை. யூதா நிருபத்தை நாம் வாசித்து பார்த்தாலும் அதை எழுதியவரும் இரண்டு பேதுரு புத்தகத்தை நன்கு அறிந்தவர் என்பது தெரிகிறது. ஆதி திருச்சபிலே எழுத்து பணி செய்த அரிஸ்டைடஸ், இரத்த சாட்சியான ஜஸ்டின், ஐரேனியஸ், இக்னேசியஸ், ரோமாபுரியைச் சேர்ந்த கிளமந்து இவர்களும் இரண்டு பேதுரு நிருபத்திலிருந்து வாக்கியங்களை எடுத்து தங்கள் எழுத்துக்களிலே சேர்த்திருக்கிறார்கள். மார்ட்டின் லூத்தரும் இது உண்மையாகவே பேதுரு எழுதின நிருபம் தான் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கால்வின் என்பவர் இதை குறித்து சந்தேகப்பட்டார். ஆனாலும் இதை ஒதுக்கி தள்ளவில்லை. எரஸ்மஸ் இதை நிராகரித்திருக்கிறார், இதை புறக்கணித்திருக்கிறார். எனவே நான் கூறிய இவ்வளவு காரியங்களை குறித்து கேட்கும்பொழுது இந்த புத்தகத்தின் சரித்திர பின்னணியத்தை ஓரளவு நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த நிருபமானது புறக்கணிக்கப்பட்டதற்காக சிலர் கூறும் காரணத்தையும் நாம் குறைவாக எடை போட முடியாது. இந்த நிருபத்திற்குள்ளே பார்க்கும்பொழுது பேதுரு எழுதியதற்கான அநேக சான்றுகள் இருக்கிறது. குறிப்பாக இரண்டு பேதுரு முதலாம் அதிகாரம் 13-14 வசனங்களை பாருங்கள். மேலும் முதலாம் அதிகாரம் 16-18 வசனங்களை மட்டுமல்ல, மூன்றாவது அதிகாரம் 3 வசனத்தையும் பாருங்கள். இந்த வசனங்கள் யாவுமே சீமோன் பேதுரு தான் இதை எழுதினார் என்பதை நிரூபிக்கிறது. பேதுரு எழுதின முதலாவது நிருபத்திற்கு சில காலத்திற்கு பின்னர் கிறிஸ்துவுக்கு பின் 66 ஆண்டிலே இரண்டு பேதுரு நிருபம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, 2 பேதுரு 3 அதிகாரம் 1 வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல அவருடைய இரத்த சாட்சி மரணத்திற்கு சற்று முன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்நேரத்திலே 2 பேதுரு 3 அதிகாரம் 13 முதல் 14 வசனங்களை நாம் வாசித்து பார்க்க வேண்டும். கவனிங்கள், வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். 2 தீமோத்தேயு எப்படி அப்போஸ்தலனாய பவுலின் இறுதி பாடலாக இருந்ததோ அதே போல 2 பேதுரு அப்போஸ்தலனாய பேதுருவின் இறுதி பாடலாக இருக்கிறது. இந்த 2 புத்தகங்களுக்கும் இடையிலே அநேக ஒற்றுமைகள் காணப்படுகிறது. 2 புத்தகங்களுமே திருச்சபை போய்கொண்டிருக்கிற பாதையிலே விசுவாச துரோகத்தின் காலத்தை குறித்து எச்சரிக்கிறதா இருக்கிறது. இறுதியாக அப்படிப்பட்ட நாட்களிலேதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதனின் உள்ளங்கை அளவான மேகம் போன்று தெரிந்த அந்த காரியங்கள் இப்பொழுது வானத்தையே மூடி மறைக்கும் அளவிற்கு பெரிய புயலை போல இருக்கிறது. வேத போதகர்கள் மத்தியிலே எழும்பக்கூடிய வேத புரட்டுகளை குறித்து பேதுரு எச்சரித்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் சபை மக்களிடையே எழும்பக்கூடிய வேத புரட்டுகளை குறித்து எச்சரித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலும் பேதுருவும் தங்கள் மரணத்தை குறித்து மகிழ்ச்சியுடனே எடுத்துச் சொல்கிறார்கள். இந்த இடத்திலே நாம் 2 பேதுரு 1 அதிகாரம் 13-14 வசனங்களை மீண்டுமாக எண்ணி பார்க்க வேண்டும். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களையும் கவனித்து பாருங்கள். வாசிக்கிறேன். ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். இங்கே அப்போஸ்தலனாய பவுல் தான் தேகத்தை விட்டு கடந்து போகும் காலம் வந்துவிட்டது என்று சொல்கிறார். ஓட்டத்தை முடித்தேன். இதுவரை வாழ்க்கையின் ஓட்டப்பாதையில இருந்ததாகவும் இப்பொழுது அதை விட்டு கடந்து அவர் செல்லப் போவதாகவும் சொல்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன் என்கிறார். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார். இதை போல பேதுரு அப்போஸ்தலனும் தனது மரணத்தை குறித்து வெற்றி களிப்போடு பேசுகிறார். எனவே 2 அப்போஸ்தலர்களுமே திருச்சபையை வேத வசனத்தின் நங்கூரத்திலே இணைத்திருந்தார்கள். வரப்போகும் விசுவாச துரோக காலத்திற்கு வேத புரட்டின் காலங்களுக்கு வேத வசனமே எதிர்த்து போராட வேண்டியது என்று அவர்கள் கூறினார்கள். எனவேதான் பிசாசானவன் 2 பேதுருவின் நிருபத்தையே எதிர்த்து போராடியிருக்கிறான். ஏனென்றால் பிசாசையும் அக்னி அஸ்திரங்களையும் தடுத்து நிறுத்தும் ஒரு கேடயமாக இந்த 2 பேதுருவின் புஸ்தகம் இருக்கிறது. 2 பேதுருவின் புஸ்தகத்திற்கும் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதிய 2 தீமோத்தேயு நிருபத்திற்கும் இருக்கும் ஒற்றுமையானது பேதுரு அப்போஸ்தலன் எழுதிய 1 நிருபத்திற்கும் 2 நிருபத்திற்கும் இடையே உள்ள கூர்மையான வேறுபாடுகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. பேதுரு எழுதின 1 நிருபத்தின் கருத்திற்கும் 2 நிருபத்தின் கருத்திற்கும் வேறுபாடுகள் இருக்கிறது. இது எப்படி இருக்கிறது என்றால், அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு எழுதிய கடிதத்திற்கும் அவர் தீமோத்தேயுக்கு எழுதிய கடிதத்திற்கும் உள்ள வேறுபாடு போல இருக்கிறது. 2 பேர்களும் கற்றுக் கொடுக்கும் காரியம் என்ன? வேத புரட்டு வருகிறது, அது புயல் போர் வருகிறது. அதை சந்திக்க இவ்வாறு நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஒரே ஒரு வழி அறிவின் வழி மூலமாகவே என்று பேதுரு சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை கொண்டு மட்டுமல்ல, கிறிஸ்துவை நாம் சரியானபடி அறிந்திருப்பதனாலேயே. அவரை அறிவதே நித்திய ஜீவன் என்று இயேசு கூறியிருக்கிறார். யோவான் 17 அதிகாரம் 3 வசனத்தை பாருங்கள். உண்டான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆம், நாம் அவரை குறித்து மட்டுமல்ல அவரையே அறிய வேண்டும். அதுதான் நித்திய ஜீவன். சில ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க ஐக்கிய நாட்டைச் சேர்ந்த போதகர் ஒருவர் ஐரோப்பிய நாடு ஒன்றிலே ஒரு சபையை ஸ்தாபிக்க முயன்றார். எப்படி என்றால், தேவன் என்ற வார்த்தையையே, கிறிஸ்து என்ற வார்த்தையையே பயன்படுத்தாமல் அதை செய்ய முயற்சித்தார். மனிதன் செய்யக்கூடிய வேடிக்கையான காரியங்களிலே இதுவே மிகவும் வேடிக்கையான காரியமாகும். ஒரு ஸ்தாபனத்தை அவர் ஆரம்பிக்க விரும்பினால் அவர் அவ்வாறு அதை தொடங்கலாம். ஆனால் கிறிஸ்து இல்லாமல் எந்த கிறிஸ்தவத்தையும் அவர் துவங்க முடியாது. இது எப்படி என்றால், கோதுமையையே பயன்படுத்தாமல் கோதுமை அல்வா செய்ய முடியும் என்று சொல்வது போல இருக்கிறது இல்லையா? அல்லது எந்த எரிபொருளும் இல்லாமல் நான் காரை ஓட்டுவேன் என்று கூறுவது போல் இருக்கிறது. நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அவரை குறித்து அறியும் அறிவு அல்ல, அவரையே அறிந்து கொள்வது. இது இரண்டிற்கும் பெரிய வேறுபாடு உண்டு பிரியமானவர்களே. கவனியுங்கள், விசுவாசத்தை விட்டு வழி விலகி போவது இந்த நிருபத்தின் முக்கியமான அம்சமாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, அதை எதிர்த்து போராடுவதற்கு தேவையான அறிவை குறித்தும் இந்த புத்தகம் சொல்லுகிறது. இந்த அறிவானது எங்கே இருக்கிறது? அது எப்படி நமக்கு கிடைக்கும்? பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிற வழி அது வேத புத்தகத்தின் மூலமே கிடைக்கும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், 2 பேதுரு 1:19 வாசிக்கிறேன். 2 பேதுரு 1:19, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மறுபிறப்பை விட மேலானது. அதில் வளர்ச்சி காணப்பட வேண்டும், அதிலே முதிர்ச்சி இருக்க வேண்டும். இந்த நிருபத்திலே மிக முக்கியமான வசனம் அதன் இறுதி வசனமாகும். கவனியங்கள், வாசிக்கிறேன். 2 பேதுரு 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். தேவனுடைய வார்த்தை கேட்கும் நூற்றுக்கணக்கான மக்கள் கர்த்தருக்குள்ளே மனம் திரும்பியதை குறித்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆனால் உண்மையாகவே இந்த வானொலி நிகழ்ச்சியின் நோக்கமானது தங்கள் விசுவாசத்திலே புதிய விசுவாசிகள் வளர வேண்டும் என்பதற்காகவே கொடுக்கப்படுகிறது. புதிதாக மக்களை ரட்சிப்பிற்கு நேராக வழிநடத்தும் பணியை விட விசுவாசிகளுக்கு வேத வசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலை கொடுக்கும் பணியைத்தான் இது செய்து வருகிறது. எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, வேத வசனங்களை குறித்து சரியான அறிவில்லாமல் விசுவாசத்தை விட்டு அநேகர் வழி விலகி போகும் காலத்திலே நீங்கள் உறுதியாக நிற்க முடியாது. இதுதான் அப்போஸ்தலனாய பேதுருவின் 2 பேதுரு நிருபத்தின் கருத்தாகும். அப்போஸ்தலனாய பேதுரு 2 நிருபங்களிலேயும் சில குறிப்பிட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளிலே ஒன்றுதான் அருமையான என்ற வார்த்தை. இது 2 பேதுரு 1:2 2 முறை வருகிறது. கரடு முரடான சிறந்த பெரிய மீனவனான பேதுரு அருமையான காரியத்தை குறித்து பேசுகிறார். அருமையான என்ற வார்த்தையானது பெண்கள் அதிகமாக பயன்படுத்தும் ஒரு வார்த்தை என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, விசுவாசம் என்னும் வார்த்தையும் இந்த நிறுவத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பேதுரு எழுதின 1வது நிருபத்திலேயும் 2 இடங்களிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 2வது நிருபத்திலே மிக முக்கியமான வார்த்தையாக சொல்லப்படுவது அறிவு என்பதாகும். இந்த வார்த்தை பல்வேறு விதங்களிலே 16 முறை வருகிறது. சீமோன் பேதுரு என்ன சொல்கிறார்? நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன் என்று சொல்கிறார். உண்மையான நாஸ்டிசிசம் என்னும் விசுவாச கொள்கையும் இதுவே. இந்த கொள்கையின்படி அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஆனால் வேறு யாருக்கும் இல்லாத ஓர் அறிவு இருப்பதாகவும், அந்த உள்ளான அறிவை பெற்றுக்கொள்ள குறிப்பிட்ட சடங்காச்சாரத்தையே, ரகசிய வார்த்தையையே, ரகசிய வழியையே பின்பற்ற வேண்டும் என்று கூறுகிறார். ஆனால் பேதுரு சொல்கிறார், உண்மையான அறிவு கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் அறிவு என்று சொல்கிறார். சரி, 2 பேதுரு நிருபத்தை நாம் எந்தெந்த தலைப்புகளின் கீழே எவ்வாறு பிரிக்கலாம் என்று சற்றே கவனிப்போம். குறிப்பு 7, பேனா பென்சில் வைத்திருக்கிறவர்கள் குறித்துக் கொள்ளுங்கள். 1:1-14 வரை இயேசு கிறிஸ்துவை குறித்தும் பிதாவாகிய தேவனை குறித்தும் முழுமையாக அறிந்து கொள்ளும் அறிவே கிறிஸ்தவ வாழ்க்கையின் குணநலன்களை கட்டி எழுப்பும் அஸ்திபாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது பகுதியாக 2 பேதுரு 1:15-21 நாம் பார்க்கலாம். இந்த வசனங்களின்படி இருளான காலங்களிலே கீழ்ப்படிவதற்காக வெளிச்சத்தை வேத வசனம் கொடுக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வதாக கள்ள போதகர்கள் மூலமாய் எவ்வாறு விசுவாசத்திலிருந்து வழிவிலகி போகும் காரியங்கள் வருகிறது என்பதை 2வது அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார். எனவே இப்படிப்பட்ட கள்ள போதகர்களை குறித்தும் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்தும் திருச்சபையானது கவனமாய் இருக்க வேண்டும் என்று அந்த பகுதி எச்சரிக்கிறது. நான்காவது பகுதியாக 2 பேதுரு 3:4 நாம் சொல்லலாம். இதிலே இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை குறித்து எப்படிப்பட்ட எண்ணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 5வது பகுதியாக 2 பேதுரு 3:5-13 வரை உள்ள பகுதியிலே இந்த உலகத்திற்கு தேவன் வைத்திருக்கும் திட்டம் என்ன என்பதை குறித்து வெளிப்படுத்துகிறார். குறிப்பாக 3:5-6 கடந்த கால உலகத்தை குறித்தும், 7-12 இப்பொழுது நாம் வாழும் இந்த கால உலகத்தை குறித்தும், 3:13 எதிர்காலத்தின் உலகத்தை குறித்தும் குறிப்பிடுகிறார். 6வது பகுதியாக 2 பேதுரு 3:14-18 நாம் பிரிக்கலாம். இதிலே விசுவாசிகளுக்கான சில ஆலோசனைகளை பேதுரு எழுதியிருக்கிறார். தேவனுடைய திட்டத்தை குறித்த அறிவானது தேவனையும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவையும் குறித்த அறிவிலே வளர்வதற்கு உதவி செய்கிறதா இருக்கிறது என்று சொல்கிறார். சரி, இதுவரை 2 பேதுரு நிருபத்தின் முகவுரையாக சில காரியங்களை சிந்தித்தோம். இப்பொழுது நாம் 2 பேதுரு 3:1 சிந்திக்கப் போகிறோம். ஏற்கனவே நாம் பார்த்தது போல பேதுரு எழுதின 2வது நிருபமானது சிலுவையிலே அவர் மரிக்கும் முன்னதாக செய்த இறுதி வேலையாயிருக்கிறது. வரப்போகிற காலத்திலே விசுவாச வாழ்க்கையை விட்டு பின்வாங்கி போகும் சூழ்நிலையை குறித்து புயல் போல வர இருக்கும் கள்ள போதனைகளுக்கு எதிராக வேதவசனமே காத்துக்கொள்ளக்கூடும் என்று கூறுகிறார். கிறிஸ்தவ குணநலனை கட்டுவதற்கான அஸ்திபாரம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ளும் அறிவே என்று 14வது வசனத்திலே அவர் எழுதியிருக்கிறார். இப்பொழுது 2 பேதுரு 3:1 பாருங்கள், வாசிக்கிறேன். நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. அருமையான இந்த வார்த்தைகளை நாம் வாசித்த உடனேயே இது பேதுருவின் வார்த்தைகள் என்று புரிந்து கொள்கிறோம். தன்னுடைய முதல் நிருபத்திலே இந்த வார்த்தையை அவர் பல முறை பயன்படுத்தியிருக்கிறார். வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களில் எல்லாம் இந்த வார்த்தையை இந்த அர்த்தத்திலே பயன்படுத்தியிருப்பவர் இவர் ஒருவர் தான். இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நபருடைய கையெழுத்தை நாம் புரிந்து கொள்வது போல இருக்கிறது. அருமையான இந்த வார்த்தையை பார்த்தவுடனேயே சீமோன் பேதுருவின் கையெழுத்தை இந்த நிருபத்திலே நாம் வாசிப்பது போல இருக்கிறது இல்லையா? அப்போஸ்தலனாய பேதுரு தன்னுடைய முதல் கடிதத்திலே தன்னுடைய பெயரை எழுதும் பொழுது பேதுரு என்று மட்டும் குறிப்பிடுகிறார். இங்கே 2வது நிருபத்திலே சீமோன் பேதுரு என்று சொல்கிறார். அவர் பிறந்த பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் சீமோன் என்பது. பாறை என்னும் அர்த்தமுள்ள பேதுரு என்னும் மறுபெயர் இயேசு கிறிஸ்துவினாலே கொடுக்கப்பட்டது. இந்த நிருபத்தை எழுதும் பொழுது 2 பெயர்களையுமே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சீமோன் ஒரு பலவீனமான மனிதன், பேதுரு ஒரு வலிமையான மனிதன். பலவீனமாய் இருந்த மனிதன் இப்பொழுது உறுதியான பாறை போல இருக்கிறார். இப்பொழுது கிறிஸ்துவுக்காக சிலுவையிலே அறையப்பட போகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு. ஊழியக்காரன் என்ற வார்த்தைக்கு சரியான பொருள் அடிமை அல்லது கொத்து அடிமை என்று சொல்லலாம். திருச்சபையிலே உயர்வான ஒரு பொறுப்பை அவர் எடுத்துக் கொள்ளவில்லை, தன்னை ஒரு ஊழியக்காரன் என்றே சொல்கிறார். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலன் என்று சொல்லும் பொழுது தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த அதிகாரத்தை குறித்து அவர் சொல்கிறார். நான் மட்டுமே அப்போஸ்தலன் என்று கூறவில்லை, அப்போஸ்தலர்களில் ஒருவராக தன்னை இணைத்துக் கொள்கிறார். யாருக்காக? நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்கிறார். விசுவாசம் என்று சொல்லும் பொழுது இப்பொழுது நற்செய்தி என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த பூரண கருத்தை அவர் குறிப்பிடுகிறார். அவர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்த விசுவாசத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், அதை கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். கால்வின் என்பவருடைய கருத்துப்படி நீங்கள் முன்கூட்டியே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, விசுவாசிப்பதற்கு தேவனே விசுவாசத்தை தருவார், அப்பொழுதுதான் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும் என்று கூறுவார்கள். இதிலே ஒரு பகுதியை சரி என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, இந்த அநேகர் கிறிஸ்துவண்டை வராமல் இருப்பதற்கு காரணத்தையும் வேதவசனத்திலே நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 3:15-16 பாருங்கள், வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 3:15-16 மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான ஐயா, அம்மா, அருமையான சகோதரியே, இப்பொழுது நீங்கள் ஒரு விசுவாசியாய் இல்லாமல் இருப்பீர்கள் என்றால் ஏதோ மனதிலே ஒரு காரியம் தடுக்கிறது என்று சொல்லாதீர்கள். நீங்கள் விசுவாசத்திற்குள்ளே கடந்து வராததன் காரணம் பாவமான ஏதோ ஒரு காரியம் உங்களை பற்றி பிடித்திருக்கிறது. ஒரு இருதயம் கர்த்தரிடத்திலே மனம் திரும்பும் பொழுது அவரே அந்த இருதயத்தை மூடியிருக்கிற அந்த முக்காட்டை எடுத்து போடுவார். நீங்கள் ஆயத்தமாகும் அந்த நேரத்திலே அவர் ஆயத்தமானவராகவே இருக்கிறார். அவர் உங்களை ரட்சிப்பார். யாரும் அழிந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. யோவான் 3:16 நாம் பார்க்கிறது என்ன? விசுவாசிக்கிறவன் எவனோ என்று பார்க்கிறோம். ஆம், அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் எவருக்கும் ரட்சிப்பு உண்டு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களை பார்த்தும் அவர் கேட்கும் ஒரே ஒரு காரியம் விசுவாசியுங்கள் என்பதுதான். அவரண்டை நீங்கள் வரும் முன்னதாக உங்களை நீங்களே சுத்தம் செய்து கொண்டு வர வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. உண்மையாகவே அவரண்டை வருவீர்கள் என்றால் அவரே உங்களை சுத்தம் செய்வார். 3 நாம் பார்க்கிறது போல அருமையான விசுவாசத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அது எப்படி? நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் அப்படி பெற்றிருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். நாம் அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அந்த நீதியானது நம்முடைய கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அவர் நமது பாவங்களை எடுத்து போட்டார் என்பது மட்டுமல்ல, அவருக்கே சொந்தமான நீதியையும் நம்முடைய கணக்கிலே சேர்த்திருக்கிறார். குற்றவாளிகளைப் போல நாம் மன்னிக்கப்பட்டு கட்டு அவிழ்த்து விடப்பட்டவர்கள் அல்ல. தேவனுக்கு முன்பாக நிற்கும் தகுதியை கிறிஸ்துவிலே பெற்றவர்களாயிருக்கிறோம். தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறோம். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே இந்த ரட்சிப்பின் நிச்சயம் உண்டா? விசுவாசத்திற்குள்ளே நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்களா? நல்லவர்கள் ஆன பின்னே நீங்கள் கடவுளிடம் வரலாம் என்பதல்ல, நீங்கள் இருக்கும் நிலையிலே அவர் உங்களை மன்னிப்பார், உங்களை சுத்தம் பண்ணுவார் என்ற நம்பிக்கையோடு இன்றே கடந்து வாருங்கள். நம்பிக்கையை அவர் மேலே வையுங்கள். அவரே உங்களை சுத்தம் செய்வார், பாவத்திலிருந்து விடுதலை தருவார், பாவ மன்னிப்பு தருவார், மெய்யான சமாதானத்தையும் நித்திய வாழ்க்கையும் தருவார். நீங்களும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள அவர் அண்டை வரமாட்டீர்களா?

0: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது
1: முகத்தை ஆண்டவரே நீங்க போட்டு இந்த சங்கம மொழிகளே நடத்ததற்காக கொடுத்தவர்
2: நன்றி சார். ஐயா இந்த நாட்டு நீங்கப்பா.

ஆண்டவர் மிஷனரிகளால் ஊழிய காரணம் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் ஆண்டவரே இன்றைய நிலை ஆண்டவரே இருக்கிற ஆராதனைகள் அறிஞர்கள் இருக்கிற ஒன்று சுவாமி தேசத்தை விட்டு நீங்கும் மரியாதை வேண்டிக் கொள்வது சுவாமி நீங்கும் மரியாதை எல்லா மக்களும் இவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களோ இந்த தேசம் மாறவேணும் சுவாமி மாறவேணும் சுவாமி மாறவேணும் சுவாமி ஆகுவதெல்லாம் உங்களால் தான் தேசத்துக்காக வேண்டிக் கொள்ள கனடா தேசத்துக்காக எல்லா மக்களும் ஒரே மக்கள் ஆசீர்வாதமான தேசத்தில் வாழ வேணும் இருக்கிறோம் தேசத்தின் தலைவர்கள் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் நடத்துங்க சுவாமி தேவ பயமர்களை சூழ்ந்திருக்கட்டும் தேவ நீதி இவர்களை சூழ்ந்திருக்கட்டும் இவருடைய கரங்களில் ஆண்டவர் வேதம் இருக்கட்டும்

சபிக்கப்பட்டு போய்விடாதபடி எந்த ரப்பனையும் விக்கிரங்கள் எல்லாம் நீங்கி எங்களை முதலாளர் வழியில் வந்த சாபங்கள் எல்லாம் நீங்கி தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேணும் சுவாமி. அதுதான் அப்ப ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதத்தின் கரம் ஆண்டவரே எங்களை தங்க தேசத்தின் மீட்டப்பட வேணும் நல்லி வைக்கிறோம் சுவாமி. மன்னிங்க சுவாமி, மன்னிங்க மன்னிங்க இருக்கங்களும் கிருபைகளும் நீங்க தான் சுவாமி. தேசத்துக்காக வேண்டி சொல்லுவோம், ஜனாதிபதிக்காக அவரோடு இறந்து ஆண்ட காலையில் சில ஊர்களுக்காக வேண்டி கொள்ளுங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. எல்லா மக்களும் ஒரு மக்களாய் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடாக மாறத்தை படியாக ஆண்டவர்கள் தேசங்கள் எல்லாம் வச்சுக்க வேண்டி கொள்ளுறோம்.

குறிய காலங்களையும் வச்சிருக்கிறீங்க. சுவாமி வார்த்தை இவனுள்ள வார்த்தையப்பா மாறுவது இல்லையப்பா எல்லாவற்றையும் அதின் காலத்தில் செய்து முடிக்கிறது. சிறந்த தேசங்களெல்லாம் பெருகிய வெளிச்சத்தை காண்கிற நாட்கள் யாரும் ஆண்டவர் சோழருடைய முழங்காலும் நான் உங்களெல்லாம் அறிக்கை செய்கிற காலங்கள் வருகிறபடி நான் நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி பாசவே தேசத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம், நேசிக்கிறோம் அப்பா சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். இஸ்ரவே தேசம் ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் ஆண்டவரே இன்று வரை தகப்பனே இந்த வாக்குத்தத்தம் மறந்து கொண்டிருக்கிறா சூத்திரம் மாறுவதே.

கத்தரண்டு சொல்லுகிற தேசத்துல வந்து ஆண்டவரே குடிய மண்டு தேசத்தை ஆளவேன்னு மறுவிக்கிறோம் சுவாமி. பொருளுக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களுடைய நன்மைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். இப்படியாக ஆண்டவரே எல்லா நன்மைகளுக்காம், எல்லா சீர்வாதங்களுக்காம், எல்லா கிருபைகளுக்காம்

எனக்கு மகிமைப்படுகிறது. அதே மகிமையை பெற்றுக் கொள்வார்களும் சுவாமி ஜெபிக்கிறோம் சுவாமி ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி எங்களோட பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இம்மட்டமாக எங்களோட பிள்ளைகள் குடும்பங்கள் ஒவ்வொன்றும் எங்களை ஆண்டவர் சட்டை நிலையில் மறைத்து வைத்திருக்கிற கிருவைக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவர். கிருவைக்கா சத்ருவான கண்களில் மறைத்து ஆண்டவரை காத்துக்கொள்கிற கிருவைக்கா ஸ்தோத்திரம் கிருவைக்கா ஸ்தோத்திரம். இவ்வளவு கிருவையான பாவங்களை தாழ்த்துறோம் அப்பா. நாங்கள் தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே, தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரும் உங்களுடைய கிருவை உண்டு, கிருவை உண்டு, கிருவை உண்டு. உங்களுடைய கிருவைகள் நாள் எங்களை மட்டுமாய் காத்த கிருவை ஆண்டவர்.

0: ஆண்டவர். எல்லாமகிமைக்கால் சொத்துறோம், எல்லா மகிமைக்கால் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென், ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென், ஆமென்.

நேயர்களுக்கு எங்கள் காலை வந்தனங்கள். அன்பர்களே, இப்புதிய நாளிலே தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள இயேசுவின் பாதத்தில் சில நிமிடங்கள் தரித்திருப்போமா? உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். தேவன் உங்களை தாங்க

சில வசனங்களை சிந்திக்க போகிறோம். இந்த பகுதியிலே பேதுரு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். அதாவது நம்முடைய வாழ்வு மிகவும் எளிதானதாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நமக்கு சொந்தமானது என்று ஏற்றுக்கொள்ளும் ஆபத்தான மனநிலைமைக்குள்ளே வந்துவிடுகிறோம் என்று கூறுகிறார். நாம் நம்முடைய வாழ்வை எவ்வாறு மதிப்பிட வேண்டுமோ, பரிசாக கருத வேண்டுமோ அவ்வாறு கருதுகிறவர்களாய் காணப்படுவோம். தேவனுடைய பிள்ளைகளான நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு மதிப்பு கொடுக்கிறோம்? தேவன் தம்முடைய பிள்ளைகளை உபத்திரவத்திற்கு ஒப்பு கொடுக்க காரணம் உண்டு. அவர்களை பாவத்திலிருந்து விலக்கி காக்கவும் அவர்கள் வாழ்விற்கு சரியான மதிப்பை கொடுக்கவுமே உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். சிலர் இவ்வாறு சொல்ல நீங்கள் கேட்டிருக்கலாம், தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய வழியை, திருப்பத்தை கண்டுகொள்வதற்காக அவர்கள் அதை இதை செய்கிறதாக கூற கேட்டிருக்கலாம். அருமையானவர்களே, உபத்திரவமே உங்கள் வாழ்க்கையிலே புதிய திருப்பு முறைகளை கொடுக்கும். தாவீது இதை கண்டுகொண்டார். சங்கீதம் 66:10 இதை குறித்து சொல்லுகிறார், தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். ஆம், தேவன் நம்மை அவரிடத்திலே இழுத்துக் கொள்வதற்காகவும் நமக்கு வாழ்க்கையிலே புதிய திசையை கொடுப்பதற்காகவும் வாழ்வை சரியாக நடத்தவும் நம்மை சோதனையிலே வைக்கிறார். அதன் வழியாக நம்மை உருவாக்குகிறார். இதுவே உபத்திரவத்தின் நோக்கமாகும். வாசிக்கிறேன் 1 பேதுரு 4:6. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். நாம் இந்த வசனத்தை கவனமாக கவனிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இதை கற்றுக்கொள்ள உதவி செய்வாராக. நாம் இந்த வசனத்தை புரிந்து கொள்வது ஆவிக்குறி வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமானது. இப்படி இருக்க என்று சொல்லப்படுகிற வார்த்தை 1 பேதுரு 3:18 நம்மை இணைக்கிறது என்று விசுவாசிக்கலாம். ஏனென்றால் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே குறையுண்டு ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இந்த இரண்டு வசனங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்கின்றவை. கிறிஸ்து மாம்சத்திலே வேதனை சகித்தார் என்றும் அவர் மாம்சத்திலே மரணத்தை சந்தித்தார் என்றும் இந்த வசனம் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு கடவுள் இறந்த போது என்ற தலைப்பிலே ஒரு ஆங்கில நூல் வெளியிடப்பட்டது. இது புகழ் பெற்றது. ஆனால் ஒன்றை நாம் அறிய வேண்டும், கடவுள் ஒருபொழுதும் மரிப்பதில்லை, தேவன் ஒருபொழுதும் மரிப்பதில்லை. அவர் இன்றும் மரித்துவிட்ட தேவன் இல்லை, அவர் நோயாளியாக காணப்படவில்லை. கிறிஸ்து தம்முடைய மாம்ச சரீரத்திலே மரித்தார். இந்த சரீரத்தை அவர் பெத்லகேமிலே பெற்றுக் கொண்டார். எபிரேய ஆக்கியம் கூறுவது போல அவர் நம்மை போல எல்லா விதங்களிலும் சோதிக்கப்பட்டார். பாடுபடுவது என்றால் என்ன என்று அவருக்கு தெரியும். இரத்தம் சிந்துவது என்றால் என்ன என்றும், கண்ணீர் வடிப்பது, இருதயம் நொறுங்கும்

கிரயத்தை செலுத்தினார். இந்த இடத்திற்கு பிறகு இயேசு பாவத்திற்காக மரிக்க இன்னும் ஒரு முறை திரும்ப வரப்போவதில்லை. அவருக்கு பாவத்தோடு உள்ள உறவு இனி ஒருபொழுதும் இருக்க போவதில்லை. ஏனென்றால் அவர் மரணத்தை நின்று உயிரோடு எழும்பி விட்டார். அவர் மகிமையின் சரீரத்திலே அவ்வாறு வெளியே வந்தார். 1 பேதுரு 3

உயிரோடு இருக்கிறார். அந்த சரீரத்திலே பரலோகத்திலே முற்றிலுமாக தேவனுடைய பணியிலே அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டுள்ளார். அவர் தேவனாக இருக்கிறார். தேவனோடு நெருக்கமுடையவராகவும் எல்லா சிருஷ்டிகளோடும் தொடர்புடையவராகவும் இருக்கிறார். கிறிஸ்து இப்பொழுது இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். பேதுரு சொல்கிறார், நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் என்று 4:1 பார்க்கிறோம். இங்கே அப்படிப்பட்ட சிந்தை என்று சொல்லப்படுவது ஒரே சிந்தையை குறிக்கிறது. இந்த சிந்தனையானது ஒரு தீர்மானத்திற்கு நேராக நடத்துகிறதாயும் இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுலும் இந்த ஒரு காரியத்தை பிலிப்பியர் 2:5 சொல்லுவதை பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அடுத்ததாக கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் 2 பார்ப்பீர்கள் என்றால், மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களை விட்டோய்ந்திருப்பான் என்று சொல்லப்படுவதை பார்க்கலாம். விட்டோய்ந்திருப்பான் என்பதற்கு ஆங்கில மொழிபெயர்ப்பிலே பாவம் செய்வதை நிறுத்தி விடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூல வார்த்தையை கொண்டு பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சரியான அர்த்தம் கிடைக்கிறது. டாக்டர் ஜோசப் என்பவர் தமது புத்தகத்திலே சொல்லும் பொழுது, மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றவனாக இருப்பான் என்று சொல்கிறார். சரி, பேதுரு இந்த வசனத்திலே கூற விரும்புகிற காரியம் என்ன? முதலாவதாக, தேவன் உபத்திரவத்தை பயன்படுத்தி நம்மை பாவத்தினின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார். இந்த ஒரு அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே பெற்றிருப்போம் என்று நம்புகிறேன். உபத்திரவம் நம்மை பாவத்தினின்று விலக்கும். ஆனால் இங்கே பேதுரு அதனை காட்டிலும் அதிகமான ஒரு காரியத்தை சொல்கிறார். நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகி இருப்போம் என்று பேதுரு சொல்கிறார். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை, பக்தி உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு தேவையான காரியத்தை தேவன் ஏற்படுத்தியுள்ளார். டாக்டர் தாமஸ் என்ற தேவ மனிதர் சொல்லும்பொழுது பேதுரு

புதிய சுவாபம் உடையவர்களாக இருப்பார்கள். இந்த புதிய சுவாபம் பாவத்தில் வாழ்கிறதாக இருக்காது. நாம் இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் லூக்கா 15:11-32 உள்ள பகுதியிலே இளைய குமாரன் நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும். அந்த இளைய குமாரன் பன்றிகள் வாழும் கூட்டத்திற்கு செல்கிறான். ஆனால் அவன் பன்றி அல்ல, அவன் அந்த சுவாபம்.

0: இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவரிடத்தில் கேட்டு மிகுந்த ஜபத்தோடு இந்த வார்த்தையை நான் உங்களிடத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இந்த செய்தியை நீங்க கேட்பதற்கு முன்பாகவே உங்கள் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புத்தகம் 7 அதிகாரம் நம் எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான அடிக்கடி வாசிக்கிற வசனம், 29 வசனம்.
1: இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரே அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார்.
0: ஆமென். இந்த ஏப்ரல் மாதத்திலும் இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தரின் இருதயத்தில் வைத்த உங்களுக்கு சொல்லும்படி உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இதுதான். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டுக்கு வரணும், அதான் ரொம்ப முக்கியம். நமக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டுக்கு போகணும். சிலர் பார்த்தீங்கன்னா வெளியே பார்க்கறதுக்கு ஆசீர்வாதத்தில் இருப்பார்கள், ஆசீர்வாதமா இருப்பது போல தெரியும், ஆனா அந்த ஆசீர்வாதத்தை அவங்க வீட்டில பார்க்கறதுக்கு இல்லை. அவங்க பேச்சுக்கும் நடத்தைக்கும் உடுத்துகிற உடைக்கும் அவங்க வீட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதங்கள் நேரம் அவங்களுடைய வீடு வரைக்கும் போய் சேரும். இன்னைக்கு வீட்டுக்குள்ளதான் தேவனுடைய ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம், அதுதான் இன்னைக்கு முக்கியம். சபைக்கு போறோம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருப்போம், இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வரோம், 2 மணி நேரம் இருப்போம், அலுவலகத்துக்கு போவோம், கடைக்கு போவோம், வியாபாரத்துக்கு போவோம், எல்லாம் போவோம், எல்லாம் சந்தோஷமா பேசி வியாபாரம் பண்ணுவோம், சம்பாதிப்போம், பணம் கையில் இருக்கும், நம்ம இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா எங்க போனாலும் கடைசியா மாலையில நம்ம வீட்டுக்கு திரும்பணும். அப்ப வீட்டுக்கு போனா வீட்டில ஒரு தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த வீட்டில இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு சொன்னார், சீஷர்களுக்கு சொன்னார், ஒரு வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா முதலாவது அந்த வீட்டை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் சொல்ற, அதனாலதான் ஒரு வீட்டுக்கு நம்ம புதுசா ஒரு அந்த வீட்டில போய் குடி புகும்போது ஊழியர்களை கூப்பிட்டு இந்த வீட்டை கொஞ்சம் பிளஸ் பண்ணுங்க, வீட்டை ஆசீர்வதிங்க, பிரதிஷ்டை பண்றோம், வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஏன் வந்து அப்படி ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுன்னு சொல்றோம் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு வீட்டுக்குள்ள வந்து நின்று அந்த வீட்டை ஆசீர்வதிச்சாங்கன்னா அந்த சொல்லுகிற ஆசீர்வாதம் அந்த வீட்டில தங்கும். ஆனா ஆண்டவரா இயேசு சீஷர்களுக்கு போகும்போது சீஷர்கள் சொல்றாரு, நீங்க ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த வீட்டை நீங்க என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். சொல்லிட்டு அதோட விடல, அந்த வீடு நீங்க சொல்லுகிற ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா இருந்தா. அதை யாராவது சொல்றாங்களா, இப்ப என்னதான் கூப்பிடுறீங்க, உங்க வீட்டுக்கு நான் வரேன், கொஞ்சம் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க பிரதர், நான் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்றேன். சரி, நீ பாத்திரமா இருந்தாதான் நான் சொல்ற ஆசீர்வாதம் அப்படின்னா என்னை வீட்டுல சேர்ப்பீங்களா? அதுக்குதானே உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா பைபிள் படி நீங்க பார்த்தா, பைபிள் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வீட்டுக்கு போனா நீ அந்த வீட்டை நீங்க என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். அதோடு கூட அவர் என்ன சொல்றாரு, அந்த வீடு, அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு பைபிளை திருப்புங்க, 10:12 வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது வாழ்த்துங்கள், அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவுது, அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கே திரும்ப கடவுது. இதுதான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. ஒரு வீட்டுக்குள் போனால் அந்த வீட்டை வாழ்த்துங்கள் என்று சொன்ன ஆண்டவர் கூடவே சொல்றாரு, நீங்க சொல்ற வாழ்த்துதலுக்கு அந்த வீடு பாத்திரமா உகந்ததா ஏற்றதா இருந்தா நீ சொல்ற ஆசீர்வாதம் அந்த வீட்டுல தங்குமா? அந்த வீடு அதுக்கு பாத்திரமா இல்லைன்னா நீங்க சொல்ற ஆசீர்வாதம் திரும்ப உங்ககிட்டே வந்துருமா? இதுதான் சத்தியம். ஆமென் சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. உங்க வீடு வாடகை வீடோ சொந்த வீடோ பிளாட்ஸோ அல்லது தனி வீடோ ஓடு வீடோ குடிசை வீடோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனா உங்க வீட்டை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். உங்க வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறாருமா? ஆசீர்வதிக்கனா அந்த ஆசீர்வாதம் உங்க வீட்டுல தங்கணும். அதான் முக்கியம். அந்த வீட்டுல அந்த ஆசீர்வாதம் தங்கணும். அப்ப இதை குறித்து தான் ஆண்டவர் ரெண்டு நாளா அதிகமா பாரப்படுத்தினார். அதற்காக உங்களுக்காக ஜெபிக்க வைத்தார். அந்த ஜெபம் பண்ணும் போது எதை எதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரோ அந்த வார்த்தையோடு உங்கள் மத்தியில நான் தேவ கிருபையால் நிக்கிறேன். இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்படுறதா எங்களுக்கு சந்தோஷம். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதுதான் தேவ சித்தம். நிமிர்ந்து உட்கார்ந்து சொல்லுங்க, நான். இங்க கை வச்சு சொல்லுங்க, நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். நான் மட்டுமல்ல, என் வீடும் ஆசீர்வதிக்கப்படுவது தேவ சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார், இந்தாங்க இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வழியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புறேன். ஆமே, ஹல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அந்த வழியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த வழியா நடந்து போய் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை காணக்கூடிய மிக முக்கியமான இடம் நம்முடைய வீடுதான். ரொம்ப முக்கியம், வீடுதான். இப்ப வந்திருக்கீங்க உதாரணமா, உள்ளத்துக்கு ஆறுதலா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, வெளியே பயங்கர வெயில் அடிக்குது, இங்க கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கா இல்லையா, எல்லாமே நல்லா தான் இருக்கு. எவ்வளவு நேரம் எல்லாம் மிஞ்சி போனா 1 மணியோ 1.5 மணியோ அதுக்கு மேல போய் தான் ஆகணும். என்ன சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போறேன்னா பரவாயில்ல, இருந்துட்டு போங்க, அப்புறம் யாரா கேட்பாங்க இங்க போலியான்னு. அதனால போய் கடைசி எங்க போனோம், அங்கதான் போனோம். அப்ப பாத்தீங்கன்னா அங்க இருந்தா நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, பாட்டு நல்லா இருக்கு, பிரசங்கம் நல்லா இருக்கு, ஜபம் நல்லா இருக்கு, அப்புறம் அந்த சாப்பாடும் கொஞ்சம் நல்லா இருக்கு, அந்த நேரத்துக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்ற போதே தெரியுது வீட்டுல என்ன இல்ல, வீட்டுல அவங்களுக்கு ஏற்றபடி இல்ல. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் தங்க போகிறது. உங்க வீட்டுக்கு வரப்போகுதுன்னு சொல்ல மாட்டேன், உங்க வீட்டுல தங்க போறது, தங்க போகிறது. ஒரு வீட்டுக்கு இப்போ உங்க ஒரு வீட்டுக்கு நீங்க போறீங்க, வீட்டுக்கு போறீங்க, அவங்க வந்து எத்தனை நாள் தங்க போற கேப்பாங்களா, கேப்பாங்களா, அல்லது நம்ம தான் சொல்லுவோமா? அத போன உடனே எத்தனை நாள் தங்க போற கேட்டா அந்த வீட்டுல தங்க முடியுமா? ஆனா அதை மறைமுகமா கேட்பாங்க. வேற ஏதாவது வந்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, வந்து போகிற ஆட்களுக்கு விசிட்டர்ஸ் பேர், சும்மா பார்வையாளர்கள். ஆனா அந்த வீட்டிலேயே தங்கி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வீட்டினுடைய பிரச்சனை போராட்டம் தெரியும். ரெண்டாவது வீட்டுல இப்ப நான் உங்க வீட்டுக்கே வரேன், கிச்சன்ல உட்கார வைப்பீங்க, சும்மா முன்னால உட்கார வைப்பீங்க, அழகா பர்னிச்சர் எல்லாம் போட்டு வைப்பீங்க, டிவி எல்லாம் போட்டு காட்டுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, அங்கே காபி கொடுத்து அனுப்பிடுவீங்க. அதான் வந்து பார்வையாளர்களா வந்து பார்த்துட்டு போற இடம். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போனாதானே தெரியும், புரியுதா உங்களுக்கு? சில வீட்டுக்கு போனா டக்குன்னு அவங்க வந்து கதவை திறக்க மாட்டாங்க. சில வீட்டுல சில வீட்டை காலி முடிக்கும், அவங்க யாரு, இதோ வந்துட்டேன், 1 நிமிஷம் வரேன், என்ன பண்ணுவா நினைக்கிறீங்க நீங்க? வந்துட்டாங்களே, அப்பதான் அவங்களுக்கு அந்த செருப்பு மூலையில் கிடக்கு தெரியும், அந்த குடிச்ச காஃபி டம்ளர் அப்படியே அந்த சேர்ல இருக்கிறது தெரியும், அப்பதான் அவங்க கண்ணுக்கு தெரியும். புரியுதா அவனுக்கு, அந்த டவல்ல அந்த மூலையில போட்டிருக்கு, அப்பதான் அவனுக்கு தெரியும் அதெல்லாம் கிளீன், இதை வந்துட்டேன் இதை வந்துட்டேன் அதை வந்துட்டேன் இதை வந்துட்டேன். அப்புறம் சொல்லி ஓரளவுக்கு அதை செட்டப் பண்ணி அப்புறம் கதை திறப்பாங்க சிலர். அப்ப யாராவது வந்தாதான் அவங்களுக்கு அந்த வீடு அப்படி இருக்குன்னு அவங்க கண்ணுக்கு தெரியுது. மத்த நேரம் அதுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கனால அவங்களுக்கு அது விசேஷமா தெரியல. கர்த்தருடைய பிள்ளைகளே, வந்து போகிற ஆளுக்கே இந்த மாதிரி பிரச்சனைனா தங்கணுமே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டுல தங்கணுமே, கர்த்தர் உங்க வீட்டுல தங்கணுமே. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய வெளிப்பாடுகளோடு உங்களோட நான் பேசுறேன், உங்க வீட்டை கர்த்தர் இந்த மாதம் ஆசீர்வதிக்க விரும்புற. ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னா அவர் வந்து அறகுறையால ஆசீர்வதிக்க மாட்டாரு, புரியுதா உங்களுக்கு? அவர் எப்போதுமே நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தான் தருவார். நிரம்பி எல்லா விதத்திலும் பாருங்க, ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமா தான் இருக்கும். பணத்துல மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, ஒரு உச்சக்கட்ட ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஆமென். அப்ப வேகமாய் இந்த ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சுதந்திரிப்பதற்கான ஒரு நல்ல வழியை, ஒரு ஆலோசனையை உங்களோடு கூட பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். யாத்திராகமத்தின் புத்தகத்தை திருப்புங்க, 12 அதிகாரம், யாத்திராகமம் 12:12-13 வசனங்களை சகோதரன் மைக்கில வாசிப்பாங்க.
1: அந்த ராத்திரியிலே
0: நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய்
1: எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேரா இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர் நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும் அந்த ரத்தத்தை நான் கண்டு
0: உங்களை கடந்து போவேன்.
1: நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும்.
0: கையை வைத்து சொல்லுங்க ஆமென். நல்ல புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் படிச்சிருக்கீங்களோ படிப்பில்லையோ, ஏழையோ பணக்காரரோ, அல்லது சமீப காலமாக ஆண்டவராகிய இயேசுவை அறிந்திருக்கிறீங்களோ, அல்லது நீண்ட காலமாக இருக்கிறீங்களோ, அதை பற்றியெல்லாம் ஆண்டவர் கேட்க போவது இல்லை. ஆண்டவர் உங்க வீட்டை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய இருதயத்தின் விருப்பம் என்ன பிரதர், ஆண்டவர் என்ன உணர்த்துகிறார், எங்களை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை உங்கள் வீட்டுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இப்ப வீட்டுல அப்படின்னு நான் சொல்லும் போது நீங்க ஒன்னு புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன், உங்கள் நிமித்தம் உங்கள் வீட்டாரை ஆசீர்வதிப்பார். அந்த வீடுனா வீட்டுல இருக்கிற ஃபேனையும் டியூப்லைட்டையும் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்ல நினைச்சுக்காதீங்க நீங்க, புரியுதா? கர்த்தருடைய வீட்டாரை ஆசீர்வதிப்பார், அதுதான் முக்கியம். நீங்க சொல்றீங்க, நான் மட்டும்தான் பிரதர் கூட்டத்துக்கு வருவேன், நான் மாத்திரம் தான் சர்ச்சுக்கு போவேன், எங்க கணவர் வரவே மாட்டாரு, எங்க பிள்ளைகளும் வரமாட்டாங்க, இன்னைக்கு கூட இழுத்துட்டு தான் வந்திருக்கிறேன், கஷ்டப்பட்டு தான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சிலர் சொல்றாங்க. ஆனால் அவங்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டாதான் வீட்டுல சந்தோஷமா இருக்கும், உண்மைதான். ஆனா இன்றைக்கு நீங்க என்ன தெரியுமா விசுவாசிக்கணும், கர்த்தரா இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய விசுவாசத்தின்படி நான் விசுவாசிச்சா என்னுடைய வீட்டாரையும் கர்த்த ஆசீர்வதிப்பா. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துல நம்ம சகோதரன் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எகிப்து தேசத்துல பலவிதமான வாதைகளை இஸ்ரவேல் ஜனங்களின் நிமித்தம் அந்த எகிப்தியரை கர்த்தர் வாதித்தார். அப்படிப்பட்ட வாதையில ஒன்று வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலைக்கால்களிலே பூசுங்கள். யார் யார் வீட்டுல இந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ, தெளிக்கப்பட்டிருக்கிறதோ, நடு இரவில சங்கார தூதன் வரும்போது அந்த எந்தெந்த வாசலில் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அதை பார்த்துட்டு அவன் கடந்து போய்விடுவான். எந்த வாசலில் நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்படாமல் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து வாதை அந்த வீட்டுக்கு வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை உங்கள் நிலைக்கால்களிலே பூசுங்கள். இது பழைய ஏற்பாட்டு காலத்திலே

சுவாமி சங்கம வானொலியின் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி. இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி தொண்டோ நேரப்படி 6:45 மணிக்கு ஆரம்பமாகும். இன்றைய நாளே நாங்கள் நிகழ்ச்சிகளுக்கு கரு செல்வோம். ஆரம்ப ஜெபம் சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி, அதனை தொடர்ந்து ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா ஸ்காபரோச்சாரியோ, துதி ஆராதனை வேத பாடம் சிஸ்டர் கிரேஸ், கவிதை சிஸ்டர் மீர தர்மலிங்கம், உள்ளிருக்கிற ஜெபம் சிஸ்டர் டாலி, கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைக்காக சிஸ்டர் ரஜினி, அதை தொடர்ந்து என்று முதலாவது செய்தி ஆங்கிலத்திலே சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி பெற்று

0: பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி அவர்கள் வேதபாடம் நடத்துகிறார். பரிமையான வேதபாடம் தயவு செய்து கேட்டு கேளுங்கள். ஒன்பாவதுக்கு பாஸ்டர் ஆண்டன் இங்கே நானே இந்த நேச்சரை நடத்த வருது. சிஸ்டர் ரஜனி அலங்காரமணி அவர்கள் ஒப்புக் கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் ரஜனி அலங்காரமணி.
1: பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன். காட் பிளஸ் யூ. Amen, amen. Welcome all of you that have joined Nitya Velicham at this time, deriving from Toronto, Canada. And as I am also posting today in English alongside with Brother Mahendran from Victoria, British Columbia, and myself from Vancouver, British Columbia. And of course, Brother Leslie from the head office in Toronto, Canada, working with all the background that is going on with the recordings and the production. So we thank the Lord for all those that have joined us with Nitya Velicham. So you will be blessed for those that have come to join us this very evening with Nitya Velicham. But the Lord has assigned for many of the handmaidens and the pastors and the Bible

அப்பா நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு வருகிற எல்லா உபத்திரவங்களிலேயும் பொறுமையாயிருக்க உம்முடைய வசனங்கள் எங்களை காத்து கொள்கிறது ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா எல்லாருக்கும் உத்தரவு சொல்லும்படியாய் உம்முடைய வசனம் எப்பொழுதும் எங்களுக்கு கிருபை பொருந்தினதா இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை நினைத்து வரும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற அந்த வாக்கு தத்துவத்துக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா காலங்களின் நேரங்களிலும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் பொறுப்பிடுங்க இந்த உலகத்திலே கத்தாவே, அந்த மாயைகளுக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்து ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய் செய்யப்படுகிற இந்த ஊழியத்திலே கத்தர் உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.

உயர்ந்த அவர்கள் செலிப்பதற்காக அவருடைய மனைவி பீட்டா பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களையும் அவருடைய ஊழியத்தையும் குடும்ப காரியங்களையும் நடத்துகிறவர் நேர்கத்தாவை ஆசீர்வதிங்க தொடர்ந்து வழி நடத்தும்படியாக கொடுக்கிறோம். தேவைகளை சந்திக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். கத்தாவை சாரி ரஞ்சினி அலங்கார மணிக்கு ஆட்சிபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை எடுத்து நடத்தும்படியாய் பிள்ளனை கொடுக்கிறவர் நீர் தொடர்ந்து நடத்துங்க. ஆசீர்வதிந்தது போல மைந்திரங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உடைய ஊழியத்தை செய்யும்படியாய் சுகம் ஆரோக்கியம் பலனை கொடுத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே எல்லாரையும் பொறுப்படுங்க, எல்லாரோடும் கூட இருங்க அப்பா. எல்லா காலங்களிலும் நேரங்களும் உம்முடைய உற்ற துணை ஒவ்வொருவருக்கும் தவையாண்டவரே அம்மா வழி நடத்துங்க. இன்னும் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேல் உம்முடைய கிருபை எப்போதும் கூட இருக்கட்டும். ஆண்டவரே வார்த்தைகளை கொடுக்கும் போது அனைத்து ஆத்துமாக்கள் தங்களை ஆராய்ந்து பார்த்து விடுதலையாக முடியாது

ஒப்புக்கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். விசுவாச மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள் மீண்டும் வந்து ஆராதிக்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா, தங்களுடைய கடின இருதயத்தை விட்டு கேத்தாவே, நீங்களே தேவன் என்று அமர்ந்திருந்து அறையும்படியாய் எல்லாரையும் குட்டி சேர்க்க

மணியாய் நீர் குழந்தையாய் பிறந்து அப்பா கண்மை கத்தாவை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காணாதவர்களாய் இருக்கிற அவர்கள் காணும்படியாய் அவருடைய கண்களிலே தெளிந்த புத்தியிலே கத்தாவை நீரொழியை ஏற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த கடைசி நாட்களிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் தங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வருகை சீக்கிரம் சுவாமி, அந்த வருகையிலே கைவிடப்படாதபடி ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேசத்தை இஷ்ட வேலை காக்கும்படியாய் உம்முடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ரட்சிப்பை காணட்டும் அந்த ஜனங்கள், அது போல சுற்றி இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் கத்தாவை விடுதலையாக பண்ண வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் உம்முடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கத்தனை கட்டளையிடுங்க. ஆண்டவரே, தொடர்ந்து அவர்கள் உண்மை காணும்படியாய் ஊழியங்களை பெருகப்படுங்க. ஒவ்வொரு இடத்திலும் ஊழியக்காரரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மேஞ்சலசம் செய்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கிருபை எப்போதும் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமா பொழுது செபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கொடுக்கிறோம். இன்னும் கத்தாவே, கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்திலே காலநிலைகள் எல்லாவற்றையும் கத்தர் நீர் சீராக கத்தாவே இந்த இடத்திலே கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, அதிக வெப்பநிலையினாலே பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களும் கத்தாவே பாதுகாக்கப்படட்டும். ஆண்டவரே,

சகஜனங்களை விடுதலையாக்கி ரட்சிப்பை காண கிருபை பாராட்டுங்க, ஊழியங்களை பெருக பண்ணுங்க. எனங்க தாவே தகுப்பனே, சிறையில் இருக்கிறவர்கள் உண்மை காணட்டும், அந்த சிறை கதவுகளுக்கு கூட ஆகும் சத்தியம் போவட்டும். அன்று போல வைத்திய சாலையில் இருக்கிறவர்கள்

பாதுகாக்கும்படியாக அந்த பிள்ளைகளை, குழந்தைகளை, வாலிபர்களை, வயோதிபர்களை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்கிறோம். எல்லாரையும் பொறுப்படுங்க, எல்லாரையும் வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பாதத்திலே வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.

0: sister.
1: Praise the Lord, sister. And beautiful song, நல்லா பாடியிருந்தீர்கள். பழைய பாட்டா இருந்தாலும் நல்ல வார்த்தைகள், பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தீர்கள். நன்றாக ஜபித்தீர்கள். கத்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உங்களுடைய அழைப்புகளையும் கத்தர் உங்களுக்கு கொடுத்த இனிமையான குரலின் அவருக்காக உபயோகிக்கிறதுக்காக கத்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை மென்மேலுமாக உங்களை ஆசீர்வாதித்து உங்களை இன்னமும் கூட அந்த தாழ்ந்துகளை தந்து அவருடைய ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு வருவார். நாங்களும் உங்களை நித்திய வெளிச்சம் சார்பாகவும் வார்த்தையின் வெளிச்சம் மற்றும்படி காலையிலிருந்து தொடங்கி இருக்கிறோம் எல்லா மாதிரி மினிஸ்ட்ரியின் மத்தியில் வந்து நிற்கிற எல்லாருக்கான சார்பிலும் இருந்து நாங்கள் உங்களை அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். God bless you.
0: Thank you. God bless you too, sister.
1: Amen. Amen. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் ரஞ்சன் அவர்களை அறுக்க போகிறோம். அவர் வந்து அவருடைய கத்தர் கொடுத்த தாளந்துகள் மூலமாக அவரும் வந்து ஆராதனையை செலுத்தி தேவ வசனத்தையும் கொண்டு வருவார். சிஸ்டர் கிரேஸ்,
2: வாருங்கள். நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. வாரத்தின் முதல் நாள் திரும்பவும் இந்த இடத்துல ஆண்டவர் நித்திய வெளிச்சத்துக்கு ஊடாக ஆண்டவர் இந்த ரேடியோ ஊழியங்களுக்கு ஊடாக நேரங்களை பயன்படுத்தி இந்த தேவன் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க இந்த இதுல நடத்துற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் அவ்வளவு விதமாய் நீர் ஆசீர்வாதித்து வழி நடத்துறதுக்காக நன்றி. சுகம், பலம், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், நிறைவு, செழிப்பு எல்லாமே உமக்குள்ளாக நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதா ஊடாக இறங்கி வந்தது ஆண்டவர். அதுல எந்த வேற்றுமை நிழலும் இல்லாத அந்த பியோர ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளாகவும் அது இந்த நாட்கள்ல வெளிப்படுறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த காலநிலைய சகோதரி கருணா ஜபிச்சது போல ஆண்டவரே கொடூரமான சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் ஏழைகளுக்கு பெலனும் ஒடுக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயில் கொதுங்கும் நிழலுமாய் இந்த தேவன் கூடார மறையில வைத்து ஒவ்வொருதரையும் பாதுகாத்து நித்திய நித்தியமாய் உமக்குள்ளாக அண்டவரே வாழுகிற வாழ்வு கூடார மறைவு கண்மல வெடிப்புக்குள்ளாக ஒவ்வொருதரையும் நீ பாதுகாத்து வழி நடத்தி இந்த காலநிலை அவர்களுக்கும் ஆண்டவரை தாக்காதபடிக்கு என்னென்னா நீ சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி என் ஜனங்கள் சமாதான தாவரங்கள் நிலையான வாசஸ்தலங்கள் அமைதியாய் தங்கும் இடங்களில குடியிருப்பார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சத்தியம். அப்படியாக ஒவ்வொருவரும் சமாதான தாவரம் நிலையான வாசஸ்தலம் அமைதியாய் தங்கும் இடங்களில தான் குடியிருப்பார்கள். அப்படியாக நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.
3: மகிமை மாட்சிமை நிறைந்தவரே

இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவேன். ஒளி நிறைவே அருள் நிறைவே

நிறைவான மகிழ்ச்சியுண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டு.

0: நன்றி ஆண்டவர், உண்மையை துதித்து உண்மை போற்றி உண்மை புகழ்ந்து உண்மை உயர்த்த ஆண்டவர் உண்மை கனப்படுத்த இந்த இடத்திலுமாய் தந்த நேரத்துக்காக நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினால துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் துதிக்கிறேன் தீரனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன். இந்த வேளையிலும் நாங்கள் வந்து நான் வந்து ஒரு வசனத்துக்கூடாக இதை என்னோட ஆண்டவருக்குள்ளாக நான் இதை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்கிறேன். மேலும் காணப்படுகிறவர்கள் 2 கொரிந்தியர் 4:17-18 மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இந்த வசனத்துக்கூடாக நாங்கள் இந்த நாட்கள்ல கண்களால காணுறது ஏனென்றால் நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தரிசித்த முன்கூட்டியே எல்லாம் தெரியுது, சுற்றாடல்கள் என்ன இருக்குது, காலநிலைகள்ல இருந்து எல்லாமே எங்களுக்கு மாறா இருக்கு. இருந்தாலும் தேவன் எங்களுக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிற நல்ல நல்ல பங்கு தேவன் சொல்லி இருக்கிற எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியர்களும் பெருவர்களாயும் இருக்கும்படி சகலவித கிருபைகளையும் பெரு. அப்ப அவருடைய கிருபை எப்பொழுதும் எங்களை அந்த கிருபையினால எல்லாவற்றையும் சுதந்திரிக்க கூடியதாக இந்த பூமியில வச்சிருக்கிறது. ஏனென்றால் அது எங்களுக்கு கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, இருதயத்துல தோன்றினதும் இல்லை. அவைகள் எல்லாம் எங்களுக்குள்ள ஆவியில நிறைந்திருக்கிறபடினால அதை எப்படி சுதந்திரிக்க வேணும்னா இந்த உபத்திரவம் சொல்லி நாங்கள் இந்த முன்னுக்கு தெரிகிறத மாத்திரம் இல்லை, அவர் எங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அவர் சிலுவையில உள்ள பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து அவர் உதவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிரமப்பட்டவர் என்று எண்ணப்பட்டு துப்பப்பட்டு அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு இந்த எல்லாவற்றிலும் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்து நாங்கள் தரித்திரதா இருக்க கூடாது என்று அவர் தன்னைத்தான் வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலா இந்த பூமிக்கு ஆண்டவராகிய இயேசு வந்து அவர் வந்து எந்த இல்லையும் வந்து நாங்கள் கஷ்டப்படக்கூடாது என்று ஐஸ்வர்ய சம்பன்னராயிருந்து தன்னைத்தான் வெறுமையாக்கி வந்து எங்களுக்கு தந்த இந்த ஐஸ்வர்ய வாழ்வு எங்களுக்கு தந்த நித்திய ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அதே போல எல்லா கவலைகள் துன்பங்களுக்காகவும் அவர் எல்லாவற்றிலும் நிந்திக்கப்பட்டு கவலைப்பட்டு எல்லாவற்றிலும் அந்த தேவன் பாடுபட்டது நிமித்தம் இந்த நாட்கள்ல நாங்கள் எதை நோக்கி இருக்குமா பண்ண பவுல் நம்மை காட்டிலும் அதிகமான பிரச்சனைகள் இருந்த போதிலும் தன்னுடைய சோதனைகளை லேசான உபத்திரம் என்று குறிப்பிடுகிறார். ஒரு வசனத்துல 2 கொரிந்தியர் 11 வசனம் அவர் சொல்றார் என்றால் 3 முறைகளும் எல்லாத்தினால் அடிக்கப்பட்டார் இந்த தண்டனைக்குரிய நபர். அவரை வந்து அவரை ஒரு இடத்துல நிக்க விடாமல் அவரை தூக்கி திசை திருப்பி எல்லா பாகத்திலும் கொண்டு போனார். அப்ப இன்னொரு மிலாத்தினால் அடிகட்ட எண்ண முடியாத அளவிற்கு வாரினால் அடிக்கப்பட்டதாகவும் கூறுகிறார். அவர் சிறையில் அடைக்கப்பட்டு வேதாவத எல்லாவற்றிலுமே எழுதப்பட்ட வேதாமத்திலும் நாங்கள் பார்க்கிறோம் அதிகமாக துன்புறுத்தப்பட்டார். அப்ப நாங்கள் அந்த எங்கு சென்றாலும் அவரை போல நாங்கள் பாருங்க சிறைச்சாலைக்குள்ள வந்து மகிழ்ந்து பாடினார். இந்த சிறைச்சாலையில இப்படி கையில கைய 2 பக்கம் தொழு மரத்துல கட்டி அப்படியான சூழ்நிலையில கூடி மகிழ்ந்து பாடினாரா. அப்ப அதே மாதிரி அந்த என்னண்டு அப்படியான அவர்த்த இருதயம் அப்படி வந்ததுன்னு சொல்லலாம். இருதயத்துல அந்த தேவனுடைய மகிழ்ச்சி அவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் வச்சிருக்கிறார். நாங்கள் இதைத்தான் அனுபவிப்போம் என்ற அந்த எண்ணம் ஏனண்டா நாங்கள் பாக்குறத மாத்திரம் இல்ல, நாங்கள் கண்ணால சூழ்நிலைகளை பார்க்காமல் எங்களுக்காக உள்ளுக்குள்ள வச்சிருக்கிற இதை நிறைவாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாங்கள் பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் தேவன் எங்களை மேன்மையாக வச்சிருக்கிறாண்டு அவர் எங்களுக்கு ஒப்பான ஒருவரும் இல்லைன்னு சொல்லப்படுகிறது. அப்படியான அந்த சுதந்திரத்தை நாங்கள் இந்த பூமியில அனுபவிக்கிறதுக்கு இந்த எல்லா லேசான உபத்திரம் இந்த நாட்கள்ல உள்ள உபத்திரங்களை நாங்கள் மறந்து முன்னானவைகளை மறந்து எப்பவும் வந்து நாங்கள் பின்னானவைகளை மறந்து அந்த இலக்கை நோக்கி எங்களுக்கு எந்த நோக்கத்துக்காக ஆண்டவர் எங்களை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி அந்த நோக்கத்தை மேல் நோக்கி நாங்கள் போகும்படியாக இந்த நாட்கள் இந்த வசனத்துக்குள்ளாக ஆண்டவர் என்னோடு இதைத்தான் பேசினார். ஏனா இந்த உபத்திரவங்கள் லேசான உபத்திரம் அது இந்த நாட்கள்ல மாறக்கூடியதாக வந்துவிட்டது. ஏனென்றால் ஒவ்வொரு தினம் அந்த தேவ வசனங்கள்ல வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எங்களுக்குள்ள நிறையப்பட்டிருக்கிறபடினால அந்த டிவைன் எல்லாவற்றிலும் உள்ளுக்குள்ள எங்களுக்குள்ள நிறைவு இருக்கிறபடியா எப்பொழுதும் அதை சுதந்திரிக்க முடியத்தக்கதாக சமாதானத்தை சந்தோஷத்தை நிறைவு என்ன நெருக்கம் சில நேரம் இருதயம் வந்து ஒரு என்னென்று அப்படி அப்படியான ஒரு நெருக்கம் மாறியும் வார சூழ்நிலைகள் எத்தனையோ வந்திருக்கு. அப்படியாக இருக்கிற நேரத்துல கூட அவரை துதிச்சு அவரை பாடி அவர் செய்த நன்மைகளை நன்றி செலுத்தி பெற்றுக்கொள்ளும் போது அது இதயத்தில் ஒரு ஆறுதல். அவர் பவுலும் சீலாம் வந்து அந்த சிறைச்சாலையில எப்படி பாடிக்கொண்டிருக்கிறாரோ இருந்தார்களோ அதே மாதிரி நாங்களும் அதே செய்யக்குள்ள அந்த வெயில கண்ட பனி போல அந்த துன்பங்கள் மறைஞ்சு போறத காணலாம். அதை நாங்கள் அனுபவபூர்வமா அதை நாங்கள் உட்படுத்தி பார்க்கக்குள்ள வந்து ஏனண்டா நாங்கள் ஒரு முளத்தை கூட்ட முடியாது கவலைப்படுகிறனால ஒரு முளத்தை கூட்டவும் இல்லாது குறைக்கவும் இல்லாது. அப்ப என்ன செய்யணும்னா நாங்கள் தேவன் சொன்னது எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்தி பாடி துதிச்சு அவரை நாங்கள் நோக்கி பார்க்கும் போது எங்களை அவருடைய முகமங்கள் மீது பிரகாசம் அடைந்து அவர்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை ஒருபோதும் என் ஜனம் வெக்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்ன இந்த வார்த்தையின்படி தேவன் வச்ச இந்த வார்த்தையின்படி நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். கேட்டதுக்காக நன்றி செலுத்துறேன். எல்லா மகிமையும் கனமும் அவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.
1: நன்றாக ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொண்டீர்கள். பெரிய ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டு வந்தீர்கள். ஏனென்றால் அந்த வார்த்தையிலே நிறைய விஷயங்கள் உண்டு. அந்த வார்த்தையின் மூலமா தான் நாங்கள் ரிஃபைனஸ் ஃபயர் என்று சொல்லியிருக்கு. தங்கம் என்ன மாதிரி உருக்கப்பட்டு அதிலிருந்து அந்த தங்கத்தினால அந்த வெளியில வருகிற நேரம் என்ன மாதிரி பிரகாசித்து இன்னும் முதல் இருந்ததிலும் பார்க்க இன்னும் பிரகாசத்துடன் வெளியில வாரது போலவே நாங்களும் அந்த தங்கத்தை உருக்குறது போலவே நாங்களும் இந்த உபத்திரங்களின் மூலம் சென்ற நேரம் அந்த பாட்டு கூட இருக்கு. இந்த உபத்திரம் சீக்கிரம் நீங்கி விடும். ஆனால் அந்த உபத்திரத்தால நாங்கள் போற நேரம் கத்திரங்களுக்கு அதை தியானித்து வைத்து அந்த நேரத்தில் தயாரித்து வைத்திருக்கிறபடியால் நாங்கள் அதை சமாதானத்துடையும் அவருடைய அன்புடனையும் நாங்கள் அதை வெற்றியுடன் செல்லும் பொழுது அது அதனால வார ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம். அதை நாங்கள் கண்கால பார்க்க முடியாத அளவுக்கு அவர் எங்களுக்கு தயாரித்து வைத்திருக்கிறார். அதைத்தான் எங்களுக்கு நன்றாக பகிர்ந்து கொண்டீர்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ சிஸ்டர் கிரேஸ்.
0: சில நேரத்துல நெருக்கங்கள் வந்து அந்த அதன் ஊடாக நான் போயிருக்கேன். அப்படியான நேரத்துல ஒண்ணுமே செய்யல ஒரு வழி கூடி தெரியாம இருக்கும் என்ன அடுத்த என்ன அடுத்த இது என்ன செய்ய. ஆனா அந்த நேரத்திலையும் வந்து இந்த பாட்டு துதிச்சு நன்றி செலுத்தும் போது எப்படி அது மறைஞ்சது என்ன என்னத்துக்காக கவலைப்பட்டே நண்டு கூடி தெரியாத மாதிரி ஆண்டவர் ஆவியானவர் அப்படி வழி நடத்தி கொண்டு போனபடியே அந்த அனுபவத்தை தான் நான் இதுல பகிர்ந்து கொண்டேன்.
1: அது இன்னொரு முறை என்னென்றால் அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படியான அந்த வழியில போனவர்களை இன்னும் கூட அந்த வார்த்தையின் மூலமாக அவர் உபயோகிக்கிறார். அது உங்களுக்கு அந்த டெஸ்டிமனியாகவும் வந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்கள் மூலமாக அதை நீங்க போன வழியையே அதை கொண்டு வந்து காட்டுறபடி அது இன்னும் கூட பிரயோகிக்கப்படுகிறது என்றபடியா காட் பிளஸ் யூ தேங்க்யூ. கர்த்தருடைய வார்த்தைக்கும் உங்களை நீங்கள் வந்து பகிர்ந்து கொண்ட விதத்துக்கும் கர்த்தருக்கே எல்லாம் மகிமை கனமும் உண்டாவதாக. God bless you, Sister Grace.
0: Thank you, darling. Thank you.
1: Sister Ranjini. Thank you. Amen, amen. God bless you. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் மேரி தங்கலிங்கத்தை அழைக்க போகிறோம். அவருக்கும் கடவுள் ஒரு கர்த்தர் நன்றாக ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் இப்பொழுதும் ஒரு நல்ல கவிதையை இயற்றி கொண்டு வந்து எங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறார். அவரை நாங்கள் இப்பொழுது அரவழைப்போம். I would like to invite Sister Mary Thangalingam, who has been given a gift of writing poetry and beautiful poems in the Tamil language. I would like to invite her at this time to come and share what the Lord has given to her this time to share with us. Sister மேரி தங்கலிங்கம் பாருங்கள், கத்தர் கொடுத்த இயற்றின வார்த்தையை வந்தங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க.
2: நன்றி சிஸ்டர். நன்றி சிஸ்டர் அஞ்சினிக்கும் சிஸ்டர் கிரேஸ்க்கும் நன்றி. நீங்க ரெண்டு பேரும் தேவனோட வார்த்தையை பற்றி கலைச்சு கொண்டீங்க, நான் அதில் சொக்கி போயிட்டேன். உங்கள் ரெண்டு பேருக்கும் நன்றி. இது எனக்கு நல்ல பிளஸ்ஸிங்கா இருந்தது, பிரயோசனமா இருந்தது. இனி நான் இந்த கவிதைக்கு
1: வரேன்.
2: தேவ நாமம் ஒன்றுக்கே எல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறேன் கர்த்தாவே. இந்த நேரத்தில் உம்மை சங்கமும் வானொலியின் அலை வரிசையில் ஒன்று கூட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்லி இதை கேட்டுக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவரே என்னை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு என்னை தாழ்த்தி என்னுடைய பாதத்திலே தருகிறேன். இதில் இணைந்துள்ள ஸ்தாபகரையும் ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒவ்வொரு தொழில்நுட்ப இயந்திர சாதனங்களையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சூரிய ஒளியில் சொல்லெடுத்து அன்னை தமிழில் வரி தொடுத்து அசைந்தாடும் தென்றல் காற்றை அழகாக அள்ளி அமைத்து சங்கமம் வானொலி அலை வரிசையிலே சூட்டுகிறேன் பாமாலை ஒன்று. இதோ விரிவான பனி வெள்ளி தோட்ட அழகு அந்தரத்தில் புள்ளினங்கள் அதிகாலையில் ஆலோலம் பாடுகையில் என் ஜெபமும் தூபம் போல் உம்மை நோக்கி உயரட்டும். அதிகாலையிலே அதிகாலையிலே அவரை தேடுபவர்கள் கண்டடைவார்கள். எனவேதான் அதிகால ஜெபம் என்ற தலைப்பில் கவி தொடுக்கிறேன் என் அன்பு உறவுகளுக்காய். இது வானுக்கும் பூமிக்கும் வைர நெசவல்லவா நம் அதிகாலை ஜெபங்கள். அனுதினமும் அதிகாலையில் நம்மை ஆராய்ந்து பார்த்து தூய்மைப்படுத்தி தூயரின் சுபடுகளை பின்தொடர்வோமாக. அதிகால ஜெபம் எத்தகைய உலர்ந்த வாழ்விலும் தேவனின் கிருபை புதியதொரு தொடக்கத்தை வழங்கும். ஆவியானவர் புதிய உயர் நிலையை தருவார். சூரியனையும் சந்திரனையும் நிக்க வைத்த ஜோசுபாவின் ஜெபம் விண் கற்களும் வீழ்ந்து விண் கோள்களும் நிலைத்த போது விண்ணவருக்கான ஜனங்கள் வெற்றியை குவித்தனர். நாமும் அதிகாலை ஜெபத்தில் மண்டியிட்டால் நம்மாலும் தகர்க்க கூடாத எரிக்கோ கோட்டைகள் இல்லை. நாமும் அதிகாலை ஜெபத்தில் மண்டியிட்டால் நம்மாலும் தகர்க்க கூடாத எரிக்கோ கோட்டைகள் இல்லை. அதிகாலையில் விழித்துக் கொள்வேன் என்பதை விட அதிகாலையை விழிக்கச் செய்வோம் ஜெபத்தில் என்றும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிறவன் மிக எளிதில் தேவனை கண்டடைகிறான். நாம் விழித்திருக்க கட்டளையிட்டவர் நம்மோடு என்றும் உடனிருக்க ஆயத்தம் உள்ளவரின் சொந்தங்களே. தாவீதின் விண்ணப்ப வரிகள் தேர்ந்த சிற்பி செதுக்கிய உயர்ந்த சிற்பம் போன்றவை. கண்மணியை போல் என்னை காத்தருளும் விண்ணப்ப கலையில் கைதேர்ந்த தாவீது. இது பரலோகத்துக்கு அனுப்பிய ஒரு விண்ணப்பம் எனலாம். இத்தகைய ஒரு பலத்த பாதுகாப்பை தேவனிடம் விண்ணப்பம் பண்ணினார் தாவீது. நாம் தேவனின் பார்வையில் கண்மணிகளாக இருப்பது எவ்வளவு மேன்மையான அனுபவம் என் சொந்தங்களே. ஜெபத்தால் அதிகால ஜெபத்தால் நமக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்களை அற்ப தூளாக்க ஆற்றல் உள்ள தேவன் நம்மோடு இருப்பது பெரிய காரியம் அல்லவா நமக்கு. அதிகால ஜெபத்தின் ஏகாந்தத்தின் இனிமையிலே பாசைகள் தீர்ந்த பயணத்தில் இந்த பணியை துணைவர அழைக்கிறேன் ஐயா. விடியலை எழச் செய்யும் விரல்கள் தேவ மனிதர்களுக்கு உண்டு. விடியலை எழச் செய்யும் விரல்கள் தேவ மனிதர்களுக்கு உண்டு. அதிகாலை ஜெபத்தில் என் அழுகையின் அர்த்தம் புரிந்த அகராதி புத்திரமே என் அப்பா, உன் பாதங்களை கண்ணீரால் கழுவுகிறேன் என் ஐயா. நாம் முட்டி போட்டு இதயங்களை அவருக்கு நேராக திருப்பி ஜெபிக்கும் போது உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என உன்னதர் பதில் தருவார் என் அன்பு உறவுகளே. தேவனின் படைக்கு எண்ணிக்கை தேவையில்லை, ஜெப வீரர் தேவை.
3: வெளிச்சத்தையும் காண்போமா?

1 சாமுவேல் 20 அதிகாரம். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலிருந்து ஓடி போய் யோனத்தான் முன்பாக வந்து, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன, என் அக்கிரமம் என்ன, நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்றான். அதற்கு அவன், அப்படி ஒரு காலம் வராது, நீர் சாவதில்லை, இதோ எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறதில்லை, இந்த காரியத்தை என் தகப்பன் எனக்கு மறைப்பானேன், அப்படி இருக்க மாட்டாது என்றான். அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார், ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறிய போகாது என்பார். மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, உமது மன விருப்பம் இன்னது என்று சொல்லும், அதின்படி உமக்கு செய்வேன் என்றான். தாவீது யோனத்தானை நோக்கி, இதோ நாளைக்கு அமாவாசி, நான் ராஜாவோட பந்தி இருந்து சாப்பிட வேண்டியதாய் இருக்கும், ஆனாலும் நான் 3 நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒளித்திருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடும். உம்முடைய தகப்பன் என்னை குறித்து விசாரித்தால், தன் ஊராகிய பெத்லகேமிலே தன் குடும்பத்தார் யாவரும் வருஷத்துக்கு 1 தரம் பலியிட வருகிறபடியால் தாவீது அவ்விடத்திற்கு போக என்னிடத்தில் வருந்தி கேட்டான் என்று நீ சொல்லும். அதற்கு அவர், நல்லது என்றால் உம்முடைய அடியானுக்கு சமாதானம் இருக்கும், அவருக்கு எரிச்சல் உண்டானால் அவராலே பொல்லாப்பு தீர்மானப்பட்டிருக்கிறது என்று அறிந்து கொள்வீர், ஆகையால் உம்முடைய அடியானுக்கு தயை செய்ய வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக உம்முடைய அடியானோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீரே, என்னில் ஒரு அக்கிரமம் இருந்ததேயானால் நீரே என்னை கொண்டு போடும், நீர் என்னை உம்முடைய தகப்பினிடத்திற்கு கொண்டு போக வேண்டியது என்ன என்றான். அப்பொழுது யோனத்தான், அப்படி உமக்கு வராதிருப்பதாக, உமக்கு பொல்லாப்பு செய்ய என் தகப்பனாலே தீர்மானித்திருக்கிறது என்று நான் நிச்சயமாய் அறிந்தேனானால் நான் அதை உமக்கு அறிவிக்காதிருப்பேனோ என்றான். தாவீது யோனத்தானை நோக்கி, உம்முடைய தகப்பன் கடினமான உத்தரம் சொன்னால் அதை யார் எனக்கு அறிவிப்பார் என்றான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, ஊருக்கு வெளியே போவோம் வாரும் என்றான். இருவரும் வெளியே புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது யோனத்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை முன்னிட்டு தாவீதை நோக்கி, நான் நாளையாவது மறுநாளிலாவது என் தகப்பனுடைய மனதை அறிந்து கொண்டு அவர் தாவீதின் மேல் தயவாய் இருக்கிறார் என்று கண்டும் அதை அப்போது உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு உமக்கு சொல்லி அனுப்பாதிருந்தால், இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் யோனத்தானுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர், ஆனாலும் உமக்கு தீங்கு செய்ய என் தகப்பனுக்கு பிரியமாயிருந்தால் அதை உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தி நீ சமாதானத்தோடு போகும்படிக்கு உம்மை அனுப்பிவிடுவேன். கர்த்தர் என் தகப்பனோடு இருந்தது போல் உம்மோடும் இருப்பாராக. மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு தயை செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேர் அறுக்கும் போதும் நீர் எந்தைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான். இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். பின்பு யோனத்தான் தாவீதை பார்த்து, நாளைக்கு அமாவாசி, நீர் உட்கார வேண்டிய இடம் காலியாய் இருப்பதினால் உம்மை குறித்து விசாரிக்கப்படும், காரியம் நடந்த போது 3 நாளிலே நீர் ஒளித்திருக்கும் இடத்திற்கு தீவிரித்து வந்து ஏசேல் என்னும் கல்லண்டையில் உட்கார்ந்திரும், அப்பொழுது நான் குறிப்பு வைத்து எய்கிறது போல அதற்கு பக்கமாக 3 அம்புகளை எய்து, நீ போய் அந்த அம்புகளை தேடி வா என்று ஒரு பிள்ளையாண்டானை அனுப்புவேன், இதோ அம்புகள் உனக்கு இப்புறத்திலே கிடக்கிறது, அவைகளை எடுத்துக்கொண்டு வா என்று பிள்ளையாண்டான் இடத்தில் நான் சொன்னால் நீர் வாரும், அப்பொழுது ஒன்றுமில்லை, உமக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்.
இதோ அம்புகள் உனக்கு அப்புறத்திலே கிடக்கிறது என்று நான் அந்த பிள்ளையாண்டான் இடத்தில் சொன்னால் நீர் போய்விடும். அப்பொழுது கர்த்தர் உம்மை போக சொல்லுகிறார் என்று அறியும். நீரும் நானும் பேசிக் கொண்ட காரியத்திற்கு இதோ கர்த்தர் எனக்கும் உமக்கும் எந்தைக்கும் நடு நிற்கும் சாட்சி என்றான். அப்படியே தாவீது வெளியிலே ஒளித்துக் கொண்டிருந்தான். அமாவாசி ஆன போது ராஜா போஜனம் பண்ண உட்கார்ந்தான். ராஜா சுவரண்டையில் இருக்கிற தன் இடத்தில் எப்போதும் போல் உட்கார்ந்த போது யோனத்தான் எழுந்திருந்தான். அப்னேரோ சவுலுடைய பக்கத்தில் உட்கார்ந்தான். தாவீது இருக்கும் இடம் காலியாய் இருந்தது. ஆனாலும் அவன் தீட்டாய் இருக்கிறானாக்கும், அவன் தீட்டுப்பட்டுத்தான் இருக்க வேண்டும் என்று அன்றைய தினம் சவுல் ஒன்றும் சொல்லவில்லை. அமாவாசைக்கு மறுநாளிலும் தாவீது இருக்கும் இடம் காலியாய் இருந்தது. அப்பொழுது சவுல், ஈசாயின் மகன் நேற்றும் இன்றும் போஜனத்துக்கு வராதே போனது என்ன என்று தன் குமாரனாகிய யோனத்தானை கேட்டான். யோனத்தான் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, பெத்லகேம் மட்டும் போக, தாவீது என்னிடத்தில் வருந்தி கேட்டு அங்கே நான் போக வேண்டும். எங்கள் குடும்பத்தார் ஊரிலே பலியிடப் போகிறார்கள். என் தமையன் என்னை வரும்படி கட்டளையிட்டார். உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததானால் நான் என் சகோதரரை பார்க்கிறதுக்கு போக எனக்கு உத்தரவு கொடும் என்றான். இதனாலே தான் அவன் ராஜாவின் பந்திக்கு வரவில்லை என்றான். அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடுள்ளவளின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்துக்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ? ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீயானாலும் உன் ராஜ்யபாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதியுத்தரமாக, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும்? அவன் என்ன செய்தான் என்றான். அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். ஆகையால் தாவீதை கொண்டு போட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறான் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டு கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசையின் மறுநாளாகிய அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாய் இருந்தது. மறுநாள் காலமே யோனத்தான் தாவீதுக்கு குறித்த நேரத்திலே ஒரு சிறு பிள்ளையாண்டானை கூட்டிக் கொண்டு வெளியே புறப்பட்டு போய் பிள்ளையாண்டானை நோக்கி, நீ ஓடி நான் எய்கிற அம்புகளை தேடி எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லி, அந்த பிள்ளையாண்டான் ஓடும்போது அவனுக்கு அப்பாலே போகும்படி ஒரு அம்பை எய்தான். யோனத்தான் எய்த அம்பு இருக்கும் இடம் மட்டும் பிள்ளையாண்டான் போனபோது, அம்பு உனக்கு இன்னும் அப்பால் இருக்கிறது அல்லவா என்று யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். நீ தரித்து நிற்காமல் தீவிரித்து பொட்டன போ என்றும் யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். அப்படியே யோனத்தானின் பிள்ளையாண்டான் அம்புகளை பொறுக்கி தன் எஜமான் இடத்தில் கொண்டு வந்தான். அந்த காரியம் யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் தெரிந்திருந்ததே அல்லாமல் அந்த பிள்ளையாண்டானுக்கு ஒன்றும் தெரியாதிருந்தது. அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுதங்களை பிள்ளையாண்டான் இடத்தில் கொடுத்து, இவைகளை பட்டணத்திற்கு கொண்டு போ என்றான். பிள்ளையாண்டான் போன பின்பு தாவீது தென்புறமான இடத்திலிருந்து எழுந்து வந்து தரையிலே முகங்குப்புற விழுந்து மூன்று விசை வணங்கினான். அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீ சமாதானத்தோட போம், கர்த்தர் எந்தைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடு நிற்கும் சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டுக் கொண்டதை நினைத்து கொள்ளும் என்றான். பின்பு அவன் எழுந்து புறப்பட்டு போனான். யோனத்தானோ

நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். வேலையை குறித்து பேசி வருகிறோம். மூன்று பகுதிகளாக இதை போதிப்பேன் என்று சொன்ன முதல் பகுதியில் நாம் ஏன் வேலை செய்ய வேண்டும் என்பதை குறித்து போதித்தேன். வேத வசனம் சொல்லுகிற காரணங்களை சொன்னேன். ஏன் வேலை செய்யணும், வேலையை எந்த காரணத்துக்காக காத்திருந்த உலகத்தில் வச்சிருக்கார் மனுஷ வாழ்க்கையில், ஏன் வேலை செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேசினேன். பல காரண காரியங்களை காண்பித்தேன். ரெண்டாவது பகுதியில் இப்போ இருக்கிறோம். வேலை ஏன் இன்றைக்கு கடினமாக இருக்கிறது என்பதை குறித்து, வேலையில் ஏன் சிரமங்கள் ஏற்படுகிறது, இடையூறுகள், கஷ்டங்கள், பல்வேறு சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. வேலை ரொம்ப சுலபமாக இல்லை, பல சவால்களை சந்தித்து அதெல்லாம் மேற்கொண்டு தான் நாம் முன்னேறி செல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன் இன்றைக்கு கடினமாகிவிட்டது என்பது குறித்து போதிக்க ஆரம்பித்து பண்ணிட்டு வர்றோம். முதல் காரணம் சொன்னேன், பாவம் வேலையை கடினமான ஒன்றாக மாற்றிவிட்டது. ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் sin has made work a toil. ஒர்க்ன்றது ஒன்று, டாயில்ன்றது வேற. டாயிலுங்கிறது வந்து பெரும்பாடு, டாயிலுங்கிறது வேர்வை சிந்துறது, அதுதான் டாயில். கடவுள் நமக்கு நம்மை உண்டாக்கின போது டாயில் வைக்கல, மனுஷனுக்காக ஒர்க்கை தான் வச்சார். இங்கிலீஷில் சொல்லும்போது அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வருது. அது கடினமான உழைப்பை வைக்கல, வேர்வை சிந்தி படாத பாடுபாடு அப்படிங்கிற மாதிரி வேலையை வைக்கல, வேலையை வச்சார். வேலை நல்லது, இந்த வேலையில் இருக்கிற பாடு இருக்குது பாருங்கள், கஷ்டம் இருக்குது பாருங்கள், அதில் இந்த வேர்வை இருக்குது பாருங்கள், அதுதான் கெட்டது. வேலையை கடினமாக்குற அந்த காரியம்தான் கெட்டது, அது சாபத்தோடு வந்தது. வேலை சாபம் வர்றதுக்கு முன்னாடியே மனுஷன் நல்ல ஆசீர்வாதமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த போது வேலை கொடுக்கப்பட்டது. அப்போ இது குறித்து பார்த்தோம், வேத வசனத்திலையும் சொல்லியிருக்கு. இப்போ நான் 14-15 மட்டும்தான் வாசித்தேன். 16-லேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா 3 ஆதியாகமத்தில் மனுஷன் பாவம் செஞ்ச உடனே தேவன் வந்து மனுஷன்கிட்ட பேசுகிறார். ஆதாம்கிட்ட பேசும்போது சொல்கிறார், நீ நெத்தி வேர்வையினால் ஆகாரம் பூசிப்பாய், பூமி உன்னதம் சபிக்கப்பட்டிருக்கும், முள்ளும் குறுக்கும் பிழப்பிக்கும்ன்றார், முளைப்பிக்கும்ன்றார். அதுக்கு முன்னால் முள்ளும் குறுக்குமே விளையலை, போட்டது தான் விளைஞ்சுது. இப்போது போட்டதும் விளையுது, கூடவே முள்ளும் குறுக்கும் விளைஞ்சு போட்டதையெல்லாம் நெருக்கி போடுகிறது. நம்ம போட்டது சரியாக வராமல் இதெல்லாம் வந்து இந்த நிலத்தில் இருக்கிற அந்த நியூட்ரிஷன் சத்து எல்லாத்தையும் இது சாப்பிட்றது, முள்ளும் குறுக்கும். இது வந்து அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்குகிறது, அழிக்கிறது. இப்படி ஒரு சக்தி வேலை செய்கிறது, சாபம் என்கிற ஒரு சக்தி வேலை செய்கிறது. அதனால தான் வேலை கடினமாகிவிட்டது. இதை பார்த்தோம். அதன் பிறகு மரணம் எப்படி வேலையை அர்த்தமற்றதாக்கிவிட்டது, அர்த்தமற்றதாகிட்டதுனால இப்போ வேலை செய்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மரணம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் பாருங்கள், வேலை செய்யும்போது ஒரு புதிய உத்வேகம், ஒரு பெரிய உத்வேகம் இருந்திருக்கும். ஏன்னா வேலை செய்கிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், அதை வச்சு வீடை கட்டுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், சேர்த்து வைக்கிறோம், என்றைக்குமே காலாகாலமாக நம்ம அதை அனுபவிக்க போகிறோன்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால வேலைக்கு போகிறதே ஒரு பெரிய உத்வேகத்தோடு போக முடியுது. மரணம்னு வந்த பிறகு மனுஷனுக்கு சீப்போனாயிடுது, விட்டு போயிடுது. ஏன்னா என்ன தான் வேலை செஞ்சு, என்ன தான் சம்பாரித்து, என்ன தான் கட்டி, என்ன தான் பண்ணாலும் திடீர்னு சாவு வரும், எப்போ சாவோன்னு தெரியாது. அதுக்கப்புறம் இதெல்லாம் யாருக்கு போகும்னு தெரியாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோமே, இதை நம்ம காலாகாலமாக அனுபவிக்க போகிறோமா, உழைச்சி வச்சுட்டு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாயிடுது இல்லையா. நிறைய கிறிஸ்தவர்கள் இதை வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்ச, தப்பான காரியங்களெல்லாம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குவாங்க நிறைய கிறிஸ்தவர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பிரசங்கியினுடைய அந்த தத்துவம் அவர்களுக்கு இருக்குது, எல்லாம் மாயை. கிறிஸ்தவங்க சொல்லி கேட்டிருக்கீங்களா, நாங்கள் நான் இல்லையே வளர்ந்தவன் அதனால் சொல்கிறேன், எல்லாம் மாயை. ஒரு வீட்டை கட்டினீங்கன்னு சொன்னால் எல்லாம் மாயை, இதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது, கட்டினீங்க இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க மடாருங்க. சாவு வந்தால் உடனே போக வேண்டியதான், இப்படி தான் பேசுவாங்க. அப்போ இதெல்லாம் என்ன ஆக போகுது, இதெல்லாம் அள்ளிக்கிட்டா போக போகிறீங்க, எடுத்துக்கிட்டா போக போகிறீங்க, இது கிறிஸ்தவர்கள் பேசுகிற பேச்சு பாருங்கள். இப்படி இருக்கிறவங்க எப்படி வேலை செய்வாங்கன்றீங்க, வேலையில் பெரிய உத்வேகம் இருக்குமா, இதே வேலையை நல்லா கற்றுக்கணும், சிறந்த முறையில் அதை செய்யணும், அதை உண்மையாக செய்யணும், உழைப்பு நல்லா இருக்கணும், சிறந்த ஒரு ஈடுபாடு இருக்கணும் அதில் அப்படின்னு விரும்ப மாட்டாங்க. ஏனோ தான் நம்ம செய்வாங்க, ஏன்னா நம்ம இருக்க போகிறோமா அனுபவிக்க போகிறோமா, ஏதோ தள்ளுவோம் காலத்தை அப்படின்னு தான் செய்வாங்க இல்லையா. வேலையை அது பாதிக்குது, கஷ்டமானதை ஆக்கிடுது, மோட்டிவேஷனையே அது எடுத்து போடுகிறது. ஆனால் நான் உங்களுக்கு காண்பித்தேன், நாம் அர்த்தமற்ற விதத்தில் வாழ்கிறவர் இல்லை, எனக்கு அர்த்தம் இருக்குது, அந்த நினைந்தோறும் அர்த்தத்தோடு வேலை செய்கிறேன், ரொம்ப உற்சாகத்தோடு செய்கிறேன், முழு மனதோடு செய்கிறேன், முழு ஈடுபாடோடு செய்கிறேன், அர்த்தம் எனக்கு விளங்கிருச்சு, நான் கடவுளுக்காக வாழ்கிறேன். ஆமாம், சாவு வரும் தான்,

0: ஆனா அது வர்றதுக்கு முன்னால கடவுள் எனக்கு என்ன சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சு நானே முடிக்கணும். செஞ்சு என்ன பிரயோஜனம்? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா போக போறேன், கண்டிப்பா எடுத்துட்டு போக போறேன். வேதம் சொல்லுது அவனுடைய கிரிகள் அவனோட கூட போகும். காசை எடுத்துட்டு போக முடியாது, வீட்டை எடுத்துட்டு போக முடியாது, வெள்ளியும் பொண்ணையும் எடுத்துட்டு போக முடியாது. ஆனா அதையெல்லாம் வச்சு கடவுளுக்காக வேலை செஞ்சு எனக்கு கொடுக்குற காசு, எனக்கு கொடுக்குற வெள்ளி, எனக்கு கொடுக்குற பொண்ணு, எனக்கு உள்ள சொத்து எல்லாத்தையும் வச்சு கடவுளுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சு இதெல்லாம் என்கேஷ் பண்ணிட போறேன். ஃபாரினுக்கு போகும்போது எல்லாத்தையும் டாலரா மாத்திரம் இல்லை, ஏன்னா அங்கே போய் நம்ம ரூபாய் நோட்டுனா யாரும் வாங்க மாட்டாங்க. அங்கே போறப்ப டாலர் நோட் ரெடியா இருக்கணும், அதனால மாத்தி எடுத்துட்டு போறோம். அதனால இங்க இருக்கும்போதே நம்முடைய கடவுள் நம்மளுக்கு கொடுத்த எல்லாத்தையும் மாத்திரணும். என்னவா மாத்திரணும்? நற்கிரியைகளாக மாத்திரணும், நல்ல காரியங்களாக மாத்திரணும். என்ன செஞ்ச? கடவுள்கிட்ட போய் நிற்கும் போது கேட்க போற, என்ன செஞ்ச? நான் உனக்கு இவ்வளவு கொடுத்தேன், என்ன செஞ்ச பாரு, அப்ப நான் சொல்ல முடியணும். இதெல்லாம் செஞ்சிருக்க ஆண்டவர், எல்லாம் கொடுத்தீரு, இவ்வளவு வந்தது கையில, அவ்வளோத்தையும் வச்சு நான் இவ்வளவு செஞ்சிருக்கிறேன், இதெல்லாம் பண்ணி முடிச்சிருக்கேன், நீர் சொன்னதெல்லாம் செஞ்சிருக்கிறேன், நீ வழிகாட்டின விதத்தில் நடந்திருக்கிறேன் அப்படின்னு காமிக்க முடியணும். இதான் அர்த்தம் வாழ்க்கைக்கு. அப்ப எனக்கு உத்வேகம் இருக்குது, இது எனக்கு உற்சாகத்தை கொடுக்குது, வேலை செய்யறதுக்கு ஒரு வேகத்தை கொடுக்குது, எனக்கு வேலையில் ஒரு ஈடுபாடு கொடுக்குது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? சாக போறமேங்கிறதுனால நான் வந்து இன்ட்ரெஸ்ட் இழந்துடல. இதெல்லாம் எடுத்துட்டு போக போறோமா அப்படின்னு நினைச்சு ஒண்ணும் செய்யாம விட்டுறது இல்லை. கண்டிப்பா எடுத்துட்டு போக போறேன், வேற விதத்தில் இதெல்லாம் எடுத்துட்டு போக போறேன். கடவுள் கொடுக்குற எல்லாத்தையும் வச்சு நல்ல காரியங்களை செஞ்சு அதை என்னோட கூட எடுத்துட்டு போக போறேன். இப்படி மரணம் கூட வாழ்க்கையை நமக்கு அர்த்தமற்றதை ஆக்குகிறது இல்லை. பொதுவாக ஜனங்களுக்கு அதை அர்த்தமற்றதை ஆக்கிறதுனால தான் வேலை கஷ்டமா இருக்குது. இந்த கஷ்டமான உலகத்தில் வேலையை நம்ம ஈடுபாடோடு செய்ய முடியுது. எனக்கு முழு உற்சாகத்தோடு எந்திரிச்சு காலையில் வர முடியுது, செய்ய முடியுது, நாளெல்லாம் பிரசங்கம் பண்ண முடியுது. ஏன்? அர்த்தம் வழங்கிருச்சு எனக்கு. இதுக்காக தான் என்னை பறக்க வச்சிருக்காரு, இதுக்காக தான் என்னை இருக்க வச்சிருக்காரு, இதுக்காக தான் எனக்கு எல்லாத்தையும் தந்திருக்கிறாரு, நல்லா கவனிக்கிறார், என்ன ஆசீர்வச்சிருக்கிறாரு. விளங்கிருச்சு எனக்கு அர்த்தம். நல்ல உயிரை கொடுத்துருக்கார், பலத்தை கொடுத்துருக்காரு, அறிவை கொடுத்துருக்கிறாரு, கடவுளுக்காக நான் இதெல்லாம் செய்யும்படியா கொடுத்துருக்காருன்னு வழங்கி. எத்தனை பேருக்கு அர்த்தம் வழங்குது வாழ்க்கை? அர்த்தம் அர்த்தம் வழங்கிட்டு நல்லா வேலை செய்வீங்க, கஷ்டமா இருக்காது வேலை, கடினத்தை எடுத்து போடுறது. அடுத்தது மூணாவது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம், அது என்னன்னா பகை என்கிற ஒரு ஃபேக்டர். அதுதான் இன்றைக்கி வாசித்தேன், இந்த 14-15 வாசனத்தில் வாசித்தேன் இல்லையா. அதாவது இந்த வேலை ஏன் கடினமாக இருக்குதுன்றதுக்குரிய காரண காரியங்கள் எல்லாமே பாவம் செஞ்ச பிறகு மனுஷன் மேலே வந்த அந்த பாவம் செய்த பிறகு சர்ப்பத்தினிடத்திலும் மனுஷியினிடத்திலும் மனுஷனிடத்திலும் கர்த்தர் பேசுகிறார் இல்லையா, அதோடு சம்மந்தப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா வேலை ஏன் கடினமாக இருக்குதுன்றது இதோடு சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அப்போ இங்கே சர்ப்பத்தினிடத்தில் கர்த்தர் பேசுகிறார் 14-15 வாசனத்தில். பாவம் செஞ்ச உடனே தோட்டத்துக்கு வந்து ஆதாம் ஏவாளையும் சந்திச்சு கேட்கிறார் என்னன்னு. ஆதாம் சொல்றான், நீர் கொடுத்த இந்த மனைவி தான் கொடுத்தா நான் சாப்பிட்டேன்றான். மனைவியை கேட்டா அவ சொல்றா, இந்த சர்ப்பம் என்ன வஞ்சித்தது அப்படிங்கிறா. கடைசியில் சர்ப்பத்துக்கிட்ட பேசுறாரு, சர்ப்பத்துக்கிட்ட பேசும்போது தான் சொல்றாரு, எல்லா மிருகங்களும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய், நீ வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாள்லாம் மண்ணை தின்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான வசனம். 3:15 வசனம் வேத வசனத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் அது. 3:15 என்ன சொல்லுது? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ரெண்டு விதமா பிரிய போதாம் மனு வர்க்கம், ரெண்டு விதமா பிரிய போதும் அன்னைக்கே சொல்லிட்டார். ஒன்னு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி, அதுக்கு பேரு ஸ்திரீயின் வித்து. இன்னொன்னு இந்த பிசாசின் வித்து, சர்ப்பத்தின் வித்து, பிசாசின் குணத்தோடைய அப்படிப்பட்ட ஒரு சந்ததி. ரெண்டா பிரிய போது மனு வர்க்கமே. அடுத்த அதிகாரத்திலே பாக்குறீங்க, ஆதாம் யோவாளுக்கு பிள்ளை பிறகுது, ரெண்டா பிரியுது. காயின் சர்ப்பத்தின் சந்ததி, கொலகாரன் சர்ப்பத்தின் சந்ததியா வர்றான். ஆபேல் தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியா வர்றான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பிரிவா பிரிஞ்சு போகுது. இதுக்கும் அதுக்கும் ஒரு பெரிய பகை. அப்ப இந்த பகையின் நிமித்தமாக இந்த சர்ப்பத்தின் சந்ததி வந்து என்னைக்குமே தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை நசுக்கிறதுலையும் ஒடுக்கிறதுலையும் அவர்கள் ரொம்ப மும்முரமா இருக்கிறார்கள். எப்படியாவது நம்மளுக்கு எடுக்கிறதுல. அதனால பாத்தீங்கன்னா உலகத்துல நம்முடைய எல்லா முயற்சிகளிலும் பெரிய தடைகளும் இடையூறுகளும் அச்சுறுத்தல்களும் உயிருக்கு ஆபத்து போன்ற நிலைகள் இதெல்லாம் சரித்திரத்தில் எப்ப பார்த்தாலும் நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த பகை ஃபேக்டர், இந்த பகை என்கிற அந்த காரியம் எல்லா காரியங்களையும் மனுஷ வாழ்க்கையை பாதிக்கிறது. அதுவும் தேவ பக்தி உள்ள சந்ததியை அது பெரிதாக பாதிக்கிறது. ஏன்னா எதிராக வேலை செய்யற ஒரு சக்தி இருந்துகிட்டே இருக்குது. ஒரு ஆப்போசிட் குரூப் ஒன்று இருந்துகிட்டே இருக்கிறது. இது நிமித்தமாக வேலையும் கடினமாகிறது. வேதவசனத்தில் அதை பார்க்கிறோம் நிறையா. நான்கு உதாரணங்கள் பயன்படுத்தி அதை நான் காண்பிக்க இருக்கிறேன் என்று சொன்னேன். நான்கு பேர்கள், ஒன்று யோசேப்பு, இன்னொன்று தானியேல், இன்னொன்று நெகேமியா, நாலாவது ரூத் என்கிற ஒரு பெண். இந்த நான்கு பேருடைய கதைகள் ரொம்ப அற்புதமான கதைகள் வேதவசனத்தில். ஏன்னு சொன்னால், இந்த நான்கு பேரும், இந்த முதல் மூணு பேரும் படுத்துக்கிற ஆண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்நிய தேசத்தில் போயிருந்து ஒரு வித்தியாசமான கலாச்சாரத்தில், வித்தியாசமான ஜனங்கள் மத்தியில், தங்களுக்கு சாதகமாக இல்லாத சூழ்நிலையில் இருந்து அங்கே வேலை செய்கிறார்கள் அந்நியர்கள் மத்தியில். இவர்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்கிறது. அதெல்லாம் எப்படி சந்திக்கிறார்கள்? அந்நிய தேசத்திலே, அந்நிய கலாச்சாரத்திலே, தங்களுக்கு ஒவ்வாத ஒரு ஜனத்தின் மத்தியிலே, அநியாயம் பண்ணுகிற, அக்கிரமம் பண்ணுகிற ஒரு கூட்டத்தின் மத்தியில் இருந்து கொண்டு இவர்கள் வேலை செஞ்சு, அந்த வேலையிலையும் எப்படி சிறந்து வந்து அவர்கள் மத்தியிலே பெரிய பெரிய அதிகாரிகளாக இவர்கள் எழும்புகிறார்கள் என்பதை பற்றிய தான் அந்த கதை. அதனால தான் இது ரொம்ப ரெலவெண்ட் ஸ்டோரிஸ். ரெலவெண்ட்னா நமக்கு ஏற்ற, நம்முடைய காலத்துக்கு, நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு சத்தியம் அது. எப்படி ஒரு சமுதாயத்தில் வாழ்வது? சிறுபான்மைன்னு சொல்றீங்க, எப்படி சிறுபான்மையரா என்னரா ஒரு சமுதாயத்தில் வாழ்வது? எப்படி சில நேரத்தில் சில ஒடுக்குதல்களை, சில நியாயமற்ற காரியங்களை சந்தித்தாலும் கூட அதன் மத்தியில் நாம் எப்படி சிறந்து விளங்குவது, அதன் மத்தியில் எப்படி மேலே வருவது, அதன் மத்தியில் எப்படி ஜெயிப்பது அப்படிங்கிறத பற்றி இது போதிக்கிறதுனால எனக்கு என்னமோ இது ரொம்ப அற்புதமான ஒரு பகுதிகளாக இந்த நான்கு பகுதிகளும் இருக்கு. நிறைய இருக்குது, அந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். யோசேப்பு, தானியேல், நெகேமியா, ரூத்து, ஒன்று நாலு கதைகள். ரூத்து கதை அது ஒரு தனி இது. ஒரு அந்நிய பெண் தேவண்டி ஜனங்கள் மத்தியில் வந்து வாழ்ந்து எப்படி அவள் இயேசுவுக்கே, இயேசு அவளுடைய சந்ததியில் வர்ற அந்த அளவுக்கு அவள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறாள். அவளுடைய நிலையே மாறுது. புருஷன் செத்து எல்லாத்தையும் இழந்து வந்து நிற்கிற அவளுக்கு ஒரு மறுவாழ்வும் உதவும் உண்டாகுது. இதெல்லாம் பற்றி படிக்கும்போது அநேகருக்கு, அநேக பெண்களுக்கு இதெல்லாம் பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். சரி, இப்போ நம்ம தானியல் புஸ்தகத்துக்கு போகும். இங்கே நிறைய பேர் தானியல் புஸ்தகத்தையே வாசிக்காதவர்கள் கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ தான் புதுசாக வந்து ஆண்டவராக இயேசுவை விசுவாசித்து இப்பொழுது ஆண்டவரை பின்பற்றுகிற மக்களாக இருக்கலாம். தானியல் புஸ்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இங்கே வந்தீங்கன்னா எல்லா புஸ்தகத்தையும் எப்போது ஒரு தடவையாவது விசிட் பண்ணுவோம் கண்டிப்பாக. அறுபத்தாறையும் விடுறதில்லை, எப்போது ஒருக்க வந்து தான் ஆகும் ஒரு ரவுண்டு. அதில் இது தெரியாத தெரியாதுன்னு சொல்ல முடியாது. கொஞ்ச நாளைக்குள்ளே எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் நீங்களே இன்ட்ரெஸ்டாக வாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆகவே சில பகுதிகளை நான் வாசிக்க போகிறேன். கொஞ்சம் நீண்ட பகுதிகள், ஒரு நாலஞ்சு பகுதிகளை வாசிக்க போகிறேன். ஏன்னா அது அவசியம் சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்கிறதுக்கு. கவனமாக கவனிங்க. சிலர்லாம் ஏற்கனவே வாசித்திருப்பீங்க. சில கிறிஸ்தவர்களாகவே இப்போ பல தலைமுறைகள் இருக்கிறவங்களுக்கு சண்டே ஸ்கூல் காலத்திலேருந்தே இதை படிச்சிருக்கிறீங்க இல்லையா? சண்டே ஸ்கூல் நாட்கள்லேருந்து இதை படிச்சிருக்கிறீங்க, அறிஞ்சிருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கெல்லாம் இங்கே உட்காரும்போது எப்படி இருக்கும்? தானியல் கதையாக சொல்கிறாரு, சண்டே ஸ்கூல் கதை எனக்கு தெரியாதா அப்படின்னு இருக்கும். சண்டே ஸ்கூல் கதை தான், ஆனால் நான் சொல்ல போகிறது கவனிங்க. இப்போது நான் சொல்ல போகிறது இந்த சண்டே ஸ்கூல் கதையை எடுத்து நீங்கள் இதுவரைக்கும் யோசிச்சிருக்க மாட்டீங்க. உங்கள் வேலைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு. நீங்கள் வாழ்கிற இந்த கடினமான சூழ்நிலையில், கடினமான காரியங்களை நீங்கள் சந்திக்கிறீங்களா, சவால்களை சந்திக்கிறீங்களா, அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ சம்பந்தம் இருக்கிறது, அதில் எப்படி நடந்து கொள்வது, எப்படி அதை அப்ரோச் பண்ணுவது, உங்கள் கடினமான சூழ்நிலைகளில் எப்படி நீங்கள் ஜெயிக்கிறது, எப்படி அதை மேற்கொள்வது என்பதை பற்றியெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டீங்க. கதை தெரியும், டானியல் கதை, அது என்ன சொல்ல வருதுங்கிறது ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்களை எதுக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க பாருங்க. வேத வசனம் வந்து ஒரு ஆவிக்குரிய புஸ்தகம், ஆவிக்குரிய சத்தியத்தை சொல்லுது. இது வெறும் சரித்திர புஸ்தகம் இல்லை, சரித்திரம் அல்ல அது நோக்கம். நோக்கம் வந்து சரித்திரத்தை சொல்லணும்னு கிடையாது, நாட் அ ஹிஸ்டரி புக்கு. நோக்கம் வந்து ஆவிக்குரிய சத்தியத்தை போதிக்கணும், சரித்திரத்தை இல்லை, சத்தியத்தை போதிக்கணுன்றதுதான் அந்த நோக்கம். சில பாடங்களை ஜனங்களுக்கு சொல்லணும், சில காரியங்களை சொல்லணும், ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி சில உண்மைகளை, சத்தியத்தை வெளிப்படுத்தணுன்றதுக்காக எழுதப்பட்டது. அந்த நோக்கத்தோடு தான் இந்த தானியலை பற்றிய இந்த புஸ்தகம் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. தானியலுடைய சரித்திரமெல்லாம் இங்கே வர்றது வந்து சரித்திர நோக்கத்தோடு அல்ல, ஆவிக்குரிய சத்தியம் அது விளங்க வேணுங்கிற நோக்கத்துக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை எப்போதுமே மனசுல வச்சுக்கணும். வேதத்தை வாசிக்கும் போது சிலர் அப்படியே இந்த இதை மாத்திடுறாங்க, வாசிக்கிற வேதத்தையே மாத்திடுறாங்க. சிலர் சயின்ஸ் புக் மாதிரி ஆக்கிடுறது. இது என்னங்க சயின்ஸ் படி இது சரியில்லை. நான் சயின்ஸ் படி திங்க் பண்றேன் பைபிள், சயின்ஸ் படி திங்க் பண்ணாதீங்க. இது வந்து இப்போ ஸ்பிரிச்சுவல் புக். இது சிலர் வந்து சரித்திரம் மாதிரி, சரித்திரம் சிலது இருக்குது இதில், ஆனால் சரித்திரம் இல்லை. நோக்கம் நோக்கம் சத்தியம், ஆவிக்குரிய சத்தியம். ஸோ திருப்பி வைத்துக் கொள்வோம். தானியல் புஸ்தகத்தை சில பகுதிகளை நான் இங்கே வாசிக்க போகிறேன். இவருடைய தானியலும் அவருடைய நண்பர்களும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிற அந்த மூன்று பேர், பிறகு தானியல், இவர்களை குறித்த ஒரு புஸ்தகம் இது. இதில் பார்த்தீங்கன்னா கடினமான சூழ்நிலையில் வாழ்கிறாங்க. பாபிலோனிலே அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் இஸ்ரவேல் மக்கள். பாபிலோனிய அடிமைத்தனத்துக்குள்ளே போய் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க அடிமைத்தனத்தில் போனதுக்கு காரணம் வந்து இவருடைய பின்மாற்றம், இவருடைய முரட்டாட்டம், தேவனை மறந்து மற்ற இது பின்னாலெல்லாம் போனதுனால அவர்களுக்கு கிடைத்த ஒரு தண்டனைன்னு தான் சொல்லலாம். அது பாபிலோனிய அடிமைத்தனம்ங்கிறது இவருடைய பாவம், இவருடைய அக்கிரமத்துக்கு கிடைச்ச ஒரு தண்டனை. எப்போல்லாம் இவங்க அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறாங்களோ அந்த மாதிரி தான் ஆகுது. அது அப்படி போகிறாங்க, தண்டனையில் போனாலும் தண்டனைக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அடிமைகளாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய மக்கள், ஆபிரகாமன் சந்ததி, ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் அடிமைகளாயிட்டாங்க. ஆனால் அதன் மத்தியிலையும் பாருங்க, தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் என்கிற சக்தி வேலை செய்யுது. அதுதான் உங்களுக்கு காண்பித்து வர்றேன். வேலை கடினமாயிடுச்சு, இருந்தாலும் ஆசீர்வாதம் கடினமான வேலையை சுலபமாக்கி தருகிறது. பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது, முள்ளும் குறுக்கும் விளையிறதுன்றதுனால நம்மெல்லாம் பட்டினியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே ஆதியாகமம் புஸ்தகத்திலேயே கொஞ்சம் இன்னும் தள்ளி வாசித்தீங்கன்னா கர்த்தர் சொல்றவன் ஆசீர்வதிக்கோ ஆசீர்வதிப்பேன்றாரு. ஆபிரகாமே அவனை எப்படி ஆசீர்வதிச்சார்னு பார்க்கிறோம். பொருளாதாரத்திலெல்லாம் அவன் கையிட்டு செய்கிற வேலையிலாம். அப்புறம் ஆபிரகாமன் சந்ததிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஏன் ஆசீர்வாதம் கட்டளையிடப்பட வேண்டும்? ஏன்னா சாபம் வேலை செஞ்சிட்டு இருக்குது. ஆசீர்வாதத்தை கட்டளையிடலைன்னா சாபம் மேற்கொண்டுரும். அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு, கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சாப உலகத்தில் எல்லாம் ஒன்னை பிடிச்சி கீழே இழுக்குது, தோல்விக்கு நேராக இழுக்குது, எல்லாத்தையும் கஷ்டமாக்குது, வேர்வை சிந்தறது தான் பெருசாக இருக்குது. ஆனால் அதன் மத்தியில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஆசீர்வாதத்தை கூறப்போகிறேன், கட்டளையிட போகிறேன். ஏன் சாபம் கீழே இழுக்குது, இந்த ஆசீர்வாதத்தை நான் கட்டளையிடும் போது அது ஒன்று மேலே தூக்கும். கீழே இழுக்கிற சக்தியை காட்டிலும் மேலே தூக்கிற சக்தி பெருசு. பிளேன் அப்படி தான் பறக்குது, சொல்லியிருக்கேன் நிறைய தடவை. பிளேனை பார்க்கும்போது ஞாபகம் வச்சுங்க, புவி ஈர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்குது. கீழே விழாமல் எப்படி பறக்குது? புவி ஈர்ப்பு சக்தி என்ன சொல்லுது? எல்லாம் கீழே தான், கீழே நோக்கி தான் வரணும், மேலே பறக்க முடியாது. இப்போ நான் இங்கேருந்து இப்படி இறங்கினேன்னா மேலே பறக்க மாட்டேன், கீழே தான் தொப்புன்னு விழ வேண்டியது தான், கீழே தான் போகணும். அப்புறம் எப்படி பிளேன் மேலே பறக்குது? அதுவும் இத்தனை பேரை ஏற்றிக்கிட்டு, நான் ஒரு பேரை ஏற்றிக்கிட்டு, இத்தனை டன்னு வெயிட்டை ஏற்றிக்கிட்டு, சில நேரத்தில் யானை குட்டியெல்லாம் கூட ஏற்றுறாங்களாம் அதில். இதெல்லாம் ஏற்றிக்கிட்டு எப்படிங்க பறக்குது? கீழே வரமாட்டேங்குது, மேலே பறக்குது. ஏன்னா இழுக்கிறதுக்கு அந்த புவி ஈர்ப்பு சக்தி பொழுதன்னைக்கும் வேலை செஞ்சுட்டே தான் இருக்குது. 24 மணி நேரமும் அந்த புவி ஈர்ப்பு சக்தி எஃபெக்டில் தான் இருக்குது, இழுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் எப்போ அந்த என்ஜின் ஆன் பண்ணி அதை அந்த ரன்வேல ஓட்டி ஸ்பீடு கொடுத்து தூக்குறாங்களோ அப்போ தூக்கும் சக்தி ஒன்று வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அந்த தூக்கும் சக்தி வந்து கீழே இழுக்கும் சக்தியை காட்டிலும் பெரிதாக இருக்கிறது. ரட்சிப்புங்கிறது தூக்குகிற சக்தி. இப்படி புரிஞ்சுக்கணும் பைபிள கரெக்டா. ரட்சிப்புங்கிறது கீழே கிடக்கிறன்னு மேல தூக்குற சக்தி, தூக்குறதுக்குனே கதை கொடுக்குற சக்தி. அப்ப நான் சொல்லுகிறேன், இது நிச்சயமா தூக்கும். கீழே கிடக்கிறவங்கள மேல தூக்கும். அதனால நம்ம சாபத்தை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. நிறைய கிறிஸ்தவங்க பாருங்க, என்ன பண்றது, சாபம் உலகத்தில் இருக்கிறோம், இனிமேல் இதோட பரலவம் போனதான் ஆசீர்வாதத்தையே பார்க்க முடியும், ருசி பார்க்க முடியும்னு நினைக்க கிடையாது. இங்கேயே ருசி பார்க்கலாம், இங்கேயே ஒரு குட்டி பரலோகம் மாதிரி கடவுள் நம்மளுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆக்கி தர முடியும், நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியும், பிரச்சனைகள்லாம் மேற்கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும், ஆசீர்வாதமாக வாழ முடியும். ஆசீர்வாதம்ன்றது ஒரு மெய்யான ஒரு காரியம், இந்த வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. இதை கற்றுக்கலாம் அப்புறம் என்ன கிறிஸ்தவர்கள் ஒருத்தர் என் மேல கோபம், சும்மா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்ன்றீங்க. வேதம் சொல்லுது சபிக்கப்பட்டிருக்கிறோம். எந்த பைபிளை படிச்சீங்க நீங்க? ஐயோ எவ்வளவு சொல்லியிருக்குது ஆசீர்வாதத்தை பற்றி.
1: சிலுவையில் மறிச்சதே இயேசு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்காக தான் மறிச்சார்னு சொல்லியிருக்குது. தன்னுடைய சொந்த குமாரன் அனுப்பிச்சு சிலுவையில் மறிக்க வச்சு அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு கடவுள் எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கிறார் பாருங்க. அப்படி இருந்தும் வரும் சாபம் சாபம் பேசிட்டு இருந்தா இவங்களை என்ன பண்றது சொல்லுங்க. எனக்கு நல்லா புரியுது சாபம் உலகத்தில் எப்படி வந்ததுன்னு புரியுது, எப்படி வேலை செய்யுதுன்னு புரியுது, எப்படி நம்ம சும்மா இருந்தால் நம்மளை வந்து தொத்திக்கணும் புரியுது. அதான் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்தேன், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள். உபாகமம் 30 சொல்றாரு இல்லையா, ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன், ஜீவனை தெரிந்து கொள்ன்றாரு. நான் சொல்றேன் இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் தெரிந்து கொள்ள வேணும். நிறைய கிறிஸ்தவர்கள் சாபத்தை தெரிந்து கொண்டார்கள், சாபத்தை தான் பேசுறாங்க. எனக்கு இந்த சாபம் இருக்குது, எங்க தாத்தா காலத்து சாபம் இப்ப எனக்கு வந்திருக்குதாக்கும், எங்க அப்பனுடைய பாவத்தினுடைய சாபம் எல்லாம் எனக்கு வந்துருச்சாக்கும், அப்படியாக அப்படியாக கிடையாது. இயேசுனுடைய ஆசீர்வாதம் கல்வாரி சிலுவையின் மூலமாக நமக்கு வந்திருக்கிறது, அதுதான் உண்மை. சோ இது ரொம்ப முக்கியம் புரிஞ்சு கொள்றதுல, புரிஞ்சு கொண்டது ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லுவோம் பார்ப்போம், ஆசீர்வாதம் தேவனுடைய ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்துவில் இருந்த ஆசீர்வாதம், கல்வாரி சிலுவையின் மூலமாக, இயேசுவின் மரணத்தின் மூலமாக, அவர் சாபமானதன் மூலமாக என் மேல் இன்றைக்கு வந்திருக்கிறது. அப்ப தானியேல்ல இதைத்தான் பார்க்கிறோம் பாருங்க. ஆசீர்வாதம் வேலை செய்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு நாலு பேர் இங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் இந்த நாலு பேருடைய வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதம் வேலை செய்யுதுன்னு பாருங்க. சூழ்நிலை சாதாரண சூழ்நிலை இல்லை, ரொம்ப எதிர்ப்பு. போனதே அடிமைகளாக போயிருக்கிறாங்க அந்த தேசத்துக்கு. அடிமைகளாய் போன இவர்கள் அங்கே பெரிய பதவிக்கு வர்றாங்க. அடிமையை கொண்டு போனவன் பாருங்க, அவன் பெரிய கில்லாடியவன். அடிமைகளை செலக்ட் பண்ணும்போது பார்த்து இருக்கிறதுலே ஸ்மார்ட்டான ஆளுகளை செலக்ட் பண்ணியிருக்கிறான். கொண்டு போகிறதே கொண்டு போகிறோம், சுத்த ஒன்றுத்துக்கு உதவாதங்களை கொண்டு போய் நம்ம சோறு போட்டுன்னு இருக்கிறோம். அதனால் போகும்போதே நல்ல ஆளுகளை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவோம்ன்ட்டு அவன் என்ன பண்ணிட்டான், எடுக்கும் போதே அடிமையில கொண்டு போகும்போதே இருக்கிறதுலே நாட்டில் நல்லா படித்தவன் அறிவு உள்ளவன் ஞானியாக இருக்கிறவன் நல்ல புத்திசாலியாக இருக்கிறான் அவனெல்லாம் தூக்கிட்டு போவோம் முதல்ல. நமக்கு அங்கே பயன்படுவானு, நமக்கு நாட்டை ரன் பண்ணுறதுக்கு பெரிய சாம்ராஜ்யம் அது, பெரிய வளர்ந்து அவன் எல்லாத்தையும் ஆள ஆரம்பிக்கிறான். கொண்டு போனால் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஆளை போட்டு ஆளை வைக்கலான்னு சொல்லி அப்படி தான் கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் அங்கே தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாபிலோனிய மாகாணம் என்கிற அந்த மாகாணத்துக்கு ஒரு பெரிய ஸ்டேட்டுக்கே பெரிய ஆட்களாக வைக்கிறாங்க. 120 பெரிய அதிபதிகள் இருந்தாங்களாம் அதில். இவங்க ரொம்ப பிரமாதமான பிரதானமான ஒரு இடத்துல இவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பதவிக்கு உயர்றாங்க. அப்போ அடிமைத்தனத்துக்கு கொண்டு போனவனே சாமர்த்தியமான அதில் பார்த்து கொண்டு போகிறான். கொண்டு போய் அங்கே அவன் பயன்படுத்துகிறான், நல்ல பதவியில் அதிலெல்லாம் வர்றாங்க. ஆனால் ஒரு அந்நிய தேசத்தில் வாழும்போது எப்படி இருக்கும் பாருங்கள் வாழ்க்கை. ஒன்று அடிமைகளாக இருக்கிறாங்க, அந்த தேசத்துக்காரங்க மாதிரி இவங்களுக்கு எல்லாம் சுதந்திரமும் கிடையாது, அடிமைகளாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய வழிபாடு வித்தியாசமாக இருக்குது, இவருடைய உணவு பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்குது, இவருடைய எல்லா பழக்க வழக்கங்களே வித்தியாசமாக இருக்குது. ரெண்டு கிளாஷ் ஆகுது, அங்கே போகிறாங்க அந்த கலாச்சாரமே வித்தியாசமாக இருக்குது, அவங்களுடைய தெய்வங்கள் வித்தியாசம், இவன் வணங்குறது வித்தியாசம், அவங்க வழிபாடு முறை வித்தியாசம், இவனுடைய முறை வித்தியாசம், சாப்பாட்டில் கூட பெரிய வித்தியாசம், இப்படி பல வித்தியாசங்கள் இருக்குது. இந்த வித்தியாசங்கள் தான் பாருங்கள் ஃப்ரிக்ஷனை உண்டாகுது ஜனங்கள் மத்தியில். சமுதாயம்னு இருக்கும்போது இந்த பல்வேறு இதை சேர்ந்த மக்கள் வாழும்போது ஏன் ஃப்ரிக்ஷன் உண்டாகுது? வித்தியாசத்தினால. எல்லாம் ஒரே விதமாக வழிபடுறது இல்லை, எல்லாம் ஒரே வித தெய்வத்தை வணங்குறது இல்லை, எல்லாம் வந்து ஒரே விதமாக வாழ்கிறது இல்லை, ஒரே விதமாக சாப்பிட்றது இல்லை, எல்லாத்துலேயும் வித்தியாசம் உண்டாகிறது. இதனால தான் சண்டையும் சச்சரவும் உண்டாகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறாங்க, ஒரு மைனாரிட்டி குரூப்பாக இருக்கிறாங்க. எவ்வளோ சத்தியம் எவ்வளோ ஏற்றது பாருங்கள் நமக்கு. ஒரு மைனாரிட்டி குரூப்பாக இருக்கிறாங்க, ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் பொசிஷனில் இருக்கிறாங்க. எல்லாம் இவர்களுக்கு சாதகமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, இவர்களுக்கு பாதகமாக தான் நிறைய காரியங்கள் இருக்க முடியும். இவங்களை பற்றி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு யாருக்கும் கவலை கிடையாது, இவங்களை பற்றி யாரும் கவலைப்படுறதில்லை. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் பாபிலோனியர்கள்ன்றது அவங்க ஒரு இந்த அசிரியர்கள் பாபிலோனியர்கள் அசிரியர்களுக்கு பிறகு வந்தவர்கள் பாபிலோனியர்கள். இந்த பாபிலோனியர்கள் அசிரியர்கள்லாம் வந்து ரொம்ப பயங்கரமான ஜனங்கள், பாவத்தின் மொத்த உருவம் அவங்க, பயங்கரமான அக்கிரமும் அநியாயமும் அப்படிப்பட்ட நாடுகள் இவைகள். அடிமைத்தனத்தில் கொண்டு போகிறதும் நசுக்கிறதும் ஒடுக்கிறதும் இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் என்ற ஒரு ஊரு ஜனம் அப்படிப்பட்ட ஒரு மத்தியில் இருக்கிறாங்க. அங்க கத்தர் இவர்களை உயர்த்துகிறார், பெரிய பதவிக்கு வர்றாங்க. இவருடைய திறமைகள் இதெல்லாம் வந்து அவர்களை பெரிய பதவிக்கு கொண்டு வருது, கத்தர் கொடுத்த திறமைகள் இதெல்லாம். இதுல கர்த்தருக்கு எவ்வளவு உண்மையா இருக்கிறாங்கன்னு கவனிங்க. அந்த சூழ்நிலை நமக்கெல்லாம் ஒரு பெரிய லெசன் இது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழுகிறவர்கள் நல்ல வேலையில் இருக்கிறாங்க. அவருடைய வேலையின் நிமித்தமா தான் அத்தனை பிரச்சனையும் வருது. அதனாலதான் இந்த புத்தகம் ரொம்ப முக்கியம். ப்ரொஃபஷன், தொழில், அதன் நிமித்தமா தான் அத்தனை பிரச்சனையும் அவர்களுக்கு.
2: இயேசுக்கு ஸ்ரீநாமத்தினால சங்கம் வானொலிக்குடாக மாலை நேரடி ஜீவ வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த கிருபை நேரத்துக்காக எந்த வாய்தவனை சோசரிக்கிறேன். இந்த நாளும் மீண்டுமாக இயேசுக்கு ஸ்ரீநாமத்தினாலும் சங்கம் வானொலிக்கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இதனாலும் உங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகிறேன். இதனாலும் கர்த்தபாலன் எல்லா கிருபைகளுக்காகவும் நன்றி செலுத்தி இந்த சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுப்போம். நிகழ்ச்சிகளை அவர்களிடத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாவற்றையும் வாய்க்க செய்த கர்த்தர் இந்த நாளும் வாய்க்க பண்ணுவார். ஜெபிப்போம். சோஸ்ரமாண்டவரே, இரக்கமும் கிருபை நிறைந்த கதாவே, நிரவுளவு நல்லவர் கதாவே, அப்பா காலைகள் சூழ்நிலைகள் மாறினாலும் நீரோ மாறாதவராயிருந்து எங்களை மேல் மனதுருகி எங்களை வழி நடத்துற கிருபிகளுக்காக நன்றி. இந்த நாளை தந்து இந்த மாலை நேரடித்திய வெளிச்சத்துக்கு அப்பா எங்களை ஒருமுகப்படுத்தி ஒருமுகப்படுத்தி நீரே அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர். கோடி கோடி சோஸ்ர நீர் பாரண கிருபை கொஞ்சமல்ல கத்தாவே. இந்த நாளிலும் அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துற கத்தாவே. இந்த நாளும் காலையிலே விடுதலை வெளிச்சத்தை நேர்த்துக்கூடாக ஆசீர்வித்து தந்தீரே. சங்க வானொலிக்காக நன்றி செலுத்துறோம். வானொலியை 24 மணி நேரமும் அப்பா இந்த ஒளிபரப்பை செய்யும்படி அவங்க நாமத்தை அறிவிக்கும்படியாக ஓயாத அலைகளாக அப்பா அநேகருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் சங்கமிக்கத்தக்கதா நீக்கிய செய்தீர். அதுக்காக நன்றி செலுத்துறோம். அந்த விடுதலை வெளிச்சத்தின் ஊழியத்தை செய்த ஊழியரும் ஊழிய ஸ்தாபருமான சிபிரதற்காக நடிமனை பிள்ளைகளுக்காக அவரோடு கூட இருந்து உறவுடன் ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா உடைய கிருபையின் கரவுடைய தாங்கி நடத்தினதுக்காய் சோஸ்ரம். அதே போல இந்த மாலை நீர் அணித்திய வெளிச்சத்தை நீர் ஆசிரியர் தருவீர் என்ற விசுவாசத்தோடு இடத்தில் கருத்தில் ஒப்புவிக்கிறேன். அப்பா 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடக்க போற ஐயா நிகழ்ச்சிகள் யாவையும் நீர் பொருட்படுப்பீராக. இந்த ஒளிபரப்பை ஆசிரியர் தாரும் இணைப்போல் யாவை ஒழுங்கும் செம்மையுமாக நினைத்து தாரும் தடைகளை உடையும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா இந்த நாளிலும் இவர்களை முன்குறித்துள்ளவர்கள் அழைத்து வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நீங்க நிலை நிறுத்த வேண்டுமாய் உடைய அன்பின் கருத்து குழப்புகளை கத்தாவே. அவியானவர் எங்கே அங்க விடுதலை உண்டு. அந்த விடுதலை நாங்க வாஞ்சிக்கிறோம். நாளுடைய பிரசன்னத்தை நாங்கள் இருந்த இடத்துல அனுபவிக்கத்தக்கதா உடைய வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக்கொள்ளத்தக்கதாக அப்பாங்களுடைய கண்கள் பிரகாசமான மெனக்கண்கள் திறக்கட்டும். ஐயா இருந்தே பழையில வார்த்தைகள் எழுதட்டும். விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க, கட்டி எழுப்புங்க. ஆவிக்கிற ஜீவியத்துல உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துறோம் மாட்டோம். இதனால் நீர் எங்களோடு ஆசீர்வத்து எங்களை நடத்த போற கிருபைக்கா எங்களோடு கூட இது செயல்பட போற கிருபைக்கா நன்றி செலுத்துறேன் கத்தா. நிதிய வெளிச்சத்தை ஆசீர்வதித்தாரும் இந்த ஊழியத்தை செய்கிற மகேந்திரையாக்கா நன்றி செலுத்துறோம். யா கூட இந்த வழி நடத்தும் இந்த முதிர்வதன் கனிந்த புஸ்தையும் பசுமையும் ஆயிருக்க வைத்திருக்கிற அந்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அவரோடு இணைந்து ஊழியங்களை சில எல்லா ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துறோம். உங்களுடைய கிருபையை கரந்தானே தாங்கி நடத்தும் முடியாது செபிக்கிறோம் தகப்பனே. கத்தாவே இந்த நாளில் அடிமையை ஒப்பு கொடுக்கிறேன் கத்தாவே. தொகுத்து வழங்கத்தக்க பலனின் சத்துவத்தின் தாங்க என்னோடு இணைந்து ஊழியங்களை செய்ய போற எல்லா ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துறோம் கத்தாவே. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே இந்த இடத்துல அங்க வந்தது ஊழியம் செய்தது நல்லது என்று சொல்லும்படியாக நீர் மகிமைப்படும்படியாக அப்பா நீர் எவ்வளவே பெருகணும் நாங்கள் சிறுகணும் என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்து உதடுகளின் சோசர பலிகளை செலுத்தி அப்பா உங்களுடைய நாமத்தை உயர் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நேசவரை துதியுங்கள். ஆமே, நம்மை நினைக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் எந்த நேரத்தில் நம்மை நினைத்தார் சொன்னால், நம்மை தாழ்வில், நம்முடைய தாழ்வில், என் மனுஷர் ஒருவளை தாழ்ந்து போனார்கள், இவர்களுக்கும் இவர்கள் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி அந்த தாழ்வில நம்மை தூர தள்ளி இருக்கலாம், தாழ்வில் நம்மை மறந்திருக்கலாம், எங்களை உறவென்று சொல்ல நினைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனா அந்த தாழ்வில தான் நம்மை நினைத்திருக்கிறார், நினைத்து கொண்டும் இருக்கிறார் நம்முடைய தகப்பனாய் இயேசு கிறிஸ்து. அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த சங்கீதக்காரர் ருசி பார்த்த சங்கீதக்காரர் அப்படியாக எங்களுக்கு ருசி பார்க்கும்படி அந்த வார்த்தையை எழுதி வச்சிருக்கின்றார். அந்த விசுவாச வார்த்தையை நாங்கள் தட்டி எழுப்புவோம். சங்கீதம் 136 சங்கீதம் 23 வசனம் இப்படி சொல்றது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவையே எந்தெந்த தாழ்வில எங்களை எல்லாம் நினைத்தாரோ, நினைத்து அழைத்து இம்மட்டும் உருவாக்கி உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்றார் குயவன். அவர் களிமண்ணான எங்களை பணிந்திடும்படியா விட்டு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம் அவருடைய பலத்த கரத்துக்குள். அமையே 4 நிகழ்ச்சிகளை கண்ணோக்கி பார்ப்போம். 7 தொடக்கம் 9:30 வரைக்கும் நாளும் கத்தர் பாடின கிருபியை நாளுக்காய் நன்றி செலுத்தி அனுகூலப்படும் நல்ல தருணத்துக்காய் சோத்திரம் செலுத்தி 7:30 7:30 வரைக்கும் துதிப்பாட சுபங்களுக்கு கூட கடன் சென்று 7:30 நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். முத்தாசியரும் பர்வதத்துக்கு நீரான்ற பகுதி கூட கடன் செல்வோம். 8 இருந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண போறோம். இந்த நாளும் வார்த்தையின் 1வது செய்தியை வெளிச்சத்தின் நேரத்துல வெளிச்சம் கொடுக்க எங்களோடு இணைகிறார்கள் சகோதரி பிருந்தார்கள். 2வது வெளிச்சத்துல பாஸ்டர் வெங்கட் அவர்கள் இணைகிறார்கள். 3வது வார்த்தை வெளிச்சத்தில எங்களோடு பாஸ்டர் என்றன் ராசனாய் அவர்கள் இணைகிறார்கள். முடிவாக நாங்கள் நன்றி செவத்தை ஏறெடுத்து மறுவழிப்போடு நாங்கள் இணைவோம். இந்த நாளும் இணையுங்கள், அலையுங்கள். சங்கம் வானொலிக்குள் உங்களை சங்கமிக்க ஒன்றாக அழைக்கிறோம். இணைந்து வாருங்கள், எழுந்து வாருங்கள். நாங்கள் ராஜ்யத்தை கட்டுவோம், பெரோ ராஜ்யத்தை கட்டுவோம், என்னுடைய நீதியை தேடுவோம், எல்லாமே எங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமே, அப்படியாக துதிப்போம் ஜெபிப்போம். நன்றியப்பா, நன்றியப்பா, இயேசப்பா உமக்கு சோஸ்திரம் சோஸ்திரம். ஒருவராய் பிரியாதி செய்யுங்கள் செய்தவரே, நாளை தந்தவரே, ஒருமுகப்படுத்தினவரே, ஒரு நிலைப்படுத்தினவரே, அதை தாழ்வி நம்மை நினைத்தவரே, தாங்கி நடத்தினவரே, அல்லாட விடவில்லையப்பா. அதுக்காக நன்றி, நன்றி, நன்றி. கண்ணீரை கண்டவரே, கலங்காது என்று சொன்னவர், கரத்தை பிடித்தவரே, கன்னிமணி மூலங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறவரே, உமக்கு நன்றி கத்தாய். கோடி கோடி நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவர். அப்பா, உமை சோசரிக்கிறோம் ஆண்டவர், உமை துதிக்கிறோம் ஆண்டவர், உமை தேடுகிறோம் ஆண்டவர், உண்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உண்மை ஆராதிக்கின்றேன், உண்மை ஆராதிக்கின்றேன் இயேசுவே, உண்மை ஆராதி

0: உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. அமீன். அத்தனாம் ஒன்றிய மையப்பட ஒரு சங்கீத பகுதி வாசித்து தியானத்துக்கென ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 119, சங்கீதம் 9 தொடக்கம் 16 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 119, சங்கீதம் 9 வசனத்தில இருந்து 16 வசனம் வரை வாசிப்போம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனால் தானே. என் முழு இதயத்தோடு உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனையில் விட்டு வழி தப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். கர்த்தாவே, நீர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்க. உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும், உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். தரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சியின் வழியில் களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களிலே உன் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். உமது வசனத்தை மறவே. ஆமேன். உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியாயிருக்கிறேன். உமது வசனத்தை மறவே. ஆமேன். இந்த சங்கீதக்காரர் நமக்கு ஒரு அழமான சத்தியத்தை கொடுக்கிறார் என்று சொன்னார். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான்? நிச்சயமாக இன்றைக்கு சுத்தம் செய்கிறதுக்கு இன்னைக்கு இந்த சீசனை சுத்தம் செய்வது சீசனாக நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம். வீடுகளை எங்களா வெளியிடங்களே அங்கே சுத்தம் செய்கிறோம், வாகனங்களை சுத்தம் செய்கிறோம். அப்ப இந்த வாலிபன் வழியை சுத்தம் பண்ற, வாலிபனுடைய வழி எத்தகையது என்று சொன்னால், நிச்சயமாக அந்த இளம் பிள்ளைகளுடைய எண்ணங்கள், சிந்தன சொல், செயல்கள், அவர்களுக்கு ஒரு துடிப்புள்ள காரியங்கள், அவர்கள் துடிப்பானவர்கள். அதுதான் சொல்றார்கள், வாலிபர்கள் பராக்கிரமன் கையில அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்களாம். சத்துருக்களோட ஒளிமூர் வாசல, சத்துருக்களோட பேசுகளாயிருக்கிறார்களாம். அப்ப இப்படிப்பட்ட வாலிபர்கள் இந்த தங்கள் வழிகளை எதனால் சுத்தம் செய்யலாம்? நிச்சயமா காலை எழுந்ததும் பல்லை சுத்தம் செய்ய அப்ப பெட்பசை வேண்டும். அப்ப அந்த பசையினாலதான் பல்லை சுத்தப்படுத்த முடியும். அப்ப அதே போலதான் இன்றைக்கு நான் வாலிபர்கள் ஒவ்வொருத்தரும் தங்கள் வழிகளை சுத்தம் செய்யணும்னு சொன்னா, அந்த வசன தேவனுடைய வார்த்தையின்படி தங்களை காத்துக் கொள்வதால் தான் என்று சொன்னா, பொய்யான மாயினங்கிற வாலிபர்கள் விழுந்து போறார்கள். திருச்சோன் விழுந்து போனான் திருவிழாலிட்ட. அப்படியாக பார்த்தீங்கன்னு சொன்னா, வாலிபர்கள் என்ன செய்தார்கள்? தன் கண்கள் இச்ச, மாம்ச இச்ச, ஜீவத்தின் பெருமையில விழுந்து போவார்கள். ஆனால் தாவீது சொல்றார், உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியாயிருக்கு, உமது வசனத்தை மாற. இந்த வசனம் தான் எங்களை பரிசுத்தப்படுத்துறது, இந்த வார்த்தை தான் நம்மை கண்டித்து உணர்த்து, இந்த வார்த்தை தான் நன்மையது தீமையது கற்றுக் கொடுக்கிறது. அந்த வார்த்தையும் இப்படி வாழத்தான் ஆசீர்வாதத்தின் சுதந்திரத்தின் தலைமுறையான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடிகிறது. அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை நம்ம மறக்காத படிக்கு இந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். அப்பா, உம்முடைய பிரமாணங்கள் நான் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். அப்பா, உமது வசனத்தை மறவேன். இப்படிப்பட்ட மறக்காத கிருவே, நீங்க எங்களை மறக்காம நினைக்கிறீங்கள அப்பா, அதே போல நாங்கள் உம்முடைய வசனத்தை மறக்காம அந்த கிருவே தாங்கப்பா, எங்களை சுத்தம் செய்ய உம்முடைய வசனத்தை பிடித்துக் கொள்ள வார்த்தை கீழ்படி எங்கள் கிருவை தான். நீங்க மயனப்படுங்க. நாங்கள் துதிப்பாடலுக்குள்ள செல்வோம். துதிப்பாடல பாடங்கள் கிரேஸ் அவர்கள் இணைப்பிருக்கிறார்கள். அழைப்பி கொண்டு வருவோம்.
1: எடுத்து
0: வாருங்கள் துதிப்பாடலை, எங்களோட ஒரு
1: மனப்படுகிறேன். நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே சகல சத்தியங்களுக்கும் எங்களை வழி நடத்துற சத்தியபரனான தேவ ஆவியானவர், இந்த வெளிச்ச நித்திய வெளிச்சத்தில் ஆண்டவர் உன் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் சொன்ன வார்த்தையின்படி, அந்த வெளிச்சம் இந்த மனிதையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவரை வெளிச்சமாய் ஆண்டவர் அதை நல்ல பேரை வைத்து நித்திய வெளிச்சம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த பேரு கூடாக அந்த வெளிச்சம் ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டு தொடும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி பனி.

பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே.

வார்த்தைக்கு அழிவில்லையாமேன், அதை எல்லாமே செயலாகுமாமேன். அவர் வார்த்தைக்கு அழிவில்லையாமேன், அது எல்லாமே செயலாகுமாமே. உன்னதன் மறை உண்டு ஆமேன், நமக்கு வல்லவர்.

பொல்லாப்புறாதே ஆமேன், ஒரு வாதையும் அணுகாதே ஆமேன், ஆமேன். வார்த்தைக்கு அழிவில்லை.

பாடுகளே தாரையாமேன், நம் துக்கங்கள் சுமந்தாரையாமேன். பாடுகளே தாரையாமேன், நம் துக்கங்கள் சுமந்தாரையாமேன். தழும்பாலே குணமானோமாமேன், நம் பலவீனம் நமக்கில்லையாமேன். அவ தழும்பாலே குணமா

என் வார்த்தைக்கு அழிவில்லையே, ஆமீனது எல்லாமே செயலாகும் ஆமீன். அவர் வார்த்தைக்கு அழிவில்லையாமேன், அது எல்லாமே செயலாகும் ஆமீன். வார்த்தைக்கு அழிவில்லையாமீன், மரவியல் வியாதி

0: அமேன். ஆண்டவரே நன்றி செலுத்துறோம் பிதாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே ஒவ்வொரு துதிகளும் உமக்கேற்ற ஆண்டவர் ஆமேன் என்று சொல்லும் போது எல்லா சுகம் எல்லா பலனும் ஆரோக்கியமும் எங்கள் சரீரத்தின் பங்காயிருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துற ஒவ்வொருத்தரும் சரீர சுகம் ஆரோக்கியம் கத்தரங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை எல்லாம் சுமந்து பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டங்களை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்கி இருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்தி எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால என் துதி ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.
1: நன்றி நன்றி. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அருமையான துதி பாடல் கூட நடத்தினீர்கள். கர்த்தர் நாமத்தை உயர்த்தி பாடினீர்கள். உயர்த்தி துதித்த உங்களை எங்கள் குடும்பத்தை ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. பலனும் இணைந்திருங்கள். தேவசம் ஆயத்துக் கூறுகிறோம். நன்றி சிஸ்டர்.
0: தேங்க்யூ சிஸ்டர்.
1: ஆமேன் ஆமேன். நாங்கள் எடுத்ததாக ஊழியருக்கான ஜபத்தை ஏறெடுக்கவும் துதிக்கவும் எங்களோட சிஸ்டர் டோலி அனுப்பியிருக்கிறார்கள். பிரைஸ்டோ சிஸ்டர் டோலி.
2: வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. உங்களிடத்திலிருந்து மட்டுமே எங்களுக்கு ஒத்தாசை வரக்கூடியதா இருக்கிறது. அப்படியாப்பா ஒவ்வொரு ஊழியக்காரங்களை மாண்டவரை நீங்கள் கண் நோக்கி பார்த்து கண்ணும் மணியும் போல இன்று வரையும் காத்து வந்த உங்களோட கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உங்களோட கிருபை எப்பொழுதும் புதிதாக இருக்கிறப்படியா நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் பெல்லப்படுத்தி உங்களுக்குள்ள மகிழ்ந்து கலி கூறுவதற்கு அழைத்த அந்த மகாபிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துகிறேன். யாவரே மாண்டவரே ஒவ்வொரு விதமாக நீங்கள் ஒவ்வொரு தேசத்திலிருந்து அழைத்து வந்து உங்களை மகிமைப்படுத்த தந்த இந்த வானொலி சங்கம வானொலி அப்பா சங்கம வானொலி மினிஸ்ட்ரிக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா அவர்கள் செய்கிற ஊழியத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவங்க மறைவில் செய்கிற ஒவ்வொரு நீங்கள் கண்ணோக்கி பார்க்குறீங்க ஐயா. இரவும் பாலும் ஆண்டவர்கள் ரெண்டவர் தூக்கம் மூன்றவர் தூக்கத்தில் இருந்து உங்கள் நாமத்தை ஒவ்வொரு விதமாக அவங்க நடத்தி வர்ற அந்த கிருகைகளுக்கும் கிருபைக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நாங்கள் செய்கிறதப்பா ஒரு தேவ பயத்தோடு நாங்கள் உங்களுக்கென்று நாங்கள் செய்கிறோம் என்று ஒவ்வொருத்தரும் அதை உணர்ந்து உங்களுக்கென்று அப்போ மனுஷருக்கென்று சேவை செய்யாமைக்கு உங்களுக்கென்று நாங்கள் சேவை செய்வதற்கு நீங்கள் அழைத்து வந்த ஒவ்வொருத்தரையும் நான் ஒவ்வொருத்தரையும் உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஒவ்வொருத்தவங்களும் உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலமாக நிரப்பி புதிதான அன்பும் புதிதான அபிஷேகத்தினால நிரப்பி ஆண்டவரே தாயை போல தேற்றி தந்தையை போல ஆண்டவரே நீங்கள் ஆற்றி வருகிற தகப்பனாக இருக்கப்படியா நன்றி செலுத்துகிறேன். இந்த மாலை நிற நித்திய வெளிச்சத்தில் ஒளியாக வந்து எங்களுக்குள்ள ஒளியாக இருந்து உங்களோட பிரசனத்தை நாங்கள் காணக்கூடியதாக ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு புதிதாக உங்களோட அழைப்பையும் உங்களோட பரிசுத்தமான அன்பையும் எங்களுக்குள்ள காற்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் அதிகமாக உங்களை அன்பினால் மூழ்கி உங்களுக்குள்ளே நாங்கள் மகிழ்ந்து உங்களுக்குள்ள நாங்கள் மறைந்திருந்த அனைவரை இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். இந்த மாலை நேரம் வரப்போகிற ஒவ்வொரு குழுவிலேக்காரங்களும் ஒவ்வொரு செய்தி புதிதான செய்திகளும் வல்லமை நிறைந்த உங்களோட அபிஷேகத்தின் மூலமாக நீங்கள் அனுப்ப போகிற ஊழியக்காரர் மூலமாக கொடுக்க போகிற செய்திகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்களுக்கே உரியது. நீங்கள் அழைத்து வந்தவர்களை அப்பா மறுபடியும் உங்களோட கருத்தில் கொடுக்குறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே நாங்கள் உயர்த்துவதற்கு யாவருக்கும் புதிதான கிருபையும் அன்பும் சமாதானத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசு நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். அவருடைய நாமத்தை விட இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நாங்கள் இத்தனை தான் தவறு விட்டாலும் எங்களுக்குள்ள எவ்வளோதான் பலவீனமாக இருந்தாலும் கத்தர் எங்களை அவருடைய இரத்தத்தினால இன்னமும் இப்பொழுதும் எங்களை கழுவி அவருடைய சமூகத்துக்கு முதல் நாங்கள் வருவதற்கு முதலே நாங்கள் எங்களை ஆராய்ந்து யாருக்கு நாங்கள் என்ன செய்தோம்னு நாங்கள் எங்களை ஆராய்ந்து எங்களை இருதயங்களை சுத்தமாக்கி இந்த ஒளியின் மத்தியில் வந்து நிற்பதற்கு தந்த கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய இனி இனிமையான நாமத்தை உயர்த்துவதற்கு நன்றி செலுத்தி அவரையும் ஆசீர்வதி ஜபிக்கிற இந்த பாட்டை இயேசுவின் நாமம் இனிதான நாமம். ஆமென். அந்த நாமத்தை நாங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக கொண்டாடி கைத்தட்டி ஆராதனை செய்ய நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமேன், ஆமேன்.

0: ஆமென் ஆண்டவரே. முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், அந்த நாமத்தை நாங்கள் ஏனோ தானமாக ஏற்றுக்கொள்ளாமைக்கு ஆண்டவரே, அவருக்கு முன்பாக நாங்கள் பரிசுத்தமான இருதயத்தோடு அவரை உண்மையோடும் ஆவியோட உண்மையோடும் ஜெபிப்பதற்கு அழைத்து வந்த ஒவ்வொருதற்கும் அதிகமாக உங்களோட ஜெபத்தை கொடுத்து, ஆண்டவர் ஜெபாவியை கொடுத்து அவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிற யாவரையும் இரத்த கொட்டைகளை மறுத்து வைங்க. உங்களது நாமத்தை மட்டுமே எங்களுக்கு உயர்த்துவதற்கு தந்த இந்த மகா பிரதான கிருபைகளுக்கும் அன்புக்கும் நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே, நன்றி இயேசு, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: அமேன், அமேன், அமேன். நன்றி சிஸ்டர், இனிமையான பாடல். இயேசுவின் நாமம் நிதான நாமம். அமேன். இயமாக அது ருசிப்பவர்களுக்கு அது இனிதான நாமம். அமேன். அது கத்தது நாமம் மயப்பட அருமையான பாடலை பாடி துதித்தீர்கள். அது மாத்திரமல்ல, ஜெபித்தீர்கள் ஊழியருக்காக ஜெபங்களை கத்தர் கேட்டாம் என்றும் ஆமீன் பதி தருவார். ஜெபித்து துதித்து உங்களை உங்கள் ஊழியத்தை உங்கள் குடும்பத்தை கத்தர் நிறைய ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். தேவசமாயத்தை கூறுவோம். நன்றி சிஸ்டர். அடுத்ததாக நீர்களுக்கான ஜபத்தையும் வானொலியும் ஆசீர்வதித்து ஜபிக்கும்படியாக எங்களோட சிஸ்டர் ரஞ்சனி அவர்கள் இணைப்பிருக்கிறார்கள். சகோதரி அழைப்போம்.
2: Praise the Lord, Sister Subha. God bless you.
1: எடுத்து வாருங்கள், வானொலி ஆசீர்வதித்து ஜபியுங்கள். இன்னும் வல்லமையா கத்தரை எடுத்து பயன்படுத்தணும் என்று இன்னமாக நேர்களுக்காக ஜெபியுங்கள். நிச்சயமாக புதிய நேர்களை கத்தர் இணைப்புகள் கொண்டு வர வேண்டும். ஊழியம் சீரப்பிள்ளைகளை கத்தர் எழுப்பி தரும்படியாக ஜெபியுங்கள். அவங்களோட ஒரு மனப்பாடு.
2: Amen, amen, amen. Yes, Lord, we thank you, Lord. More than anything, Lord, for your love and your presence, Lord, in the midst of us, Lord. When two or three are gathered, you are in the midst of us, Lord. That is your promise, Lord. I

0: மணி 33 நிமிடங்கள் நாங்கள் இணைவோம். கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசு வரும் பர்வதத்துக்கு நேராக என்ற பகுதியிலே. இந்த நாளிலும் கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசு வரும் பர்வதத்துக்கு நேராக என்ற பகுதிக்கூடாக நாங்கள் கடந்து செல்வோம். 7:30 எட்டு மணி வரைக்கும் நாங்கள் கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசு வரும் பர்வதத்துக்கு நேராக. நிச்சயமாக வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். அந்த விசுவாசத்தோடு நாங்கள் இந்த நாளிலும் எங்கள் கண்களை ஏறெடுப்போம். கர்த்தர் ஆமென்றும் ஆமீன் என்றும் நமக்கு பதிலை தந்து நடத்துவார். இந்த நாளிலும் கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேரா என்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். நிச்சயமாக எங்கள் கனடா தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் அறிந்த வண்ணம் இன்று அதிகாலையிலேயே மல் வந்து ஒன்று இருக்கிறது. ஐவிய கூடாக, அதாவது ஒன்றாரியோவினுடைய நோத்தன் பகுதி கூடாக, அங்கே வைல்ட் ஃபயர் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அக்னி அத்தர் அந்த அக்னியை அணைக்க வேண்டும். அந்த புகையை அத்தர் இல்லாமல் கொண்டு அநீகருக்கு அந்த ஆக்சிஜன் ப்ராப்ளங்கள் இருக்கிறது, சுவாசிக்கிற தன்மைகளுக்குள்ளாக அதை கிரியை செய்யாதபடிக்கு ஜனங்கள் பாதுகாக்கப்பட இந்த தேசத்தில் கர்த்தர் ஒரு செழிப்பை கொடுத்து மாற்றங்களை கொண்டு வர கர்த்தர் தேசத்தை காக்கும்படியாகவும் இப்படிப்பட்ட அழிவிலிருந்து கர்த்தர் பாதுகாக்கும்படியாகவும் நாங்கள் ஜெபிப்போம். முதலாவது ஜெபிக்க உங்களோட சிஸ்டர் டோலியை இணைப்போம். பிரைஸ்லா சிஸ்டர் டோலி,
1: பிரைஸ்லா சிஸ்டர், பிரைஸ்லா.
0: பிரைஸ் லார்ட். தங்களை ஏறெடுப்போம் ஒத்தாசை ஒரு பருவத்துக்கு நேரம் என்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள், எங்கள் கனடா தேசத்துக்காக இந்த அதாவது புகை மண்டலத்தை கர்த்தர் அக்கினியை அணைக்க வேண்டும். ஜனங்கள் பாதுகாப்பா வாழணும். இந்த நிலைமை சூழ்நிலையை கர்த்தர் மாற்றணும். தேசத்தை ஆசீர்வதிக்கணும். கோபத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்கணும்படியா செவிங்க உங்களோடு ஒருமனப்படுகிறேன்.
1: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, நாங்கள் கேட்பதற்கு முதலாக எங்களுக்கு பதிலை நீங்கள் வத்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த கனடா தேசத்துக்காண்டி வருகிறேன். கனடா தேசத்தை உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. உங்களோட நாமம் இனிதான நாமம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒன்றுமே வீண் போகாத வண்ணமாக எங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பனாக இருக்கக்கூடிய நன்றி, நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி. ஆபிரஹாமின் தேவன் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீங்கள் தானையா, எங்களுடைய தேவனின் நீங்கள் தான். அதுக்கான நன்றி செலுத்துகிற எங்களுக்குள்ளப்பா உயிர் உயிர் தெளிந்து வாசமாக இருக்கிற, எங்களுக்குள்ள வாசமாக இருக்கிற எங்களோட பெரிதான அன்பு, உங்களுடைய அன்புக்காண்டி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த உலகத்தில் இருக்கிறவனும் பார்க்க எங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர், அனைப்படியானவரே நீங்கள் ஜபிக்கப்பட ஜப வேண்டுதலை அப்பா உங்களுக்கு உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குற, உங்களோட பள்ளிப்பிடத்தில் வைக்கின்ற அப்பா. இந்த கன்னட தேசத்தில் இருக்கிற எல்லா விதமான அசுத்தமான ஆவிகளையும் அத்தட்டி ஆண்டவரே மக்களுக்கு ஒரு பெரிதான சமாதானத்தை கற்றலின்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. குறைவுகளை நிறைவாக்குற தகப்பனே, எத்தனை வாலிபர்கள் ஆண்டவரே பாவத்துக்குள்ள மூழ்கி ஆண்டவரே அப்பா, இந்த எல்லா விதமான கஞ்சாவும் எல்லா விதமான அப்பா கசப்பான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு உங்களோட கரத்தில் கொடுக்கிற ஆண்டவரே மனுஷரே அப்பா, நீங்கள் தெரிந்து கொண்ட தகப்பனாக இருக்கிறபடியா நன்றி. இந்த மக்களுக்கு ஆண்டவரே பெரிதான ஒரு எழுப்புதலை கொடுத்து நீங்கள் உண்மையில் தகப்பன்று அவங்க அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு இருப்பதற்கு ஆண்டவரே அவர்களுக்கு அறிந்து உங்களுடைய அறிவையும் உங்களுடைய ஞானத்தையும் அன்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த தேசத்துல ஒன்றுமே தீமையாக போகாத வண்ணமாக எல்லா தீமைகளையும் நன்மையாக செய்கிற தகப்பனே, உங்களுக்கு மாற்றம்தான் ஆண்டவரே. மனுஷரால் செய்யக்கூடாததை செய்ய வல்லவராய் இருக்கிறீங்க ஒவ்வொரு அப்பா, ஒவ்வொரு விதரும் ஆண்டவரே அவங்கள போக்கிலும் வரத்துல கூட இருந்து பாதுகாக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. அதிகமாக ஆண்டதை வாலிபர்களுக்காண்டி ஜபிக்கிறேன். அவங்க அப்பா வழி தப்பி கொண்டே போகிறார்கள். அவர்களுக்கு ஒரு பெரிதான ஒரு அன்பை ஊற்றி நீங்க தான் உண்மையான ரட்சகர் என்று அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்களுடைய ரட்சிப்பை அவர்களுக்கு கட்டளையிடும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. இங்குள்ள பிரைம் மினிஸ்டர், இங்குள்ள அப்பா எல்லா அதிபர், எல்லா நான் எல்லா எல்லாத்துக்கும் மேலாக வழி நடத்துகிற மக்களுக்காணி வருகிறேன் ஆண்டவரே அப்பா. கவர்மெண்ட்ல உள்ளவர்களுக்காணி வருகிறேன். அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க. இந்த நாட்டை சந்தோஷமாக அப்பா சமாதானத்தில் நடப்பதற்கு அப்பா அவர்களுக்கு ஒரு பெரிதான ஒரு அன்பையும் பாசத்தையும் கொடுத்து ஒரு நீதியின் சரிப்படுத்துகிற தகப்பனே, உங்களுக்கு அப்பா சரியானது, உங்களுக்கு மேலாக இருக்கிறதா ஆண்டவர் இருக்கிறார் என்று அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவங்களுக்கு ஒரு தேவ பயத்தை கொடுத்து எல்லா விதமான தீமையிலிருந்து அவர்களை வழி நடத்தும்படி

0: ஜெபிக்கிறேன். வானத்திலும் அப்பா பூமியில மேலான நாம உங்களோட நாமம் அதுக்கான நன்றி செலுத்துறேன். இவர்கள் ஆண்டவரே யாவரும் பாவத்துல மூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களோட வெளியேற பெற்றத்தினால இவர் ரத்தத்தினால சாரி உங்களை வெளியேற ரத்தத்தினால அவர்களை விடுதலையாக்கும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே அப்பா ஜஹாலதை ஆண்டவரே நடத்துகிற தகப்பனாக இருக்கிற நீங்க இவர்களை நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். ஆண்டவரே மனுஷரால் முடியாத காரியம் உங்களால் மட்டுமே செய்யக்கூடியமா இருக்கிறது. முள்ளங்கள் யாவும் முடங்கிடும் நாமம் அப்பா மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பது ஜொலிப்பவர் நீரையா. அதுக்காக வேண்டி யாவற்றிலும் ஆண்டவர் ஒரு தேவ பயத்தை கொடுத்து ஒரு தாழ்மையினாவியை கொடுத்து மக்களை ஆண்டவரே உங்களிடம் திருப்பும்படியாக ஜபிக்கிறேன். உங்களால மட்டும்தான் இது செய்ய முடியும். மன்னிக்க முடியாதவர்களுக்கு ஒரு மன்னிப்பை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா எத்தனை பேர் ஆண்டவரை அறிந்திருந்து அவர்கள் மன்னிப்பதற்கு கஷ்டப்படுறார்கள். ஆண்டவரே மன்னிப்பதற்கு அவர்கள் பலன் இல்லாதவர்களாக ஏனோ தானமாக மக்கள் நடக்கிறார்கள். ஆண்டவரே அந்த இவர்களுக்கு ஒரு மன்னிப்பின் ஆவியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா தாழ்மையின் தேவ பயத்தோடு இவர்களை வழி நடத்துகிறவர் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. அதுக்காண்டி நன்றி செலுத்துறேன். யாவரையும் உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களுக்குரியவர்களை சிந்திப்பதற்கு ஆண்டவரே சாத்தானின் சேனைகளை விட்டு விடுதலை ஆக்கும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா மனுஷரால் முடியாத காரியம் நீங்க செய்யற தகப்பனா இருக்கப்படியா நன்றி. அப்பா யாவரும் உங்களுக்கு முன்பாக முள்ளங்கால் படியிட்டு உங்களை மட்டுமே அவர்களிடம் தகப்பனும் தாயுமாக ஏற்றுக்கொள்வதற்கு உங்களோட நாமத்தை மட்டுமே ஆவியோடும் உண்மையோடும் தெளிந்து கொள்வதற்கு யாவருக்குள்ள ஒரு பெரிதான அப்பா மெனக்கண்களை திறக்கும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா நீங்க எங்களை வெட்கத்துக்கு போட விட மாட்டீர்கள். அதுக்கான நன்றி நன்றி கோடி கோடி நன்றி. அப்பா எங்களை ஜபங்களை கேட்டு யாவரையும் ஆசீர்வதிக்கிற தேவம் அப்பா தேசமே மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்த பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்ன வாக்குத்தத்தின் இப்பொழுது கனடா தேசத்தில் இருந்து நீங்க எத்தனோ விதமான முறையில் ஆண்டவரை யாவரையும் வழிநடத்த வல்லவராக இருக்கிறீங்க. அவர்களுக்குள்ள யாவருக்கும் பெரிதான ஒரு ரட்சிப்பை கொடுத்து எல்லா விதமான பாவத்திலிருந்து விட்டுதலையாக்கி அவர்களை உங்களுக்குரியவர்களாக மறுபடியுமாக மாற்றும்படியாக ஜபிக்கிறேன். ஆண்டவரே நீர் நல்லவரும் போதுமானவரும் ஆண்டவரே. அது வார்த்தை குறது ஆபத்து நாளிலே கத்தர் உமது ஜபத்தை கேட்பாராக. யாக்கோப்பின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. ஆமென். எங்களை ஆதரிக்கிற தேவன் ஒருவரே இயேசு கிறிஸ்துவின் மட்டுமே. உலகத்தின் உள்ள பாவங்களை மன்னித்து அந்த அன்பை அனுப்பி யாவரையும் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த ஒத்தாசைக்கு நாங்கள் கூப்பிடும் பொழுது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் இருந்து எங்களுக்கு நீங்கள் ஒத்தாசை அனுப்பி எங்களுக்கு அப்ப இந்த கனடா தேசத்துல ஒரு பெரிதான விடுதலை இந்த கடைசி காலத்துல செய்யும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவரையும் ஆண்டவரே உங்களோட கருத்துல கொடுத்து ஒப்பு கொடுத்து ஜபிக்க என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி சிஸ்டர். பாடப்பட்டு ஜபித்தீர்கள். ஜபித்த உங்களையும் உங்கள் குடும்பத்தோடு எங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். தேவசமாக உங்களோடு இருப்பதாக. ஆமேன் நன்றி கண்களை ஏறெடுப்போம். முத்தாசிவரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனால நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியில் வியாதி பெலவீனங்களோடு இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். இந்த வறட்சியினால் வர்ற பிளவீனங்கள் கொள்ளை நோயின் தாக்கங்கள் உருவக்கம் இன்னுமாக அவர்கள் படுக்கையிலும் எங்க மறக்கிற உறுப்போலோடும் எத்தனையோ பிள்ளைகள் சிக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்காக இருக்கிறார்கள். இன்னைக்கு ரோஷினிக்காக செபிங்க. அந்த சௌரியை கத்திர எழுப்பும்படியாக ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமே அந்த சௌரிக்குள்ள ஒரு கிரியை நடப்பிக்கும்படியா செபிங்க. இன்னும் யாரெல்லாம் உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்து அவர்களையும் சொல்லி செபிங்க. நான் உங்களோட ஒரு மனப்படலை.
2: சிஸ்டர் ரோஷினி என்று சொல்றீங்க, எனக்கு சரியா தெரியவில்லை. இன்னொருக்கா சொன்னீங்க என்றால் நான் அப்பே பண்ணலாம் பஜிப்பிக்கிறதுக்கு.
1: யா ரோஷினி தான் அவனோட பேர், பொருங்க பாரு செக் பண்ண சிஸ்டர். யா ரோஷ் ரோஷின் ரோஷினி தான் சிஸ்டர் பேர்.
2: ஓ, என்ன ஹாஸ்பிட்டல் இருக்கிறாவா இல்லாட்டி வீட்டில தான்?
1: யா இல்ல சிஸ்டர், அவ இது ஹோமோல இருக்கிறா, ஐசியூல.
2: ஓ ஓ, அங்க டொராண்டோலயா ஸ்ரீலங்காலயா?
1: பார்த்து தெரியல சிஸ்டர்,
2: சரி,
1: அதுக்கு வந்த ஜெப குறிப்பு அதனால ஜெபிங்க
2: ஓகே
1: சிஸ்டர்.
2: ஓகே ஓகே, கொஞ்சம் விவரமா தெரிஞ்சா விவரமா அப்படியே பண்ணலாம், அதுக்காக தான்
1: யா
2: கேட்டேன். ஓகே,
1: கண்டிப்பா ஜெபிங்க
2: ஆமே ஆமே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். யூ நோ லார்ட், ஆல் ஆர் சர்க்கம்ஸ்டான்சஸ் லார்ட் ஆர் கண்ட்ரோல் பை யூ. யூ ஆர் த ஃபைனல் அத்தாரிட்டி, யூ ஆர் த ஃபைனல் சேவியர் தட் கேம் அண்ட் செட் லார்ட் ஜீசஸ் தட் இஸ் ஆல் டன் அண்ட் ஃபினிஷ்ட். தேர் இஸ் நத்திங் லார்ட் ஜீசஸ் தட் வி கேன் எவர் லார்ட் ஜீசஸ் ஆஸ் மோர் ஆஃப் வட் யூ ஹவ் ஆல்ரெடி ஃபினிஷ்ட் ஃபார் அஸ் லார்ட். அண்ட் வி கேன் ஓன்லி பிலீவ் அண்ட் ரிசீவ் அண்ட் ஸ்டாண்ட் இன் த கேப் லார்ட் டு தோஸ் லார்ட் தட் ஹவ் நாட் கம் இன் டு தட் வே ஆஃப் சல்வேஷன் ஆஃப் நோயிங் லார்ட் தட் தேர் இஸ் அ லவ்விங் சேவியர் ஹூ கேர்ஸ் ஃபார் தெம், ஹூ லவ்ஸ் தெம், ஹூ கேன் செட் தெம் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் தேர் கலாமிட்டிஸ் டிஸ்ட்ரெஸஸ் ஆல் தேர் வே ஆஃப் கம்மிங் into this request of their healings, Lord, in their sick beds, in their hospitals, where they might be, Lord, and especially the sister Roshini that we have been just mentioning about, Lord, wherever she is, Lord, in a state of coma, Lord, you are the God. You have brought many, Lord, out of comas, even after being in that kind of condition after 3 months and so, Lord, that you can still do this miracle even in Roshini, Lord. So we thank you, Lord, because you are the God of all miracles. I don't know if she's a Lord who knows you as her Savior, the Lord himself has come into her life or not, but Lord, we give her mind, body, soul and spirit, Lord, into your hands, Lord, and even her very soul, Lord Jesus, if she has not known you, Lord, even in this state of state of subconscious mind, Lord, you can come, Lord Jesus, and reveal yourself to her, Lord. You know, many ways people have seen you, known you, had visions, and you can meet with her, Lord, even in that very condition. So I pray, Lord, and give her to you, Lord, even as you are touching her body, Lord, healing her, Lord Jesus, with the very way, Lord, that you have already, Lord, given to us, Lord, that healing virtues to flow through her, Lord, at this very moment, like the woman who reached out and touched the hem of your garment, she felt that virtues. Let Roshini feel those very virtues of the living Jesus flowing through her, Lord Jesus, at this time, with your resurrection power, the same spirit that raised Jesus from the dead, the same spirit that has not lost its power, is the same yesterday, today, and forever, and is able to completely heal and deliver and set her free, and let her know you, Lord, as a Lord and a Savior as well, if she hasn't come into the knowledge of her salvation. You, Lord, in the very purpose, Lord Jesus, you could even, Lord, completely, Lord Jesus, surrender her life at this very state, Lord, and when she comes back, she will know there is the Lord who had touched her and given her that healing, Lord, and knowing her, you, Lord, as her Lord and her Savior, in Jesus' name. Now, Lord, bring, Lord, all those, Lord Jesus, have been listening to these very ways in which how you can deliver people, Lord. Lord, many are, Lord Jesus, in their sick beds, in their hospitals, wherever they might be listening, Lord, as this very Nitya Vilicham is going forth, Lord, into many nations, Lord. They could be, Lord Jesus, in desperate conditions, Lord, where they are in their sick beds and, Lord, going through major surgeries or any kind of illnesses, Lord, through treatments, Lord. You are the God. You are the God who said, Lord Jesus, I'm your healer. And Lord, there is nothing impossible with you, you said, Jesus. Therefore, Lord, we stand in the gap, Lord Jesus, agreeing together, Lord Jesus, with the team members that are in prayer right now, Lord Jesus. Oh, Father, we agree together, Lord, right now, Father, that you would do this miracle, Lord, upon their hearts and lives. And even as, Lord Jesus, you said, Lord, only believe all things are possible. And this miraculous situation in which you are interfering and, Lord Jesus, intervening on their life, Lord Jesus, right now, the distance is of no hindrance, Lord, because you are omnipotent, omnipresent, omniscient, and you can be everywhere at the same time and doing the same spirit that Lord Jesus is moving right across the nations of the world, across the land and the seas. It's the same spirit that is, Lord, now eminent, very present at this very time, touching them, setting them free and healing them, even as you are doing that work, Lord, upon them, Lord, in the name of Jesus. There's nothing impossible. That's the word that is, Lord, coming in, Lord Jesus, for the people to be incredible. encouraged. Only believe all things are possible and reach out to him. He is your savior. He is the one who died for your sin and sicknesses, and he will forgive you, heal you, and set you free even at this very moment, I pray. In Jesus' name, amen and amen.
1: Amen, amen, amen. Thank you, sister. Thank you, thank you.
2: You're welcome.
1: God bless you. God bless you. You and your family, your ministry. Thank you, sister.
2: Amen.
1: கண்களை எரிப்போம். ஒத்தாசை ஒரு பருவத்துக்கு நேரா என்ற பகுதி நாங்கள் இணைந்திருக்கிறோம். இதனாலும் நான் கண்களை எரடிக்கிறேனோடு இணையங்கள் நாங்கள் ரட்சிப்புக்கு ஆட்சேபிப்போம். ரட்சிப்புக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிப்பில் நிலைத்திருக்கும்படி ஆட்சேபிப்போம். ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை கத்த ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வரும்படி ஆட்சேபிப்போம். அத்தும பாரத்தோடு செபிப்போம். என்னோடு விரும்பப்படுங்க. சோசுரமாண்டவரே, நன்றி தாகப்பே, நன்றி அப்பா. இந்த நாளும் எனக்கு ஒத்தாசை ஒரு பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் தகப்பனி. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்திரத்தில் கொத்தாசை வரும் அந்த விசுவாசத்தோடு இந்த நாள் இந்த சிவக்குறிப்பு கணத்துல தடைகளும் திருக்கரன் தாங்கி நடத்துவீராக. ரட்சிப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவர். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ரசிக்கப்படாத பிள்ளைகளோட திருக்கரை தருகிறோம் ஆண்டவர். அப்பா, ரசிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக விசேஷமா செபிக்கிறோம் இந்த நாட்கள் ஆண்டவர். பொய்யான மாயை நம்பி தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்காத படிக்கு, உலகத்துக்கு ஒத்த வருஷம் தரைக்காத படிக்கு அப்பா பெற்றுக்கொண்ட ரட்சிப்பில் நிலைத்திருக்கத்தக்கதாக நிகழிய செய்ய வேண்டுமாச்சு. பயத்தை கொடுக்க வேண்டுமா? நீக்கி பலவான்களாய் மாற்றும் செபிக்கிறோம். நீர் தேடி வந்து நீர் தெரிந்து கொண்டிருக்கத்தால் ஆண்டவர் உலக வாழ்க்கைகள் துன்பங்கள் கத்தால் ஆகாசப்படங்கள் கத்தால் கவர்ச்சி காரியங்கள் ஆண்டவர் அவளை கண்கள் இச்சையில மாச இச்சையில ஜீவனத்தின் பெருமையில விழுந்து விடுகிறார்களே. அப்பா பின் வாங்கி பொருள் மேலே இருக்கிறார்கள். நீரே அவளை தொடுமடியாய் செபிக்கிறோம் ஆண்டவர். அப்பா ஒருவருக்கு புத்தி சொல்லி ஆண்டவர் அந்த புத்திமையை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக சபை கூடியதை விட்டு விடாதபடி விடுதலையாக்குங்க, வெள்ளிச்சத்துக்களை கொண்டு வாங்க, ஐக்கியப்படுத்துங்க, ஒருமனப்படுத்துங்க, ஒருமாப்படுத்துங்க, உண்மை தேடுகிற உணர்வை உண்டாக்குங்க, உயர்ப்பீங்க ஆண்டவர். உங்களுடைய நீதியினால வழியினால வல்லமையினால வார்த்தையினால கிருபையினால தயவினால இரக்கத்தினால் உயிர்ப்பிழக்கத்தால் தகப்பனே அப்பா அவட வருகை சீக்கிரமா இருக்கப்பா. நாலு முடிய பெரியந்தம் நிலைத்திருக்கும் ரசிக்கப்படுவோம்னு சொன்னீர். அந்த முடிய பெரியந்தம் நிலைத்திருக்கும்படியாக நிலைத்திருக்க அபிஷேகத்தால் ஒவ்வொரு ரசிக்கப்பட்ட பிள்ளைகளை ரசிப்பீரா, அபிஷேகிப்பீரார், நிலைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் புகழ் செபிக்கிறோம். ரசிக்கப்படாத பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். ஐந்து கண்ட ஜனங்களுக்கு ஐந்து காயப்பட்டீரேப்பா. நாளும் இந்த ரட்சிப்பு விளையாட பெற்றதாண்டவர், என்னையே ரட்சித்திராண்டவர். நான் ரசிக்க வேண்டுமா செபிக்கிறோம். எங்கள் உறவு அயல்கள் ஐயாப்பட்டது ஜனங்கள் தேசத்து ஜனங்கள் அப்பா ரட்சிப்பை காணணுமாண்டவர். அவருடைய கண்கள் திறக்கணும், கடின இதய சிந்தைகள் மாறணும். இயேசுவின் நாமத்தில் தகப்பனே அற்புதம் செய்யுங்கப்பா. வாய ஆரம் கைவிடப்பட்டு போகாதபடி ஒரு வரையில் எடுத்துக் கொள்ளப்பட இதய செய்யுங்க. ஒரு மாவியும் பாதாளத்து போதும் சித்தமே இல்லையப்பா. சித்தம் கொண்டு சுத்தப்படுத்துங்கப்பா. நாலு விடுதலை கொடுங்கப்பா. பாரம்பரிய கட்டிலிருந்து விடுதலை ஆக்குறோம். அடிமத்தின கட்டுகளை நுகங்களை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். அப்பா இந்த நாளும் பில்லு சூனிய மாதிரிய கட்டுகளோட கட்டுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். உடைய அபிஷ நுகங்களை முறிக்கும், அபிஷேகம் கட்டுகளை அறுக்கவே அந்த வல்லமையை கட்டுக்கிறேன் ஆண்டவரே. நாளும் அறியாம இருள்கள் இயேசுவின் நாமத்தை விலகி கட்டளை கொடுக்கிறேன். என் தகப்பட வல்லமைக்க எதுவுமே இல்லப்பா. நான் விக்கிற கட்டுகளோட விக்கிற இயேசுவின் நாமத்தில் ஒரு கல் மீது ஒரு கல்ல எல்பொருள் ஆவார்களாக. என் தகப்பனே எழுந்தும் எழுந்தரும் அப்பா பொய்யான வாயிலை நம்பாத படிக்கு அப்பா விட்டுதலையாக்கி தாரும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் அப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா. அப்பா தகப்பனே, ஜனங்கள் ரட்சிப்பை காண கிரிய செய்யுங்கப்பா, முஸ்லிம் ஜனங்கள் ரட்சிப்பை காண கிரிய செய்யுங்கப்பா, என் ஜனங்களுக்கு ரட்சிப்பை காண கிரிய செய்யுங்கப்பா, பூமியின் கடை ஆந்திரத்திலிருந்தாலும் அவங்களை தூக்கி எடுத்தீரியப்பா. அப்பா இந்த நாட்கள், இந்த நாட்கள் பொல்லாதைகளப்பா, உமக்கன்றத பயன்படுத்திக் கொள்ள, உம்முடைய நீதியை காண, வெளிச்சத்தை காண, உங்கள் தெய்வத்தை அறிய உதவி செய்யுங்கப்பா, இனிய செய்யுங்கப்பா, கிருபி அழியுங்கப்பா. அப்பனே தாழ்வில நம்மை நினைத்தீரியப்பா. இன்று ஆண்டு வரை உடைய பிள்ளைகள் எந்தெந்த சூழ்நிலையில தாழ்ந்து போய்ந்தாலும் அப்பா நீரர்களை விட்டுதலையாக்க, அந்த சூழ்நிலை மாற்றி போட நீர் வல்லவராயிருக்கின்ற விட்டுதலையாக்க, வெளிச்சத்துக்களை கொண்டு வர, அடிபத்திர நுகங்களை முறைத்தரித்து அப்பா கட்டுகளை கட்ட உழுத்து உட பிள்ளைகளை விட்டுதலையாக்கும். அந்த கழுதைக்கே ஒரு கட்ட உழைப்பு இருக்குமா இருந்தால், உமக்கு அது தேவையா இருந்தால் உடைய பிள்ளைகள் ஆண்டவன், உம்முடைய பிள்ளைகள் உமக்கு தேவை அப்பா, நீர் நோக்கி பாழும் ஆண்டவன், நல்ல கருத்துல ஒப்பு கொடுக்கும். நடைகளை உடைப்பவரும் காரியத்தை வாய்க்க பண்ணுவரும் அஜிக்க கூடாது, கைகள் குறிய ப்பா கேட்கக்கூடாது, சவிகளும் பந்தமாகப்பா, இதனால ஜபத்துக்கு அப்பா லட்சுமி காணிய செய்யுங்கப்பா, திருப்பி அழியுங்கப்பா, இயேசுவின் நாமத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜபங்க இருக்கிற நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். நன்றி நன்றி நன்றி தாப்பனே, நன்றி ஆண்டவரே.
2: சிஸ்டர் சுபா, நாங்கள் முடிய முதல் இந்த டீமுக்காக நாங்கள் நன்றாக ப்ரே பண்ண வேணும். நித்திய வெளிச்சம் பார்த்தேன், வெளிச்சம் மீட்டிங்ஸ் எல்லாம் இந்த சாட்டர்டே சண்டே மீட்டிங்ஸ் எல்லாம் சேர்த்து நடத்துகிறவர்கள் எல்லாரையும் கூட, பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா, பிரதர் மகேந்திரன் மற்றும் சேர்ற எல்லாருக்காகவும் சேர்த்து நன்றாக இருக்க நாங்கள் முடிகிறதுக்கு முதல் ப்ரே பண்ண வேணும்.
1: ஆமேன். அப்படியாக நீங்கள் ஜெபிங்க, நாங்களோட ஒரு
2: Amen, amen, amen. Lord, you have been burdening my heart, Lord, for the last week or two, Lord, to stand in the gap more and more, Lord, because we are going into greater depths and greater lengths of being able to now minister, Lord, and the enemy doesn't like it. The enemy wants to somehow bring hindrances, bring barriers, bring all kinds of issues, Lord, that if he can, Lord, just like you said, Lord, unless the Lord builds the house, they that builds will be using their energy and everything will be in vain. So, Lord, we do not want to ever go there or be there, Lord, by any means. Therefore, we put a hedge of protection, Lord Jesus, over the ministry, Lord, coming out of, Lord Jesus, this Sangamam Radio Gospel, and also, Lord, all that comes for and follows that, Lord, from Nitya Balicham to Bharatiya Balicham to the most of all, the meetings that are going on Saturday and Sunday, Lord, when people are at home and they could, Lord, from many parts of the world, Lord, even if it's there for them, Lord, Sunday and Monday or however that might go on, Lord, they will be able to, Lord Jesus, be connecting, Lord Jesus, and be much blessed, Lord, because of it, Lord. And also when it goes into YouTube or however it works, Lord, they can be still be blessed, Lord, because of that kind of ministry going on, Lord. Oh, Father, you know, Lord, what it entails. You know, Lord, why you have called it out. You know, Lord, why you have brought it out, Lord, to such extent that, Lord, 92 gospel radios, Lord, through their stations are also, Lord, putting them all out, Lord, and 210 nations and 2,000 odd people at one sitting. This is nothing, Lord Jesus of man. This is your work. This is your spirit, Lord Jesus, that you are coming through, oh God. And Lord, that is why, Lord, the enemy sees it, the enemy knows it. And Lord, if we could do that to Jesus himself, who he came and tempted and did all kinds of hindrances, no. And when he went into no. his own...
0: Yeah. Okay.
2: When he went into his own places, Lord, where he went in, Lord Jesus, there he was rejected. But Lord, you said, Lord Jesus, that you are the God of salvation and the enemy has no right, no power. Lord, when we stand together, one puts 1,000 and 2,000 to flight. And therefore, Lord, that protection is upon, Lord Jesus. I decree and declare your protection, Lord Jesus, right from Monday to Sunday, Lord, on all of the programs that go on, Lord Jesus, morning till evening, Lord, and all the work that goes on is led by you and you alone, Lord Jesus. This is of yours, Lord. Lord, always profess and I want to, Lord Jesus, the enemy here, this is of God. This is his work. This is the work of the Holy Spirit. Therefore, Lord, we come against, Lord, all the issues, all that comes and hindrances or any kind of things, Lord Jesus, that comes from the enemy's field. We bind it, we break it, we paralyze it, we thwart it, we put it to death against it in the name of Jesus Christ. Dissipate it, and Lord Jesus, cast it out in the name of Jesus Christ right now. So we thank you, Lord, because of your power and your protection, Lord Jesus, and your blood applied upon it, Lord. And that which is of yours, that which you have called, that which you want to bless, Lord, will only, Lord Jesus, multiply, Lord Jesus, in many ways, Lord, according to the blessing that you have already given to us, Lord. And therefore, Lord, we thank you for that protection, and in which only your Spirit is doing the marvelous work of your Calvary's work to be going into people's life, to bring many into the kingdom of God, which you are already doing, Lord. So we bring forth all honor and glory to you, Lord, and thanksgiving to you and you alone, in Jesus' name, as your name is lifted up, glorified and honored. In Jesus' name we pray. Amen and amen.
1: Amen. Amen. Thank you. Thank you, sister. Thank you. Thank you. Thank you, sister. God bless you.
2: Amen.
1: Amen. சோஸ்ரமாண்டவரே, நாங்கள் முடிப்போம். சோஸ்ரமாண்டவரே, நன்றி அப்பா. கண்களை ஏறெடுப்போம். நன்றி பகுதி எனக்கு ஆசிரியத்த கிருபைக்காக நன்றி, நன்றி, நன்றி. கோடி கோடி சோஸ்ரம் பாரப்பட்டு செபிக்க இந்த நேரத்தை ஒருமுகப்படுத்தினீரே. எங்க இருவர் மூவரும் பூமியிலே எதை கேட்டால், உம்முடைய நாமத்தினால் எதை கேட்டால் அதை நான் செய்வேன் என்று சொன்ன தகப்பன், இந்த நாளில நாங்கள் சோத்திரத்தோடு விண்ணப்பங்களை தெரியப்படுத்துறோம். நீ ராம் என்றும் ஆமீன் என்று பதிதரப்புற கிருபைக்காய் நன்றி ஆண்டவர். சிசித்த விதமாக இந்த நாட்கள் விடுமுறை நாட்கள் அருகு கத்தாவே தேசத்தின் காலைகளை சீர்படுத்துங்க. போக்குவரத்து செய்யற பிள்ளைகளுக்காக விசேஷமா ஜெபிக்கிறோம். எல்லா காவலோடு ஒரு பிள்ளைகளை பாதுகாப்பீராக தகப்பனே. அவருடைய தோவைகளை சந்திப்பீராக. எல்லா நாச மோச பட்டியங்களுக்கும் விலகி காப்பீராக. உன்னதமான மறைவில வைத்து அவர்களுடைய நிலையில தங்கி உறவாட வைத்து மகிழ்வீராக. வெள்ள கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பம் குடும்பமாய் பேர் பேராய் தனிப்பட்ட நபர்களை ஆசீர்வித்து மகளை பண்ணு. இயேசு விநாமத்தில் ஒப்புகளை செபிக்கிறோம். இன்னுமாய் ஆண்டவரே, 100 கண்களை ஏறெடுப்போம் என்ற பகுதியில நீர் தரும் வரைக்கும் நாங்கள் இன்னும் ஓடு நெருங்க உண்மை நோக்கி பார்க்க அப்பா நீரே தோவர் என்று நாங்கள் அமர்ந்திருந்து அறிந்து கொள்ள உறவாடி மகளை எங்களை கிருப செய்ய, கிரிய செய்ய. வெள்ள கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஜபித்த சௌரிய டோலிக்கா நன்றி செலுத்தும். சௌரியன் குடும்பத்தை உடையத்தை ஆசீர்வதிங்க, வேலையடைத்து பாதுகாத்துருங்க. சௌரி ரஞ்சனிக்கா நன்றி செலுத்தும். அவருடைய குடும்பத்தை ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அவர் குடும்பத்தை வேலையடைத்து பாதுகாத்துங்க. எல்லைகளை சாலப்படுத்துங்க. அடியாளுக்கு இருந்த தனத்துக்காக சோசனிங்க. அடியாளு குடும்பத்தை ஊழியத்தை ஆசீர்வதிங்க. எல்லைகள் எல்லாம் ரத்து தலை மூடி பாதுகாத்துருங்க. உடைய கிருபையின் கரம் தொடர்ந்தும் வழி நடத்தும் நாமத்தினால மீதியான வார்த்தையும் வெளிச்சத்தின் போது அப்பா வாத்து ரகசியங்களை காண பிரகாசம் மனக்கண்கள் திறவுங்கப்பா. எங்களை தச்சு கொடுங்கப்பா. எங்களை பயன்படுத்துங்கப்பா. அவருடைய நாம் உங்களுக்கு கூட மகிமைப்படட்டும். இருவளவேனும் பெருகளை நாங்கள் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை செபிக்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி சிஸ்டர், நன்றி ரஞ்சனி சிஸ்டர். கத்தங்களை நிறைய ஆசீர்வதிப்பாராங்க. ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கம் வானொலி தீ வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்பில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து சரியாற்ற நேரம் 8:01. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குடாக கடந்து செல்வோம். இந்த நாள் முதலாவது வார்த்தையின் வெளிச்சத்தோடு செய்தி எடுத்து வந்திருக்கிறார்கள் சிஸ்டர் பிருந்தா. அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து எங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தில் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
3: பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க?
1: நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில வாழ்த்து உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். வெளிச்சத்தை காணும் ஆசையா இருக்கிறோம். எடுத்து வாருங்க சிஸ்டர்.
3: ஆமென், ஆமென். ஜெபத்தோடு கூட நாம ஆரம்பிக்கலாம். தகப்பனே, நன்றியோடு சிந்திக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இயேசுவே, நன்றி செலுத்துகிறோம். என் கண்மலையானவரே, உமை துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் மீது நினைவாய் இருக்கிறவரே, உமை துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, ஆவியானவரே, உமை நன்றியோடு துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா ஆறுதலின் தெய்வமே, உமை துதிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் பலவீனங்களை நீக்கி போடுகிறவரே, உமை துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன். ஐயா தகப்பனே, என் காயங்களை ஆற்றுகிறவரே, உமை நன்றியோடு துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, என் கண்மலையானவரே, உமை நன்றியோடு துதிக்கிறேன். அப்பா இயேசுவே, நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நல்லவரே, உமக்கு நன்றி, போதுமானவரே உமக்கு நன்றி. அப்பா ஏழ்ஷடாய் தெய்வமே, உமை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி, நன்றி அப்பா. ஆண்டவரே உங்களுடைய குமாரன் மூலமாய் எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீரே, அதற்காக நன்றி. ஆண்டவரே எங்கள் பாவங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் அவர் சிந்தின ரத்தத்தினால ஆண்டவரே ஏசப்பா எல்லாவற்றையும் அந்த பாவத்தினுடைய பலத்தை நீங்க அறுத்து போட்டீங்களே, அதுக்காக உண்மை துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. இதோ நன்றி செலுத்துகிறேன் ஐயா. இதோ நன்மைகளின் தகப்பனே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே எங்கள் மீது நினைவாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி ராஜா. எங்கள் பேரின்பமே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கண்ணின்மணி ஆனவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவி ஆனவரே உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பெருவெள்ளத்தில் இருந்து தப்பிக்க ஆண்டவரே எங்களுக்கு வகை காட்டுகிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள்